0: ஜெபம் என்ற தலைப்பில் ஊழியர் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பாகம் இரண்டு.
2: நீங்க நெருப்பை பார்க்கறதுக்கு அழைக்கப்பட்டவங்க இல்ல.
3: You are not called to see the fire.
2: உங்களுடைய சரீரத்தை பார்க்க அழைக்கப்பட்டவங்க இல்ல.
3: You are not called to see a body.
2: உங்களுடைய சூழ்நிலையை பார்க்க நீங்க அழைக்கப்பட்டவங்க இல்ல.
3: You are not called to see a situation.
2: நான் சொல்றேன், நீங்க தேவனை நோக்கி பாருங்கள்.
3: I will tell you, seek the Lord.
2: எல்லாவற்றுக்கும் மேலாக சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார்.
3: He is seated on the throne above all.
2: ஆகையால தான் நான் சொல்றேன்.
3: That is why I will tell you.
2: அன்னால் ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க.
3: There was a woman named Hannah.
2: அந்த அம்மாவுக்கு பிள்ளை பிறந்துச்சாம்.
3: She had a child, it seems.
2: நல்லா கவனிங்க.
3: Listen carefully.
2: நீங்க ஜெபத்தை எத்தனை முறை வாசித்து
3: Many times you have read that prayer.
2: ஆனா அந்த வேதம் சொல்லுது, ஒன்னாம் அதிகாரம் முழுதால பத்தி எழுதி இருக்கு.
3: So in chapter 1 it says
2: அவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வந்தாள்.
3: And she comes to the church every year.
2: ஆண்டவருக்கு பலி செலுத்தினாள்.
3: She offered sacrifices to the Lord.
2: அவளுக்கு நல்ல புருஷன் இருந்தான்.
3: And she had a good husband.
2: ஒரு சக்களத்தி அவளை வேதனைப்படுத்துறா.
3: Though the concubine is troubling her.
2: ஆனா அவளுக்கு நல்ல புருஷன் இருக்கு.
3: But she had a good husband.
2: இந்த மாதிரி எல்லா புருஷனும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
3: If all the husband of same sort it be better one. அவன்
2: என்ன சொன்னான் தெரியுமா?
3: You know, what did he tell?
2: ஏமாள்ற.
3: Why are you crying?
2: எதுக்கு துக்கப்படுற?
3: Why are you so weary?
2: 10 பிள்ளைய காட்டிலும் நான் உனக்கு இருக்கேன்.
3: Am I not better than the 10 sons?
2: இந்த மாதிரி எத்தனை விசுவாசி புருஷன் பேசுறீங்கன்றத நீங்களே தெரிஞ்சுங்க, எனக்கு தெரியாது.
3: So how many husbands?
2: அம்மா மார்ல கேக்கலாம் விரும்பல.
3: I don't want to ask.
2: உங்க பக்கத்துல விட்டுறேன்.
3: So I leave to yourself.
2: ஒரு நல்ல லவ்விங் ஹஸ்பண்ட்.
3: So he was a loving husband to her.
2: இவன் நினைச்சிருப்பா.
3: So she should have thought.
2: என்னதான் சக்களத்தி பேசினாலும்.
3: Whatever the concubine may speak.
2: என்னதான் சக்களத்தி நம்ம வந்து வேதனைப்படுத்தினாலும்.
3: No matter how much she may torment me.
2: நம்ம நேசிக்கிற ஒரு புருஷன் இருக்கு.
3: I have a husband who loves me.
2: அவருடைய ஆறுதலான வார்த்தை இருக்கு.
3: And I have comforting words of him.
2: அவரே என்ன வந்து ரொம்ப நேசிக்கிறாரு.
3: And he loves me so much.
2: நிச்சயமா என் புருஷனால பிள்ளை பிறக்கும்.
3: So surely I will get a child through him.
2: பல வருஷம் காத்துட்டான்.
3: And she was waiting for many years.
2: ஆனா அவ நம்பிக்கை முழுவது யார் மேல வச்சிருந்தானா? புருஷன் மேல வச்சிருந்தா.
3: So she had her faith entirely upon her husband.
2: என் புருஷன் எனக்கு பிள்ளை தருவா.
3: My husband will give me a child.
2: ஏன்னா அவன் எனக்கு விரோதி இல்ல.
3: Because he is not against me.
2: என்ன பகைக்கிறவன் இல்ல.
3: He is not my hatred.
2: என்ன நேசிக்கிறவன்.
3: Because he loves me so much.
2: அவனுடைய முழு அன்பு என் மேல இருக்கு.
3: Because his entire love is upon me.
2: நிச்சயமா அந்த அன்புள்ள புருஷன் மூலமாக எனக்கு பிள்ளை பிறக்கும்.
3: Surely I get a child through this loving husband.
2: ஆனா பிரச்சனை பெருசாயிட்டே போகுது.
3: But the problem was increasing.
2: வருஷம் வருஷம் பிரச்சனை பெருசாயி.
3: Every year it is getting more worse.
2: ஒரு நாள் தீர்மானிச்சா.
3: So one day she determined.
2: அவ கண்ணை கொஞ்சம் திருப்புனா.
3: She changed and shifted her focus.
2: நீங்க வாசி பாருங்க.
3: When you read the verse.
2: 1 சாமுவேல் முதலாம் அதிகாரம் 10 வசனத்துல.
3: 1 Samuel 1:10.
2: அவள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி.
3: And she prayed unto the Lord.
2: அவள் கர்த்தரை நோக்கினாள்.
3: And she prayed unto the Lord.
2: இப்ப இதுவரைக்கும் ஆலயத்துக்கு வந்தா.
3: Until now she came to the temple.
2: பலி செலுத்தினா.
3: She offered the sacrifice.
2: காணிக்கை கொடுத்தா.
3: She gave the offering.
2: இதுவரைக்கும் யாரை நம்பினாள்னா புருஷனையே நோக்கிட்டு இருந்தா.
3: And she had faith only upon her husband.
2: ஆனா இன்றைக்கு.
3: But today.
2: அவள் கர்த்தரை நோக்கினாள்.
3: She prayed unto the Lord.
2: கர்த்தரிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணினார்.
3: She vowed a vow to the Lord.
2: நீர் எனக்கு பிள்ளை தருவீரானால்.
3: If you will give me a child.
2: இத்தனை வருஷம் புருஷனோட வாழ்ந்துட்டேன்.
3: I lived with my husband for so many years.
2: இத்தனை வருஷம் எதிர்பார்ப்போடு நான் வாழ்ந்துட்டேன்.
3: I lived with an expectation for so many years.
2: ஆண்டவரே இனி பிள்ளை தர வேண்டியது என் புருஷன் இல்ல.
3: Lord henceforth it is not my husband who is supposed to give me a child.
2: நீர் தருவீரானால்.
3: If you shall give me a child.
2: பிள்ளைய நீர் தருவீரானால்.
3: If you shall give me a child.
2: இந்த பிள்ளைய நான் உமக்கு நிறுத்துவேன்.
3: I will give this child to you.
2: ஏன்னா இந்த பிள்ளை உம்முடைய பிள்ளை.
3: Because he is your child.
2: நீர் தருவீர்.
3: You will give me.
2: நான் இத்தனை வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்திட்டேன்.
3: I had my family so many years.
2: No child.
3: But no child.
2: But இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன்.
3: But I believe it today.
2: நீர் எனக்கு தருவீர்.
3: You will give me.
2: அவரே நோக்கினேன்.
3: And she looked at him.
2: அவரோட பொருத்தனை பண்ணினார்.
3: And she made a vow.
2: வேதம் சொல்லுகிறது.
3: The Bible says.
2: முதலாம் அதிகாரம் 12 வசனத்திலே.
3: Chapter 1 verse 12.
2: கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் அழுதாள்.
3: She continually prayed before the Lord.
2: No short prayer.
3: There is not a short prayer.
2: வெகு நேரம் அழுதாள்.
3: She was continuously weeping in the
2: presence. வேதம் சொல்லுகிறது.
3: The Bible says.
2: முதலாம் அதிகாரம் 15 வசனத்திலே.
3: Chapter 1 and verse 15.
2: தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றினாள்.
3: She poured out all her soul.
2: இருதயத்தை ஊற்றின பிறகு.
3: When she poured her soul.
2: வேதம் சொல்லுது.
3: The Bible says.
2: இப்ப என்னவா இல்ல.
3: What happened to her?
2: துக்க முகமா இல்ல.
3: She was no more sad.
2: இருதயத்தை ஊத்திட்டா.
3: She opened all her heart.
2: முகத்தை மாத்திட்டா.
3: And she changed her countenance.
2: பின்ப பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை.
3: And then she was sad no more.
2: இப்ப யாரா மாத்திட்டா?
3: So what has she become now?
2: சந்தோஷமா இருக்கா?
3: She became happy and glad.
2: கர்த்தர்ட்ட சொல்லிட்டேன்.
3: I have told my God.
2: இதுவரைக்கும் புருஷங்கிட்ட சொன்னேன்.
3: Until now I was telling my husband.
2: என் புருஷங்கிட்ட எதிர்பார்த்தேன்.
3: I was expecting my husband.
2: ஆனா இன்றைக்கு என் புருஷங்கிட்ட இல்ல.
3: But today not to my husband.
2: கர்த்தர் எனக்கு தருவார்.
3: My God will give me.
2: கர்த்தர் எனக்கு செய்வார்.
3: My God will do that for me.
2: நான் கர்த்தரிடம் சொல்லிட்டேன்.
3: And I have told my God.
2: கர்த்தரை நம்புறேன்.
3: And I believe God.
2: என் முகத்தை மாத்திட்டேன்.
3: I have changed my countenance.
2: என் துக்க முகத்தை மாத்திட்டேன்.
3: I changed my sorrow countenance.
2: வேதம் சொல்லுகிறது.
3: The Bible says.
2: என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல்.
3: He has heard my petition and he named him Samuel.
2: Samuel பிறந்தா.
3: Samuel was born.
2: எப்ப தெரியுமா?
3: You know when?
2: துக்கத்தை மாத்திட்டா.
3: When she changed her sorrow.
2: முகத்தை change பண்ணா.
3: She changed her face.
2: இதுவரைக்கும் அழுதுகிட்டு இருந்தா.
3: Until now she was crying.
2: இதுவரைக்கும் கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா.
3: Until now she was weeping.
2: இதுவரைக்கும் ஏன் எனக்கு இல்லன்னு கேட்டுகிட்டு இருந்தா.
3: She was until questioning complaining.
2: இதுவரைக்கும் முறுமுறுத்துகிட்டு இருந்தா.
3: She was murmuring so far.
2: இதுவரைக்கும் சஞ்சலத்தோட இருந்தா.
3: She was with a misery so much.
2: கர்த்தரிலே சந்தோஷம்.
3: But now she is happy in the Lord.
2: அதான் வேதம் சொல்லுகிறது.
3: That is what the Bible says.
2: 37 சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்கன்னா.
3: Psalm 37:4.
4: கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய்
2: இரு. கர்த்தரிடத்திலே மனம் மகிழ்ச்சியாய் இரு.
3: Delight also in the Lord.
2: உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம்
4: உனக்கு அருள் செய்வார்.
3: And he shall give the desires of your heart.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: உன் இருதயத்தில் நிறைய வேண்டுதல் இருக்கப்பா.
3: You might have many desires in your heart.
2: எல்லாத்தையும் நிறைவேற்று.
3: And he will fulfill everything.
2: எப்பொழுது?
3: When?
2: கர்த்தரில் மகிழ்ச்சியா இருப்பா.
3: You when you delight in the Lord.
2: சந்தோஷமா இருப்பா.
3: You be happy in the Lord.
2: உனக்காக அவர் செய்து முடிப்பார்.
3: And he will do everything for you.
2: பாருங்க.
3: Listen here.
2: ரூத் ஒரு சபிக்கப்பட்ட பெண்.
3: Ruth was a cursed woman.
2: அந்த மாமியார் சொன்னாங்க.
3: The mother-in-law said.
2: நீ என் கூட வராதம்மா.
3: You don't come with me.
2: உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்காதம்மா.
3: You will receive no good from me.
2: ஒரு நன்மையும் கிடைக்காது.
3: You will receive nothing.
2: நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருமா.
3: You go to your mother's home.
2: ஒருத்தி போயிட்டா.
3: And one left.
2: ஆனா இவ சொன்னா.
3: But she said.
2: உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன்.
3: Your God is my God.
2: அவ மாமியார் கூட வந்துட்டா.
3: So she came following her.
2: கதிர் போரி கேட்டா.
3: She is gathering the wheat.
2: ஒரு நாள் அந்த மாமியார் சொன்னா.
3: So the mother-in-law said.
2: நீ என்ன இவ்வளவு அன்பா நடத்துற.
3: So you are leaving me, leading me.
2: நான் உனக்கு என்ன செய்யணும் தெரியும்.
3: So what I know what to do for you.
2: பாரு.
3: So you do one thing.
2: நான் சொல்றதுபடி கேளு.
3: You do according to what I say.
2: நல்லா குளிச்சி.
3: You bath yourself.
2: நல்லா ஸ்நானம் பண்ணி.
3: And you wash yourself.
2: நல்லா dress பண்ணிக்க.
3: And you dress yourself.
2: நைட் வயலுக்கு போ.
3: You go to the field in the night.
2: அங்க போவாஸ் படுத்துறான்.
3: There will be Boaz lying there.
2: அவன் பாதல போய் படு.
3: You go and lie near his feet.
2: அவன் போர்வை போத்திக்க.
3: And you cover yourself with
2: this. அவன் பாதத்துல விழுந்துரு.
3: And you just fall at his feet.
2: உனக்கு என்ன செய்யணும் அவன் சொல்லுவான்.
3: And he will tell you what he is supposed to do for you.
2: அவன் நேர போனா.
3: She went there.
2: மாமியார் சொன்னபடி போவாஸுடைய பாதத்துல போய் விழுந்தா.
3: So she went and fell down as her mother-in-law told her.
2: அவன் எழும்பினான்.
3: And he stood up.
2: தன் பாதத்தில் ஒரு பெண் படுத்திருக்கிறத பார்த்தான்.
3: He saw a woman lying at his feet.
2: அவன் சொன்னான்.
3: And he said,
2: நான் உனக்காக செய்வேன்.
3: I will do for you.
2: நீ போ.
3: You can leave.
2: மாமியார் என்ன சொன்னா தெரியுமா?
3: No, what did the mother-in-law say?
2: கவலையப்படாத.
3: Do not worry.
2: நீங்க வாசி பாருங்க.
3: You read the verse.
2: ரூத்தின் புத்தகம்.
3: Ruth chapter.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: ரூத்தின் புத்தகம் தயவு செய்து 3
3: Book of Ruth chapter 3.
2: 18 வசனம் பாருங்க.
3: Verse 18.
4: அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும்?
2: என்னமாய் முடியும் என்று
4: நீ அறிய மட்டும்
2: பொறுத்திரு. நீ அறிய மட்டும் என்ன செய்?
3: What are you supposed to do until you know that?
2: பொறுத்திரு.
3: You supposed to sit still.
2: அமைதியாயிரு.
3: You stay at peace.
4: அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த
2: காரியத்தை முடிக்கும் முன்
4: இளைப்பாற மாட்டான் என்றார்.
2: யாரு?
3: Who?
2: போவாஸ் இளைப்பாற மாட்டான். நீ இளைப்பாறு.
3: You take rest but Boaz will not take rest.
2: நீ போவாஸ் செய்வான்னு விசுவாசிக்கிறியா?
3: Do you believe that Boaz will do that?
2: நீ இளைப்பாறு.
3: Then you take rest.
2: நீ அமைதியாயிரு.
3: You stay still.
2: சந்தோஷமாயிரு.
3: You be happy.
2: உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிற வரைக்கும் அவன் இளைப்பாற
3: மாட்டான். He will not rest until he has completed the thing he is supposed to do for you.
2: நான் சொல்றேன்.
3: I will tell you.
2: இந்த போவாஸை காட்டில் ஒரு பெரிய போவாஸ் நமக்கு இருக்காரு.
3: We have a greater Boaz than this Boaz.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: ஏ கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்.
3: My God will do everything for me.
2: நீ மாத்திரம் அமைதியாக இருந்தாயானா.
3: If you should sit still.
2: அவர் உன்னை விசாரிக்கிற ஆணபடியினால்.
3: And since he is the one who
2: requires. உன்னுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும்
3: cast all your burdens and anxiety
2: avar mele vachiru
3: cast it upon him
2: avar mele vachiru
3: cast it upon him
2: nee amaidiyayiru
3: you sit still
2: nee amaidiyayiru
3: you stay at peace
2: nee amandirundal nee rakshikapaduva
3: if you stay still you will be saved
2: wait
3: you wait
2: உனக்காக அவன் போராடுவான்.
3: And he will fight for you.
2: காரியத்தை முடிக்கிற வரைக்கும்
3: Until he finish the thing.
2: அவன் இளைப்பாறவே மாட்டான்.
3: He will never rest at all.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
3: My dear ones of God.
2: நான் உண்மையாய் சொல்வேன்.
3: I truly I will tell you.
2: வேதம் சொல்லுகிறது.
3: The Bible says.
2: Joel 2:21 லே.
3: Joel 2:21.
2: தேசமே.
3: Oh my land.
2: பயப்படாதே.
3: Fear not.
2: மகிழ்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
3: The Lord will do great things.
2: நீங்க எத்தனை பேர் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறீங்களோ?
3: How many of you expect greater things?
2: நீங்க எப்படி இருங்க?
3: You, how are you supposed to be?
2: மகிழ்ச்சியா இருங்க.
3: You're supposed to be glad.
2: மூஞ்சி தொங்க போட்டுருக்காதீங்க.
3: Don't be so weary.
2: வருத்தமா இருக்காதீங்க.
3: Don't be so sorrow.
2: உங்க முகத்துல எப்போ சந்தோஷமா இருங்க.
3: You should be always happy.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: நீங்க எனக்கு பிரச்சனை நினைக்கிறீங்களா?
3: Don't you think that I don't have any problems?
2: எனக்கு பிரச்சனை இல்லையா?
3: I don't have any problems.
2: நான் எங்க சிரிச்சிட்டு தான் உட்கார்ந்திருக்கேன்.
3: I am always smiling.
2: பிரச்சனைகள் மத்தியில் சிரிச்சிட்டு தான் உட்கார்ந்திருக்கேன்.
3: Amidst all my problems I keep smiling.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: சந்தோஷமா இருக்கேன்.
3: So be happy.
2: சந்தோஷமா இருக்கேன்.
3: Be glad.
2: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: நான் நினைக்கிறேன். I think first Sunday நினைக்கிறேன். First Sunday திருவந்து கொடுக்க வரல.
3: So first Sunday I never came for giving communion.
2: வேக வேகமா கொடுத்தேன் திருவந்து.
3: So I gave very
2: நம்ம சீக்கிரம் கொடுத்துறலாம்.
3: Because I want to finish off swiftly.
2: நான் பாதி என்னால கொடுக்க முடியல.
3: So I was not able to cover up even
2: half. அப்படியே இடுப்பு நின்னுச்சு அப்படியே.
3: So I was not able to bear it.
2: நின்னுச்சு அப்படியே.
3: So I was standing still.
2: சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே உட்கார்லாம் பாருங்க.
3: So I was sitting here to take some rest.
2: இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கு.
3: So even until today I'm of same state.
2: படுக்க சொல்றீங்களா?
3: So you want me to sleep?
2: சந்தோஷமா டெய்லி என் பணியை நான் செய்துகிட்டே இருக்கேன்.
3: I'm still doing my work daily.
2: அது இருக்கட்டும், அது இடுப்புல இருக்கட்டும், அது இடுப்புல இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும்.
3: So I have my pain as such.
2: நான் எங்க இருக்கிறேன்?
3: So where am I?
2: நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா.
3: I am happy in the Lord.
2: எனக்கு தெரியும் ஏமேட்டதுல கர்த்தர் நிறைவேற்றுவார்னு தெரியும்.
3: I know God will fulfill all my desires.
2: அது இல்லாமலே போயிடும் எனக்கு தெரியும்.
3: And I know everything will go off as such.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: சந்தோஷமா இருங்க.
3: I'm very happy.
2: மகிழ்ச்சியா இருங்க.
3: Always be glad.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள்.
3: Rejoice in the Lord always.
2: சொல்லுங்க.
3: Say it out.
2: சந்தோஷமா இருக்கிறவன பார்த்தா சொல்லணும்.
3: So to one who is
2: சந்தோஷமா இருக்க முடியல.
3: The one is not able to be happy.
2: அவன பார்த்தா சொல்றாரு.
3: Unto him he says
2: சந்தோஷமா இருங்க.
3: Rejoice.
2: எப்போ சந்தோஷமா.
3: Rejoice always.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: வியாதியா?
3: Do you have sickness?
2: சந்தோஷமா இருங்க.
3: Be happy.
2: பலவீனமா?
3: Do you have weakness?
2: சந்தோஷமா இருங்க.
3: Be happy.
2: சுகவீனமா?
3: Do you have any kind of
2: சந்தோஷமா இருங்க.
3: Be happy.
2: கறி சோரா?
3: You have meat.
2: சந்தோஷமா இருங்க.
3: Be happy.
2: தண்ணி சாப்பாடா?
3: You have only water.
2: சந்தோஷமா இருங்க.
3: Be happy.
2: அதை மட்டும் குறைக்காதீங்க. கர்த்தர்ல சந்தோஷமா இருங்க.
3: So always be happy in the Lord.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: நீ சந்தோஷமா இருந்து பாருங்க.
3: So you be happy and see.
2: கர்த்தர் உங்கள் மன வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றுவார்.
3: God will fulfill all your desires of your heart.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: ஒரு முறை
3: once
2: ஒரு ஏழ விசுவாசி,
3: there was a poor believer,
2: சர்ச்சுக்கு வந்தாராம்.
3: They came to the church.
2: அவருக்கு இந்த பிரசங்கம்லாம் கேட்கிற போது ஒரே உணர்ச்சி உண்டாயிடுச்சான்.
3: So he had so much of enthusiasm when he heard the message.
2: அவரு பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ஹalleluya ஹalleluya சொல்லிட்டே இருப்பார்.
3: So whenever he listens the sermon he keeps on shouting hallelujah.
2: அப்போ
3: disturbing for many believers.
2: சொன்னாங்களா?
3: So they said
2: நீ சும்மா அலையலையா அலையலையா சொல்ற ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு.
3: So it is always disturbing when you keep on repeating hallelujah often.
2: நீ வந்து அலையலையா சொல்லாம இருந்தீனா,
3: if you say still without saying hallelujah,
2: ஆராதனை முடிஞ்ச உடனே உனக்கு நல்ல ஒரு பேர் ஷூ உனக்கு வாங்கி தரேன்.
3: I will give you a pair of shoes once the service ends.
2: ஒரு செட் ஷூ வாங்கி தரேன்.
3: I will get you a pair of shoes once the service ends.
2: அவன் ஏழப்பட்ட மனுஷன் பாவம்.
3: He was a very poor one.
2: அந்த நாட்ல ஷூ போடாம நடக்காது.
3: So those days the shoes will not happen.
2: என்ன இந்த ஆராதனை முழுவதும் வாய மூடி அவ்வளவுதானே அல்லேலூயா சொல்லக்கூடாது அவ்வளவுதானே.
3: So I have to shut my mouth all through the service, that is right. So he was very silent.
2: இவருக்கு அப்படியே பிரசங்கட்ட பொங்குது.
3: So he was about to, excited about to tell it out.
2: பார்த்தா.
3: So he looked at.
2: அவர் இவர பார்த்தாரு.
3: So he looked at him.
2: சரி வலையிலே சொன்ன என்ன இருக்கும்?
3: So if I say hallelujah, I will not get the shoe.
2: கொஞ்ச நேரம் பார்த்தான்.
3: So he looked for some time.
2: அடக்கவே முடியல.
3: He was not able to bear it.
2: நான் சொன்னானா?
3: So he said,
2: "ஓ ஷூ வேண்டாம் அல்லேலூயா."
3: I don't want your shoe, hallelujah.
2: ஓ ஷூ வேண்டாம் எனக்கு அல்லேலூயா.
3: He said, "I don't want your shoes, hallelujah."
2: இவன் அல்லேலூயா சொல்லும்போது என்ன சொல்லிறானானா? ஷூ வேண்டாம் அல்லேலூயா.
3: So whenever he said hallelujah, I don't want your shoes, and he said hallelujah.
2: அந்த இன்னொருத்தர் பின்னால உட்கார்ந்தாரு.
3: There was other person at the back.
2: இவன் என்னடா வாரம் வாரம் அல்லேலூயா சொன்னா, இப்ப ஷூ வேண்டாம் அல்லேலூயா.
3: Every week he used to say only hallelujah, but today he is saying I don't want a shoe hallelujah.
2: Even shoe went hallelujah.
3: He said I don't want a shoe hallelujah.
2: ஆராதனை முடிஞ்சது.
3: At the end of the service.
2: Brother,
3: you said
2: something.
3: You said something.
2: Shoe went hallelujah.
3: You said you don't want shoes hallelujah.
2: இல்ல brother.
3: No brother.
2: எனக்கு ஷூ வாங்க காசு இல்ல brother.
3: I don't have money to buy a shoe.
2: நான் சந்தோஷத்தை அடக்க முடியல brother.
3: But I am not able to buy, control
2: my பசிதான்.
3: I have hunger.
2: எனக்கு ரொம்ப தேவைதான்.
3: But I need it.
2: ஆனா அந்த தேவ சமூகத்துல சந்தோஷத்தை அடக்க முடியல brother.
3: But I cannot control the happiness in the presence.
2: அதனால நான் ஹalleluya சொன்னனா.
3: So I said hallelujah.
2: அந்த brother சொன்னாரு.
3: That brother said.
2: நீ சந்தோஷத்தை அடக்கிட்டேன்னா.
3: If you could control your happiness.
2: ஹalleluya சொல்லாம
3: If you don't say hallelujah,
2: ஒரு ஷூ வாங்கி தரேன்.
3: I will get you a pair of shoes.
2: நான் பொறுத்து பார்த்தேன் பிரதர்.
3: So I tried to control.
2: நடக்கவே முடியல பிரதர்.
3: I was not able to control.
2: ஷூ இல்லடா பரவால்ல பிரதர்.
3: I don't want a shoe.
2: நான் ஹalleluya சொன்னேன்.
3: I will keep on saying hallelujah.
2: ஓ இதான் ரகசியமா?
3: So this is the secret.
2: கவலைப்படாத.
3: You don't worry.
2: நான் உனக்கு கோடை காலம் போடுற மாதிரி ஒண்ணு மாரி காலம் போடுற மாதிரி ஒண்ணு.
3: I will get you a shoe for summer and another shoe for winter.
2: ஹalleluya போடினா ரெண்டு ஷூ கிடைக்கும்.
3: If you say hallelujah you will get two shoes.
2: கோடை காலத்துக்கு ஒண்ணு மாரி
3: For the winter and for the summer.
2: அதா ஏ தேவன் சொன்னாரு.
3: That is the God said.
2: ரட்டிப்பான நன்மை தருவேன்.
3: I will give a double fold blessing.
2: இன்றைக்கே தருவேன்.
3: I will give it today.
2: ஏன்?
3: Why?
2: அரணிப்பாய் விட்டு வெளிய வாங்க.
3: Because come out of the camp.
2: வெளிய வாங்க.
3: Come out.
2: உங்க சரீரம் சொல்றத கேட்காதீங்க.
3: Don't listen to your body what it says.
2: உங்க சூழ்நிலை சொல்றத கேட்காதீங்க.
3: Don't listen to circumstances whatever it says.
2: எதையுமே கேட்காதீங்க.
3: Don't listen to anything.
2: கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள்.
3: Just believe God and his word alone.
2: நம்புங்கள்.
3: Just believe it.
2: கர்த்தரில் சந்தோஷமா இருங்க.
3: And be always happy in the
2: Hallelujah.
3: Lord.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க?
3: How many of you are happy?
2: எல்லா கைகள் தட்டி ஹalleluya.
3: Let's all clap your hands and say
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Praise the Lord.
3: Praise the Lord.
2: Praise the Lord. Hallelujah.
3: Hallelujah.
2: இப்ப சொல்லுங்க பக்கத்துல வாங்க பா சந்தோஷமா இருங்க.
3: Now say to the neighbor, be happy.
2: அஞ்சு பேருக்குலாம் வேணாம் பக்கத்துல சொல்லுங்க.
3: Just to the next one you say.
2: சந்தோஷமா இருங்க.
3: Be happy.
2: கவலைப்படாதீங்க.
3: Don't worry.
2: சும்மா 6 o'clock மாடு உட்காராதீங்க.
3: Don't be like a 6 o'clock
2: face. எப்பவுமே 2:30 மணி மாடு உட்காந்துருங்க.
3: Be like 2:45 face.
2: நல்ல
3: Have a white smile.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: கர்த்தரில் மகிழ்ச்சியாயிரு.
3: Rejoice in the Lord always.
2: கர்த்தர் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம்.
3: God will fulfill all the desires of your heart.
2: இந்த உங்க இருதயத்தின் மேலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றணும்.
3: So God will fulfill all the desires of your heart.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: உன் இருதயத்தின் வேண்டு நிறைவேற்றதுக்கு முன்னதாக.
3: So before you could fulfill all the desires of your heart.
2: கர்த்தரை விசுவாசித்து.
3: If you believe him.
2: ஆபிரகாம் பண்ணாரு.
3: Like Abraham did.
2: சரீரம் செத்து போச்சு.
3: His body was dead.
2: சூழ்நிலை சரியில்லை.
3: The circumstances is not possible.
2: ஆனாலும்.
3: But still.
2: அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்.
3: He glorified God.
2: கர்த்தரை மகிமைப்படுத்தி.
3: He glorified God.
2: நான் சொல்லுகிறேன் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
3: I would tell glorify God.
2: கர்த்தரை துதிங்க.
3: To keep on praising God.
2: கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு ஆசி.
3: God will do greater things for you.
2: நீங்க நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார்.
3: He will do things that you cannot believe.
2: இரண்டாவதாக.
3: Secondly.
2: சங்கீதம் 118 சங்கீதம் 5வது வசனம்.
3: Psalm 118 and verse 5.
4: நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார்.
3: I called upon the Lord.
2: 120:1.
4: என்
2: நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். 118 சங்கீதத்தில் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் எனக்கு கேட்டருளி விசாலத்திலே.
3: Psalm
2: 118 இந்த மனுஷன கொடுத்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தார்.
3: God has given testimony even about him.
2: உன் இருதயத்துக்கு ஏற்றவன்.
3: He is pleasing to my heart.
2: எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்.
3: And he does whatever I will.
2: அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
3: And he was chosen by me.
2: நல்லா கவனிங்க. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
3: He was chosen by me.
2: அவன் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
3: And he was anointed by God.
2: அவன் மேல் அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருந்தார்.
3: And God has bestowed many blessing upon him.
2: தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வாழ்க்கையில
3: இருந்துச்சு. And there was God choosing things in his life.
2: நினைக்காதீங்க.
3: Don't think that way.
2: அவங்க வாழ்க்கையில நெருக்கமே இல்லைன்னு நினைக்காதீங்க.
3: Don't think that there's no distress in their life.
2: யார் வாழ்க்கையில இருக்கன்னா,
3: in whose life there was distress?
2: தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டமே,
3: in the life of one who was chosen by God.
2: தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டமே,
3: the one anointed by God.
2: காலையிலே கர்த்தரை தேடுறமே,
3: the one who seek God very early in the morning.
2: காலையில, மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி, கைகளை விரித்திருக்கிறேன் சொன்னமே,
3: the one who stays, he says that I keep my hands towards you,
2: உம்முடைய கற்பனையின்படியே நான் தேடுறேன் சொன்னமே,
3: he says I will seek according to your commandments.
2: அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நெருக்கம் வந்தது.
3: So in the life of such a kind of man there was distress.
2: நல்லா கவனிங்க.
3: Listen carefully.
2: கர்த்தருக்கு பிரியமானவர்களுடைய வாழ்க்கையில நெருக்கம் வராதுன்னு நினைக்காதீங்க.
3: Don't think that the distress will not be in the life of the people who are
2: loved by God. நெருக்கம் அவருடைய வாழ்க்கையில வந்தது.
3: So the distress came in their life.
2: ஆனா
3: but
2: நெருக்கத்துல என்ன செய்தாங்கன்னு சொன்னா,
3: what did they do in the time?
2: நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு,
3: they called upon the Lord in the distress.
2: கர்த்தர் செவி கொடுத்தார்,
3: and he heard me.
2: அவருடைய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா,
3: what is the end of it?
2: நெருக்கத்துக்கு முன்னால நான் இடுக்கத்துல இருந்தேன்.
3: I was in affliction before my in my before
2: வேதம் சொல்லுகிறது,
3: Bible says,
2: நான் நெருக்கத்துல கூப்பிட்ட பிறகு தேவன் என்னை எங்கே கொண்டு நிறுத்தினார் சொன்னா, விசாலத்திலே கொண்டு நிறுத்தினார்.
3: So after the distance when he called upon the Lord, he took me and set upon a commodious place.
2: உங்கள் வாழ்க்கையில நெருக்கம் வருகிறது உண்மையானால்,
3: if it's true that you encounter distance,
2: நீங்க நெருக்கத்துல கர்த்தரை மாத்திர கூட்டி பாருங்க.
3: And you call the Lord in a distance.
2: எந்த மனுஷனை கூப்பிடாதீங்க.
3: Don't call upon any man.
2: எந்த மனுஷனை தேடாதீங்க.
3: Don't seek any man.
2: நீங்க தேவனை மாத்திர கூப்பிட்டு பாருங்க.
3: But if you call upon Lord alone,
2: உங்கள் நெருக்கமே தேவன் உங்களை விசாலத்துல கொண்டு வருவார்.
3: So your distress, God will take you from a distress and take you to a commodious place.
2: எந்த மனுஷனை தேடி பாருங்க.
3: If you seek any man.
2: எந்த பரிசுத்தமான தேடி பாருங்க.
3: If you seek any kind of man of God.
2: நான் சொல்லுவேன்.
3: I will tell you.
2: இன்றைக்கு நீங்க எனக்கு இருக்கிற ஊழியத்தினுடைய விசாலத்தை நீங்க பாக்குறீங்க.
3: You are seeing the greater things of the ministry today.
2: கர்த்தர் வந்து எங்களுடைய ஊழியத்தினுடைய எல்லையை விசாலமாய் கொண்டே வருகிறார்.
3: God is extending our borders of the ministry today.
2: ஆனா நீங்க இன்றைக்கு விசாலத்தை தான் பாக்குறீங்களே தவிர,
3: but today you are seeing the prosperity alone.
2: நான் போன நெருக்கத்தை நீங்க பார்த்தது இல்லை.
3: You have never seen the distress when I went through.
2: என் நெருக்கத்தை மாத்திரம் நான் சாட்சியா சொல்வேன் ஆனால்,
3: if I say the testimony of my distress alone,
2: இந்த ஆராதனை அடுத்த சண்டே தான் முடியும்.
3: So this service will end only in the next Sunday.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை.
3: Glory be to the name of God.
2: தேவன் அத்தனை நெருக்கத்தின் பாதையிலே கொண்டு போயிருக்கிறார்.
3: God has taken me through such a kind of distress.
2: நான் சொல்வேன் ஆனால் நானும் அழுவேன், நீங்களும் அழுவீங்க.
3: If I say it out, I will cry and even you will cry.
2: நீங்க விசாலத்தை தான் பார்க்கறீங்க.
3: So you're looking at the prosperity.
2: நான் சொல்வேன்.
3: I will tell you.
2: என் வாழ்க்கையில எத்தனை நெருக்கங்களை அனுபவிச்சிருக்கேன்.
3: I have experienced such a kind of distress in my life.
2: ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும்.
3: But I know one thing.
2: அந்த நெருக்கத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா,
3: what is the end of the distress?
2: கர்த்தர் விசாலத்தை உண்டாக்கிறார்.
3: God will give a commodious place.
2: கர்த்தர் விசாலத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக,
3: before God you would set you a large place,
2: கர்த்தர் நெருக்கத்தை கொண்டு வந்தார்.
3: God brings the distress.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
3: Glory be to the name of God.
2: இங்க நாம என்ன செய்றோம்னு கேட்டிங்கன்னா,
3: what are we doing today?
2: நெருக்கம் வருகிற போது நாம கர்த்தரை தேடுறது இல்ல.
3: We are not seeking God.
2: நீங்க நெருக்கம் வருதா?
3: You have distress.
2: எந்த நெருக்கம் வரட்டும்,
3: no matter whatever the distress may be.
2: ஒரு நாள் ஏசாயா சொன்னாரு,
3: one day Ezekiah said,
2: ஏசாயா 37 அதிகாரம்
3: Isaiah chapter 37
2: மூன்றாம் வசனம் வாசிங்கனா,
3: verse 3,
5: இவர்கள் அவரை நோக்கி இந்த நாள் நெருக்கமும்,
2: இந்த நாள் இந்த நாள்,
3: which day?
2: நெருக்கமான நாள்.
3: This is the day of trouble.
2: தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே இந்த ராஜாவை போல ஒரு ராஜா முன்னால் இல்ல பின்னால் இல்ல.
3: There was no other king like him before him or after him in the belief.
2: தேவனை அவ்வளவு நம்பின ஒருத்தன்,
3: he believed God so much.
2: அவன் வாழ்க்கையில ஒரு நாள் வந்ததுங்க.
3: So there was a day in his life.
2: இந்த நாள் நெருக்கத்தின் நாள்.
3: This day is a day of trouble and distress.
2: இந்த நாள் தூஷணம் அனுபவிக்கிற நாள்.
3: This is a day of blasphemy.
2: என்ன செய்தார் தெரியுமா?
3: So what did he do?
2: இந்த நாள் என்ன நாள்?
3: What day is today?
2: நெருக்கம் அனுபவிக்கிற நாள்.
3: This day is a day of distress.
2: இந்த நாள் என்ன நாள் தெரியுமா?
3: What day is this day?
2: தூஷணம் அனுபவிக்கிற நாள்.
3: This day is a day of blasphemy.
2: என்ன பண்ணார் தெரியுமா?
3: Now what did he do?
2: சூழ்நிலையை பார்த்து நெருக்கம் நாள்.
3: The entire situation is distress.
2: நேர தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்.
3: He went to the temple of God.
2: கடிதத்தை பிரிச்சார்.
3: He opened up the letter.
2: ஆண்டவரே,
3: Lord,
2: கண்ணை திறந்து பார்.
3: Open your eyes, Lord.
2: செவியை திறந்து கேளும்.
3: Lord, open your ears and listen to me.
2: என் தேவனுக்கு காக்கிற செவியும் இருக்கிறது.
3: So my God has ears.
2: பார்க்கிற கண்ணும் இருக்கிறது.
3: And he has the eyes to see.
2: ஆண்டவர் பார்த்தார்.
3: And God looked at him.
2: ஆண்டவர் கேட்டார்.
3: God heard him.
2: அந்த நெருக்கத்தின் நாள்தான் வெற்றியின் நாளாய் மாறிச்சு.
3: That day of distress became a day of victory.
2: சூழல என்ன சொல்லு தெரியுமா?
3: Now what was the situation?
2: இது நெருக்கத்தின் நாள்.
3: It's a day of distress.
2: சூழல என்ன சொல்லுமா?
3: What is the situation say?
2: இது அவமானத்தின் நாள்.
3: It's a day of a shame.
2: ஆனா
3: but
2: எங்க போனான் தெரியுமா?
3: Where did he go?
2: தேவ சமூகத்துல போனான்.
3: He went to the presence of God.
2: கண்ண திறந்து பாரு.
3: Lord open your eyes.
2: கண்ண திறந்து பாரு.
3: Open your eyes Lord.
2: செவியை திறந்து கேளு.
3: Open your ears and listen to me Lord.
2: தேவ சமூகத்துல போனான்.
3: And went to the presence of God.
2: உங்கள் வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது எங்கேயும் ஓடாதீங்க.
3: When you encounter distress in your life don't run to anybody.
2: யார்கிட்டயும் ஓடாதீங்க.
3: Don't run to anybody.
2: இனத்துக்கிட்ட ஜனத்துக்கிட்ட ஓடாதீங்க.
3: Don't go to your relatives or any friends.
2: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்.
3: The name of the Lord is a mighty tower.
2: நீதிமான் அதற்குள்ளே ஓடுவான்.
3: The righteous shall run into it.
2: ஓடுவான்.
3: He will run into it.
2: ஓட வேண்டிய காலம் வருது.
3: And there's a time for him to run.
2: நீதிமான் தப்பி ஓட வேண்டிய காலம் வருது.
3: There's a time for the righteous to run and escape.
2: எங்கேயும் ஓடாதீங்க.
3: Don't run anywhere.
2: கர்த்தருடைய நாமத்துக்குள்ள ஓடுங்க.
3: Go and run into the name of the Lord.
2: அங்கே சுகம் இருக்கு.
3: There is safety.
2: அங்கே ஜெயம் இருக்கு.
3: There is victory.
2: அங்கே பாதுகாப்பு இருக்கு.
3: There is protection.
2: அங்கே அடைக்கலம் இருக்கு.
3: There is a refuge.
2: அங்கே விடுதலை இருக்கு.
3: There is deliverance.
2: அங்கே செழுமை இருக்கு.
3: There is prosperity.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory to the name of God.
2: உனக்கு ஒரு நன்மையுமே கிடைக்காது.
3: There will not be no goodness that you will receive.
2: என்று சொன்ன ரூத் தான்.
3: The Ruth who said so.
2: எங்க வந்தானு கேட்டிங்கனா.
3: Where did she come?
2: அவருடைய செட்டைக்குள் அடைக்கலமாய்.
3: She came under the refuge of the wings of him.
2: அம்மா விட்டு ஓடி போல.
3: She did not run to his mother's home.
2: யார்ட்டயும் ஓடல.
3: She did not run to anybody else.
2: தன் தேவன் செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்தாள்.
3: She came under the wings of God.
2: ஒரு நன்மையும் கிடைக்காதுன்னு சொல்லப்பட்ட அவளுக்கு.
3: The one who has said that she will never receive any good thing.
2: தேவனின் செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு.
3: The one who has come under the wings of the God.
2: நிறைவான பலன் உண்டு.
3: There will be a full reward for you.
2: நிறைவான பலன் உண்டு.
3: There is a full reward.
2: உன் வாழ்க்கையில ஒரு நன்மையுமே கிடைக்காதுன்னு சொல்லலாம்.
3: They might say that you will receive no goodness in your life.
2: அவ்வளவுதான், இனி ஒரு நன்மையும் கிடைக்காது.
3: That is the end, you will receive nothing.
2: நம்பவே நம்பாத.
3: You don't believe it.
2: ஓ மாமியார நம்பினா ஒரு நன்மை கிடைக்காது.
3: If you trust your mother in law you will never receive
2: anything. அப்பா வீட்டுக்கு போனா ஒரு நன்மை கிடைக்காது.
3: If you go to your father's home you will not receive anything.
2: தேசத்துக்கு திரும்பி போனா ஒரு நன்மை கிடைக்காது.
3: If you return to your own land you will not receive anything.
2: ஆனா உனக்காக விரிக்கப்பட்ட செட்டைக்குள்ளே நீ வருவாயானால்.
3: But if you come under the wings that is being set for
2: அங்கே
3: you.
2: ஒரு நன்மை அல்ல.
3: Not one good thing.
2: அங்கே நிறைவான நன்மை இருக்கு.
3: There is full goodness there.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Ruth arinja.
3: Ruth know that.
2: எனக்கு நிறைவான நன்மை இருக்கு.
3: I have a full reward for me.
2: அந்த செட்டைக்குள்ள ஓடி வந்தாய்.
3: She came running under the wings.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: கர்த்தர் நல்லவர்.
3: God is good.
2: கர்த்தர் நல்லவர்.
3: God is good.
2: கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார்.
3: God has done great things in our life.
2: ஆனா பாருங்க.
3: But look here.
2: ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தாங்க.
3: There was a great prophet.
2: அவன் பேர் யோனா.
3: His name was Jonah.
2: அவங்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு.
3: God told him one day.
2: நீ நினிவேக்கு போப்பான்னு சொன்னார்.
3: You go to Nineveh.
2: உனக்கு நான் ஊழியம் வச்சிருக்கேன்.
3: I have got a ministry for you.
2: நினிவேக்கு போ.
3: You go to Nineveh.
2: ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா?
3: But what did he do there?
2: காசு கொடுத்து.
3: He gave money.
2: தர்ஷீஷுக்கு போனான்.
3: He went to Tarshish.
2: ஏன் ஓடி போனான்?
3: Why did he run there?
2: துட்டு இருந்துச்சு.
3: Because he had money.
2: தப்பு இருந்துச்சு.
3: He had money with him.
2: தர்ஷீஷுக்கு ஓடி போறதுக்கு காசு இருந்துச்சு.
3: He had money to flee to Tarshish.
2: ஓடிட்டான்.
3: He ran away.
2: உம் வார்த்தை கீழ்படிய மாட்டேன்.
3: I will not obey your word.
2: உம் செட்டைக்குள்ள வர மாட்டேன்.
3: I will not come under your wings.
2: என்கிட்ட காசு இருக்கு.
3: I have my money.
2: நான் பாத்துக்கிறேன்.
3: I can take care.
2: தர்ஷீஷ் ஓடி போனான்.
3: He went to Tarshish.
2: ஆண்டவர் கப்பல பெரும் புயலும் காற்றும் அடித்தது.
3: And there was a great wind and tempest in the sea.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
3: Glory be to the name of God.
2: இப்போ எல்லாரும் செத்து போனவனுச்சு.
3: Now it was time for everybody to die.
2: நிலைமை எடுத்து பாருங்க.
3: When you see the situation.
2: யோனா முதலாம் அதிகாரம் 6 வசனம் பாருங்க.
3: Jonah chapter 1 and verse 6.
5: அப்பொழுது மாலுமி அவரிடத்தில் வந்து
2: அப்பொழுது மாலுமி எல்லாரும் இப்போ என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கப்பல்ல இல்ல.
3: So none of the believers were saved were in the ship but
2: ஒரே ஒருத்தன் தான் பக்தி உள்ளவன்.
3: Only one was pious and devotee.
2: பக்தி உள்ளவன் தூங்குறான். அவிசுவாசி எல்லாம் ஜெபிக்கிறான்.
3: The devotee is sleeping, the non-believers are praying.
2: அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க.
3: So he was sleeping
2: அவங்க
3: there.
2: அவங்க எல்லாம் ஜெபிக்கிறான்.
3: And they were praying there.
2: ஆனா விசுவாசி என்ன பண்றாரு?
3: But what is the believer doing there?
2: புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் கடலே கொந்தளித்தாலும் நான் அமைதியாய் நித்திரை செய்வேன். அல்லேலூயா.
3: Though the wind may blow, the sea may come up, I will always sleep there.
2: ஆனா அவிசுவாசி எல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்காங்க.
3: But non believers are praying there.
2: இப்போ எல்லாரும் ஓடி வராங்க.
3: So they all came to him running.
2: ஏப்பா ஏப்பா.
3: See here.
2: என்னப்பா
3: what are you doing here
2: இந்த சூழல்ல நித்திர பண்ணிக்கிட்டு
3: இருக்க even in this situation you are still sleeping
2: உன் தேவனை நோக்கி கூப்பிடுப்பா
3: call unto your god
2: கர்த்தர் ஒருவேளை மனம் இறங்கி
3: maybe god may have
2: உதவி செய்வார்
3: and he may help you
2: ஜெபம் பண்ணுப்பா
3: keep praying
2: ஜெபம் பண்ணல
3: he never prayed
2: எல்லாரும் ஜெபம் பண்றாங்கல
3: and all are praying right
2: இவன் என்ன சொன்னான் தெரியுமா
3: what he said
2: ஜெபம் பண்ணானா
3: did he pray
2: ஜெபம் பண்ணல
3: he never prayed
2: என்ன பண்ணான் தெரியுமா
3: you know what he did
2: என்ன தூக்கி கடல்ல போட்டு
3: you cast me into the sea
2: அப்படின அர்த்தம் என்ன
3: what does it mean
2: செத்தாலும் சாவேன் ஜெபம் பண்ண மாட்டேன்
3: i will die if i want but i will not pray
2: நல்ல விசுவாசி இல்ல
3: he was a good believer right
2: செத்தாலும் சத்திரமானம்
3: i will die if i want
2: தண்ணில போடு
3: you throw me in the
2: தண்ணில செத்தாலும் சாவேன் கடவுள மட்டும் கூட
3: மாட்டேன் i will die in the water if i want but i will not call upon the lord
2: தூக்கி போட்டாங்க
3: so they threw him away
2: ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ள
3: but god is very merciful
2: ஒரு பெரிய மீன் வயித்துக்குள்ள போயிட்டான்
3: so he was taken into the ship's fish belly
2: அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க
3: see god is so good
2: இது கொஞ்ச நேரத்துல மீன் வயித்துல போனா கொஞ்ச நேரம் செத்து போயிருமா
3: so either you should have been dying when he went into the belly
2: சில மணி நேரத்துல அவன் செரிச்சே போயிருமா
3: or he might be digested by it
2: ஆனா ஆண்டவர் அந்த மீனுக்கு வயித்துல மந்தத்தை உண்டாக்கிட்டாரு
3: so god made something in his in the belly of the fish
2: மீனுக்கு அஜீரணத்தை உண்டாக்கிட்டாரு
3: so he brought some indigestion
2: அந்த மனுஷன்
3: so he brought indigestion and
2: ஒரு மீன் வயித்துக்குள்ள எத்தனை நாள் இருந்தானா செரிக்காம 3 நாள் இருந்தான்
3: he was there without digestion in the belly of the fish for 3 days
2: நீங்களே யோசி பாருங்க நீங்க சாப்பிட்ட உணவு ஒரு மணி நேரத்துல செரிச்சிரும்
3: so you think about if the food that you eat you will be digested in 1 hour
2: என்ன என்ன பாருங்க 3 நாளா இதுக்கு வயிறு பசி இல்ல செரிக்கவும் இல்ல உள்ள கடந்து பெரிய பிரச்சனையா இருக்கான்
3: so for 3 days he was inside and it never was digested and it never had hungry
2: 3 நாளா உள்ள கடந்துட்டு
3: for 3 days he was inside the belly
2: இப்பதாங்க ஜெபம் பண்றான்
3: now he is praying from there
2: இந்த சில ஆளுங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறார்
3: so today god is trying many things to make some people to pray
2: எதுக்கு மீன் அனுப்புனார் தெரியுமா
3: why did he send a fish
2: எதுக்கு நீ செரிக்காம இருக்க தெரியுமா
3: why you are not digested by
2: எதுக்கு நீ அழியாம இருக்க தெரியுமா
3: why you are not still perish
2: நான் அழிஞ்சே போறேன்னு சொன்னாலும்
3: though you say i will perish
2: நான் அழியாம வச்சிருக்க எதுக்கு நீ கேட்டீங்கன்னா வாயால கர்த்தர் நோக்கி கூப்பிடணும்ங்கறதுக்கு
3: because you have to call upon the lord and that's the reason why of god has kept you
2: மூணு நாளைக்கு அப்புறம் சொல்றான்
3: after 3 days he says
2: நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி
3: I call unto the lord in my affliction
2: அவ கூப்பிட்ட உடனே இந்த மீனுக்கு சீ போடா
3: so once he called this fish thought you get lost from me
2: ஒண்ணே போய் வச்சிருக்கேன் பாரு மூணு நாளா எனக்குள்ள
3: I have kept you in my belly for 3 days
2: கைக்கிடுச்சீங்க
3: so he just vomited it
2: வெளியே வந்தாங்க
3: so he came out
2: அது வரைக்கும் யோனானா யாருனே தெரியாதுங்க
3: until then they doesn't know who is jonah
2: யவனோ அமிதாயின் குமாரன் யோனா
3: he was some son of amitai
2: ஆனா இன்றைக்கு
3: but today
2: யோனாவை பத்தி நம்ம பாட்டு பாடுறோம் யோனாவை பத்தி கதை சொல்றோம் யோனா சண்டே ஸ்கூல்ல இருந்தே பாடம் ஆயிட்டாரு அவர் பைபிள்லயே வந்துட்டாரு பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டாரு
3: so today
2: எதனால
3: yes he is a prophet
2: நான் நெருக்கத்துல கூப்பிட்டதால அப்ப யோனாவை ஆண்டவர் பிரபலமாக்குறதுக்கு என்ன கொடுத்தாரு
3: what did god make to make this jonah famous what did he do
2: இப்ப நெருக்கத்துல என்ன செய்வீங்க
3: so what is supposed to do in a distress
2: எங்க போவீங்க
3: don't go anywhere
2: எங்க போவீங்க
3: you don't have to go anywhere
2: நம்ம நாட்ல என்னெல்லாம் நிறைய பேருக்கு பயம் பாஸ்டர்
3: maybe people are scared today
2: ella adathay velai uttu eduthukittu irukan
3: pastor there is unemployment everywhere
2: enna avumo theriyillaye
3: we don't know what will happen to our jobs
2: எங்க அந்த மோடியை பார்த்தா கர்த்தர் நம்மள படைச்சாரு
3: did god create us looking at modi
2: இந்த மோடி வருவாருன்னு முன்னே தெரியுங்க ஆண்டவர் தாங்க வச்சாரு
3: god know very well that modi will come and he has already placed it
2: நீ யாரு
3: who are you
2: என்ன நெருக்க வரட்டியா
3: no matter whatever me your affliction
2: வேதம் தெரியுமா
3: you know the bible
2: எவ்வளவு நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவு பெருகினார்கள்
3: to the extent they were distressed and afflicted to that extent they grew up
2: ஏன் தெரியுமா
3: you know why
2: நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க
3: because they called upon the lord in the distress
2: கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க
3: they called unto the lord
2: என்ன நெருக்க வரட்டுங்க
3: no matter whatever may be affliction
2: don't worry
3: you don't have to worry
2: நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க
3: called upon the lord in a distress
2: கர்த்தர் பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கொண்டு போய் சேர்த்தார்
3: god took them to the land flowing with milk and honey
2: நம்ம அண்ணாச்சி மாரு கொடுக்கிற நெருக்கம் உனக்கு வேலை போகலாம் ஆனா அதுக்கு அப்புறம் தான் உனக்கு பாலும் தேனும் ஓடுற தேசமே இருக்கு
3: maybe the affliction of a masters may take your job but one thing
2: என்ன சட்டம் போடுறாங்க நம்மள வேலை போயிருமா நமக்கு அது போயிருமா இது don't worry.
3: You don't have to worry whether they have put new rules. I mean,
2: new job. Vandicha.
3: You have distress.
2: Kartar noiki paarpa.
3: You call upon the Lord.
2: Kartar noiki paare.
3: You call upon the Lord.
2: Kartar unakku nerukkathil irundhu visalam undaakku.
3: God will set you on a commodious place from your distress.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Ippa irukkiratha kaatilum
3: you will be more blessed than the situation.
2: Mr. Modi kaga ninga ellaru kathara stotharipinga.
3: You have to praise God for this Modi.
2: Punyavala nee kodutha nerukadila na nalla irukana pa sami.
3: So it's because of your distress I'm in a very good position now.
2: Na chirika sollalenga.
3: I'm not telling for you to laugh.
2: Na pesuradhu kathrude vaarthana enakku theriyum.
3: Because I know this is the word of God and I'm speaking.
2: Kathrude vaartha theriyum.
3: I know this is the word of God.
2: Ungala chirika pannadhukku naanga nikkalla idu andha edam illa.
3: This is not a place for you to laugh.
2: Na joke adikkira edam idu illa.
3: I'm not here to crack jokes.
2: Na kathrude vaarthai theerkama solren.
3: I tell you the word of God very sternly. You believe it.
2: யார் எந்த நெருக்கம் கொண்டு வரட்டும்
3: no matter whatever may be your distress
2: அந்த நெருக்கத்தில் என்னை விசாலமத்தை கொண்டு வர என் தேவன் இருக்கிறார்
3: God is there to set me on a commodious and large place
2: கடைசியாக
3: at last
2: தானியேலின் புத்தகம்
3: the book of Daniel
2: 9ஆம் அதிகாரம்
3: chapter 9
2: 23ஆம் வசனம்
3: verse 23
5: நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது
2: எப்போ
3: when
2: 21 நாள் ஃபாஸ்டிங் என்று ஜெபம் பண்றார்
3: so he was praying for 21 days fasting
2: 21 நாள் சொல்றான்
3: on the 21st day
2: நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது
3: at the beginning of a supplication the commandment
2: 21 நாள் முடிஞ்ச போதில்ல
3: not at the end of 21 days
2: தேவனுடைய கட்டளை எப்ப வெளிப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா
3: when was the commandment came for
2: நீ எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே தேவன் கட்டளை கொடுத்தார்
3: the time when he started to pray god has given his commandment
2: இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்படும் தெரியும்
3: you know when he began the prayer
2: நீங்கள் தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே
3: daniel 9 verse 2
2: எருசலேமுடைய பால்கடிப்பு தீர 70 வருஷம் ஆகும் என்பதை புத்தங்களாலே அறிந்து கொண்டேன்
3: so he understood from the books of the numbers that it will take 70 years to accomplish the desolation of jerusalem
2: நல்லா கவனிங்க
3: listen carefully
2: தானியேல் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை ஜெபிக்கிற ஒரு மனுஷன்
3: daniel was the one who prayed 3 times a day
2: வழக்கத்தின்படி மூன்று வேளை ஜெபிக்கிற மனுஷன்
3: according to the routine he prayed 3 times
2: அதனாலே அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரு
3: therefore he bound the mouths of the lion
2: பதவி உயர்வுகளை பெற்றாரு
3: and he got the promotions in his job
2: எத்தனையோ காரியங்களை பெற்றார்
3: and he got many blessings because of that
2: இங்கே பாத்தீங்கன்னா
3: but when you see her
2: avaru pustakathai vaasikkirar
3: he was reading the book
2: aarachi pandrar
3: and he was researching it
2: ellarum vaasikkiranga
3: everyone are reading that
2: ana indha manusham vaasikkiran
3: but this man is reading the book
2: vaasikka enna kandarna
3: what did he find there
2: 70 varshathukku apparam
3: after 70 years
2: paal kadippu தீர்ந்து
3: so the desolations will end
2: விடுதலை உண்டாகும்
3: there would be deliverance
2: இது எங்க கண்டுபிடிச்சார்னா
3: where did he find this
2: பைபிள்ல கண்டுபிடிச்சார்
3: he found it in the bible
2: வசனத்தை வாசித்தாரு
3: he read the bible
2: ஆராய்ச்சி பண்ணாரு
3: he researched it
2: வாசித்த வசனத்தை விசுவாசித்தார்
3: so now he is trusting the word that he read
2: தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார்
3: so he believed the promise that god gave him
2: விசுவாசித்து
3: having faith upon
2: வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஜெபம் பண்ணார்
3: and he prayed for this promise to be fulfilled
2: நல்லா கவனிங்க
3: listen carefully
2: இவருக்கு இந்த விடுதலை தேவையில்லை இப்போ
3: he doesn't need this
2: இவர் அதிகாரியா இருக்காரு
3: now he is a great officer
2: ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறார்
3: he is a very high position next to the king
2: avarku vidudala thevai illa
3: he doesn't need any kind of deliverance
2: very higher post uyarathla irukkaru
3: he is in a very higher position
2: ana vedathla sollirukke
3: but the bible says
2: ungala vidudala yaaki naattu kondu poven
3: i will deliver you and take to your clan
2: idha eppadi kandupidicharna
3: how did he find it
2: vasanathla kandupidichar
3: and he found it in the word
2: the vasanatha vaasithu vaasithu வாசித்து கண்டுபிடிச்சாரு
3: as he kept on reading and reading and found it
2: இப்ப தேவ சமுதல் முழங்கால் படிட்ட
3: now he is kneeling down in the presence of god
2: இந்த வேத வசனத்துல வாக்குத்தத்தத்தின் மேல் வந்த நம்பிக்கையினாலே ஜெபம் பண்ணார்
3: so because of the belief he had upon the promise he began to pray
2: இந்த ஜெபத்துக்கு எப்ப பதில் வந்துச்சுன்னா
3: when he received the response 24
2: ஒரு நாள் பூர்த்த இல்ல
3: not after 21 days
2: 21 நாள் ஜெபம் பண்ணினாரு
3: so he prayed for 21 days
2: முடிவுல சொன்னா என்னைக்கு நீ ஆரம்பித்தியோ
3: at the end it said when you began to pray for this
2: அன்றைக்கு
3: from that day
2: ஜெபம் கேட்கப்பட்டது
3: your prayer was heard
2: அந்த கவனிங்க
3: listen carefully
2: அவர் சொல்றாரு
3: he says
2: வெட்கம் எங்களுக்குரியது
3: the shame belongs to us
2: நாங்கள் வெட்கத்துக்குரியவர்களானோம்
3: and we have
2: நாங்கள் நிந்தைக்குள்ளானோம்
3: we were into reproach
2: எல்லாமே நடந்துச்சுங்க
3: there are many things that happened
2: ஆனா அந்த எல்லா சூழ்நிலையில
3: in all the situation
2: அவர் வந்து வேதத்தை வாசிட்டே இருக்கார்
3: he was reading the bible
2: வாக்குத்தத்தம் கிடைக்குது
3: he received the promise
2: வசனம் பேசுது
3: and the word is speaking to him
2: காலம் நிறைவேறிடுச்சு
3: and it is time for it to come
2: விடுதலையின் காலம் வந்துடுச்சு
3: it's the time for deliverance
2: அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார்
3: and he believed the word
2: கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணான்.
3: And he began to pray to the Lord.
2: கர்த்தர் பதிலளிச்சார்.
3: And God gave him an answer.
2: நான் சொல்வேன்.
3: Now I tell you.
2: தேவன் எந்த ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார்னா,
3: So to which prayer will God answer?
2: வேத வசனத்தின் வாக்குத்தத்தங்களை ஒருவன் விசுவாசித்து வேதத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறான் பாருங்க.
3: If a person believes the word of God and the promises and he prays according to the basis of this word, only those prayers God will answer.
2: நீங்கள் ஒன்றை மறந்து போகாதீர்கள்.
3: Do not forget one thing.
2: ஜபத்துக்கும் வேதத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஒற்றுமை இருக்கு.
3: There is a great connection between the prayer and the word of God.
2: ஆகையாலே தான்,
3: That is why.
2: நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம்
3: Proverbs chapter 28
2: 9வது வசனம் பாருங்க.
3: Verse 9.
5: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது.
2: வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்ளுகிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது.
3: இஸ் டர்ன் அப் ஹிஸ் இயர் ஃப்ரம் ஹியரிங் தி லா ஈவன் ஹிஸ் பிரேயர் ஷல் பீ அபாமினேஷன்.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
3: Glory be to the name of God.
2: அப்ப நான் சொல்லுவேன்,
3: I will tell you,
2: ஜெபிக்கிற தேவனுடைய மனிதர்கள்,
3: a person who praying God,
2: எதை கவனிக்கணும் கேட்டீங்கன்னா,
3: what is supposed to watch?
2: வேத வாக்கியங்களை கேட்கிறதுக்கு செவியை திறக்கணும்.
3: You have to open your ears to listen to the word of God.
2: வேதம் இல்லாத ஜெபம் உயிரற்ற ஜெபம்.
3: So a prayer without the word of God is a dead prayer.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
3: Glory be to the name of God.
2: இந்த மனிதன் வேதத்தை வாசிச்சிட்டே இருக்கார்.
3: This man was reading the word of God.
2: வேதத்தை வாசிக்க வாசிக்க,
3: as he was reading the Bible,
2: ஒரு விசுவாசம் வந்துருச்சு.
3: And he had a belief.
2: பால் கடிப்பு தீருகிற காலம் வந்துவிட்டது.
3: So the time to come is the desolation has come.
2: கர்த்தர் விடுதலையின் காலம் நெருங்கி விட்டது.
3: And we are about to reach the deliverance.
2: முழங்கால் போட்டு கர்த்தர் நோக்கி பார்க்கிறார்.
3: So he began to kneel down and pray unto the Lord.
2: கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றார்.
3: And he began to praise God.
2: கர்த்தரை ஜெபம் பண்றார்.
3: And he was praying to the Lord.
2: கர்த்தர் உடனே
3: And God gave the deliverance.
2: நான் சொல்லுவேன்,
3: I will tell you,
2: நீங்க கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க.
3: You believe the word of God.
2: நீங்க யாக்கோபை கூட பார்த்தீங்கன்னா,
3: when you read even about
2: 20 வருஷமா வெளியில இருந்து சம்பாதிச்சு வந்தான்.
3: So for 20 years he was somewhere there, and
2: ஏசா எதிர்கொண்டு வந்தான்.
3: And he was confronting
2: him. அவனுக்கு தெரியும், ஏசா சில நிமிஷங்களிலே என்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் அழிச்சிருவானே தெரியும்.
3: You know very well this Esau will destroy all his assets in a single moment.
2: ஆனா எப்படி ஜெபம் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா,
3: But how did he pray?
2: நீர் சொன்னீரே.
3: So you told me.
2: எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீரே.
3: You told that he will do good to me.
2: உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன்.
3: I believe your word.
2: அவன் ஜெபம் வசனத்தின் அடிப்படையில் இருந்தது.
3: So his prayer was on the basis of this word.
2: நீங்கள் அருமையானவர்களே,
3: Even you people of God.
2: நான் தாழ்மையா சொல்லுவேன்,
3: I will tell you humbly.
2: வசனம் தான் ஜீவன்.
3: So this word is life.
2: நீங்க ஜீவனோடு இருக்கணுமானா,
3: If you ought to live,
2: வசனம் தான் ஜீவன்.
3: You have to listen to the word.
2: நீங்க ஆவியோடு இருக்கணுமானா,
3: If you ought to live with the spirit,
2: வசனம் தான் ஆவி.
3: So this word is the spirit.
2: நீங்க அனலோடு இருக்க வேண்டுமானா,
3: If you ought to be the flame,
2: கர்த்தருடைய வசனம் தான் அக்கினி.
3: Only this word is a fire.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
3: Glory be to the name of God.
2: இந்த வசனத்தை நீங்கள் நேசித்து வாசிக்க வாசிக்க,
3: As you love the word and keep on reading,
2: யாரா இருப்பீங்கன்னு கேட்டா,
3: What you will become?
2: நீங்க ஜீவனோடு இருப்பீங்க.
3: You will be alive.
2: ஆவியா இருப்பீங்க.
3: You will be in the spirit.
2: நான் சொல்லுவேன், நீங்க ஃபயரா இருப்பீங்க.
3: You will be very fire.
2: நீங்க அக்கினியா இருப்பீங்க.
3: You will be like a fire.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
3: Glory be to the name of God.
2: கடந்த வாரம் ஒரு பாஸ்டர் என்ன பார்க்க வந்தாரு.
3: Last week a pastor came to the
2: pastor உங்க பிரசங்கத்தை கேட்டு 25 வருஷம் ஆச்சு.
3: It's almost for 25 years.
2: 25 வருஷத்துல உங்க பிரசங்கத்தை கேக்குறேன்.
3: I heard your message after 25
2: நீங்க
3: years.
2: நீங்க அன்றைக்கு பேசின மாதிரி அதே ஆவியோட எப்படி பாஸ்டர் பேசுறீங்க?
3: How are you able to speak with the same spirit that he spoke 25 years ago?
2: தெரியலையே.
3: I don't know.
2: அந்த ஆவியோட பேசுறேனா வேற எந்த ஆவியோட எனக்கு தெரியல.
3: I don't know whether I'm speaking with the same spirit or another spirit.
2: எனக்கு ஒண்ணு தெரியுங்க.
3: But I know one thing.
2: நான் இந்த ஆவியோடும் இந்த சுகத்தோடும் இந்த பலத்தோடும் பேசுறதுக்கு நான் ஜீவனை எடுக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் என்னோட ஜீவனா இருக்கு.
3: I speak with the spirit and the strength. I take just life from this word alone.
2: இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன்.
3: I make prayers on the basis of only this word.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
3: Glory be to the name of God.
2: நான் ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு வசனம் தேடுகிறேன்.
3: I seek words to start my prayer.
2: நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர்.
3: Lord you have told this.
2: நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர்.
3: Lord you have told this way.
2: நீர் சொன்னதை எனக்கு செய்யும்.
3: And you do as you told me Lord.
2: நீர் சொன்னதை செய்யும்.
3: You do as you told me.
2: நான் சொல்வேன், கர்த்தர் வாக்கு தவறவே மாட்டார்.
3: God will never fail his promises.
2: அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும்
3: All his promises are yes and amen.
2: நீங்க வாக்கு தேடி பாருங்க.
3: You seek for the promises.
2: தேடி பாருங்க.
3: You search for the promises.
2: நான் முதல்ல கேட்டேன்.
3: First I asked.
2: ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கறோம்னா.
3: So you pray at least for 1 hour.
2: உங்களை பார்த்து நான் ரொம்ப அன்பாக தாழ்மையாக கேட்கிறேன்.
3: And lovingly with the humbleness I would ask you.
2: இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன?
3: What is the promise of this year?
2: முந்தின சீரை காட்டிலும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
3: How many of you believe the promise?
2: எத்தனை பேர் ஜெபிச்சிட்டு இருக்கீங்க?
3: How many of you praying for that?
2: சரி. எத்தனை பேர் நீங்க அனுபவிக்கிறீங்க?
3: So how many of you experiencing in this life?
2: நான் சொல்லுவேன்.
3: I will tell you.
2: 2019 ஆண்டில இருக்கிற சீரை காட்டிலும்
3: then
2: the 2020 ஆண்டு நீங்க நற்சீர் உடையவர்களா இருக்கணும்.
3: You should be more prosperous than you were in 2019.
2: எதன் அடிப்படையிலனா?
3: On the basis of what?
2: வசனத்தின் அடிப்படையில்.
3: On the basis of the word of God.
2: வசனத்தின் அடிப்படையில்.
3: On the basis of word of God.
2: வசனத்தை கண்டுபிடிச்சார்.
3: He searched the word of God.
2: வசனத்தை கண்டுபிடிச்சார்.
3: And he found the word of God.
2: என்ன நான் தாழ்மையா சொல்றேன்.
3: I humbly will tell you.
2: நீங்க என்ன விளங்கிட்டாலும் பரவாயில்ல.
3: I don't know how you make understand it.
2: நான் 46 வருஷங்களாக உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன்.
3: I'm preaching you for 46 years.
2: 46 years. இங்க நான் பிரசங்கம் பண்ணிட்டு.
3: I'm preaching you for 46 years.
2: என் ரெண்டு கைய வைத்து நான் சொல்வேன்.
3: I can raise both my hands and say.
2: இந்த 46 வருஷத்துல நான் ஒரு பிரசங்கம் பண்ணதில்ல.
3: I have never preached a single sermon in this 46
2: years. நீ மாத்தி தப்பா விளங்கக்கூடாது. ஒரு பிரசங்கம் நான் பண்ணது.
3: I have never preached a single sermon in this 46
2: years. 46 வருஷம்
3: all the 46 years
2: இந்த pulpit நின்றுக்கறனே.
3: I was standing in this pulpit.
2: இங்கே சொல்லுகிற every word
3: that is uttered here.
2: நான் ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து
3: I sit in the presence of God.
2: கம்ப்யூட்டர்ல பெறல.
3: I did not get from the computer.
2: எங்க ரெஃபரன்ஸ் பைபிள்ல பெறல.
3: I did not get from any reference bible.
2: யாருடைய பிரசங்கத்துல நான் எடுக்கல.
3: I did not take it from the extracted from
2: யாரோ சொன்ன செய்தில எடுக்கல.
3: I did not extract from other sermons.
2: தனிப்பட்ட முறையில் என்னுடைய சபைக்கு என்ன செய்தி கொடுக்கணும்னு ஆண்டவர்ட்ட கதறி பாதத்தை பிடித்து நான் தேவனிடத்துல வாக்குத்தத்தம் ஆயிப்பெற்று தான் 42-6 வருஷமாக சபைக்கு சொல்லிட்டு இருக்கேன்.
3: So I'm giving the sermons for 46 years receiving from God straight from God and having at the feet of God to give what word to the church.
2: நான் பிரசங்கம் பண்ணல.
3: I'm not preaching here.
2: எனக்கு தெரியும் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன்.
3: I know very well the word that God has told me I'm telling you.
2: உங்களுக்கு கடினமா இருந்திருக்கலாம்.
3: It might be very hard.
2: உங்களுக்கு புரியாதா இருந்திருக்கலாம்.
3: Maybe you may not understand it.
2: நான் தேவனுடைய வார்த்தை நான் சொல்லிருக்கேன்.
3: But I have told the word of God.
2: அந்த வார்த்தை நிறைவேற நான் ஜெபிக்கிறேன்.
3: And I'm praying for the word to fulfill.
2: நீர்தானே சொன்னீரே.
3: You told it right.
2: நீர்தானே சொன்னீரே.
3: You were the one who told me.
2: நீர்தானே கொடுத்தீரே.
3: You were the one who gave me.
2: நீர்தானே பேச சொன்னீரே.
3: You were the one who made.
2: நான் நீர் சொன்னே நான் பேசினேன்.
3: I spoke which you told me.
2: இது நிறைவேறணும்.
3: This should accomplish.
2: இந்த சபையில நிறைவேறணும்.
3: This should accomplish in my church.
2: என் வாழ்க்கையில நிறைவேறணும்.
3: This should accomplish in my life.
2: நீ சொன்னத நான் சொன்னேன்.
3: So I've told you what I've told you.
2: நம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவன்.
3: God who confirms the words of his
2: servants. நீ என்ன சொன்னீரோ நான் சொன்னேன்.
3: Whatever you told I've told you.
2: சபை விருத்தியாகணும்.
3: So my church should explode.
2: ஜனங்கள் விருத்தியாகணும்.
3: The people should explode.
2: ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்.
3: The people should be blessed.
2: நான் ஏன் தைரியமா கேக்குறேன்னா?
3: Why I tell you boldly?
2: நான் உண்மையா சொல்வேன்.
3: Because truly I will tell you.
2: இதுவரைக்கும் நான் டிக்ஷனரிய பார்த்தோ யார் பிரசங்கத்தை கேட்டோ
3: I have never referred any dictionary or any other messages or extract of any other messages.
2: இந்த பிரசங்கம் எனக்கு கிடைச்ச போது
3: when I got this sermon
2: ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் இது எல்லாருக்கும் தெரியுமே.
3: Lord he said ask and it shall be given. So everyone
2: இதுல இருந்து என்ன பிரசங்கம் பண்றது?
3: What to preach from this sermon?
2: இதுல இருந்து என்ன கொடுக்கிறது?
3: What to give from this word?
2: எனக்கு தெரியும் அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாம் prophetical word.
3: But I know all the words that were told were prophetical words.
2: நீங்க நம்புங்க.
3: You believe it.
2: நான் சொல்லுமா இது எப்படி கிடைச்சதுன்னா?
3: How did I receive it?
2: வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்தேன்.
3: I began to research the Bible.
2: கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்தாரு.
3: God was giving me the word.
2: என் வாழ்க்கையில வார்த்தையை கொடுத்தாரு.
3: And God gave the word in my life.
2: இந்த வார்த்தைகளை நான் நம்புறேன்.
3: And I believe those words.
2: இந்த வார்த்தைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன்.
3: And I pray for these words.
2: கர்த்தர் எல்லையை விஸ்தாரமாக்கிட்டே போறாரு.
3: And God is making my boundaries.
2: ஒவ்வொரு வாரம் புதிய புதிய வந்துகிட்டே இருக்காங்க.
3: And there are newcomers coming every week.
2: எல்லாத்திலே விருத்தி ஆக்கிட்டே போறாரு.
3: And he is making me to establish
2: everything. என் சுகத்திலே விருத்தி ஆக்கிட்டே போறாரு.
3: And I'm exploring
2: in my health.
3: ஒன்பது மாசத்துல it is 9 months
2: na oru mura bible vaasthiten solranga pala kai thukku paakala
3: is there anyone who can raise your hands who have completed the bible once fully
2: orthar kuda illaya
3: there is not even one
2: rendu per irukkeengla
3: two people
2: idha ungalde aashirvaad
3: this is your blessing
2: ana enna ella vaasikringa
3: but you are reading many other things
2: oru naalukku facebook odi evlo neram selavu pandringa
3: how much time you spend with the facebook
2: pathrigai odi evlo neram selavu pandringa
3: how much time you spend with the magazine
2: உலக கேவலம் செலவு பண்றீங்க.
3: How much time you spend with this world?
2: இந்த வேத வசனம் உங்களை ஆசீர்வதி நம்புறீங்க.
3: You believe that this word will bring blessing to your life.
2: நான் சொல்லட்டுமா?
3: Shall I tell you?
2: 9 மாசம் முடிய போகுது.
3: I'm about to end 9 months.
2: இந்த ரெண்டே நாள்ல இந்த பைபிளை 4 முறை முடிச்சிருப்பேன் இந்த வருஷத்துல.
3: So in other 2
2: ஜனவரி 20ல இருந்து செப்டம்பர் 20க்குள்ள 4 வாட்டி முடிக்க போறேன். காலையில நான் எழும்பி குளிச்சு இந்த ஆராதனைக்கு ரெடியாகி ஒரு புஸ்தகத்தை கொலோசேர வாசித்து முடிச்சுட்டு தான் இங்க வந்தேன்.
3: So from January 20 till
2: நீங்க யாராவது காலையில பைபிள் வாசிங்களா? வாசிக்க மாட்டீங்க. ஏன்னா இங்க ஆராதனைக்கு போணும்.
3: Because even today morning I finished
2: ஆராதனைல பிரசங்கம் கேட்கணும்.
3: So you want to listen to the sermon.
2: காலையில எழும்பி செய்தியை புறப்பட்டு ராத்திரி நான் படுத்து காலையில எழும்பி 4 கொலோசேர முடிச்சுட்டு தான். ஏன்னா ஒரு 20 சாப்டராவது ஒரு நாள் வாசித்தாதான் என்னுடைய லக்கு 6 முறை முடிக்கணும்.
3: So my aim is to complete 6 times. I will complete it by this year.
2: நான் ஏன் நல்லா இருக்கேன்?
3: Why am I well?
2: எல்லாம் பெருசா போயிட்டே இருக்குங்க.
3: My boundaries are expanding.
2: நான் தகப்பனா சொல்றேன், கேட்கிறவங்கள மாத்திர இருக்காதீங்க.
3: As a father which you don't be just a listener.
2: Read your Bible.
3: But read your Bible.
2: நான் மறுபடியும் சொல்றேன்.
3: I will tell you again.
2: நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க.
3: You read the Bible and see.
2: வாசிக்க வாசிக்க உங்களுக்கு வாக்கு தத்தம் கிடைக்கும்.
3: As you keep on reading, you will receive promises.
2: வாசிக்க வாசிக்கனா இது ஜீவன் உள்ள வார்த்தை.
3: Because this is a word that has life.
2: என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன்.
3: I have given the greatness of my words.
2: அவங்க அந்நிய காரியமாய் எண்ணினாங்க.
3: But they counted it as a strange thing.
2: அந்நிய காரியமாய்
3: எண்ணினாங்க. They counted it as a strange thing.
2: நீ என் வேதத்தை மறந்தாய்.
3: Since you have forgotten my word.
2: நான் உன் பிள்ளைகளை மறந்துட்டேன்.
3: I will forget your children.
2: கர்த்தர் நினைக்கணுமா?
3: If God want to remember you.
2: உட்காருங்க.
3: You sit.
2: உட்காருங்க.
3: You sit.
2: நான் சொல்றேன், நீங்க என்ன மாதிரி வேலை செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
3: I think you will not work like me. I think
2: நான் எத்தனை மணி நேரம் உழைக்கிறேன்னு தெரியும்.
3: I know how many hours I work.
2: நீங்க ஒரு குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்கிறீங்க.
3: You carry the burden of one single family.
2: நான் நூற்றுக்கணக்கான குடும்பத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன்.
3: But I am carrying many hundreds of families.
2: அவங்களுக்கான பாரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
3: And I have burden of so much hundred
2: families. தன்னை பாரத்தின் நடுவிலே.
3: Amidst all those burden.
2: எனக்கு தெரியும் இந்த வேதம் தான் எனக்கு ஆசீர்வாதம்.
3: I know this Bible is my blessing.
2: I love it. இந்த வேதத்தை நான் நேசிக்கிறேன்.
3: I love this Bible.
2: நேரத்தை செலவு பண்ண.
3: I spend time with it.
2: வாசித்ததுக்கு மேல வாசிட்டு இருக்கேன்.
3: I am reading again and again.
2: இதை வாசிக்க வாசிக்க வாசிக்க.
3: As I keep on reading and reading and
2: reading. தேவன் நிறைவேற்ற போற வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை தேவன் இந்த வேத வசனத்தில் இருந்து எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
3: God is keeping on giving me all the promises and the words that he is going to accomplish.
2: சண்டே பிரசங்கம் பண்றேன்.
3: I am preaching on Sundays.
2: பைபிள் ஸ்டடி பிரசங்கம் பண்றேன்.
3: I am preaching in the Bible study.
2: ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்றேன்.
3: I am preaching each and every day.
2: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
3: Glory be to the name of God.
2: ஒரு பாஸ்டர் அந்த கேட்டாரு.
3: A pastor asked me.
2: நீங்க எங்கயாவது கல்யாணம் நடத்துனா என்கிட்ட சொல்லுங்க நான் வரேன்னாரு.
3: If you conduct any marriage anywhere, you tell me I will come.
2: எதுக்கு நீ கேட்டேன்?
3: You know why?
2: நாங்க மூணு பிரசங்க வச்சிருக்கோம் கல்யாணத்துக்கு.
3: Because we have only 3 messages for wedding.
2: மூணு மெசேஜ் வச்சிருக்கோம். அந்த மூணே தான் மாத்தி மாத்தி மாத்தி பேசுவோம்.
3: We just have 3 sermons we will keep on repeating.
2: நீ நடத்துற கல்யாணத்துக்கு எல்லாம் நான் வர்றேன்.
3: I am coming to all the weddings.
2: ஒவ்வொரு கல்யாணத்துக்கு எப்படி புதுசு புதுசா பேசுறேன்னாரு.
3: You are speaking very.
2: அதான் எனக்கே தெரியலன்னு.
3: I don't know we are giving new messages for every wedding.
2: சண்டே மார்னிங் மாத்திரம் இல்ல,
3: not only Sunday morning,
2: every marriage,
3: for every weddings,
2: அந்த வர்ற பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தம் தேடுறேன்.
3: To the families who come, I'll seek for the
2: ரெண்டு பேர் தான் உட்கார்ந்திருக்காங்க.
3: There are only 2 people sitting.
2: வாக்கு தத்தம் தேடுறேன்.
3: I will seek for the promise.
2: சைபர்ல marriage முடிஞ்சது.
3: There was a marriage recently.
2: அந்த நிறைய பெரிய பணக்காரங்க வந்தாங்க. Hindus நிறைய மார்வல்ல வந்தாங்க.
3: Many Hindus and rich people came there.
2: ஒருத்தர் கேட்டாராம்.
3: One person asked.
2: என்ன சார்?
3: What is?
2: அவர் Hindu.
3: He was a Hindu.
2: அவர் கேட்டாராம்.
3: He asked it seems.
2: சார்.
3: Sir,
2: கல்யாணத்துல மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க.
3: They may give counsel to the groom and the bride.
2: உங்க ஃாதர் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுத்தாரு.
3: His father is giving.
2: பொண்ணுக்கு அப்பாவுக்கும் மாப்பிள்ளைக்கு அப்பாவுக்கும் கொடுத்தாரு. கல்யாணம் பண்ண போறவனுக்கு கொடுத்தாரு, கண்ணனுக்கு கொடுத்தாரு, பாட்டிக்கு கொடுத்தா தாத்தா கொடுத்தாரு. என்ன சார் எல்லாரும் கலந்துட்டாரு சார்.
3: So he is
2: எப்படி சார் பேசினாரு? I don't know.
3: He is giving counseling to all the family members even of the bride and the groom.
2: எந்த பைபிள் காலேஜ் நான் போகல.
3: I have never studied in any Bible college.
2: ஆனா நானே பைபிள் காலேஜ் உருவாக்கி இருக்கேன்.
3: But I have made my own Bible college.
2: நீங்க தேடி வாசி பாருங்க.
3: You seek and search.
2: இந்த வசனம் உங்களோட பேசும்.
3: This word will speak with you.
2: கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார்.
3: God will send his word and heal them.
2: நீ குணமா இருப்பீங்க.
3: And you will be healing.
2: சுகமா இருப்பீங்க.
3: You will be well.
2: பலவீனமா இருக்க மாட்டீங்க.
3: You will not be weak.
2: நீங்க எப்பவும் செழுமையா இருப்பீங்க.
3: You will be always prosperous.
2: எல்லைகள் விஸ்தாரமாயிட்டே போகும்.
3: Your boundaries will keep on expanding.
2: எப்பன்னு கேட்டிங்கன்னா.
3: You know when?
2: பைபிள் கையில எடுங்க.
3: You take your Bible in your hand.
2: வாலிபரே.
3: Young man.
2: கன்னியரே,
3: யங் வுமன்,
2: நான் பல விதத்துல சொல்லிட்டேன்.
3: I've told you in many ways.
2: நீங்க இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறீங்க. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேக்குறேன்.
3: You are in the same state as such.
2: ஆனா ஒன்று சொல்றேன்.
3: But I tell you one thing.
2: சத்தியத்தை கேள்விப்படுங்க.

0: பாட்டை உணர்றீங்களா? ஜபமே, அப்ப ஜபம் இல்லட்டா?
1: So without prayer, without prayer,
0: ஜீவன் இல்ல.
1: That is no life.
0: ஜீவியத்திற்கு இதுதான் என்னது?
1: What is this for a life?
0: சட்டம்.
1: This is a law for a life.
0: சட்டம்.
1: This is a law.
0: அப்போ யுத்தம் பண்றமே சட்டத்தின்படி பண்ணணும்.
1: So the one who fights had to fight according to the law.
0: சட்டத்தின்படி பண்ணினால் அவன் பலனை பெறுவான்.
1: If you fight according to the law, you will receive the reward.
0: கப்ப பெறுவான்.
1: You will receive the cup.
0: நீ கப்ப பெறணுமா?
1: If you want to receive the cup.
0: இந்த ஜெபம்தான் உங்களுக்கு ஜீவன்.
1: This prayer is your life.
0: இதுதான் உங்க வாழ்க்கைக்கு சட்டம்.
1: And this is the law of your life.
0: ஜெபம் இல்லாதவன் செத்தவன்.
1: The one without prayer is a dead one.
0: ஜபம் இல்லாதவன் சட்டத்தை மீறுறவன்.
1: The one who doesn't pray is against the law.
0: சட்டம்படி யுத்தம் பண்ணாதவன்.
1: He is against the law.
0: நீங்க சட்டத்தின்படி யுத்தம் பண்ணுங்க.
1: So you fight according to the law.
0: சட்டத்தின்படி நடங்க.
1: You walk according to the law.
0: ஜீவனோடு வாழுங்க.
1: You live with your life.
0: கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசிக்கும்.

நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லவே, நீதியின் வலதுகரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, தாய் மறந்தான்.

வாழ்க்கைக்கு நீங்க போத ஆண்டவரே, அந்த சிராசனங்களை உருவாக்கினவர், படைத்தவர், ஹல்லேலூயா. நீ எங்களுக்கு போதும், ஹல்லேலூயா.

ஜனங்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்குமாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்றாலே வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினதே, வெறுமை மாறினதே. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

கைகளை உயர்த்தி ஜீவனுள்ள நாளை மாத்திரம் சேமிப்பதற்கு உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹலலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. You are, oh Lord, we surrender, we submit, oh God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, oh God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பெயரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த அல்ல, எங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல.

வைக்கப்படுவதாக. எங்கள் தலைவர்கள், எங்களை ஆளுகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தொடுவீராக, கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக, எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியாயிருக்கும். நீதி, ஹல்லேலூயா, ரைட்சஸ்னஸ், ஹல்லேலூயா, வில் எக்ஸால்ட் தி பீப்பிள், ஜனத்தை ஹல்லேலூயா உயர்த்தும், தேசத்தை உயர்த்தும். ரெண்டு கை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நீதியுள்ள ஹல்லேலூயா அரசாட்சி, நீதியுள்ள நியாயாதிபதி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. உங்களுடைய கரம், உங்களுடைய ஞானம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. உங்கள் தேச தலைவர்களுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தின் இருளை மாற்றுவதாக. ஹல்லேலூயா. சத்துருவின் ஆதிக்கங்கள் முறியடிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ராஜா ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, ஆண்டவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 2 மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது, ஹல்லேலூயா, அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்மாக்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபையின் கதவுகளை வந்து தட்டுவார்களாக. எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு சுகம் தேவை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக. நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் தேடி வருகிற நாட்கள். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாட்களை செய்வீராக. ஹல்லேலூயா. அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே, நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக. ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய்,

செய்வதற்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன்.

பேதுருவே என் பின்னை வாருங்கள், நான் உங்களின் மனுஷங்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லை மீது என் சபையை கட்டுவேன், வாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்துள்ளவர்களா. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அந்த ஆஸ் பீட்டர். ஹல்லேலூயா. வாட் மஸ்ட் வி டு? ஆமென். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்களாக, அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா நம்பிக்கை பிறக்கட்டும். ஓ எஸ் லார்ட், தேங்க் யூ. அதற்கு ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும். எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் இருந்து எழுப்புவியா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்ன என் வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்கள் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 காலத்திலே ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக. கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கிரங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் ஆண்டவர். தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் தம்முடைய ஜனங்களை விழுந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி, நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தை முடித்துவிட்டு இப்போது கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துக்கு வந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே நாம் 19வது வசனத்தை தியானிப்போம். அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. நல்லா படிக்கிறேன், என்னென்னு எழுதியிருக்குதான், ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கி இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இதை ஏன் இங்கே பவுல் வந்து கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதின அந்த நிருபத்தில் இதை நோட் பண்ணி காட்டுகிறார், இதை குறிப்பிட்டு காட்டுகிறார், அது என்ன காரணம் அப்படின்றதான் இன்றைக்கு நாம் இதை தியானிக்க போகிறோம். அன்பவன்லே, இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நாம் இங்கே இந்த பகுதிக்கு வருவோம். இது எங்க தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஏசையா 29வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை பாருங்க, ஏசையா 29:833 பழைய ஏற்பாட்டிலே 14வது வசனம், 833வது பக்கம் 14வது வசனம். அதனால் ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஓகே, பாருங்க, ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தை தான் இங்கே கொரிந்தியருக்கு நிருபத்திலே பவுல் குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த அந்தப்படியே ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இதை ஏன் சொல்கிறாருன்னா பாருங்கள், 18வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம் என்றால் அதனுடைய காரியம் தெரியும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்னைக்கு சிலுவையை பற்றின உபதேசம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாலோ அல்லது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சொற்பொழிவுகளை நாம் அடுத்தவங்களுக்கு சொன்னாலோ அடுத்தவங்களுக்கு அது மற்றவங்களுக்கு இல்லை படித்த ஞானிகளுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறது. ஏன்னா அவங்க இயேசுவை விசுவாசிக்கவில்லை, அவர் இரட்சகர் என்று விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கி யூத ஜனங்களே பாருங்கள், இன்றைக்கி பெரிய விஞ்ஞானிகள்லாம் இன்றைக்கி யூத ஜனங்களில் தான் இருக்கிறாங்க. இஸ்ரேவேல் தேசத்தில் தான் உலகத்தில் வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் யாருன்னு பார்த்து ஒரு லிஸ்ட் எடுத்தாக்கா 3/4 பேர் யூதர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று நம்பவில்லை. அவர்கள் இயேசு வருகையை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகை வந்துட்டு போயிட்டாரு. ஆனால் இன்றைக்கும் அந்த பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அறிவாளிகளாக இருக்கிறவர்கள் படித்த பண்டிதர்கள் இன்றைக்கும் அந்த இஸ்ரேபேல் தேசத்திலே இருக்கிற அழுகையின் சுவரில் போய் முட்டி கொண்டு அழுகிறார்கள். மேசியாவே வாங்க, மேசியாவே வாங்க என்று சொல்லி இன்றைய நாள் வரைக்கும் அவர்கள் முட்டி கொண்டு அழுகிறார்கள். அன்பான் இல்லை, ஏன் வந்த மேசியா இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்ற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அவர்களிடத்துல இல்லை. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷமும் இந்த சிலுவையின் உபதேசமும் பைத்தியமாக இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவாளியா என்று சொல்லி கொண்டிருக்கிற விஞ்ஞானிகளுக்கு கூட அது பைத்தியமாக தான் இருக்கிறது. அன்பானே, ஆனால் கெட்டு போகிற நமக்கோ என்று சொல்றார், கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ என்று இங்கு வேதம் தெளிவாக பவுல் சொல்றாரு. ரட்சிக்கப்படணும், விடுதலை செய்யப்படணும், நாம் எப்படியாவது காப்பாற்றப்படணும், நாம் எப்படியாவது விடுதலை ஆக்கப்படணும்னு கஷ்டத்திலையும் வயிற்று வழியிலையும் இன்னைக்கு பிரச்சனையிலையும் கடன் பிரச்சனையிலையும் வியாதியிலையும் துடிச்சு கொண்டிருக்கிறான் பாரு. இப்படிப்பட்டவர்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, பவுலை மறைத்து கெட்டு போவர்களுக்கு இந்த உபதேசம் பைத்தியமா தோணும். ஏன்னா அவன் வீணா போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறான். நான் தான் பெரிய அறிவாளி, படித்தவன், பெரிய பண்டித, எனக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானத்தை நம்புகிறான். இதை பாருங்க, இன்றைக்கி எத்தனை பேர் இந்த குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்றதை இன்றைக்கி எத்தனை அறிவாளிகள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை தேசத்தில் எவ்வளோ படித்த விஞ்ஞானிகள். ஆனால் அது உண்மையா என்ன? கிடையாது. அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது என்னது? ஆண்டவர் தான், இயேசாண்டவர் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்பதற்கு எவ்வளோ ஆதாரம் இருந்த போதிலும் அதெல்லாம் அவன் நம்ப மறுக்கிறான். இன்னைக்கு தானா உலகம் தோணுச்சு, குரங்குலிருந்தான் மனுஷன் வந்தான், அப்படி இப்படின்னு சொல்லி எதையோ கதை விட்டுட்டு அந்த கதையெல்லாம் நம்புறான். ஆனால் சிலுவை உபதேசத்தையோ அல்லது இயேசு கிறிஸ்துடைய வேதத்தினுடைய சத்தியத்தையோ, இன்னைக்கு உலகம் உண்டான காரியத்தையோ ஆண்டவர் தெளிவாக, திட்டமும் தெளிவாக எழுதியிருக்கிற இந்த வேதத்தை அவன் என்ன செய்யலை? நம்ப மறுக்கிறான். அன்பாவன்லே, ஆனால்தான் அவர் சொல்றாரு, கெட்டு போறவனுக்கு அது பைத்தியக்காரத்தனமா தோணும், ஆனால் ரட்சிக்கப்படுகிறளுக்கோ அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் விடுவிக்கப்படணும்னு வாஞ்சியாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஐயோ என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு இயக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு அது தேவ பலனாக இருக்குது. அன்பாவில் இது சொல்லும்போது ஆனால் தான் அவர் சொல்கிறார், ஞானிகளை வெக்க ஞானத்தை, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறதே என்று அந்த எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டிட்டு என்ன சொல்கிறார் பாரு, 20வது வசனம், ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? பாருங்க, இந்த உலகத்தினுடைய ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கினார். நீ என்னதான் பெரிய அறிவாளியா இருக்கலாம், உன் அறிவு, உன் படிப்பு, உன் எல்லாமே குப்பைக்கு சமமா தேவன் ஆக்குறாரு, பைத்தியமாக்கவில்லையா? அடுத்து சொல்றாரு, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். சுய ஞானம் தேவனை அறியாமல் இருக்க வைக்குது அவனுக்கு. பாருங்க, உலகமானது, இன்னைக்கு உலகமானதுன்னாக்கா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஞானிகள், அத்தனை அறிவாளிகள், அத்தனை பெரிய பெரிய படித்த பண்டிதர்கள் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்றுன்றார். தேவனுடைய விருப்பம் என்னன்னா, ஒரு பைத்தியக்காரனை கூட்டு அவன் பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் விடுதலை பண்ணுறான், விடுவிக்கப்படுறாங்க, அநேகர் அற்புதத்தை, அதிசயத்தை பார்க்குறாங்க, அநேக அற்புத சுகத்தை பார்க்குறாங்க. இப்போ அந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அது என்ன இருக்குதான், ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டான்னு 27 சொல்றார். அதே 1 கொரிந்தியர் 1:27 பாருங்க, ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று. அவருடைய திட்டம் தீர்மானத்துக்கு நம்ம விளங்கி கொள்ளவே முடியாது. ஆந்திராவில் நான் பார்க்குறேன், ஒருத்தர் கண்ணுக்கு மெய்யான ஒரு சாட்சி, இந்த கர்மம் அப்படின்ற ஒரு படம் இருக்குது, அது யூடியூப்ல இருந்தால் போய் பாருங்க எல்லாரும், கர்மம் அப்படின்னு பேர். அதில் உண்மையாக நடந்த சம்பவம், ஆந்திராவில் ஏசன்னா ஓ அப்படின்னு ஒருத்தர், அவருடைய சாட்சி. அவர் உண்மையிலே அவர் குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு ஆட்டு ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி குடித்தவர் அவர். அவ்வளோ அந்த அந்த ஸ்பிரிட் அவருக்குள்ளே வந்துச்சுனாக்கா ரத்தத்தை குடிப்புமா. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, அந்த சின்ன வயசில், வாலிப வயசில் நல்லா படிக்கிறவர், நல்ல அறிவாளி, பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சாராம், ரோட்டில் எச்சலையே சாப்பிட்டாராம், வீட்டில் யாருமே சேர்க்கலை, இத்தனை 12 வருஷம் ரோட்டில் தெருதில் எண்ணெய் இல்லாமல், சட்டை இல்லாமல், இப்படி கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு தெரு தெருவாக ரோட்டில் பிச்சை எடுக்கிறா குறையா பைத்தியமாக இன்றைக்கி அலைஞ்சவர், ஒரு நாள் அவருடைய பைத்தியத்தை ஆண்டவர் தெளிய வைத்தார். ஒரு வீட்டு ஜபக்குழு நடக்குது, வீட்டில் ஒரு அப்பா அம்மா எல்லாமே சேர்ந்து திண்ணையில் உட்காந்து அவங்க ஆராதிக்கும் போது, அந்த வழியாக அவர் போகும்போது அந்த பாட்டு சத்தம் இவருக்கு கேட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஆண்டவுடைய வெளிச்சம் அவருக்கு வந்து அவருடைய பைத்தியத்தை தெளிய வைத்து இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியக்காரனாக, இன்றைக்கி அநேக 600,000 மக்கள் அவருடைய பிரசங்கத்தின் மூலமாய், அவருடைய பாடல்கள் மூலமாய், இதுக்கே ஆனாமுனா தெரியாதவர், இன்றைக்கே பள்ளிடத்துக்கு போகாதவர், எத்தனையாவது இப்போ வயசுலேயே நின்றுட்டார், 5ஆம் கிளாஸ் சொல்ல ஏதோ சம்திங். இன்றைக்கி அப்படிப்பட்டவரை இன்னைக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி லட்சங்களுக்கும், பல லட்சங்களுக்கு பயன்படுத்தி இன்றைக்கி ஆந்திராவில் ஒரு பெரிய ஊழியக்காராக இருந்து கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார். அன்பாவில் இன்றைக்கி இவரெல்லாம் இன்றைக்கி பைத்தியமாக சுற்றுனது அந்த ஊர் மக்கள் பார்த்தது, பைத்தியக்காரன். ஆனால் இன்றைக்கி அவர் பேசினார்னா, அவர் பிரசங்கித்தார்னா, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனையோ பேர் விடுவிக்கப்பட்டாங்க, எத்தனையோ பேர் அதிசய அற்புதம் நடந்தது. அதனால் இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னாக்கா, அதுதான் சொல்கிறாரு, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று. அன்பாவில் இன்னைக்கு ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நேற்று ஒரு சாட்சி கேட்டேன், ஐசக்கு டேனியல் அப்படின்ற, நீங்கள் போட்டு கேளுங்க, ஐசக் டேனியல். அவர் சாட்சி, ரெண்டாவது பிள்ளைக்கு லிவரில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ஒரு நோய் வந்துடுச்சு. இது வந்து ஃபாரினில் தான் அந்த நோய் வந்துட்டுருக்குமா, இந்தியாவில் இன்னைய வரைக்கும் ஒருத்தருக்கும் அந்த நோய் வரலையாம். அப்படிப்பட்ட அந்த நோய் இந்தியாவில் இந்த குழந்தைக்கு வந்துடுச்சு. எல்லா டாக்டரும் மண்டையை பிச்சுக்கிறாங்க, இந்த குழந்தைக்கு எப்படி இந்த நோய் வந்துச்சு. பிறந்த குழந்தை, ரெண்டு நாள் குழந்தைக்கு அதை கண்டுபிடிச்சி ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க. நடந்த சம்பவம் இது. அப்போ எல்லா டாக்டரும் இதை காப்பாற்றவே முடியாது, இன்னும் மூணு நாளில் இது மரிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டு, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இதுக்கு இல்லை. உலகத்தில் எல்லா குழந்தையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மூணு நாளில் மரிச்சிருச்சு, அதனால் இந்த குழந்தையும் மரிச்சிடும்னு. ஆனால் இவர் என்ன செய்யலை, அவங்க அப்பா, அவர் ஒரு ஊழியக்கார், கவலையே படல. அந்த ஆஸ்பத்திரியில் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி பாட்டு பாடி துதித்து, ஆண்டவர் எனக்கு அற்புதம் பண்ணுவார், என் பெரிய பிள்ளைக்கு அற்புதம் பண்ணார், 7 வருஷத்தில் நடந்தது என் பெரிய பிள்ளை, டாக்டர்லாம் கைவிட்டான், ஆனால் இந்த பிள்ளையும் டாக்டருங்க கைவிடலாம், ஆனால் என் தேவன் கைவிட மாட்டார் என்று சொல்லி அற்புதமாக என்ன செஞ்சார், அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார், துதிக்க ஆரம்பித்தார். அன்பாலே நடந்த சம்பவம், அந்த டாக்டருங்க 4:00 போது ஒரு பண்ண பார்த்தாக்கா அந்த குழந்தை சாவலை, 3-ஆம் நாளாச்சு, 4-ஆம் நாளாச்சு, 5-ஆம் நாளாச்சு, 7-ஆம் நாளாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி புள்ள சாகலை, உயிரோடு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் பார்க்குறாங்க, அந்த லிவர் புதிய லிவராக மாறி இருக்கிறதாம். இன்றைக்கி டாக்டருங்க எல்லாம் அமெரிக்கா டாக்டர் வந்துட்டோம், ஆப்பிரிக்கா டாக்டர் வந்துட்டோம், உலகத்தில் இருக்கிற எல்லாம், உலகத்திலே அது ரொம்ப ரொம்ப கம்மியான பேருக்கு தான் அது வந்திருக்குதா அந்த வியாதி. இன்றைக்கி இந்தியாவில் யாருக்குமே இல்லை. 130 கோடி மக்கள் ஜனத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு குழந்தைன்றான். அப்போ 130 கோடி ஜனத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வந்திருக்குன்னு எல்லா டாக்டருடைய அட்டென்ஷன், உலகமே அந்த குழந்தையை பார்க்குதான். அது பெரிய மிரக்கல். ஆண்டவர் அற்புதமாக அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சார், சுகத்தை கொடுத்த உடனே அந்த டாக்டருங்க கேட்குறான்லாம், நீங்கள் எந்த மாத்திரை கொடுத்தீங்க அப்படின்னு இந்திய டாக்டரை பார்த்து ஃபாரினில் இருக்கிறவங்களாம் கேட்குறான்லாம், நாங்கள் நீங்கள் கொடுக்குற மாத்திரை தான் கொடுத்தோம். அதெல்லாம் கொடுத்தாக்க மாத்திரை மட்டும்லாம் சாவது, குழந்தை 3-ஆம் நாள் 5-ஆம் நாள்லாம் செத்து போதே. இந்த குழந்தை மட்டும் எப்படின்னாக்கா புதுசாக மாறி இருக்குது, கிட்னி அப்படி அந்த லிவர் எப்படி மாறி இருக்குதுனாக்கா, இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம், என்ன கன்க்ளூஷன் நம்ம எழுதலாம் அப்படின்னாக்கா, அப்போ அந்த டாக்டருங்கெலாம் சொன்னாங்களாம், இது பிறரினாலும் ஜபத்தினாலும் துதியினாலும் ஆண்டவர் அற்புதம் செய்து இதுக்கு புதிய லிவரை கொடுத்தார் என்று எழுதுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே போல எழுதியிருக்கிறாங்களா, இட் இஸ் எ மிரக்கல் அப்படின்னு அந்த கேஷீட்டில் எழுதியிருக்கிறாங்க. அன்பாவில் இன்றைக்கி அந்த குழந்தை நல்லா வளர்ந்து இன்றைக்கி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அன்பாவில் இன்றைக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவர் பைத்தியமான ஒன்னே என்னை அதான் சொல்கிறாரு, இது ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. யாரெல்லாம் ஏசு ஆண்டவரை நம்பி பிளைண்ட் அட்டரா, நான் சொல்லுவேன், அதாவது குருட்டுத்தனமாய் விசுவாசிக்கணும். நம்முடைய விசுவாசத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தில் நடக்குமா நடக்காதான்ற அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது. குருட்டுத்தனமாக விசுவாசிக்கணும். அவர் குருட்டுத்தனமாக விசுவாசித்தார். நிச்சயமாக இந்த டாக்டருங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை என் குழந்தையை காப்பாற்றுவார் என்று சொல்லி குருட்டுத்தனமாக நம்பி அழுது ஜபித்து துதித்து அவர் பைத்தியக்காரத்தனமாக அந்த ஆஸ்பத்திரியில் நடந்தார். அப்போ சொன்னாராம், என்னை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அன்றைக்கி ஐசியூ வார்டில் 33 குழந்தை இருந்து தான். அப்போ அவர் சொன்னாராம், என் குழந்தை லேட்டாக போயிச்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என் குழந்தை டிச்சார்ஜ் ஆகி போகிறதுக்குள்ளார இந்த 33 குழந்தையும் டிச்சார்ஜ் ஆகி போகணும், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி எல்லா மதத்தினர், முஸ்லீமு, சேட்டு, யாரோ வந்திருந்தாங்களாம் விஐபி, அவங்களாம் சொன்னாராம், நிச்சயமாக உங்கள் குழந்தை ஏசாண்டவர் தொடர்புவார், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி எல்லா குழந்தையும் அந்த 15 நாளில் டிச்சார்ஜ் ஆகி போயிச்சான். அன்பால் இந்த குழந்தை 15 நாள் தட் இஸ் மிரக்கல் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து ஆண்டவர் அற்புதமாக இந்த குழந்தை என்ன செஞ்சார், அற்புதமாக விடுதலை ஆக்கினார். அப்போ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக, படித்தவர்களை வெட்கப்படுத்தும்படியாக இன்றைக்கி ஆண்டவர் ஒன்னையும் என்னையும் உபயோகப்படுத்த முடியும். அன்பாவில் இன்றைக்கி அதனால தான் சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன சொல்கிறார் தெரியுமா, அவர் ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அந்த எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இன்றைய நாளிலும் நம் மத்தியிலும் என்ன செய்தது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஆண்டவரை அற்றதாக, அந்த பிளைண்டாக நம்புவோம், கண்மூடித்தனமாக நம்புவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். உன் பிரச்சனையிலேருந்து, என் பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் விடுதலை செய்ய முடியும். இன்றைக்கி ஞானிகளை அதுதான் சொல்கிறாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இல்லாத அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லு. 27-28 நீங்கள் படிச்சுனா தெரியும். 1 Corinthians 1:27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலே வேறையா இருக்குது. அன்பாவில் இன்னைக்கு ஒன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு ஆண்டவரே காரியம் இருக்கிறது. இந்த பைத்தியக்காரனை ஆண்டவரே நீர் உபயோகப்படுத்துங்க, இந்த பைத்தியமான என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே, ஞானிகள் வெட்கப்படும்படியாக எங்களையும் உபயோகப்படுத்த முடியும் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்றைக்கும் ஆண்டவரே நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், இதை கேட்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறப்போது. ஆண்டவரே, உலகத்துக்கு நாங்கள் பைத்தியமாய் தோன்றலாம், உலகத்துக்கு நாங்கள் பைத்தியகாரத்தனமாய் தோன்றலாம், எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே பைத்தியகாரமாக தோன்றலாம், ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு அது அது அந்த ஆண்டவரே அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆண்டவரே, கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமா தெரிகிறது என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில், இதை கேட்க போற வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்களையும் எடுத்து உபயோகப்படுத்துங்க, அநேக ஞானிகளை பைத்தியமாக்கும்படியாக அதிசயத்தை அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்படியா செய்ய போறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. மார்க்கு சுவிசேஷம் 8:25 பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குருடனை சிலர் அழைத்து இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். நீர் இவனை தொட வேண்டும், இவனுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவன் கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போகிறார். வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி சொல்லுகிறார். ஏதாவது காண்கிறாயா என்று கேட்க அவன் ஏறிட்டு பார்த்து சொல்லுகிறான், நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். இதுவரை எதுவுமே காணாதவன் இப்பொழுது ஏதோ ஒன்றை காண்கிறான், ஆனால் தெளிவாய் இன்னும் காணவில்லை. அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் என்றால், மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் நம்மோடு சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு கர்த்தர் பொறுப்பெடுத்திருப்பார் என்றால் அந்த காரியம் தெளிவாய் நாம் காணும் மட்டும் கர்த்தர் தம்முடைய கையை நம்மை விட்டு விலக்க மாட்டார் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இதுவரை உனக்கு தெரியல, இப்போ ஏதோ ஒன்று தெரியுதுல்ல என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பி போகவில்லை. அவர் மறுபடியும் அவனை தொடுகிறார். ஆமே, நம்முடைய கண்கள் காண வேண்டியதை நாம் தெளிவாய் காணும் மட்டும் கர்த்தருடைய கரம் நமக்காய் வேலை செய்து கொண்டே இருக்கும். ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் கரம் நீட்டி இருக்கிறார். ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் அதை தம்முடைய கையில் எடுத்திருக்கிறார். அதை ஃபினிஷ் பண்ணாம அவர் கையில் இருந்ததை கீழே வைக்க மாட்டார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். உங்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது, உங்களுக்கான தேவ திட்டம் இருக்கிறது, அது நிறைவேறுவதை நம்முடைய கண்கள் தெளிவாய் காண வேண்டும் அல்லவா. ஆமேன். என்னை குறித்த தேவ திட்டம் ஏதோ இருக்குன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. இது இல்லைங்க தெளிவு. ஆமேன். காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உண்மை காண்கிறது, இதுதான் தெளிவு. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஈசாக்கை அழைத்து மோரியா மலைக்கு ஆபிரகாம் போகிறான். அவன் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது அவனுடைய விசுவாசத்தை, ஆமேன், அவன் அறிக்கை செய்த விசுவாச வார்த்தையை இப்பொழுது தெளிவாய் பார்க்கிறான். அதுதான் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கிடா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் காரியங்கள் எந்த காரியமானாலும் சரி, அது முழுமையடைய வேண்டுமானால் கர்த்தர் கிரியை செய்யணும், கர்த்தருடைய கரம் வேலை செய்யணும். கர்த்தருடைய கரம் வேலை செய்யும் போது நம்முடைய கண்கள் தெளிவாய் அதை காணும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவர் கையில் கொடுத்து விடுவோம், அவர் கையில் அடங்கியிருப்போம். கர்த்தர் நமக்காய் கிரியை செய்யட்டும். கர்த்தர் ஒன்றை செய்துவிட்டு பாதியில் விடமாட்டார், பாதியில் முடிக்கவும் மாட்டார். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தார், அந்த காரியத்தை செய்து தீர்க்காமல் அவர் பின்வாங்கவும் மாட்டார். ஆமே. உங்கள் கண்கள் எந்தெந்த காரியங்களை காண வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை தெளிவாய் கர்த்தர் காண செய்வார். அவரை நம்புங்கள். அவர் தொட்டார், மறுபடியும் தொடுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத நல்ல தேவன் அவர். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் முயற்சியாலையும் திராணியாலையும் பார்க்க முடியாததை உங்கள் கிருபையால் எங்களை பார்க்க வைக்கிறவரே, எங்களுக்கு அந்த தெளிவை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களுக்காய் வேலை செய்யட்டும். உங்கள் கரம், உங்களுடைய தொடுதலில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், கலக்கங்கள், சந்தேகங்கள், ஐயங்கள், புலம்பல்கள் எல்லாம் மாறி தெளிவு உண்டாகுமே ஆண்டவரே. அந்த தெளிவை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எங்கள் கண்களை திறந்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

0: தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மறித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மறித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாற பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.
1: வரவேற்கிறோம். எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37 வசனம். பராகுவே நாட்டின் ஒரு பகுதியில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள் இருக்கின்றனர். நாட்டின் பல பகுதிகளிலுமிருந்து கொட்டப்படும் குப்பைகள் இங்கு ஒரு குவியலாக சேர்க்கப்படுகிறது. அந்த குப்பை மேட்டின் மீது சுமார் 1000 குடும்பங்கள் வீடமைத்து தங்குகின்றனர். அவர்கள் வாழ்வாதாரமே அங்கு வந்து குவியும் குப்பைகளில் பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு பொருட்களை சேகரித்து விற்பதுதான். அந்த சேரியில் வசித்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு இசை கச்சேரியை ஆரம்பித்தனர். அவர்களுக்கு தேவையான இசைக்கருவிகள் அனைத்தும் குப்பை மேட்டிலிருந்து பொறுக்கப்பட்ட பொருள்களை வைத்தே செய்யப்பட்டது. ஃபேவியோ சாவேஸ் என்ற ஒரு இசை கலைஞரும் லூயிஸ் என்பவரும் சேர்ந்து குப்பை மேட்டு குடியிருப்பு பகுதியை இன்னிசையால் மகிழ்வித்தனர். அந்த மக்களின் வறுமை, சுகாதார கேடு இவைகளை பார்த்து அவர்கள் மேல் பரிதாபப்பட்டனர். அங்கிருக்கும் இளைஞர்களுக்கு மியூசிக் ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தனர். குப்பை பொறுக்குபவர்களில் ஒருவரான நிக்கோலஸ் என்பவரிடம் சாவேஸ் தங்களுக்கு தேவையான இசைக்கருவிகளை மறுசுழற்சி செய்யப்பட்ட வேஸ்டான பொருட்களிலிருந்து செய்து தரும்படி கேட்டார். அந்த பகுதியில் இருந்த சிறுவர்களும் வாலிபர்களும் இந்த இசைக்கருவிகளை வைத்து அருமையாக இசை வாசிக்க கற்றுக்கொண்டனர். பழைய எண்ணெய் கேன் மற்றும் பழைய சமையல் பாத்திரங்களை பயன்படுத்தி செலோ என்ற வாத்திய கருவியும், டின் கேன்களை பயன்படுத்தி புல்லாங்குழலும், மிருகத்தோலுக்கு பதிலாக எக்ஸ்ரே புகைப்படத்தாளை வைத்து செய்யப்பட்ட ட்ரம் செட்டும், சாக்ஸபோனின் டியூனிங் கீயாக பழைய பாட்டில் மூடிகளும், ரசாயன பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த பழைய கேன்களை பயன்படுத்தி டபுள் பேங்கர்ஸும், வேண்டாமென்று தூக்கி எறியப்பட்ட பழைய அலுமினிய பொருட்களை கொண்டு வயலினும் வடிவமைக்கப்பட்டது. ரீசைக்கிள்டு ஆர்கெஸ்ட்ரா என்று அழைக்கப்பட்ட இந்த இசைக்குழு கிளாசிக்கல் மியூசிக், பராகுவே மக்களின் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் ராக் மியூசிக்கின் சில பகுதிகளை அருமையாக வாசித்தது. அந்த பகுதிக்கு சென்று இசை வாசிக்க கற்றுக் கொடுத்த சாவேஸ் என்பவர் தான் ஒரு மிக முக்கியமான பாடத்தை அங்கு சென்றபோது கற்றுக்கொண்டதாக கூறினார். மக்கள் பொருட்களை வீணாக தூக்கி எறியக்கூடாது என்றும், சமுதாயத்தில் எத்தகைய மக்களையும் உதாசீனப்படுத்திவிடக் கூடாது என்றும், அவர்களுக்குள்ளும் ஆற்றல் உண்டு என்றும் தான் கற்றுக்கொண்டதாக கூறினார். மனிதர்கள் சிலரை வேண்டாதவர்கள் என்றும் விரும்பத்தகாதவர்கள் என்றும் உதாசீனப்படுத்தலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களையும் மீட்டு அவர்களை பயன்படுத்துகிறார். அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, மகதலேனா மரியாள் எனப்பட்ட ஒரு பெண்ணுக்கு 7 பிசாசுகள் பிடித்திருந்தது. ஆனால் இயேசுவும் மரியாளை உதாசீனப்படுத்தவில்லை. மகதலேனா மரியாளின் பாவங்களை மன்னித்து அவளுக்குள் இருந்த 7 பிசாசுகளையும் விரட்டி மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக மாற்றினார். அந்த மகதலேனா மரியாளும் வேறு சில பெண்களும் இயேசுவின் ஊழியத்தில் மிகவும் பயனுள்ளவர்களாக இருந்தனர். உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் தரிசிக்கும் கிருபை மகதலேனா மரியாளுக்கு மட்டுமே கிடைத்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை தம்முடைய சீஷர்களுக்கு கொண்டு செல்ல இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளைத்தான் பயன்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். மனிதர்கள் ஒருவேளை நம்மை உதாசீனப்படுத்தலாம், எதற்கும் தகுதியற்றவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை நம்பித்தான் மிகப்பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்கப் போகிறார். வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் அவரிடத்தில் வரும்போது அவர் நம்மை புறம்பே தள்ளாமல் நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்மையும் அங்கீகரித்து நம் வாழ்க்கைக்கு புதிய நோக்கத்தை கொடுப்பார். ஆகவே இயேசுவிடம் வந்து புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 5வது வசனம். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். உங்களின் நீண்ட நாள் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர் என்று. ஆகையால் இன்றைய நாள் உங்களின் ஜெபங்கள் கேட்கப்படுகிற நாளாகவும், பரலோகம் உங்களின் ஜெபத்திற்கு கணக்கு பார்த்து பதில் அளிக்கிற நாளாகவும் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அதில் தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவதூதன் வந்தான் என்றும், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்றும் உள்ளது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள். 16வது வசனத்தில் பேதுரு தட்டி கொண்டிருந்தான், அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு என்று உள்ளது. என கண்பாந்தவர்களே, இன்றைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டிருந்தும் பதில் வரவில்லையா? இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் முன்பே, ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தரவும் உங்களை ஆச்சரியமான வழியிலே நடத்தவும் போகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆபிரகாமின் வேலைக்காரன் ஈசாக்கிற்கு பெண் பார்க்க செல்லும்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்தி பண்ணி என் எஜமானுக்கு தயவு செய்தருளும் என்று. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவன் அப்படி சொல்லி முடிக்கும் முன்னே ரெபேக்காள் குடத்தை தோள்மீது வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் என்று வாசிக்கின்றோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்களும் கர்த்தரையே நம்பி ஜெபத்திலே காத்திருக்கிற உங்களின் விசுவாசம், தேவன் மீது கொண்ட அன்பு, உங்களின் கண்ணீரின் ஜெபம், இவற்றுக்கு தேவன் துரிதமாய் பதிலளிக்கிற நாளாய் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, உங்களின் காரியங்களை நிவர்த்தி செய்கிறவராய், 4வது வசனத்தில் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குகிறவராய், 6வது வசனத்தில் தம்முடைய அபிஷேகத்தினால் உறுதிப்படுத்துகிறவராய், 7வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது போல, உங்களை குடும்பத்தில், ஊழியத்தில், பணியிடங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகள், போராட்டங்களை அமர்த்துகிறவராய், 9வது வசனத்தில் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற கோணலான எல்லாவற்றையும் திருத்தி அமைக்கிறவராய் இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் வாணி வெங்கட்.
1: வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும், நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தை.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே அழகில் சிறந்தவர் அவரை நாங்கள் சந்திக்க போகிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். வாருங்கள் அவரை பார்க்கலாம். இயேசுவை காண வேண்டும், இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அநேகர் விரும்பி இயேசுவண்டே வருகிறார்கள். அவரை காணும் போது அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்று வர்ணிக்கிறார்கள். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேரிலும் சிறந்தவர் என்று சொல்லி போற்றுகிறார்கள். அவர் வெண்மையானவர் என்பதனாலே வேதம் அவரை வெண்மையான லீலி புஷ்பத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. வெண்மையான லீலி புஷ்பம் பள்ளத்தாக்குகளில் மலர்ந்து வாசனையை பரிமளிக்கிறதை போலவே கிறிஸ்து தாழ்மையிலே அவதரித்து தமது பரிசுத்தத்தை பரிமளிக்கிறவராக இருக்கிறார். அவர் சிவப்பானவரும் கூட. சிவப்பு என்பது கர்த்தருடைய தியாகத்துக்கும் கல்வாரியின் இரத்தத்துக்கும் அடையாளமாயிருக்கிறது. முற்றிலும் அழகுள்ள அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி சிவப்பாக மாறினார். அழகும் இல்லாமல் சௌந்தர்யமும் இல்லாமல் அந்த கேடு அடைந்தார். அந்த சிவப்பு நிறத்தை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளும் நமக்காக அவர் செய்த தியாகங்களும் நம் உள்ளத்தை பரவசப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. தேவனின் வெண்மை நிறத்தை வேதம் லீலி புஷ்பத்துக்கும் அவரது சிவப்பு நிறத்தை கல்வாரி இரத்தத்திற்கும் ஒப்பிடுவதை கண்டோம். வேதம் அவரது சிவப்பு நிறத்தை சாரோனின் ரோஜாவிற்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறது. சாரோனின் ரோஜாவை பார்க்கும் போதெல்லாம் கல்வாரியின் பெருந்துளிகளின் செந்நிறம் நம் உள்ளத்தை அசைக்கிறதா இருக்கிறது. அவரே தேவகுமாரன், அவரே மனுஷகுமாரன், அவரே நமக்காக பிதாவினுடைய வலது பார்சத்திலே பரிந்து பேசுகிறவர். அந்த அருமை இரட்சகரை நோக்கி பாருங்கள். அவர் வெண்மையானவர், சிவப்பானவர், 10,000 பேரிலும் சிறந்தவர் மட்டுமல்ல, அவர் உங்களுடையவர். நீங்கள் எப்போது உங்களை அவருடையவராக அவருடைய கரத்தில் அர்ப்பணித்தீர்களோ அப்பொழுதே அவர் உங்களுடையவராயிருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று ஏசாயா 66:1 காணுகிறோம். அவ்வளவு பெரிய தேவன் உங்களுடையவராய் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் வழிநடத்துவது எத்தனை பெரிய பாக்கியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான இரட்சகரை உங்களுடைய ஆத்ம நேசராய் ஏற்றுக் கொள்வீர்கள் என்றால் அவர் உங்கள் உள்ளத்தை எல்லாம் நிரப்புவார். பரலோக மகிமையை உங்களுக்குள் கொண்டு வருவார். பரலோகத்தின் பரிசுத்தத்தை, பரலோகத்தின் தெய்வீக அன்பை உங்களுக்குள் அவர் ஸ்தாபிப்பார். 10,000 பேரிலும் விசேஷித்த அவர் நிச்சயமாகவே உங்களையும் விசேஷம் உள்ளவர்கள் ஆக்குவார். மாம்சத்திலே வழிபட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று 1 தீமோத்தேயு 3:16 காணுகிறோம். இப்படியாக வழிபட்டு நம்மோடு நமக்குள்ளே வாசமாகி நம்மை நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் செய்திகளை 24 மணி நேரங்களிலும் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.

0: ஆழத்துக்கு போ என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எங்க பார்த்தாலும் எழுப்புதலை குறித்து பேசுகிறோம் இல்லையா? ஒரு வீட்டு கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் எழுப்புதலை குறித்து பேசுகிறார்கள். ஒரு கிராமத்து ஊழியத்தை எடுத்துக்கொண்டால் எழுப்புதலை குறித்து பேசுகிறார்கள். சபைகளை எடுத்துக்கொண்டால் சபைகளிலே எழுப்புதலை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் எழுப்புதல் என்பது எங்கிருந்தோ வருவதல்ல, எனக்குள் உருவாக்கப்படுகிறது என்று நான் சொன்னால் எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீர்கள்? ஆமென். சிலர் எழுப்புதலை எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் சபைக்கு எழுப்புதலை தாரும், எங்கள் தேசத்தில் எழுப்புதலை தாரும், தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுப்புதலை தாரும், ஆண்டவரே தமிழகத்தில் எழுப்புதலை தாரும், குமரி மாவட்டத்தில் எழுப்புதலை தாரும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நாம தமிழ்நாட்டுக்கு வருது ரெண்டாவது, எனக்குள்ள முதல்ல அதை தாரும் சுவாமி. இதை எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? எனக்குள் உருவாக்கப்படாத பட்சத்தில் தேசத்தில் உருவாக்கப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் தெளிவா சொல்லுவேன் உங்களுக்கு, ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் என்னை நீர் உருவாக்கும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தனி நபர் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 5:4 வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம்.
2: அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி,
1: சீமோனை நோக்கி
2: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய்,
1: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய்
2: மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
1: மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கலிலேயா கடற்கரை ஓரம், அதாவது கடற்கரை ஓரத்தில் அவர் ஊழியம் செய்கிறார். இயேசு கிறிஸ்தவனுடைய எழுப்புதல், இயேசு கிறிஸ்தவனுடைய எழுப்புதல் கடலோர பட்டணத்தை சார்ந்துதான் இருந்திருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமா. அதனால தூத்துக்குடியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், கடலோர மாவட்டங்கள் எழுப்புதலை விரும்புவது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. ஆமீன். யோவானுடைய காலத்து எழுப்புதல், ஆமீன், யோர்தான் நதிக்கரையை சார்ந்து இருந்திருக்கிறது. சரியா, நதிக்கரையை சார்ந்து இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலோர பட்டணத்தில் நின்ற வண்ணமாய் அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் அவரை நெருக்க ஆரம்பிக்கிறார்கள். இது போன்ற ஒரு மேடை அவருக்கு தேவைப்படுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார், சுத்தி முத்தி பார்க்கிறார். அங்கே ஒரு படகு இருக்கிறது, அந்த படகு யாருடையது என்று விசாரித்த பொழுது அது பேதுருவின் படகு என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் பேதுருவனிடத்தில் கேட்கிறார், எப்பா அந்த படகை எனக்கு சற்று தருவாயா என்று கேட்க பேதுரு ஆவலோடு தன் படகை அவருக்கு கொடுத்து விடுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்தவனுடைய ஊழியத்திற்கு பேதுருவனுடைய படகு உதவியாக இருக்கிறது. அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு பேதுருவின் படகு உதவியாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் பூமியில் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். அப்ப தேவ ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கட்டப்படுவதற்கு பேதுருவினுடைய படகு உதவியாக இருந்தது. நீங்க நல்லா கவனிக்கணும், தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டப்படுவதற்கு பேதுருவினுடைய படகு உதவியாய் இருந்தது. அன்பான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இத்தனை வருடங்கள் உங்களுடைய தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் உதவியாக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெறுமையாய் விடமாட்டார். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏதாகிலும் ஒரு விதத்தில், ஏதாகிலும் ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படுவதற்கு நான் அல்லது என் குடும்பம் அல்லது என் பிள்ளைகள் அல்லது என் பணம் அல்லது என்னுடைய உழைப்பு அல்லது என் கண்ணீர் அல்லது என் நேரம் அல்லது என்னுடைய பிரயாசம் அல்லது என் கண் விழிப்புகள் உதவியாக இருந்திருக்குமானால், இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஆண்டவர் எவருக்கும் எப்பொழுதும் கடனாளியாக இருப்பதில்லை. கர்த்தர் அதை நூறத்தனையாய் திருப்பி தருவார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கடனாளியாக இருப்பது இல்லை. பரிசுத்த பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாக போவதில்லை. ஒன்று கொரிந்தியர் 15:58 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போவதில்லை. புரிந்து கொள்ள வேண்டும், ஆமீன், நான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாக போவது இல்லை. ஒருவேளை மனிதன் அதை அறியலாம், அறியாமல் இருக்கலாம். மனிதர்கள் அதை அங்கீகரிக்கலாம், அங்கீகரியாமல் இருக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. நான் பிரயாசப்படுவேனே ஆனால் நிச்சயம் என் பிரயாசத்திற்கு தக்க பலனை என் ஆண்டவர் எனக்கு தர வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களாம்மா? டெய்லி ஒரு 5 நிமிஷம் உங்களால ஜெபிக்கிற முடியும்னா அது கூட உங்க வாழ்வுக்கு ஜெயமா தான் இருக்கும். கர்த்தர் நல்லவர். பவுல் சொல்லுகிறார், உங்கள் பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் போவது இல்லை. ஆனா லூக்கா 5 அதிகாரத்திற்கு வரும் பொழுது பேதரு சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு எனக்கு என்ன கிடைக்கவில்லை, பலன் ஒன்றும் கிடைக்கவில்லை. நான் இந்த பகுதியில் உங்களோடு கொஞ்ச நேரம் மனமிட்டு பேசலாம்னு நினைக்கிறேங்க. ஒன்று கவனிங்க, பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிரயாசம் படுகிற பிரயாசம் வீணாக போவது இல்லை. ஆனா பேதரு சொல்லுகிறார், ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு எனக்கு பலன் கிடைக்கவில்லை. நீங்க நல்லா கவனிக்கணும், பேதரு சொல்லுகிற பிரயாசம் ஏது, பவுல் சொல்லுகிற பிரயாசம் ஏது? நல்லா கவனிங்க, பேதரு சொல்லுகிற பிரயாசம் ஏது, பவுல் சொல்லுகிற பிரயாசம் ஏது? கவனிங்க, பேதரு சொல்லுகிறார், நான் பிரயாசப்படாம இல்லை, நான் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒண்ணுமே இல்லைன்ட்ட. பவுல் சொல்லுகிறார், இல்லப்பா, பிரயாசத்திற்கு பலன் உண்டு. நிறைய பேர் இன்னைக்கு பிரயாசப்படுறாங்க பிரதர், ஆனா பிரயாசத்திற்கு தக்க பலன் அனைவருடைய வாழ்க்கையில இல்லை. ஊழியத்தில் இல்லை, குடும்பங்களில் இல்லை, தனிநபர் வாழ்க்கையில் இல்லை. நான் அதை கவனமாக்க சிந்திக்கிறேன். பேதருவும் பிரயாசப்பட்டார், பவுலும் பிரயாசப்பட்டார். பேதரு சொல்லுகிறார், பட்டேன், பலன் இல்லைன்னா. பவுல் சொல்லுகிறார், பட்டேன், பலன் இருக்குன்ற. அப்போ பேதரு பட்ட பிரயாசம் என்ன, பவுல் பட்ட பிரயாசம் என்ன? நீங்க நல்லா கவனிங்க, பவுல் என்ன சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாக போவது இல்லை. அப்ப நான் பிரயாசப்படுகிறேன், ஆனால் என்னுடைய பிரயாசம் கர்த்தருக்குள் இருக்கிறதா அல்லது கர்த்தருக்கு வெளியில் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். ஆவியானவருக்குள் இருக்கிறதா, ஆவியானவருக்கு வெளியில் இருக்கிறதா, தேவ சித்தத்திற்குள் இருக்கிறதா, தேவனுடைய சித்தத்திற்கு வெளியில் இருக்கிறதா, தேவன் என்னை அழைத்த அழைப்பிற்குள் இருக்கிறதா, அழைப்பிற்கு வெளியிலே இருக்கிறதா என்பதை கவனிக்கணும். நிறைய பேர் பிரயாசப்படுகிறாங்க, பிரயாசப்படுகிறாங்க, ஆனால் கர்த்தர் அவர்களுடைய பிரயாசத்தை அங்கீகரிக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய பிரயாசம் கர்த்தருக்கு வெளியில் இருக்கிறது. நான் சொல்றேன் கேளுங்க, எபேசு சபையை குறித்து யோவான் ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது இரண்டாம் அதிகாரத்திலே ரெவலேஷன் சாப்டர் 2 இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிவேன். நீ ரொம்ப பிரயாசப்படுகிறாய், ஆனா உனக்கு மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என் சமூகத்தை மறந்த பிரயாசம், ராத்திரி பகல ஓடிக்கிட்டே இருக்க, ஆனா இப்ப முன்னால மாதிரி என் சமூகத்தில் நீ அமர்றது இல்ல, முன்னால மாதிரி ஜபிக்கிறது இல்ல, முன்னால மாதிரி என் சமூகத்தில் அமரல, ஓடுற ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா உன்னுடைய ஓட்டம் கிறிஸ்துவுக்குள் இல்லை, மாம்சத்திற்குள் இருக்கிறது. சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய், நீ உன் மனதிலே நினைக்கிறதை செய்து கொண்டிருக்கிறபடியினால் உன்னுடைய பிரயாசத்திற்கு தக்க பலனை உன்னால் அனுபவித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம சிந்திக்கணும், ஆண்டவரே பிரயாசப்படுவது நல்லது, அதை விட நல்லது என்ன தெரியுமா? நம்முடைய பிரயாசம் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக பேதுரு படுகிற பிரயாசம் என்ன? பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே மறுபடியும் வலையை போடுகிறேன், அல்லது மறுபடியும் பிரயாசப்படுகிறேன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டதற்கும் இப்ப பிரயாசப்படுகிறதுக்கு வித்தியாசம். காரணம், இப்ப படுகிறது உம்முடைய வார்த்தையின்படி. அப்போ பேதுரு இதுவரையிலும் பிரயாசப்பட்டது வார்த்தைக்கு வெளியிலே, இப்பொழுது பிரயாசப்பட போகிறது ஆண்டவருடைய வார்த்தைக்கு உள்ளே. ஆண்டவர் சொல்லுகிறபடி ஒரு மனிதன் பிரயாசப்படுவானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். நம்முடைய சித்தப்படி ஒரு மனிதன் பிரயாசப்படுவானே ஆனால் 50 வருஷம் பிரயாசப்பட்டாலும் பலன் பார்க்க முடியாது. ராமேன் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரே நான் ஓடுகிறேன், நான் சித்தப்படி ஓடுகிறேனா? நான் பாடுகிறேன், உம்முடைய சித்தத்தின்படி பாடுகிறேனா? நான் செய்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிறேனா? நான் செயல்படுகிறேன், நீர் விரும்புகிறது என்னால் செய்யப்படுகிறதா? அப்படி செய்யப்படுமையானால் இன்றைக்கு ராத்திரி புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்முடைய பிரயாசத்திற்கு பலனை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி என்னுடைய திருச்சபைக்கு சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்வதில்லை. பிரயாசப்படுகிறது நான், நன்மையை அனுபவிக்கிறது என் தலைமுறை அல்ல. எந்த கண்கள் உண்மையாய் தெய்வ சமூகத்தில் அழுகிறதோ அந்த கண்களை ஆண்டவர் நிச்சயம் பலனை காணும்படி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ ஆண்டவர் பவுல் தேவ மனிதனாகிய பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுது கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், சற்று ஆழமாய் செல்லும்படி உன்னை நான் வற்புறுத்துகிறேன். பேதுருவை பார்த்து பேசுற, நீ இதுவரைக்கும் கரையில் நின்று கொண்டிருக்கிறாய் பேதுரு, 2021 வருடம் இந்த ஜனவரி மாதம் வரையிலும் கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கரையோர கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், சற்று ஆழமாய் செல்லும்படி கர்த்தர் நம்மை வற்புறுத்துகிறார். நான் சொல்லுகிறதை புரிகிறதா? தனிநபர் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், குடும்பத்திலே மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், திருச்சபையிலே மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் சொல்லுவேன், நாம் இன்றைக்கு நிற்கிற நிலையை பார்க்கிலும் இன்னும் சற்று ஆழமாய் ஒன்று கூட நாம் ஆவிக்குரிய வாழ்வில் புறப்பட்டு செல்வோமே ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நமது வாழ்க்கையில் ஒரு சபையில் ஒரு மாற்றத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார், இரண்டு அனுபவங்கள். ஒன்று, ஆமென். பேதுருவின் கரையோர வாழ்க்கை, பேதுருவின் ஆழமான வாழ்க்கை, பேதுருவின் கரையோர வாழ்க்கையினால் இதுவரையிலும் அந்த தேசத்து ஜனங்கள் பிரயோஜனப்பட்டார்கள், பயனடைந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், எப்பா உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஆழமாய் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நல்ல கவனிங்க, நம்ம கரையோர கிறிஸ்தவ வாழ்க்கை செய்தா உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம ஆழமா புறப்பட்டு சென்றோமானால், ஆழமாய் புறப்பட்டு சென்றோமானால் நம் நிமித்தம் நமக்கும் நம்முடைய தேசத்தின் ஆவிக்குரிய நிலைக்கும் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஆமென், தேவ மனிதனாகிய பேதுரு ஆழமாய் சென்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? இதை நம்ம சீக்கிரமா படிச்சுட்டா எவைகளில் ஆழமாய் செல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்ம ஆழமாய் இன்றைக்கு இருக்கிறதை விட கொஞ்சம் கூட, இன்றைக்கு இருக்கிறதை விட இன்னும் சற்று, இன்றைக்கு இருக்கிறதை விட இன்னும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே புறப்பட்டு செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி புறப்பட்டு செல்லும் பொழுது நமக்கு ஏற்படுகிற மாற்றத்தையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பேதுரு சொல்றார், ஐயா ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறேன், ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறேன், வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேனே. ஆண்டவர் சொல்றார், இல்ல ஐயா கொஞ்சம் வந்துரு, சிரமத்தை பாராத, சிரமத்தை பாராத, கொஞ்சம் வந்துரு, கொஞ்சம் ஆழமா போலாம் அப்படின்னு இயேசு கட்டாயப்படுத்துற. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆழமாய் செல்லுவதற்கு பேதுருவுக்கு சொன்ன உடனே பேதுரு கீழ்ப்படிந்து ஆழத்தில் செல்ல தன்னுடைய படகை இயக்கிய பொழுது அவருடைய வாழ்க்கையில் உண்டான மாற்றம் என்ன என்று கவனிக்கும் பொழுது 5:5 இப்பொழுது வாசிக்க கேளுங்கள்.
2: அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான்.
1: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். இந்த பகுதியில அவர் ஆழமாய் புறப்பட்டு சென்ற பொழுது அவருக்குண்டான மாற்றம் என்ன? பிரயாசப்பட்டே இத்தனை வருடங்கள், ஆனால் பிரயாசப்பட்டதற்கு ஒத்த பலன் எனக்கு உண்டாகவில்லை, எனக்கு உண்டாகவில்லை. ஆனால் எப்பொழுது எனது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சற்று ஆழமாய் சென்றேனோ அப்பொழுது இத்தனை வருடம் பலனில்லாமல் கிடந்த பிரயாசத்திற்கு என்னுடைய வாழ்வில் பலன் கிடைக்க ஆரம்பித்தது. நீங்க நல்லா கவனிங்க பிரதர், இதுவரைக்கும் பிரயாசப்பட்டார் பலன் இல்லை, இப்போ ஆழமாய் சென்ற பொழுது அவர் பிரயாசப்படுகிறார், அவர் பலன் பெற்றுக் கொள்ளுகிறார். அப்ப முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆழமாய் கடந்து செல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று ஆழமாய் செல்லுகிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் பிரயாசத்திற்கு பலன் உண்டாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வராமேன் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? தனிநபர் வாழ்க்கையில பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை, கையின் பிரயாசங்களில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை, ஊழியத்தில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை. ஆண்டவர் சொல்றார், கடமைக்கான ஒரு வாழ்க்கை இனி வேண்டாம், உலகம் பார்க்கிற ஒரு வாழ்க்கை இனி வேண்டாம், சற்று ஆழமாய் புறப்படுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்திற்கு பலன் வர வேண்டும் என்று சொன்னால் ஆழத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். வராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இரவில் இதை நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னார், அநேக குடும்பங்களில் பிரயாசம் இருக்கிறது பலன் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் பிரயாசம் இருக்கிறது பலன் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை கரம் பிடித்து உன் ஆழத்திற்கு இறக்கிவிடு, இத்த இத்தனை வருடம் அவர்கள் எதிர்பார்த்த சில பலன்களை நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா! நான் என் பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்க போகிறேன். நான் என் பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்க போகிறேன். அவர்கள் இன்னும் ஆழமாய் வருவார்களே, ஆனால் அவர்களுக்கு பலன் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவதாக ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
2: அந்தபடியே
1: அவர்கள் செய்து
2: தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இரண்டாவதாக கவனிங்க பிரதர், இவர் ஆரம்பத்திலே வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஆழத்திற்கு செல்வதற்கு முன்னே வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஆழத்திற்கு சென்ற பின்பு எந்த வலையில் வெறுமையை கண்டாரோ அதே வலை ஆசீர்வதிக்கப்படுவதை அவர் கண்டார். நான் சொல்றது பெரியா பிரதர், ஊழியர்கள் சொல்லுவாங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஊழியத்தை செய்யுங்க, இன்னும் ஆண்டவருக்கா செயல்படுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பலரும் நினைக்கிறோம், பஸ்ரியா எதுக்குயா, எதுக்கு ஆழமா, எதுக்கு ஆண்டவருக்குள்ள, எதுக்கு இன்னும் இருக்கிற நிலைமையே போதுமானதா இல்லையே, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று ஆழமாய் வந்து பார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்று ஆழமாய் வந்து பார். இத்தனை வருடங்கள் எந்த வலையை வெறுமையாய் பார்த்தீர்களோ அதே வலையை நிரம்பி பார்க்க என் ஆண்டவர் உதவி செய்வார். சொல்லுது, எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சிலரை அழைக்கும் பொழுது காரணம் சொல்றாங்க பிரதே. ஆண்டவர் சிலரை ஆழமா அழைக்கும் பொழுது நிறைய ரீசன் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற காரணம் சொல்லுகிற காலம் அல்ல இது, காரணம் சொல்லுகிற காலம் அல்ல இது. மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் புறப்பட்டே ஆக வேண்டும். என் கையில வலை இருந்துச்சு, ஆனா அது வெறுமையா இருந்துச்சு. அது வரையிலும் பிரயாசம் இருந்துச்சு, ஆனா பலன் இல்லாம இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஆழமாய் புறப்படுவதற்கு கொடுக்கப்பட்டதோ என்னுடைய வாழ்க்கையில் இருந்த வலையை நிரம்பி பார்க்க என் ஆண்டவர் உதவி செய்தார். சொல்லுங்க பிரதர், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கரையோரமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். கரையோரமாக வாழ்வோம் என்று சொன்னால் பாரம்பரியம் சொல்ல முடியும், அனுபவத்தில் ஜீவிக்க முடியாது. கர்த்தர் என் மூலமாய் செய்தார் என்று அடையாளமிட்டு சொல்ல முடியாது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்படியே வருவோம். இப்படி பைபிள்ல அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஏன் பிரதர், ஆண்டவர் படைச்ச ஒண்ணு இப்படி இருக்குமா? ஆண்டவர் படைச்ச ஒண்ணு ஒழுங்கில்லாம இருக்குமாப்பா? இருக்காதுல்ல. வெறுமையா இருக்குமா? இருக்காது. அப்ப இதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒருவன், ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்ட ஒருவன், ஆவிக்குரிய சபைக்கு வருகிற ஒருவன், ஆனா வாழ்க்கையில என்ன இருக்கு தெரியுமா? ஒழுங்கின்மை, டிஸ்ஆர்டர், வெறுமை இருக்குங்க. ஒழுங்கு இன்மையும் வெறுமையும் இருக்குங்க. ஆனா சொல்றான், நான் ரட்சிக்கப்பட்டவன் தெரியுமா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தெரியுமா, நானும் சபைக்கு மிகவும் பிரயோஜனமானவன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், அது தெரியுமடா, ஆனா வாழ்க்கையில என்ன இல்லை, உட்கார்ந்த இடத்துல இருந்து அரை மணி நேரம் ஜெபிக்க உன்னால முடியலையே. தேசத்தின் எழுப்புதலை தாரும், ஒத்துக்கிறேன், தூத்துக்குடிக்கு எழுப்புதல் வேணும், ஆனா எனக்கு என்னைக்கு வரும்? என்னைக்கு என்னால் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்திலே தெளிவாய் ஜெபிக்க நான் கற்றுக்கொள்ளுவேன்? என்னைக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கப்படும்? நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே அவர் படைத்தார், அது ஒழுங்கில்லாததும் வெறுமையுமா இருந்துச்சு. ஏன்? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மூன்று ஸ்டெப் சொல்றேன். மேலே யார் இருக்கிறார்? ஜலத்தின் மேல என்ன இருக்கு? ஆவியானவருடைய அசைவாடுதல். கொஞ்சம் கீழே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை, அதுக்கு கீழே ஆழத்தின் மேல் நல்ல கவனிங்க, மறைவிடத்தில் இருள் இருக்கிறதுனால வெளியரங்கமாக ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கு. ஆனா ஏதோ ஆவியானவர் மேலோட்டமாய் செயல்படுகிறதுனால அழிஞ்சு போகாம நிக்குது. மேல இருக்கிற அசைவாடுதலை கண்டு திருப்திப்படக்கூடாது. ஆழத்தில் இருக்கிற இருளை ஒழுங்குபடுத்தணும். இல்லை என்று சொன்னா சபை நிக்காது. மூன்றாவதாக பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அந்த படகு நிரம்பி மற்ற படகுகளும் நிரம்புவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுவா? ஆமாவா இல்லையா? கவனிங்க, தெளிவாய் பரிசுத்தாவியானவர் சொன்னார், இதுவரையிலும் பேதுருவின் படகு தன் தேவையை சந்திப்பதற்கு கூட தன் கையில் ஒன்றுமில்லை. ஆழமாய் இறங்கின பொழுது தன்னையும் நிரப்பி தன் அருகாமையில் இருக்கிறவர்களையும் நிரப்புவதற்காக கர்த்தர் ஆலயத்தில் ஆழத்திற்கு அழைத்தார். ராமேன் சொல்லுங்க. இதுவரைக்கும் பேதுருவே பிரயாசம் இருந்தது, பலன் இல்லை. பலன் தருவதற்கு உன்னை நான் ஆழத்திற்கு அழைக்க போகிறேன். இரண்டாவதாக, இதுவரையிலும் வெறுமை இருந்தது, அந்த வெறுமையை மாற்றுவதற்கு உன்னை ஆழத்திற்கு அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, இதுவரை உன் தேவையை சந்திப்பதற்கு உன்னால் முடியவில்லை, இனி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உன்னை நான் அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நாலாவதாய், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இதுவரையிலும் ஆமென் ஸ்தோத்திரம் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவரை ஆழத்திற்கு சென்ற பொழுது ஆண்டவர் மனிதர்களை பிடிக்கிறவர்களை மாற்றி வாழ்க்கை மாறுவதற்கு அது காரணமாயிருந்தது. ஆண்டவர் என்ன சொல்ற? இந்த அனுபவத்தில் திருப்திப்படாதே, இந்த அனுபவத்தில் திருப்திப்படாதப்பா, கொஞ்சம் ஆழமா வாயே, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாய் வாருங்களே. என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி

0: கிழக்கே ஓடுகிறதாக இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கை நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்தில் இருந்து பாய்ந்து இருந்தது. மூணாவது வசனத்தை படிங்க. அந்த புருஷன் தனது கையை நூலை பிடித்துக் கொண்டு
1: கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் மூலம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது.
0: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒருமுறை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு குறிப்பிட்ட தரிசனத்திற்குள்ளே கத்த நடத்துகிறார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், ராமை காண்பிக்கிறார், ஒரு பெரிய நதி ஒன்று பயங்கரமாய் பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த நதி பாய்ந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய தூதர் வந்து சொல்லுகிறார், நீ ஒன்று செய். ஆமே, இப்ப பாருங்க, அவருக்கு முன்னே இருக்கிற அந்த நதியிலே ஆயிரம் முளம் அளக்க சொல்லுகிறார். எத்தனை முளம் சொல்லுங்க? இந்த வார்த்தையே ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆயிரம் முளம் அளக்க சொல்லுகிறார். இப்பொழுது ஆயிரம் முளம் அளந்தாயிற்று. இப்பொழுது தண்ணீரின் அளவு என்ன? தண்ணீரின் அளவு கணுக்கால் அளவு. ஆண்டவர் அதிலே திருப்திப்படவில்லை. மறுபடியும் சொல்லுகிறார், இன்னும் ஆயிரம் முளம் அளப்பாயாக. அளந்தாச்சு. இப்ப தண்ணீரின் அளவு என்ன? முழங்கால் அளவு. மறுபடியும் கச்ச, இதுலையும் திருப்தி படக்கூடாதுப்பா, மறுபடியும் ஆயிரம் முளம் அளந்து விடுன்றார். மறுபடியும் அளந்தாச்சு ஆயிரம் முளம். இது எத்தனை அளவு? அரை அளவு. ஆண்டவர் சொல்ற, இதுவே எனக்கு திருப்தியாக இல்லை. மறுபடியும் ஆயிரம் முளம் அளந்த பொழுது தண்ணீர் நீந்தினால் ஒழிய கடக்க முடியாத ஒரு ஜலப்பிரவாளமாய் மாறிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்களேன். முதல் அனுபவம் கணுக்கார், இரண்டாவது அனுபவம் முழங்கார், மூன்றாவது அனுபவம் அரை அளவு, நாலாவது அனுபவம் நீந்தினால் ஒளிய கடக்க முடியாத அனுபவம். ஒரு காரியத்தை சொல்றேன் பிரதே, இந்த கணுக்கால் அளவு நடக்கிற விசுவாசிகள் இருக்காங்க. நிக்கிறது நதியில தான் நிக்கிறான், ஆனா ஆவிக்குரிய அனுபவத்தில் இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இவங்க என்ன செய்வாங்க? கணுக்கால் அளவு நிக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, பிரதர் நீங்க எங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நதியில் இருக்கிறேன். முழங்கால் அளவு நிக்கிறவன்ட்ட கேளு, பிரதர் நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நதியில் இருக்கிறேன். அரை அளவு நின்று கொண்டிருக்கிறவர்கள்ட்ட கேளுங்க, நீங்க எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நதியில் இருக்கிறேன். ஆமை கழுத்தளவு தண்ணியில நிக்கிறான் ஒருத்தன், அவன்கிட்ட கேளுங்க, நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? அமித் நதியில் நிற்கிறேன். நாலு பேரு நதியில தான் நிக்கிறான், ஆனா அனுபவம் தான் வேற வேற. நல்ல கவனிங்க. சிலர் நிற்கிறது நதியில, ஆனா பூதாவும் உலகம், பூதாவும் உலகம். சில கால் அளவு உலகம், கால் அளவு ஆத்மீகம், முக்கால் அளவு உலகம். சில அரை அளவு ஆத்மீகம், அரை அளவு உலகம். ஆனா ஆண்டவர் சொல்ற, சபையில் கடமைக்கா இருக்க கூடாது. ஆழமான ஒரு அனுபவத்திற்கு நேரே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரதர், நீச்சல் தெரிகிறவர்களுக்கு இப்ப தண்ணியில நீந்திக்கிட்டே இருக்கும், நம்ம உடம்புல இருந்து வெளியே தெரிகிற உறுப்பு எது? தலை மட்டும்தான். நம்முடைய தலை யாரு? அதுதான், அதுதான் ஆத்மீகம். நான் அதெல்லாம் வீட்டில், நான் டாக்டர் அது ஆஸ்பத்திரியில், பிரதர் நான் கம்பவுண்டர் அது கிளினிக்கில், பாஸ்டர் நான் லாயர் கோர்ட்ல, பாஸ்டர் நான் மாஸ்டர் அது டீ கடையில். இங்க நீ யாரு? கிறிஸ்து மட்டுமே. நான் சிறுகவும் நீர் பெருகவும். இதுதான் தெய்வீகம் பிரதர். வெளியில நான் யாரா வேணாலும் இருக்கலாம், சபைக்குள்ள நான் யார்? ஐ அம் நத்திங். நான் ஒண்ணுமே இல்லை. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். தெய்வீகத்திற்கு வருகிற பிள்ளை கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே.

ஒன்றுமில்லை அப்பா, கர்த்தர் ஒருவரே. என் பெருமை ஒன்றுமில்லை, என் அந்தஸ்து ஒன்றுமில்லை, என் மேன்மை ஒன்றுமில்லை, என் படிப்பு ஒன்றுமில்லை, இயேசு மட்டுமே. அந்த மனிதனால மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆழத்துக்கு போலாம். கிறிஸ்து மட்டும் வெளிப்பட வராமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லுது புரியுதா பிரதர்? எந்த மனுஷன் நான் என்று சொல்லுகிறானோ அவன் இன்னும் சரியா வேகலேன்னு அர்த்தம். என் குடும்பம் என்னன்னு தெரியுமா? வேகலேன்னு எனக்கு தெரியும். என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். நீ அறவேக்காடுன்னு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த ராத்திரியில் இல்லப்பா, அளமாவா. இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மட்டும் மகிமைப்படட்டும். என் மனம், என் பணம், என் செல்வம், என் மேன்மை, என் அந்தஸ்து சகலமும் செருகட்டும். நான் கர்த்தருக்காக. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? இன்றைக்கு ராத்திரி பொழுது சொல்லுகிறேன், கணுக்கால் அளவு நிற்கிறவர்கள் அரையளவு வரட்டும், முழங்கால் அளவு நிற்கிறவங்க அரையளவு வரட்டும், அரையளவு இருக்கிறவர்கள் நீந்தினால் உள்ளுக கடக்க முடியாத ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வரட்டும். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னை ஆழத்திற்கு அழைத்து செல்வீராக. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் ஒண்ணுமே இல்லப்பா, என்னை இறக்கி விடும், நான் ஆழத்திற்கு வர விரும்புகிறேன். நான் சொல்றது சரிதானா பிரதர்? நான் ஒண்ணுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை. ஆமா பிரதர், ஒண்ணுமே இல்லை பிரதர். நம்ம எல்லாம் நம்ம என்ன ஒண்ணுமே கிடையாது. நம் ஆலயத்திற்கு இறங்கும் ஆழத்திற்கு இறங்குவோமே. நான் ஆத்மீக அனுபவத்தின் மேன்மையை காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஜபத்தின் ஆழத்திற்கு வர வேண்டும், ஆவிக்குரிய ஆழத்திற்கு வர வேண்டும், தேவ கிருபையின் ஆழத்திற்கு வர வேண்டும், மகிமையின் ஆழத்திற்கு வர வேண்டும். அப்படி வருவோமே ஆனால் கர்த்தர் இன்னும் நம்மிலே ஏதோ ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார்.

0: நீங்க எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கீதம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிறோம். ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு என்ன பண்ண சான்ஸு கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை தோட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனே அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான், நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாச ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாச எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்க கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமென் சொல்லுங்க.
1: ஹல்லேலூயா.
0: இ மைனர்

பெரியா பெரியா எங்க சேர்ந்து பாரு எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்க சாத்தான் வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே சிலவன் நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவன் நம்மள பேசுறது இல்ல இல்ல இல்ல, நம்மளையும் அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிக்காத போதும், எந்த உறவும் என்ன நேசிக்காத போதும், எந்த உதவியும் எனக்கு யாரும் செய்யாத போது ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணி. அவங்க நினைச்சலாம் அழலப்பா, உண்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீத 16ல், அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீத 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிக்கினா, அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். சேர்ந்து இந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்துல வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்க பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடுங்க.

அவர் சமூகத்துக்கு வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தை ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அழுங்க, அவர் சமூகத்தை என்ன யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது சிங்கத்தை கூட சொல்லுங்க. அவர் சமூகத்தை சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

வந்து நின்னதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறான்.

பேற்றுகிறார். அவர் சமூகத்தில் எனக்கு நித்திய மகிழ்ச்சி பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார்.

சிந்திப்போம், செயல்படுவோம். ஒவ்வொருத்தருக்கும் குட் மேனர்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ் என்னன்னு கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. நல்ல நடத்தை, ஒழுக்கம், ஆச்சாரம் இப்படி சொல்லலாம். குட் மேனர்ஸ்னா என்ன? ஆண்டன் செக்கோவ் அப்படிங்கிற ஒரு கதாசிரியர் ரொம்ப அழகா சொல்றாரு, குட் மேனர்ஸ்னா சாப்பாட்டு மேஜையில எதையும் கொட்டாம இருக்கிறது இல்லை, வேற யாராவது கொட்டிட்டாங்கன்னா அதை கண்டுக்காம இருக்கிறது மாதிரி இருக்கிறது தான். பூரணமானவங்களா சிறந்தவங்களா நாம இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. மத்தவங்களோட குறைகளை நாம மென்மையா நயத்தோட எதிர்கொள்ளணும்னு சொல்றாரு. நான் சொல்றத கேட்கும் போது இது ஒன்னும் செய்யறது பெரிய விஷயமா தெரியாது, ஆனா நடைமுறை வாழ்க்கையில நாம இதை கடைபிடிக்கணும்னா ஆண்டவருடைய துணை இல்லாம செய்ய முடியாது. சமூக ஆச்சாரம் அல்லது சமூக விழிப்புணர்வோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, நம்முடைய தரத்தை மதிப்பீட மத்தவங்க கிட்ட திணிக்கிறது இல்லை. அப்படி செஞ்சோம்னா நாம ஏமாற்றம் தான் அடைவோம். அதுக்கு பதிலா அடுத்தவங்க தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு பெரிய மனசு பண்ணி அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அவங்களும் நாம செய்யும் தவறுகளை பெருசா எடுத்துக்கிட மாட்டாங்க, நல்லுறவு பலப்படும். இன்னொன்னு இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு எதிரா மத்தவங்க ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அல்லது நாம புண்படும்படி ஏதாவது பேசி இருந்தாங்கன்னா அதை நாம முழு மனசோட மன்னிக்கணும். இது அவ்வளவு ஈஸி இல்லை, மத்தவங்கள மன்னிக்கிறது கஷ்டமானதுதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நம்ம தினமும் செய்ய வேண்டிய ஜெபத்துல இதை சேர்த்திருக்காரு. அதோட இதுக்கு விளக்கத்தையும் சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தவங்களை மன்னிக்கும் மனப்பக்குவம் நமக்கு இருக்குதான்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை அலசி ஆராய்ஞ்சு பார்ப்போம். அப்படின்னாதான் நாம நல்ல நடத்தை உள்ளவங்களா இருக்கிறோம்னு அர்த்தம்.

செண்டு நாளாகமம் 11 ரெகோபியாம் ஜெருசலேமுக்கு வந்த போது இஸ்ரவேலோடும் யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் பெனியமின் வம்சத்தாருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான 180,000 பேரை கூட்டினார். தேவனுடைய மனுஷனாகிய செமாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கின்ற எல்லா இஸ்ரவேலரையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கின்றார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து யெரொபெயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள். ரெகோபெயாம் ஜெருசலேமிலே வாசமாயிருந்து யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் பெத்லகேமும் ஏத்தாமும் தெக்கோவாவும் பெத்சூரும் சோஹோவும் அதுல்லாமும் காத்தும் மெரேஷாவும் சீப்பும் அதோராயிமும் லாகிசும் அசேக்காவும் சோராவும் ஆயிலோனும் எப்ரேனும் ஆகிய யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கின்ற அரணிப்பான பட்டணங்களை கட்டி அந்த அரணிப்புகளை தளப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சை ரசமும் உள்ள பண்டகசாலைகளையும் யூதாவும் பென்யமீனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்திலும் கரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியும் தளப்படுத்தினான். இஸ்ரவேலெங்கும் இருக்கின்ற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலும் இருந்து அவனிடத்தில் வந்தார்கள். லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு யெரொபெயாமும் அவன் குமாரரும் அவர்களை தள்ளி போட்டபடியினால் தங்கள் வெளி நிலங்களையும் தங்கள் காணி ஆட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கும் ஜெருசலேமுக்கும் வந்தார்கள். அவன் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்களை ஏற்படுத்தினார். அந்த லேவியரிலே பிறகால் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகின்றதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு தலையிடும் படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். இப்படி 3 மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை தளப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாமை திடப்படுத்தினார்கள். தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 மட்டும் நடந்தார்கள். ரெகோபெயாம் தாவீதின் குமாரனாகிய எரிமோத்தின் குமாரத்தி மகளாத்தையும் ஈசாயின் குமாரனாகிய எலியாவின் குமாரத்தி அபியாயேலையும் விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு எயுஸ் சமாரியா சாகாம் என்னும் குமாரரை பெற்றாள். அவளுக்கு பிறகு அப்சலோமின் குமாரத்தியாகிய மாகாளை விவாகம் பண்ணினாள். அவள் அவனுக்கு அபியாவையும் அத்தாயியையும் சீசாவையும் செலோமித்தையும் பெற்றாள். ரெகோபெயாம் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் எல்லாரிலும் அப்சலோமின் குமாரத்தியாகிய மாகாளை சிநேகித்தான். 18 மனைவிகளையும் 60 மறுமனையாட்டிகளையும் விவாகம் பண்ணி 28 குமாரரையும் 60 குமாரத்திகளையும் பெற்றான். ரெகோபெயாம் மாகாளின் குமாரனாகிய அபியாவை அவன் சகோதரருக்குள்ளே தலைவனும் பெரியவனுமாக ஏற்படுத்தினான். அவனை ராஜாவாக்க நினைத்தான். அவன் புத்திமானாய் நடந்து யூதா பென்யமீனுடைய எல்லா தேசங்களிலும் உள்ள அரணான சகல பட்டணங்களிலும் தன் குமாரர் யாவரையும் பிரித்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு அநேகம் பெண்களை தேடினான்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, என்னுடைய பெயர் பி எம் பாலசாமி. என்னுடைய தகப்பனருடைய பெயர் பெர்னார்டு. என் தாயின் பெயர் மார்க்ரேட். நான் ஒரு பூர்வீகமான கத்தோலிக்க திருச்சபையின் அந்த பின்னணியிலிருந்து நான் வருகிறேன். என் குடும்பத்தில் பிள்ளைகள் அப்படின்போது முதலாவது எனக்கு ஒரு அண்ணன், அந்த அண்ணன் பேர் வந்து மோசஸ். இரண்டாவது எனக்கு அக்கா, அக்கா பேர் வந்து சாந்தி மேரி. மூன்றாவதாக நான் பிறந்தேன், என் பேர் வந்து பாலசாமி. அடுத்தது இன்னொரு தங்கச்சி, அவள் பேர் வந்து மரியாள். அதற்கு பிறகு ஒரு தங்கச்சி, அவள் பேர் ஜோதி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தம்பி பிறந்தான், அவன் பேர் வந்து மைக்கேல். கடைசியாக ஒரு தங்கச்சி, அவள் பேர்

வந்து சமாதானம். இந்த சமாதானம் அப்படின்ற அந்த பேர் என் தங்கச்சி வைக்கும் போது எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டேன், ஏன்பா இந்த தங்கச்சிக்கு சமாதானம்னு பேர் வைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், குடும்பத்தில் இது வரைக்கும் சண்டையும் சச்சுரமாக இருக்குது, அதாவது என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் அடிக்கடி சண்டை வரும், எங்கள் அப்பா வந்து அடிப்பார். எந்த அளவுக்கு அடிப்பார்னா என் தாய்க்கு வாயில் ரத்தமே வந்துடும், அந்த அளவுக்கு அடிப்பார். அப்போ தான் சொன்னார், இது வரைக்கும் குடும்பத்தில் சண்டையாக இருந்தது, இனிமேலாவது இந்த குடும்பம் சமாதானமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு என் தங்கச்சிக்கு சமாதானம்னு பேர் வச்சார். அவர் சமாதானம்னு பேர் வச்சதுனால அதுக்கு பிறகு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அதற்கு பிறகும் அதே பிரச்சனைகள், அதே சண்டை, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை, எங்கள் அப்பா கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, இது தொடர்ந்தது. நாங்கள் இப்படியாக ஒரு கத்தோலிக்க குடும்பமாக இருக்கும்போது என்னுடைய இளமை பருவம் குழந்தை பருவத்தில் என் தாய் தகப்பன் அந்த குடும்ப வறுமையின் காரணமாக என்னை நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே என் தாய் மாமன் வீட்டிற்கு என்னை எங்கள் மாமா இடத்துல என்னை கொடுத்துட்டாங்க. நான் மிகவும் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தேன். எந்த அளவுக்கு குழந்தைன்னா என்னுடைய தாய் மாமன் என்னை அவருடைய தோளில் தூக்கி கொண்டு என்னை போவார், அந்த நினைவுகள்லாம் எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே என்னுடைய தாய் மாமன் வீட்டில் என்னை விட்டுட்டாங்க. என்னுடைய தாய் மாமனும் என்னை மிகவும் அன்பாக அவர் நேசித்தார். அவர் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர், இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். ஆனாலும் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்து என்னை அவர் வளர்த்து வந்தார். நான் அவரோடு கூட இருக்கும்போது என்னை அவர் பராமரித்துன்னு வரும்போது அவருக்கு வந்து அப்போ திருமணம் ஆகலை, ஆகையினால என்னை மிகவும் அன்பாக அவர் கவனித்து வந்தார். பெரும்பாக்கம் என்ற அந்த பகுதியில் அவர் இருந்தார். அப்பொழுது நான் பள்ளிக்கூடம் போய் படிக்க வேண்டிய அந்த வயது வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அட்வென்ட் திருச்சபை என்னால் நடத்தப்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் என்னை முதல் வகுப்பில் அவர் சேர்த்தார். நான் அங்கே மிகவும் நன்றாக நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்லா படிப்பேன். ஆசிரியர் எது சொன்னாலும் அதை உன்னிப்பாக கவனித்து நன்றாகவே நான் படிப்பேன். அப்படி நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் வந்து பள்ளிக்கூட நேரத்தில் அந்த ஸ்கூலுக்கு வந்தார். அவர் அவர் தூரத்தில் வரும்போது அந்த ஜன்னல் ஓரத்தில் அவரை நான் பார்த்தேன். என்னை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும்போது நேராக ஆசிரியர் இடத்துல போய் என் பையனை நான் கூட்டிக்கின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் இடத்துல கேட்குறார். ஆசிரியர் சொன்னாங்க, ஏன் கூட்டின்னு போகிறீங்க, எதுக்காக கூட்டின்னு போறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் அவனை நான் வேலைக்கு கூட்டின்னு போய் விட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க, இவ்வளோ சின்ன வயசில் இந்த பையனை எந்த வேலைக்கு கொண்டு போய் நீங்கள் விடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அவனை நான் மாடு மேய்க்க கொண்டு விட போகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த என்னுடைய ஆசிரியருக்கும் என் தகப்பனாருக்கும் ஒரு வாக்குவாதமே நடக்குது. கடைசியில் என் தகப்பன் விடலை, என்னை பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படியே நேராக கையை பிடிச்சி என்னை கூட்டின்னு போயிட்டு ஒரு வீட்டில் என் தாயும் என் தகப்பனும் என்னை கொண்டு போய் மாடு மேய்க்கிறதுக்காக கொண்டு போய் விடுறாங்க. அப்படி என் கண் எதிரிலேயே அந்த பிஞ்சு வயசில் சின்ன குழந்தையில் என்னை கொண்டு போய் ஒரு வீட்டில் மாடு மேய்க்க விடும்போது அந்த வீட்டுக்காரங்க ஒரு படி அரிசிங்க, அந்த ஒரு படி அரிசி அளந்து ஒரு பையில் போட்டு கொடுக்குறாங்க, எங்கள் அப்பா அம்மா வாங்கிக்கின்னு அந்த வீட்டில் என்னை மாடு மேய்க்க விட்டுட்டு வராங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாடு மேய்க்கிற வீட்டில் என் வயசில் ஒரு பையன் அதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்றாம் கிளாஸ் அவன் படிக்கிறான். அந்த அவனை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவன் அந்த புஸ்தகங்களை பார்க்கும்போது நான் மிகுந்த வேதனைப்பட்டேன். என் கண்கள் அப்படியே கண்ணீர் வரும். நம்முடைய அப்பா அம்மா நம்மளை மாடு மேய்க்க விடுறாங்க, ஆனால் அந்த வீட்டில் அந்த பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த பையனுக்கு சரியாக படிக்க வராது. சாயந்தர நேரத்தில் அந்த பையன் அந்த புக்கை எடுத்து படிக்கும்போது அவனுக்கு சரியாக படிக்க வராது. அப்போ நான் போய் உக்காந்து அவனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். உடனே வீட்டுக்கு உள்ளே இருந்து அந்த பையனோட அம்மா வந்து அந்த பையனை அடித்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள், ஒரு மாடு மேய்க்கிற பையன் எந்த அளவுக்கு படிக்கிறான், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கும் போது என் இருதயம் அப்படியே நொறுங்கி போன மாதிரி அந்த ஒரு ஃபீலிங், அந்த எண்ணம் எனக்கு வருங்க. நான் கண்ணீர் விட்டு அழுவேன். இது வந்து என்னுடைய அந்த ஏறக்குறைய பார்த்தா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசுங்க, ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற வயசில் இது அத்தனையே நடக்குது. ஒன்றாம் கிளாஸ் டூ ரெண்டாம் கிளாஸ் இப்படி படிக்கிற அந்த வயசில் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. நான் அந்த வீட்டில் மாடு மேய்ச்சின்னு இருந்தேன். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி
வேறு ஒரு வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது அந்த வீட்டிலேருந்து கூட்டி மாடி என்னை இன்னொரு வீட்டில் கொண்டு போயிட்டு மாடு மேய்க்க விட்டாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் அந்த மேடவாக்கம், பெரும்பாக்கம், நூக்கம்பாளையம், அந்த உத்தண்டி இப்படிப்பட்ட பகுதிகளில் நான் ஒவ்வொரு நாளும் நான் மாடுகளை மேய்த்து என்னுடைய காலத்தை நான் தள்ளிக்கினேன். இந்த மாடு மேய்க்கிறதுல பார்த்திங்கன்னா மிகவும் கஷ்டமானதுங்க. அதாவது காலையில் அந்த வீட்டில் கொஞ்சம் கூழ் கரைச்சி ஒரு சொம்பளை ஊற்றி கொடுப்பாங்க. அந்த கூழை நான் குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்காக நான் ஒத்த காலில் அப்படியே அந்த கதவுல நான் ஒண்டி நின்றுக்கின்னு இருப்பேன். மத்தியானத்துக்கும் அந்த கூழ் கரைச்சி ஒரு சொம்பளை ஊற்றி அதை ஒரு துணி போட்டு கட்டி அப்படியே தூக்கிக்கின்னு வரா மாதிரி என் கையில் கொடுப்பாங்க. அதையும் வாங்கிக்கின்னு நான் நின்றுக்கின்னு இருப்பேன். எதுக்காக நின்றுருப்பேன்னா அப்போ காசு பணம் கிடைக்காது, யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் அரிசி கொடுங்க அப்படின்றதுக்காக அந்த வீட்டில் நான் நின்றுகிட்டு இருப்பேன். அவங்களும் என்ன வேணும்னு கேட்பாங்க, கொஞ்சம் அரிசி கொடுங்கம்மானுவேன். கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க. அந்த அரிசியை என்னுடைய ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்டுக்கின்னு அதை நனைச்சி அதை ஈரமாக்கி வச்சுருப்பேன். ஏன்னா அது ஊறி இருக்கும். அந்த மாடு மேய்க்கும் போது அந்த அரிசியை நான் சாப்பிட்டுக்கின்னு இருப்பேன். மத்தியானம் அந்த கூழை குடிக்கிறதுக்கு அந்த அதை கழட்டும் போது பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியாக நீர்த்து போயிருக்கும். வேறு வழியே இல்லை, தொட்டுக்க எதுவும் இருக்காது, நீர்த்து போயிருக்கும். அதை அப்படியே அந்த சொம்போடு எடுத்து அந்த கூழை குடிச்சிட்டு சாயந்தரத்தில் அந்த மாடு ஓட்டிக்கின்னு வந்து அவங்க வீட்டில் நான் விடுவேன். அதில் சில நேரங்கள் ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருடைய வயலில் அந்த மாடு போய் அந்த பயிரை மேய்ஞ்சிடுது. அந்த இடத்துக்காரர் வந்து அங்கேருந்து ஒரு நொச்சில் குச்சியை உடைச்சி அவர் என்னை அடித்த அடி பாருங்கள், என் காலில் ரத்தமே பிச்சுக்குன்னு வந்துடுச்சு. உடனே நான் அழுதுக்குன்னு என்னால் அடி தாங்க முடியாமல் என்னுடைய பாட்டிக்கிட்ட போய் சொன்னேன். அதாவது என் தாய் மாமனுடைய தாய், என்னுடைய பாட்டி, அவங்ககிட்ட நான் போய் சொன்னேன். அவங்க உடனே என் கையை பிடிச்சிக்கின்னு யார் அடித்தானோ அந்த வீட்டில் போயிட்டு மிகப்பெரிய ஒரு சண்டை போட்டு அவங்கள பேசுனாங்க. இப்படி ஒரு 2-3 ஆண்டுகள் கடந்தது. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான்னு சொன்ன பாருங்கள், அந்த அண்ணன் பேர் வந்து மோசஸ். அவருக்கு ஒரு வலிப்பு வியாதி இருந்தது அந்த நாளில். எத்தனையோ டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் என்னுடைய பெற்றோர்கள் காட்டினாங்க. ஆனால் எந்த மருத்துவராலும் அவனை வந்து சரியாக்க முடியல. அந்த நாளில் அவருக்கு ஏற்ற மருத்துவம் இல்லைன்னு சொல்கிறத விட கூட்டிமை பார்க்கறதுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. அதனால் அவர் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பெரும்பாக்கத்திலிருந்து என்னுடைய முழு குடும்பமும் என்னையும் கூட்டிக்கின்னு என்னுடைய சொந்த ஊருக்கு, அதாவது நெடுங்குன்றம், வண்டலூர் ஜூவுக்கு பக்கத்தில் நெடுங்குன்றம் என்ற கிராமம் தான் என்னுடைய சொந்த ஊர். அந்த சொந்த ஊருக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் எங்களுடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமான கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஒரு குடும்பம். வழிபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பேன். எந்த அளவுக்கு ஈடுபாடுன்னு சொன்னாக்கா, அன்னை மரியாள் மீது எனக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பக்தி. எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் நாங்கள் ஜபம் பண்ணுறதுனா கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜபமும் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுக்கு முக்கியம் கிடையாதுங்க. எங்களுடையதுன்னா அந்த ஜபங்கள், குறிப்பாக மங்கள வார்த்தை ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அன்னை மரியாளை குறித்து சொல்கிற ஜபம், ஜபமாலை, புனிதர்களுடைய வணக்கம், அந்த தேர் பவனி, நவநாள் ஜபம், திருப்பலி, இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் மிகவும் ஊறி போனவர்கள். அதாவது கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த ஜப வழிபாடு மட்டும் இல்லை, அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்கள் இவை எல்லாமே எங்களுக்கு அத்துப்படி. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் நாங்கள் வேரூன்றி இருந்தோம். காலையில் 6 மணிக்கு திருப்பலி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் சரியான நேரத்தில் 1 நிமிஷம் கூட நாங்கள் லேட் பண்ண மாட்டோம். கரெக்டாக அந்த 6 மணிக்கு நாங்கள் சபைக்கு போயிடுவோம். தேர் திருவிழா, அந்த தேர் திருவிழா நடத்துவாங்க. அன்னை மரியாளனுடைய புனிதர்களுடைய அந்த சிலைகளை தூக்கிக்கின்னு ஊர்வலமாக சென்று பேண்டு வாத்தியத்தோடு வான வேடிக்கைகளோடு அப்படிப்பட்ட அந்த ஊர்வலங்கள் செல்லும்போது அதில் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்ளுவேன். முதல் ஆளாக நான் இருப்பேன். முழுக்க முழுக்க அன்னை மரியாளுக்கு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அன்னை மரியாளுடைய அந்த சுரூபத்தை கட்டி பிடிச்சி
அந்த காலில் என்னுடைய முகத்தை வச்சு அப்படியே நான் படுத்துக்கின்னு இருப்பேன். அந்த அளவுக்கு நான் கத்தோலிக்க திருச்சபையில் பக்தி வைராக்கியத்தோடு கூட நான் இருந்தேன். அந்த நாட்களில் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வார்த்தை தெரியாது, வசனம் தெரியாது, பைபிள் தெரியாது. குடும்ப ஜபத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் பைபிள் படிக்க மாட்டோம், பெரும்பாலும் பைபிள் இருக்காது எங்ககிட்ட. ஆலயத்துக்கு போகும்போது நாங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டோம். எங்களுக்கு பைபிளை விட ஜபமாலை தான் எங்களுக்கு முக்கியம், ஜபமாலை முக்கியம். ஒரு ஜபமாலை சொன்னோம்னாக்கா எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், நாங்கள் ஜபம் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆக இப்படிப்பட்ட அந்த பக்தி வைராக்கியத்தோடு என் குடும்பம் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தது. இந்த நாட்களில் என்னுடைய அண்ணன் திடீரென்று மரித்து போனார். எங்கள் அண்ணன் மரித்து போன பிறகு குடும்பம் அப்படியே ஒரு மிகுந்த ஒரு சோகத்தில் என்னுடைய குடும்பம் இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் கவலையில் இருக்கும்போது ஃபாதர் கேஎம் ஜோசப் அப்படிங்கிற அந்த ஃபாதர், கத்தோலிக்க ஃபாதர், கோவளத்திலிருந்து எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக அவர் வந்திருந்தார். வரும்பொழுது எங்கள் அப்பாகிட்ட கேட்டார், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டார். எங்கள் அப்பா சொன்னார், அவன் ஒன்றும் இல்லை சாமி, அவன் சும்மா தான் இருக்கிறான் இந்த இடத்துல அப்படின்னாரு. உடனே அந்த ஃபாதர் என்ன பண்ணார், நாளைக்கு இவனை கூட்டிகின்னு வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டு இவனை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூட்டிகின்னு வர்றதுக்கான அந்த பணத்தெல்லாம் எங்கள் அப்பாக்கிட்ட கொடுத்துட்டு ஃபாதர் போயிட்டார். மறுநாள் காலையில் எங்கள் அப்பா என்னை கூட்டிகின்னு போய் கோவளத்தில் அந்த ஹாஸ்டலில், அவர் ஃபாதர் கேஎம் ஜோசப் ஐயா அவங்க வச்சு நடத்துகிற அந்த ஹாஸ்டலில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த இடத்துல உண்மையில் சொல்கிறேங்க, அருமையான அவர் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சாப்பாடு இல்லாத நேரத்தில், போட்டுக்கிறது ஒரு துணி இல்லாத நேரத்தில், யார் என்னை படிக்க வைப்பாங்க அப்படின்னு நான் ஏங்கிக்கின்னு இருந்த நேரத்தில் அருமையான அந்த அந்த ஃபாதர், அதாவது ஃபாதரை சாமியார்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த சாமியாரை ஆண்டவர் வந்து என் வீட்டுக்கு அனுப்பி என்னை அவர் அங்கே கூட்டின்னு போய் என்னை அவர் படிக்க வச்சார். கண்ணும் கருத்துமாக என்னை பார்த்துக்கினாருங்க. எங்கள் அப்பா அம்மா எனக்கு எந்த விதமான ஒரு செலவும் செய்யலை, செய்கிறதுக்கும் ஃபாதர் விடலை. என்னுடைய முழு செலவு, என்னுடைய படிப்பு எல்லாவற்றையும் அவர் வந்து பார்த்துக்கினாரு. அந்த இடத்துல அந்த கத்தோலிக்க திருச்சபையில் அதனுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்கும்போது நான் ரொம்ப பக்தி வைராக்கியத்தில் நான் வளர்ந்தேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் எங்களை எழுப்பி விட்டுடுவாங்க. அதிகாலையில் ஜபம், அதிகாலையில் ஜபம். ஜபம் முடிச்சுட்டு எங்களுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களுக்கு சர்ச்சில் ஜபம், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜபம். இப்படி ஒவ்வொரு நேரமும், எந்த நேரமும் ஜபம், ஜபம், ஜபம். அந்த ஜபம் எப்படி இருக்குன்னா, அது எல்லாமே புனிதர்களை மகிமைப்படுத்தும்படியாக தான் அந்த ஜபம் இருக்கும். அதாவது நவநாள் ஜபம், அந்தோனியார் நவநாள் ஜபம், செபஸ்தியார் நவநாள் ஜபம், அதிதூதரான மிக்கேல் அதிதூதர் அவருடைய நவநாள் ஜபம், அன்னை மரியாளுடைய நவநாள் ஜபம், ஜபமாலை, இப்படி எல்லாமே அந்த ஜபமாலை அந்த வழிபாடுகள்லேயே போயிருந்தது. இப்படியே என்னுடைய காலங்கள் போச்சு. நான் ரொம்ப பக்தி வைராக்கியத்தோடு இருப்பேன். அந்த பள்ளி பருவம் 8 வருஷம் நான் அந்த இடத்துல நான் படித்தேன். 8 ஆண்டுகள் முடிந்த பிறகு நான் 9வது படிப்பதற்காக அதே ஃபாதர் என்னை செங்கல்பட்டில் உள்ள சென்ட் ஜோசப் உயர்நிலை பள்ளியில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்னை கொண்டு போய் அந்த ஹாஸ்டலில் சேர்த்தார். அங்கேயும் நான் நல்லா படிச்சுக்கின்னு இருந்தேன். என்னுடைய படிப்பு செலவுக்காக என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எந்த விதமான செலவும் பண்ணலை. எல்லாவற்றையும் அந்த கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த அருமையான அருட்பணியாளர் ஃபாதர் கேஎம் ஜோசப் அவர்கள் தான் எனக்கு எல்லாமே செய்துக்கின்னு இருந்தார். செங்கல்பட்டு சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் 9வது வகுப்பிலிருந்து படிக்கிறதுக்காக என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கே நான் படித்தேன். அப்போ ஏறக்குறைய எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்குங்க. அந்த வயசில் தான் நான் கொண்டு போயிட்டு என்னை அங்கே சேர்த்தாங்க. அங்கே மிகவும் அங்கவும் நன்றாக நான் படிச்சுக்கின்னு இருந்தேன். அப்படி படிச்சுக்கின்னு இருக்கிறப்போ என்னுடைய தகப்பனாருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக நான் எங்கள் வீட்டுக்கு வரேன். வரும்பொழுது அவருக்கு மிகுந்த கடுமையான வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி. இத்தனைக்கு எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த குடி பழக்கம் கிடையாது, எந்த விதமான கெட்ட பழக்கம் எங்கள் அப்பாக்கிட்ட நான் பார்த்தது கிடையாதுங்க. அவருக்கு குடி பழக்கம் கிடையாது, பீடி சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் ஏன் இந்த வியாதி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. மிகுந்த கடுமையான வயிற்று வலி. சென்னையில்
அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பாவை சேர்த்து வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு போனேன், அவரை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, சாப்பாடு கூட்டி எடுத்து போய் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னால் தொடர்ந்து படிக்கிறதுக்கு எனக்கு முடியல. படிப்பு வரல அப்படிங்கிறதுக்காக நான் படிப்பை நிறுத்தலை, படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்னுடைய படிப்பை நிறுத்தலை. என் தகப்பனாரை கவனிக்க ஆள் இல்லை, ஏன்னா மிகவும் சீரியஸான ஒரு நிலையில் எங்கள் அப்பா இருந்தார். ஆகையினால் என்னுடைய படிப்பை அந்த 9th ஸ்டாண்டர்ட் அந்த பாதியிலேயே நான் நிறுத்திட்டு என் தகப்பனாரை கவனிக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா திடீர்னு இறந்துட்டாருங்க. அந்த எங்கள் அப்பாவுடைய இழந்த அந்த துக்கம் என்னால் தாங்க முடியலை. நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன், இப்போவும் சொல்கிறேன், நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன். கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த வழிபாடுகளில் அந்த ஃபாதருக்கு மாஸ் நேரத்தில் திருப்பலி நேரத்தில் உதவி பண்ணது, அந்த ஆல்டர் பாய்ஸ் போய் நிற்கிறது, தேருக்கு முன்னால் போய் நிற்கிறது, புனிதர்களுக்காக அவர்கள் சிலைகளுக்கு முன்பாக நான் முழங்காலிட்டு ஜபித்தது, இது எல்லாமே நான் நினச்சி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ பக்தியாக இருக்கிறோம், வைராக்கியமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்முடைய என்னுடைய அண்ணனை இழந்துட்டேன், என்னுடைய படிப்பை இழந்துட்டேன், என் தகப்பனை இழந்துட்டேன், இது ஏன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே இந்த கேள்விகள் எனக்கு அடிக்கடி வந்து போகும். ஆனாலும் இந்த பைபிளை படிக்கக்கூடிய அந்த பழக்கம் எனக்கு இல்லாததுனால அந்த சத்தியம் எனக்கு தெரியல. நாங்கள் வந்து திருவிவிலியம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நாங்கள் பயன்படுத்துகிற கத்தோலிக்க திருச்சபை மக்கள் பயன்படுத்துகிற அந்த பைபிளுடைய பேர் என்னென்னா திருவிவிலியம். அது பியூர் தமிழில் இருக்கும். ஆனால் அந்த பைபிளை அப்போ நான் படிக்காததுனால, அதை புரிந்து கொள்ள முடியாத அந்த சூழ்நிலையில் நான் இருந்ததுனால எனக்கு சத்தியம் தெரியல. அதற்கு பிறகு தான் அந்த பைபிளை நான் படிக்கும் போது விடுதலை பயணம், அதாவது யாத்ராகமம் அப்படின்ட்டு அதில் வந்து விடுதலை பயணம் அப்படின்னு இருக்கும். அந்த விடுதலை பயணத்தில் 20வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் 20, 21, 22 அந்த வசனங்கள் ரொம்ப தெளிவாக, அதாவது சுத்த தமிழில் அதில் போட்டிருக்கும். எப்படின்னா, மேலே விண்ணுலகிலும் கீழே மண் உலகிலும் தண்ணீருக்கு அடியிலும் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உண்டாக்க வேண்டாம், அவைகளை வழிபடவோ அவைகளை நீ வணங்கவோ வேண்டாம் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக அதில் வசனம் இருக்கும். நான் அதற்கு பிறகு அந்த பைபிளை படித்த பிறகு நான் யோசனை பண்ணுறது உண்டு, இந்த அளவுக்கு, அதாவது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பயன்படுத்துகிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கூட இவ்வளவு தெளிவாக சுத்த தமிழில் வசனம் இல்லை. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற இந்த திருவிவிலியத்தில் இவ்வளவு தெளிவாக வசனம் இருக்கே, இதை படித்த பிறகும் அவர்கள் ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு அந்த கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணேன்னா, அந்த கத்தோலிக்க திருச்சபையின் மீது அந்த வழிபாடு மீது இருந்த அந்த நாட்டம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பித்தது. நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன், இன்னும் கூட சொல்ல போனோம்னா, இந்த பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ், பெண்டிகாஸ்ட் மக்கள், அதாவது புராட்டஸ்டன்ட் பெந்தகோஸ்ட் ஆட்களை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னா, அவங்களுடைய ஓரம் நான் போக மாட்டேன், அவங்கள என் வீட்டில் ஜபம் பண்ணுறதுக்கு கூப்பிட மாட்டேன், அவங்க அந்த தெரு பக்கம் வந்தால் கூட நான் விலகி போயிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு கத்தோலிக்க திருச்சபையின் மீது எனக்கு அந்த அளவுக்கு பற்று இருந்தது. காரணம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால், எங்களுக்கு அந்த கத்தோலிக்க திருச்சபையில் பைபிளை பிரசங்கிக்கலை. பைபிளை பிரசங்கிக்கிறதுக்கு பதிலாக, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு பதிலாக, புனிதர்களுடைய வரலாறு, அன்னை மரியாளுடைய வரலாறு, அந்தோனியாருடைய வரலாறு, திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்கள், இப்படிப்பட்ட அந்த மரித்தவர்கள் இடத்துல, நம்ம வீட்டில் யாருன்னா மறிச்சிட்டா கூட அவங்களை வணங்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த பாரம்பரியத்தில் தான் எங்களை வளர்த்தாங்க. எங்ககிட்ட பைபிள் கொடுக்கல. அந்த பைபிளை படிக்காததுனால அந்த அல்லேலூயாங்கிறதுனுடைய அந்த வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை எனக்கும் தெரியாது, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்க யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்களெல்லாம் என்ன சொல்லணும், அந்த அல்லேலூயா சொல்லியே அவர்களை நாங்கள் வந்து ஒரு கிண்டலாக கேலியாக கூட நாங்கள் நினைப்போம், வாய் திறந்து கூட அவங்கள நாங்கள் பேசியிருக்கிறோம். எதுக்காக அந்த பெண்டிகாஸ்ட், அந்த பெந்தகோஸ்தே சபையை சார்ந்த அந்த யாரையுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த வழிபாடு, அந்த வழிமுறைகள், அந்த கொள்கை கோட்பாடு,
பழக்க வழக்கங்கள், அவர்களோடு கூட எனக்கு இருந்த அந்த ஐக்கியம், இதில் வந்து நான் மிகவும் நான் ஊறி போனவனாக நான் இருந்தேன். ஆகையினால அவங்கள எனக்கு பிடிக்காது. ஆனால் என்றைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி என்னைக்கு நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தனோ அன்னைக்கு என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த நாளில் எனது அருமையான இன்னும் உண்மையை சொன்னால், என்னுடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகள், கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, தயவு செய்து நீங்கள் பைபிளை படிங்க. இந்த பைபிளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னை மரியாள் எந்த இடத்துல என்னை வணங்குங்க, எனக்கு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு அன்னை மரியாலும் சொல்லலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எந்த இடத்துலையும் சொல்லலை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாருங்கள், இந்த பைபிளில் அன்னை மரியாள் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க, தேவதூதனோடு அவங்க பேசியிருக்கிறாங்க, ஆனால் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எதுன்னு சொன்னால், அந்த கானாவூர் திருமணத்தில் தன் அந்த சீஷர்களுக்கு அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த மரியாள் கூட பார்த்தீங்கன்னா, அவர் பாடும்பொழுது ஒரு பாடல் பாடுறாங்க, என்னென்னா, தாழ்நிலை நின்ற என்னை அவர் கடை கண் நோக்கினார், இதோ இந்த நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என போற்றுமே. அதை தான் சொல்கிறாங்க, நான் தாழ்ந்திருந்தேன், தாழ்ந்த இடத்துல இருந்தேன், நான் எண்ணப்படாமல் இருந்தேன், நான் நினைக்கப்படாமல் இருந்தேன், அப்படி இருந்த என்னை அவர் கடை கண் நோக்கினார் என்று, இதோ என் இரட்சகரில் என் ஆத்மா களி கூறுகிறது, என் மீட்பரில் என் இருதயம் களி கூறுகிறது அப்படின்னு சொல்லி இந்த மரியாள் சொல்கிறார். அப்போது மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்பதை மரியாள் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்துக்கு அவங்க சொல்கிறாங்க. அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், பைபிளில் எந்த இடத்திலும் எந்த பரிசுத்தவானும் அன்னை மரியாலும் மக்களுக்கு தானாக நன்மை செய்ததாக இந்த பைபிளில் திருவிவிலியத்தில் எங்கேயுமே அது பதியப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்குங்க, அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மனித அவதாரத்தின் தாய் தானே தவிர, மரியாள் இயேசு என்கிற கடவுளின் தாய் இல்லை. இதைத்தான் நான் அநேக இடங்களில் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் மத்தியில் நான் சொல்லிக்கின்னு வரேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி இந்த வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டுக்கின்னு போகிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், அது மிகப்பெரிய பாவம், அது தவறு இல்லை, அது தப்பு இல்லை, ஆனால் மிகப்பெரிய பாவம். இந்த பைபிள் சொல்கிறது என்னென்னா, இரண்டு காரியங்களுக்கு விலகி ஓடணும் அதுன்னு சொல்லுது. அதில் முதலாவது விக்கிரக ஆராதனை. இந்த விவிலியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா, அதில் விக்கிரகம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்காது, சிலை வழிபாடு தெல்ல தெளிவாக அதில் வசனம் இருக்குது. கிறிஸ்துவ அன்புக்குரிய எனது அருமை கத்தோலிக்க கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து நீங்கள் பைபிளை படிங்க. பைபிளில் சொல்லப்படாத, திருவிவிலியத்தில் சொல்லப்படாத எந்த வழிபாடும் எந்த ஆராதனையும் அது சிலை வழிபாடு, அது இயேசு கிறிஸ்துக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். நீங்கள் நல்லா பைபிளை படிங்க. தேர் தூக்குறாங்க, அந்த சிலையை தன்னுடைய தோளில் சுமந்து தெரு தெருவாக சுற்றி அதை கொண்டுக்கின்னு வந்து ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. பைபிளில் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லுது வசனம், இதை பண்ணாதீங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒப்பாக எந்த ஒரு சிலையையோ எந்த ஒரு ஓவியத்தையோ நீ உண்டு பண்ண வேண்டாம், அவைகளை வழிபடவோ அவைகளை நீ நமஸ்கரிக்கவோ வேண்டாம் அப்படின்னு தெல்ல தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இந்த காரியத்தை நாம் செய்கிறோன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை என்பதை என்னுடைய கத்தோலிக்க நண்பர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். சில கத்தோலிக்க நண்பர்கள், நண்பர்கள் மட்டும் இல்லை, கத்தோலிக்க ஃபாதருங்க, கத்தோலிக்க அருட்கன்னியர்களை சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் ஏன் மரியாளை வழிபடுறீங்க, மரியாளுக்கே ஆராதனை பண்ணுறீங்க, மரித்த புனிதர்களை ஏன் நீங்கள் அவங்க இடத்துல முழங்காலிட்டு ஜெபிக்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்வியை நாம் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு பதில் என்னன்னு சொன்னால், மரியாலை நாங்கள் ஆராதிக்கலை, புனிதர்களை நாங்கள் ஆராதிக்கலை, ஆனால் மரியாள் மூலமாக
எங்களுடைய வேண்டுதல்களை, எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் கடவுளுக்கு தெரியப்படுத்துகிறோம், மரியாள் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, நம்ப முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை அவங்க பதிலாக சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க, பைபிளில் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏசாமி சொல்கிறாரு யோவான் 14:14, என் நாமத்தினாலே, என் பெயராலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அவருடைய பெயரால் தான். 15:7 சொல்கிறாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உன்னுடைய ஆபத்து நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆக எந்த இடத்துலையுமே மரியாள் பரிந்துரைக்கணும், மரித்த பரிசுத்தவான்கள் பரிந்துரைக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் பைபிளில் இல்லை. யோபனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் அந்த முதல் வார்த்தையில் கூட நம்ம பார்க்கும்போது யோபு சொல்கிறாரு, இப்பொழுது நீர் கூப்பிடும், இப்பொழுது கூப்பிடும், எந்த பரிசுத்தவான் உமக்கு பதில் சொல்லுவாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஆகையினாலே இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியாள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் ஒரே முறை பிறக்கிறாங்க, ஒரே முறை இருக்கிறாங்க, அதோடு அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில் முடிந்து போகுது. ஆகையினால அன்னை மரியாள், அன்னை மரியாள் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கன்னிகை. நல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க, மனிதனை பாவத்திலிருந்து மீட்கணும், மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அருந்து போன அந்த உறவை மறுபடியும் சீர்படுத்தணும், மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உறவை இணைக்கணும், மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும், மனிதனை பரிசுத்தப்படுத்தணும், அவனுடைய பாவம் கழுவப்படணும், மனிதனை மீட்கணும் அப்படிங்கிற பிதாவுனுடைய மனுகுல மீட்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு யூதாஸ் வரைக்கும் அவர்கள் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரங்கள் அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான பாத்திரம், நம்முடைய அந்த மொழியில் சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒரு கதாநாயகன். பிதாவுனுடைய மனுகுல மீட்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிரதான பாத்திரம், கதாநாயகன் இயேசு கிறிஸ்து. அடுத்தது பார்க்கும்போது அன்னை மரியாள். இப்படி ஏகப்பட்ட மனுகுல மீட்பின் திட்டத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து போகிற ஒரு பாத்திரங்கள் அவ்வளோதான். அவர்களுக்குரிய அந்த பாத்திரங்கள் நடிப்பு, அதாவது நம்ம உலக பிரகாரம் சொன்னால் அதை நடிப்புன்னு சொல்லணும், ஆனால் இது நடிப்பு இல்லை, இது பரிசுத்தமான அந்த திட்டம். அந்த திட்டத்தில் அவர்கள் வந்து போன பாத்திரங்கள். பிதாவினுடைய மனுகுல மீட்பின் திட்டத்தில் யார் யாருக்கு என்னென்ன பாத்திரத்தை, என்னென்ன கதாபாத்திரத்தை பிதாவானவர் ஒதுக்கினாரோ அவர்களுடைய வேலை முடிந்தது. அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அவர்கள் போய் இன்றைக்கு இளைப்பாறி கொண்டு இருக்கிறார்களே தவிர, மரித்தவர்கள் சூரியனுக்கு கீழே அவர்களுக்கு எந்த விதமான பங்கு கிடையாது என்று ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால என் அன்பு சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், அந்தோனியார் சர்ச்சு, பிராட்வேல இருக்கிற அந்தோனியார் சர்ச்சுக்கு போகிறீங்க, தயவு செய்துங்க. அந்த அந்தோனியார் இன்றைக்கு அவர் பரலோகத்திலிருந்து இதை பார்த்துக்கின்னு இருப்பாருன்னு சொன்னால், அல்லது இளைப்பாடுற ஸ்தலத்திலிருந்து இதை அவர் பார்த்துக்கின்னு இருப்பார்னு சொன்னால், அங்கே அவர் கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பார். எந்த அந்தோனியார், அந்தோனியாருங்கிறது ஒரு ஃபாதர், அவர் எந்த இடத்திலும் தன்னை வணங்கும்படியாக அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், மனிதர்கள் மனிதர்களை தெய்வங்களை ஆக்கக்கூடிய அந்த காரியம் ஒரு இந்து மதத்தில் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் சொன்னால் அவருடைய மத பாரம்பரியம் அதை சொல்லுது, அதை அவர்கள் போதிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் இதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அன்னை மரியாள் இந்த காரியத்தை பார்த்தாங்கன்னா, அன்னை மரியாளுடைய பேரில் இந்த தேர் தூக்குறது, ஊர்வலம் வர்றது, தீபார்த்தனை காட்டுறது, தீபார்த்தனை காட்டுறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க. குறிப்பாக அந்த வேளாங்கண்ணி பகுதியில் பார்த்தீங்கன்னா, தாங்கள் இருக்கிற பகுதியிலிருந்து நடந்து போகிறாங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், பைபிள் எந்த இடத்துல இதை அனுமதிக்குது? கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இல்லை எந்த ஒரு கத்தோலிக்க ஃபாதர் இப்படி நீங்கள் மாலை போட்டுக்கன்னு போனோம், இதை பைபிள் சொல்லுது, இதுதான் உண்மை அப்படின்னு எந்த ஃபாதர்னா உங்களுக்கு சொன்னாங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேங்க, அவங்க உண்மையான ஃபாதர் கிடையாது. ஏன்னு சொன்னால், கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒவ்வொரு அருட்பணியாளர் எடுத்து அந்த ஃபாதர் இடத்துல நான் அந்நுன்னியமாக நான் படைகினவன். கத்தோலிக்க திருச்சபையில் இந்த செங்கல்பட்டு டைசஸினுடைய பாஸ்டர்ஸ் கவுன்சில் மெம்பராக நான் இருந்தவன்.
இந்த கத்தோலிக்க திருச்சபையில் அன்பு எங்களை ஒருங்கிணைக்கிற கோஆர்டினேட்டராக நான் இருந்தவன், எல்லாரையும் நான் முன்னின்று நான் வழி நடத்தினவன். ஆகையினால சொல்கிறேன், சத்தியத்தை அறியாத அந்த நாட்களில் அவருடைய பாரம்பரியத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த வார்த்தையிலனால நான் தொடப்பட்டு நான் வேதத்தை படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேரத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், நேரத்தை காலத்தை நீங்கள் வீணாக்காதீங்க. நாட்கள் குறுகினதாக இருக்குது, தயவு செய்து வீணாக்காதீங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுங்க. திட்ட தெளிவாக சொல்லுது வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 10 கட்டளைகளை 2 கட்டளைகளை அவர் உள்ளடக்க சொல்கிறாரு. முதலாவது, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு உன்னுடைய கடவுளை நீ அன்பு கூறு அப்படின்னு திருவிவிலியம் தட்ட தெளிவாக சொல்லுது. ஆகே முழுசாக ஆண்டவருக்கு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர, எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம், அன்னை மரியாளுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் இந்த ஆண்டவரை நம்ம தேடணும்னு சொன்னால் நாம் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆகே இயேசுவில் அன்பான என்னுடைய அருமை கத்தோலிக்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன், இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அன்னை வேளாங்கண்ணி, இந்த வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், வேளாங்கண்ணியில் இருக்கிறது மரியாள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் கூட கொடுக்குறேன், நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். வேளாங்கண்ணியில் இருக்கிறது மரியாள் கிடையாது, அது ஒரு விக்கிரகம், அது ஒரு கன்னி சிலை. தயவு செய்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மரியாள் எந்த விதத்திலும் நீங்கள் முழங்கால் போட்டு உங்களுடைய முட்டி தேய நீங்கள் நடந்து வரணும், முட்டி போட்டுக்கின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாள் என்றைக்கும் சொன்னது கிடையாது. நீங்கள் காட்டுங்க, நீங்கள் நிரூபிங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்களேன், மரியாள் இயேசுவின் தாய் அப்படிங்கிறத உங்களுக்கு யார் சொன்னது, யார் சொன்னது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து 33 ஆண்டு காலங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார், அவர் சுவிசேஷம் அறிவித்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார், இது யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இன்றைக்கி நான் கேட்குறேன் உங்களை, மரியாள் வேளாங்கண்ணிக்கு உங்களை இப்படி வர சொன்னாங்க, மரியாள் தனக்கு தேர் தூக்க சொன்னாங்க, மரியாள் தன்னுடைய படத்தை வச்சு ஜபமால சொல்ல சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? பைபிளில் சொல்லியிருக்கா காட்டுங்க. எங்கேயுமே சொல்லப்படலை. பைபிளில் திருவிவிலியத்தில் சொல்லப்படாத ஒரு பக்தி முயற்சியை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க சொல்கிறீங்கன்னு சொன்னால் அது விக்கிரக ஆராதனை, அது தேவனால் உண்டானதல்ல, தேவனுடைய வார்த்தையினால் உண்டானதல்ல. இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன், கடவுளிடத்திலிருந்து தேவனுடைய அன்பிலிருந்து உங்களை பிரிக்கும்படியாக பிசாசு செய்கிற காரியம் என்பதை தயவு செய்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நினைத்து பார்க்கணும். இயேசுவில் அன்பான என் அன்பு கத்தோலிக்க திருச்சபையினுடைய என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என் முழு குடும்பத்துக்குமே சத்தியம் தெரியாததுனால எங்கள் அப்பா நான் படிக்க வேண்டிய வயசில் என்னை மாடு மேய்க்க கொண்டுமே விட்டார். வாழ வேண்டிய வயசில் எங்கள் அண்ணன் இறந்து போனான். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய என் தகப்பனாரும் நோய்வாய்ப்பட்டு அவரும் மரித்து போனார், இறந்து போனார். ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் நான் இருந்தேன். எந்த மரியாதையும் எந்த பரிசுத்தவான்களையும் நான் வணங்கினதுனால, நான் சொன்ன ஜபமாலையினால், நான் பண்ண நவநாள்னால, திருவிழாவில் நான் தேர் தூக்கினதுனால, இதனால் நான் எனக்கு வந்த பலன் என்ன? முதலாவது என் படிப்பு போச்சு, என் தகப்பும் போனார், என்னுடைய அண்ணன் போயிட்டார். நான் ஒரு நிர்பந்தமான நிலையில் இருந்தேன். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்க. ஏற்கனவே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலை. எங்கள் அப்பா எந்த ஒரு அரசு உத்தியோகமோ நல்ல ஒரு தனியார் கம்பெனிலேயோ அவர் எங்கேயுமே அவர் வேலை செய்யலைங்க. அன்னன்னைக்கு கிடைக்கிற அந்த வேலைகளை செய்து தான் அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றினே வந்தது. அவரும் நோய்வாய்ப்பட்டு மரித்து போன பின்பு நான் அப்படியே அந்த குடும்பத்தினுடைய அந்த தலைவர், அந்த தலைமை பொறுப்பை எடுத்து நான் அப்படியே கண் கலங்கி நான் நின்று அந்த நேரத்தில் எனக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு வரல. நான் என்ன பண்ணுறது? சின்ன பையன், இயேசுவில் அன்பானவர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு நாளைக்கு நான் 3 கம்பெனியில் நான் வேலை செய்வேன்.
எங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையெல்லாம் நான் போய் செஞ்சு என் தம்பி தங்கச்சிங்களை நான் அப்படி கண்ணும் கருத்துமாக நான் காப்பாற்றினேன். எனக்கு யாருமே உதவி செய்யலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் எப்படி ஆண்டவரை நான் ஏற்றுக்கினேன், எப்படி நான் சத்தியத்தை நான் ஏற்றுக்கினேன், இயேசு என்னை எப்படி தொட்டார், எப்படி நான் அந்த சத்தியத்துக்குள்ளே கடந்து வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு நாள் நான் ஒரு டீ கடையில் நான் உட்காந்துருந்தேன். எனக்கு அப்போ ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னா, என் தினத்தந்தி பேப்பரை பார்த்து எங்கு வேலைக்கு ஆள் கேட்குறாங்க அந்த வேலை விளம்பரங்களை நான் ரொம்ப ஆர்வமாக தேடுவேன். ஒரு நாள் அந்த பேப்பரில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். தினத்தந்தியில் பூச்சி கட்டுப்படுத்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அந்த தாம்பரம் குரம்பட்ட பகுதியில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை நான் பார்த்தேன். உடனே அந்த விளம்பரத்தை எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. நான் தாம்பரத்தில் 129 பாரத மாதா தெருவில் அந்த ஆஃபீஸ் இருந்தது. நான் இன்டர்வியூக்கு போனேன். கிறிஸ்தல் அன்புக்குரியவர்களே, அங்கே நான் இன்டர்வியூக்கு போன உடனே அந்த இடத்துல அந்த கம்பெனியில் உடனடியாக என்னை வேலைக்கு எடுத்துக்கினாங்க. வேலைக்கு எடுத்தது மட்டும் இல்லை, அந்த மேனேஜர் தாமஸ் மேத்யூ என்கிற அந்த மேனேஜர், அவர் ஒரு கிறிஸ்தவர், அந்த கம்பெனிக்கு அவர் தான் ஓனர். எனக்கு எடுத்த உடனே அவர் வேலை கொடுக்கல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னை அவர் நிற்க வச்சு சத்தியத்தை எனக்கு சொன்னார். இயேசு யாருங்கிறத எனக்கு சொன்னார். பைபிளுடைய வார்த்தைகளை எனக்கு விளக்கி சொன்னார். இப்படி அந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் காலையில் அங்கே வேலைக்கு போன உடனே என்னை நிற்க வச்சு இந்த சத்தியத்தை எனக்கு சொன்னார். அவர் சொன்ன சத்தியத்தில் என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு அந்த வார்த்தையை எடுத்து எனக்கு அவர் சொன்னார். இயேசுவில் அன்பானவர்களே, அது வரைக்கும் எனக்கு கிறிஸ்தவ பக்தி இருந்தது, மாதா பக்தி இருந்தது, மரியாள் பக்தி இருந்தது, பரிசுத்தவங்களுடைய பக்தி இருந்தது, கத்தோலிக்க திருச்சபனுடைய பக்தி வைராக்கியத்தில் நான் வளர்க்கப்பட்டேன். இப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்ல சொல்ல எனக்கு ஏதோ ஒரு புதுசாக எதே ஒன்று கேட்குற மாதிரி இருந்தது. ஏற்கனவே எனக்குள்ள அந்த பக்தி இருந்ததுனால அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த சத்தியங்கள் என் இருதயத்தின் ஆழத்தில் போச்சு. நான் பக்தியாக தான் இருந்தேன், ஆனால் பலவிதமான பாவ வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. இயேசுவில் அன்பானவர்களே, எங்கள் ஊருக்கே தெரியாது, என் குடும்பத்துக்கு தெரியாது, என் தாய்க்கு தெரியாது, எனக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது உண்மையிலேயே தெரியாது. நீங்கள் கூட நினைக்கலாம், குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமேன்ட்டு. இல்லைங்க, நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரமாட்டேன். அந்த அளவுக்கு நான் குடிப்பேன். இந்த பான்பராக்கு, இந்த போதை வஸ்துக்கள், அப்படியெல்லாம் பலவிதமான அந்த பாவ, அந்த பழக்க வழக்கங்கள், போதை வஸ்துக்களுக்கு நான் அடிமையான. ஆனால் யாருக்குமே தெரியாது. நான் செய்கிற பாவங்கள் பெரும்பாலும் உலகத்துக்கு தெரியாதுங்க. என்னை பார்க்குறவங்க உண்மையிலேயே அவன் நல்ல பையன் அப்படின் தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் என்னிடத்துல ஒரு பழக்கம் உண்டு, நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொல்ல மாட்டேங்க. அது சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிற ஒரு கிஃப்ட்டு. நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த சத்தியத்தை அறியாதிருந்த நாட்களில் பலவிதமான இடங்களுக்கு நான் வேலைக்கு போகும்போது கெட்ட நண்பருடைய சகவாசம் எனக்கு கிடைக்க கிடைக்க நாள் அடைவில் அந்த பொய் சொல்கிற பழக்கமும் நான் என்னை பிடிச்சிக்கிச்சுங்க. நான் பான்பராக்கு போடுவேன். அப்போல்லாம் ஆன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, இந்த பான்பராக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு போதை வஸ்து. எந்த நேரமாக அதை நான் போடுவேன், புகையில் நான் போடுவேன், சாயந்தரமானாக்க நான் குடிப்பேன். இப்படிப்பட்ட பழக்கத்தில் இருந்தேன். வீட்டில் யாருக்குமே தெரியாது, ஊரில் கூட யாருக்கும் தெரியாது. அதை விட இந்த பணந்தோப்புங்களில் போயிட்டு போதை வஸ்து கலந்த அந்த கல் நான் குடிப்பேன். இப்படி நாளுக்கு நாள் அதை நான் குடித்து குடித்து என்னுடைய வயிற்றில் குடல் வெந்து போன ஒரு சூழ்நிலைங்க. அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்த மாருங்க, இப்போ நான் செய்துகின்ற கம்பெனியில், தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் என்ற கம்பெனியில் அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து என்ன அந்த கம்பெனியில் ஸ்டாஃபாக அவங்க அனுப்புனாங்க. அங்கே நான் வேலை செய்துருக்கும்போது ஒரு நாள் நான் மிகுந்த இரத்த வாந்தி, எனக்கு இரத்த வாந்தி வந்துடுது. என்னை காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ பாடுபட்டாங்க. அந்த தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு என்னிடத்துல பணம் இல்லை. ஆகையினால் என்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சென்னை ஜிஹெச்சில் 1993 ஒரு நாள் என்னை கொண்டு போயிட்டு அந்த சென்னை ஜிஹெச்சில் சேர்த்தாங்க. இரத்த வாந்தி, நிற்கவே இல்லை. சின்ன பையங்க அப்போ எனக்கு திருமணம் ஆகலை.
அப்போது டாக்டர் டீம் அப்படியே என் முன்னால் வந்து நின்னுது. நின்ன உடனே அந்த சீஃப் டாக்டரு மற்ற எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நான் மயக்க நிலையில் இருந்தேன், ஆனாலும் அந்த வார்த்தை என் காதில் விழுந்தது. அவர் என்ன சொன்னார்னா, சின்ன பையனாக இருக்கிறான், அவனை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு மருந்து சொன்னார். அந்த மாத்திரை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டருங்க அந்த சீஃப் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த சீஃப் டாக்டர் சொல்கிறாரு, என் டேபிளில் சாம்பிள் பீஸ் இருக்குது, அதை கொண்டுன்னு வந்து அவனுக்கு கொடுங்க, சின்ன பையனாக இருக்கிறான், அவனை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய அம்மா பக்கம் திரும்பி டாக்டர் சொல்கிறார் எங்கள் அம்மா கிட்ட, அவன் இன்னொரு முறை குடித்தான்னா கண்டிப்பாக செத்துருவான், அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னோடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, சார் என் பையனுக்கு அந்த பழக்கமே கிடையாது, அவனுக்கு குடி பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், ஏம்மா நீ டாக்டரா நான் டாக்டரா, அப்போ நான் பொய் சொல்கிறேனா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை கடிஞ்சு கொண்டார். அப்போ எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே புரியல, பக்கத்தில் என் தங்கச்சிங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே புரியல, இவன் எப்போ குடித்தான், இந்த அளவுக்கு குடலில் புண்ணு ஏற்படுற அளவுக்கு ரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு இவன் எப்போ குடித்தான், யாரும் பார்க்கலையே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க என்னை அப்படியே பார்த்தாங்க, நான் எந்த பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணாதான் இவனை காப்பாற்ற முடியும், இல்லைனா காப்பாற்ற முடியாது அப்படின்னு திட்டம் தெளிவாக சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் பயந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி, என் பையன் படைப்பானா, உயிராக வருவானா, இத்தனை பிள்ளைங்க அவனுக்கு கீழே இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்களே, இந்த குடும்பத்தை யார் நடத்துவா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய தம்பி என் தங்கச்சிங்களாம் அப்படியே என்னை சுற்றி அப்படியே நின்றுக்கணும் இருந்தாங்க. நான் எல்லாரையும் பார்த்தேன், ஆப்ரேஷன் பண்ணலாம் காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் திட்டம் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆம், என் நண்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் அந்த ஆப்ரேஷனுக்கு நாள் குறிச்சிட்டாங்க, விடிஞ்ச ஆப்ரேஷன். அந்த நேரத்தில் எங்கள் சித்தப்பா இன்னும் என்னுடைய அம்மா ஒரு நாள் அந்த ராத்திரியில் வந்தாங்க, வந்து ராத்திரியுடைய ராத்திரியாக என்னை வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலாம், அப்படியே பிழைச்சாலும் பரவாயில்ல, பிழைக்கலனாலும் பரவாயில்ல, அவன் வீட்லேயே கூட மறித்து போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்னை ராத்திரி கூட்டின்னு போகிறதுக்காக அவங்க என் பெட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கு முன்னால் இந்த மேனேஜர் சொன்ன அந்த சத்தியங்கள் என் இருதயத்தினுடைய ஆழத்தில் பதிஞ்சிருந்தது. பெரிய அளவில் எனக்கு சத்தியம் தெரியலனா கூட அப்போ தான் நான் ஆரம்பம் அந்த சகோதரர் லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்கிற அந்த சபைக்கு போகிற ஒரு சகோதரர். அவர் சொன்னார், நீ ஆண்டவரை பிடிச்சிக்கோ, நிச்சயமாக அவர் உன்னை காப்பாற்றுவார், அவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் தெய்வம், அந்த சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும், உன் பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெறணும், நீ ரட்சிப்பை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த சத்தியங்கள் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்தது. எங்கள் அம்மா, என்னுடைய சித்தப்பா, என் சொந்தக்காரங்க என்னை கூட்டின்னு போகிறதுக்கு வர்றதுக்கு முன்னால் நான் தனிமையில், அதாவது என்னுடைய தலைமாட்டில் ஒரு பைபிள் வைக்கப்பட்டிருந்தது, நான் அந்த பைபிள் எடுத்து என் கையில் வச்சுக்கினேன். அதிகமான வசனங்கள் கூட எனக்கு படிக்க தெரியாது, பைபிள் எடுத்து என் கையில் வச்சுக்கினேன். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த நேரத்தில் என் உயிர் போகுமானால், இப்போ நான் செத்துருவேன், நான் மறித்தேன் ஆனால், அந்த பரலோகத்துக்கு நான் வரா மாதிரி இருந்தால் எனக்கு மரணம் சம்பவிக்கட்டும், இல்லை என்னுடைய பாவம் இன்னும் எனக்கு கழுவப்படலை, நான் பரலோகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்பொழுது மரணம் வரக்கூடாது, எனக்கு ஆப்ரேஷன் நடக்கணும், எனக்கு நீங்கள் ஜீவனை கொடுக்கணும், நான் ஜீவனை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் உமக்கு நான் ஊழியம் பண்ணுறேன், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை நான் சபையில் மற்ற பொது இடங்களில் அநேகருக்கு உண்மை குறித்து நான் சாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜபம் பண்ணேன். அப்போது ஆண்டவர் எனக்கு திட்டம் தெளிவாக தெள்ள தெளிவாக ஆண்டவர் எனக்கு சொன்னார், உனக்கு நான் ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. உடனே நான் கண் முழித்து பார்க்குறேன், என்னை கூட்டிகின்னு போகிறதுக்கு என்னுடைய அம்மா, என் சித்தப்பா, இன்னும் ஒரு சிலர் வந்திருந்தாங்க, ராத்திரியோடைய ராத்திரியாக என்னை கூட்டிகின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக நான் ஆப்ரேஷன் பண்ணிப்பேன், எனக்கு சுகம் கிடைக்கும், நான் வந்து ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி நான் வீட்டுக்கு வரல. மறுநாள் விடிந்தது, எனக்கு
ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடு பண்ணாங்க. என்னை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகின்னு போனாங்க. அந்த கூட்டிகின்னு போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் என்னை படுக்க வைத்திருக்கும் போது அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டரை பார்த்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் கேட்குறாரு, மருத்துவர் கேட்குறாரு, எவ்வளவு நேரம் இவன் தாங்குவான் மயக்க மருந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் சொல்கிறாரு 20 நிமிஷம்தான் தாங்குவான் அப்படின்னு. அப்போ இந்த டாக்டர் சொல்கிறாரு, இல்லை 40 நிமிஷம் எப்படியும் ஆகும் அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் சொன்னார், 40 நிமிஷம் இவன் தாங்க மாட்டான், 20 நிமிஷம்தான் அப்படின்ட்டு. ஆனாலும் எனக்கு ஆப்ரேஷன் 40 நிமிடங்கள் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது, சக்ஸஸாக நடந்தது, ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணார். அதற்கு பிறகு இயேசுவில் அன்பானே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார், எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். நான் வீட்டுக்கு வந்தேன், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். அன்றையிலிருந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சையோடு, அதற்கு பிறகு நான் பைபிள் ஸ்டடியெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இன்னும் ஒரு படி அதிகமாக போய் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த ஃபாதருங்க படிக்கிற தியாலஜியில் செமினரியில் போய் 1 வருஷம் நான் இறையில் படித்தேன். எதுக்காகன்னா கத்தோலிக்கத்தினுடைய அந்த முழு காரியங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் வெளியே வந்து நான் பைபிள் ஸ்டடி, 3 பைபிள் ஸ்டடி நான் படித்தேன், ரெகுலராக படித்தேன். படித்து சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்கினேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், உபநிஷங்கள், சித்தர் பாடல், பைபிள், குரான், இது எல்லாத்தையும் என்னால் எவ்வளவு படிக்க முடியுமோ நான் படித்தேன். ஏன்னு சொன்னால், நான் ஊழியத்திற்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு திட்டம் தெளிவாக சொன்னார், உன்னை நான் வல்லமையாக எடுத்து நான் பிரயோஜனப்படுத்துவேன். இயேசுவில் அன்பானவர்களே, இயற்கையாகவே எனக்கு வந்து பேச்சு திறமை உண்டு. நான் என்னுடைய வகுப்பில் படிக்கும் போது ஆசிரியர்கள் எனக்கு வந்து மேடையில் பேசுவதற்கான அந்த பயிற்சி எனக்கு கொடுத்தாங்க. நான் நல்லா நடிப்பேன், நல்லா பேசுவேன். அதற்கு பிறகு கூட அரசியலில் கொஞ்சம் நாட்கள் நான் ஈடுபட்டு இருந்து ஒரு சில வேட்பாளர்களுக்காக நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அப்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏம்பா இந்த அளவுக்கு நீ பேசுகிறிய, இதை ஆண்டவருக்காக நீ பிரயோஜனப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் என்னுடைய நினைவில் வந்தது. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உமக்காக நான் வைராக்கியமாக நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அதிகமான ஊழியங்களை நான் செய்து வருகிறேன். குறிப்பாக சொன்னோம்னா தெரு பிரசங்கங்கள் நான் பண்ணுவேன். பஸ்ஸில் ஏறி புதிய ஏற்பாடு பைபிள் எடுத்து பஸ்ஸில் ஏறி அந்த பரிசுத்த வேதத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்லி, யாருக்கெல்லாம் பைபிள் தேவைப்படுதோ நீங்கள் கையை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு நான் இலவசமாக பைபிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் நான் பைபிள் கொண்டுமே கொடுத்தேன். இந்து மக்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், இஸ்லாமியர்களுக்கு எப்படி சொல்லணும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், நான் பெந்தகோச கிறிஸ்தவன், ஆவிக்குரிய திருச்சபை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி, பரிசுத்தமே இல்லாமல் ஒரு பாவ வாழ்க்கையில் வாழுற அவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு நாள் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நிறைய பாஸ்டர்ஸுங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் முறைப்படி பைபிள் ஸ்டடி படிச்சிருக்கிறீங்க, கத்தோலிக்க திருச்சபையில் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் எப்படியாவது ஒரு சபை வைக்கலாமே, நீங்கள் ஒரு சபையில் ஒரு ஊழியக்காராக நீங்கள் நிற்கலாம், எவ்வளோ நாட்களுக்கு இப்படி தெரு தெருவாக நீங்கள் ஊழியம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க எனக்கு ஆலோசனை சொன்னபோது, நான் ஒரு நாள் பகல் 12 மணி இருக்கும், என் வீட்டில் தனியாக நான் கட்டலில் படுத்துக்கினேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அதுக்குள்ளே நான் பைபிள்லாம் நல்லா படிச்சுட்டேன், சத்தியங்கள்லாம் எனக்கு நிறைய தெரிஞ்சிடுது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு நாள் அப்படி நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவருடைய குரல் திட்டம் தெளிவாக சொன்னிச்சு, எழுந்த பைபிள் எடு அப்படின்னு சொல்லி. அந்த பைபிள் எடுத்து நான் பிரிக்கிறேன், 2 தீமோத்தேயு 2 4th சாப்டர் 4வது அதிகாரத்தில் 2வது வசனம் ஆண்டவர் எனக்கு தெல்ல தெளிவாக சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் நான் சுவிசேஷ ஊழியம் பண்ணணுமா, நான் ஒரு சபையை வைத்து நான் ஊழியம் பண்ணணுமா, நான் எதை பண்ணணும், இந்த நாளில் எனக்கு திட்டம் தெளிவாக எனக்கு நீங்கள் சொல்லணும், இதுவே என்னுடைய இந்த ஊழியத்தை குறித்து கடைசி வாக்கு தத்தம் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்
நீ நற்செய்தி அறிவி, அதாவது விவிலியத்தில் சொல்கிறேங்க, நீ சுவிசேஷத்தை பிரசங்கி, கண்டித்து உணர்த்து, கடிந்து கொள்ளு, நீ சுவிசேஷனுடைய வேலையை செய், நீ தீங்கு அனுபவி, அதாவது பாடு அனுபவி என்று ஆண்டவர் என் திட்டம் தெளிவாக சொன்னார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கே நான் சபை வைக்கணும், சபை வச்சு நான் ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு இன்னைய வரைக்கும் நான் சுவிசேஷ ஊழியங்களை செய்துகிட்டுருக்கிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எந்த இடத்திலும் நான் பயந்தது கிடையாது. இன்றைக்கு இல்லை, என்றைக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன் சொன்னால், ஒரு இந்துவுக்கு இயேசுவை அறியாத ஒரு இந்து ஜனங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த விசுவாசிகளுக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும் ஆண்டவர் எனக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. நான் ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவன், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், ஆவினுடைய அபிஷேகம் இடத்துல இருக்கிறது, நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறது அப்படின்னு ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. நான் இப்போவும் சொல்கிறேன், இவைகளை குறித்து கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் பெருமை பாராட்டிக்கினே தவிர மற்றபடி எனக்கு மேன்மையோ மேட்டின்மையானோ எண்ணமும் கிடையாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சித்தர்களுடைய பாடல்கள், கவிஞர்களுடைய பாடல்கள், இவைகள் மூலமாக இயேசுவை எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அவைகளெல்லாம் நான் பப்ளிக்கில் நின்று நான் அநேகருக்கு நாங்கள் சொல்லிக்கினு இருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் 3 நாட்கள் 4 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் நான் நடத்துவேன். அந்த நாட்களில் அந்த 3 நாட்களும் அரசாங்கத்தினுடைய உத்தரவு பெற்று பர்மிஷன் பெற்று பொது இடத்துல நான் கூட்டம் நடத்துவேன். அந்த கூட்டத்தில் நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். இயேசு யாருங்கிறத அநேக ஜனங்களுக்கு நான் அறிவிப்பேன். என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவங்களை சொல்லணும்னா நிறைய இருக்குங்க. காலையில் 5 மணிக்கு வீட்டை விட்டு நான் கிளம்பிடுவேன். தெரு தெருவாக மெக்கஃபோன் எடுத்துக்கின்னு போய் நான் இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிப்பேன். அப்படி நான் போய்க்கின்னு இருக்கும்போது ஒரு நாள் இந்த அகரம் அப்படின்ற பகுதியில், சென்னைக்கு அருகில் அகரம் தென் அப்படின்ற ஒரு பகுதியில் காலையில் 7 மணிக்கு நான் மெக்கஃபோன் வச்சு நான் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை நான் அறிவித்துக்கின்னு இருக்கிறேன். அப்படி பேசின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு கல், ஆனால் எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு கருங்கல் வந்து என் கால் பக்கத்தில் விழுந்துச்சு. உடனே நான் அந்த யார் இந்த கல்லை எடுத்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்தாமையே சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கின்னு அப்படியே சுற்றி பார்த்தேன். பார்த்தாக்கா காவிய உடை அணிந்து நெத்தியெல்லாம் பட்டை அடிச்சுக்கின்னு கொண்டை போட்டுக்கின்னு கையில் கலர் கலரான கயிறு கட்டிக்கின்னு ஒரு வாலிபன் அங்கே நிற்கிறத நான் பார்த்தேன். அப்போது அப்படியே நான் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு மைக்கை ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ண உடனே அந்த நண்பர் அவர் கேட்டார், என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு. அதற்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, ஏற்கனவே இந்த அகரத்தில் 60% பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, இன்னும் 40% தான் இந்துக்களாக இருக்கிறாங்க, அவங்களே நீங்கள் கிறிஸ்தவங்களை மாற்ற பார்க்குறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், அவங்க கிறிஸ்தவங்களாக மாறுறாங்களோ மாறலையோ அது அவங்க விருப்பம், என்னுடைய வேலை இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், நான் யார் தெரியுமா அப்படின்னா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வாலிபன் சொன்னான், நான் ஒரு விக்கிரக இயக்கத்தினுடைய ஒரு பெருந்தலைவர் நான் இந்த பகுதிக்கு அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டு, நீ யாராக வேணாலும் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த கல்லை எடுத்து, அவர் எதற்கவே அந்த கல்லை எடுத்து என் பேக்கில் போட்டுக்கின்னு நேராக எங்கள் ஊருக்கு நான் வந்தேன். வந்து அங்கே சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒரு ஆலயம் இருக்குது எங்கள் ஊரில், அந்த ஆலயத்தினுடைய ஆல்டரில் எடுத்துமே அந்த கல்லை நான் வச்சுட்டு நான் முழங்கால் போட்டு கண்களை மூடி நான் கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க, என் ஊழியத்தை நீங்கள் அனுமதிக்கிறீங்க, என் ஊழியத்தை உங்களுக்காக நான் செய்கிற இந்த ஊழியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுறீங்க அப்படின்னு சொல்கிறது உண்மைன்னு சொன்னால் எனக்கு இன்றைக்கி இந்த இடத்துல நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், அதை எனக்கு நீங்கள் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே, அந்த கல்லை அடித்தான் இல்லைங்களா, அந்த நபருடைய பேர் என்னன்ட்டு எனக்கு தெரியணும். அந்த பேர் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரனுடைய பேரை சொல்லி நான் ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு அந்த கல் எடுத்துக்கணும் நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாட்கள் அதிகமாகலை, ஒரு 2 நாள் தாங்க, 2 நாள் தான் கடந்தது.
மப்பேடு என்கிற ஒரு பகுதிக்கு என்னுடைய வியாபார விஷயமாக நான் போகும்போது காலையில் ஒரு 10:30 இருக்கும். இப்போ அங்கே இருக்கிற ஒரு கடையில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்றதுக்காக டீ சொல்லிவிட்டு நான் பேப்பர் எடுத்து படிச்சுக்கின்னு இருந்தேன். அப்போது தற்செயலாக நான் அப்படி ரோட்டில் பார்க்குறேன், அந்த வாலிபன் புல்லட்டில் வேகமாக வந்து நேராக அந்த டீ கடையாண்ட வந்து ஸ்டாண்ட் போட்டார். நான் அவரை பார்த்த உடனே நான் கீழே குனிஞ்சிட்டேன், ஏன்னா மறுபடியும் ஏதாச்சும் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் கீழே குனிஞ்சிட்டேன். வந்த அந்த வாலிபன் நேராக அந்த டீ கடையில் வந்து, மாஸ்டர் ஒரு டீ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே தற்செயல் அப்படி பின்னால் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்கும்போது அவருக்கு தெரிந்த ஒருத்தர் வண்டியில் வந்தாருங்க, அவர்கிட்ட பேசுகிறதுக்காக இந்த வாலிபன் ரோட்டுக்கு போயிட்டார். ரெண்டு பேரும் பேசிக்கின்னு இருக்கிறாங்க. இந்த டீ மாஸ்டர் டீ போட்டு அந்த வாலிபனை கூப்பிட்டாருங்க, மூர்த்தி டீ போட்டாச்சு வாப்பா அப்படின்னாரு. அப்போ தான், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய பொருத்தனையை என்னுடைய எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, என் ஊழியத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க.

விஷயங்களை எனக்கு இதை செய்தார் அதை செய்தார்னு சொல்லி டெவலப் பண்ணி பொய் சொல்கிறதுக்கு கூட பொய் சாட்சி தான் என்பது ஆண்டவர் எனக்கு வந்து உணர்த்திருக்கிறாரு. ஆகையினால் நான் சொல்கிறேன் பாருங்கள், அதற்கு முன்னால் மலை ஊழியங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். என்னுடைய ஊழியத்தில் இந்த மலை ஊழியம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஊழியத்தை செய்துன்னு வரங்க. அந்த மலை ஊழியத்தை அதே அகரம் பகுதியில் ஆபிரகாம் ஐயா அப்படிங்கிற ஒரு மூத்த ஊழியக்காரர் JGM என்கிற ஒரு ஊழியத்தை மலை ஊழியமாக நடத்திக்கின்னு வராருங்க. அந்த மலை ஊழியத்தில் நான் பங்கு கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை கொடுத்தது நிமித்தம் அவரோடு கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டு காலங்கள் நான் மலை ஊழியத்தை செய்துக்கின்னு வரங்க. இந்த கல்வராயன் மலை, வெள்ளிமலை, கொல்லிமலை, சித்தேரி மலை, இப்படிப்பட்ட மலைப்பகுதிகளில் மலைவாழ் மக்கள் மத்தியில் அவரோடு சேர்ந்து நான் சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கின்னு வரேன். அப்போது அந்த மலை ஊழியத்தில் ஒரு நாள் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா உங்கள் பகுதிக்கு இப்படி நான் வந்தேன், இப்படி ஒரு வாலிபன் இப்படி என்னை தடுத்தார், அவருக்காக நான் ஜெபம் பண்ணிக்கின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், ஐயா அவன் மோசமான ஆள் பார்த்து அப்படின்னு சொன்னார். ஒரு 4-5 மாதங்கள் கடந்தது. அதே மலை ஊழியத்தில் அந்த ஆபிரகாம் ஐயா சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னீங்களே அந்த குடும்பத்தில் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் சர்ச்சுக்கு வராங்க ஐயா, அந்த மூர்த்தி இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு உதவி பண்ணுறான் ஐயா, ஆனால் அவன் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கலை, அதுக்காக ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னார். இன்னும் அவருக்காக நான் ஜெபம் பண்ணிக்கன்னு வரேன். ஆகையினால கிறிஸ்து இயேசுவில் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் வல்லமையாக எங்களை எடுத்து அவர் உபயோகப்படுத்தின்னு வரார். நான் இப்போவும் சொல்கிறேங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் ஜீவனுமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்திலும் நான் ஒரு பின் பாயிண்ட்டில் கூட நான் தயங்க மாட்டேன். நீங்கள் பார்க்குறீங்க இப்போ என்னுடைய சட்டையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பேட்ச் குத்தின்னு இருக்கிறேன். என்னுடைய அனுபவம் ஒரு சிலதை நான் சொல்கிறேன். நான் வந்து தமிழ்நாடு பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நிறுவனம் வச்சு நான் நடத்திக்கின்னு இருந்தேன். அப்போ TVS குரூப்பில் நான் மருந்தடிக்க போவேன். அப்படி போகும்போது அங்கே எல்லாருமே வந்து கிறிஸ்துவை அறியாத ஓப்பனாக சொன்னோம்னா அவர்கள் எல்லாருமே பிராமணர்கள். அப்போது ஒருத்தர் சொன்னாருங்க, அந்த HR சொன்னார், சார் நீங்கள் கோச்சுக்காதீங்க, இங்கே எல்லாமே வந்து பிராமணாக இருக்கிறாங்க, நீங்கள் இந்த பேட்சை குத்திக்கின்னு வரீங்க, இந்த பேட்சை நீங்கள் எடுக்கலாமே அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் அவருக்கு, இந்த பாருங்கள் சார், இந்த பேட்சை குத்தாமல் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய வேலையே எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தா முக்கியம், அவர் நினச்சான்னா இதை விட எனக்கு அதிகமான வேலைகளை கொடுப்பார் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்ன உடனே அவர் அப்படியே சரணுறாரு, சார் சார் சாரிங்க, ஒன்றும் நினைக்காதீங்க, சும்மா நான் யதார்த்தமாக சொன்னேன், அது உங்கள் விருப்பம் அப்படின்னாரு. ஆகையினால இயேசுவில் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு நான் எந்த இடத்துலும் தயங்கினதே கிடையாதுங்க. இன்னொரு முறை கூட இந்த கிராம ஊழியத்தில் போகும்போது எத்தனையோ பேருங்களை அடிக்க வந்திருக்கிறாங்க. ஒரு முறை கண்டிகன் ஒரு பஸ் ஸ்டாப்பில் அதே காலையில் 7 மணிக்கு நான் ஆண்டவரை குறித்து பேசிக்கின்னு இருக்கும்போது ஒரு பெரியவர் ரொம்ப நேரம் உன்னிப்பாக கவனிச்சுன்னு இருந்தார். நான் நினச்சேன் நாம் பேசுகிறத அவர் கூர்ந்து கவனிக்கிறார் அப்படின்னு. ஆனால் பேசி முடித்த பிறகு அவர் எழுந்து நின்று காரி துப்பி அவர் சொன்னார், போடா திருட்டு பையா அப்படின்னார். அவர் யாரும் எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவித்ததன் நிமித்தம் அவர் என்னை சொன்னார், போடா திருட்டு பையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை காரி துப்பிட்டு போனாது. அவருக்காகவும் நான் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி எத்தனை ஊர்களில் அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தாம்பரத்தில் டவுன் பஸ்ஸில் ஒவ்வொரு பஸ்ஸுலையும் ஏறி நான் ஆண்டவரை குறித்து நான் அறிவிப்பேன். ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் ஏறி நான் ஆண்டவரை குறித்து சொல்லும்பொழுது அந்த பஸ்ஸிலிருந்து ஒருத்தர் எழும்பினார். எழும்பி கடுமையான வார்த்தையில் என்னை திட்டினாருங்க. ஆனாலும் அவருடைய வேலையை அவர் பார்க்குறான்னு சொல்லி நான் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பைபிள் கொடுத்துட்டு அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினேன். பக்கத்தில் இன்னொரு பஸ் இருந்தது. அந்த பஸ்ஸில் என்னுடைய முதல் காலை நான் எடுத்து வச்சு நான் சொன்னேன், இயேசுவில் அன்புக்குரியவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அந்த டிரைவருங்க கண் இமைக்கிற நேரத்தில் அந்த ஸ்டேரிங்கை விட்டுட்டு அப்படியே வந்து அந்த மேல் கம்பியை பிடிச்சி எட்டிய நெஞ்சில் உதைக்கிறதுக்கு காலை தூக்கிட்டார். தூக்கும்போது சொன்னார், இறங்குடா கீழே கீழே இறங்குடா அப்படின்னாரு. உடனே நான் கீழே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணேன், வாகன மோட்டார் சட்டத்தின்படி பஸ்ஸில் ஏறி பிரச்சாரம் பண்ணுறது தப்பு, நம்ம அந்த சட்டத்துக்கு நாம் கீழ்படியணும், இனி நம்ம பஸ்ஸில் ஏறக்கூடாது, நம்ம கீழே இருந்து சொல்லணும்னு சொல்லி அன்னையிலேருந்து நான் கீழே இருந்து தான் டேக்ஸ் கொடுக்குறது.
பைபிள் கொடுக்கறது இந்த வேலைகளெல்லாம் நான் பார்த்துக்கின்னு வரேன். ஆண்டவருக்காக இதுவரைக்கும் இயேசு அன்புக்குரியவர்களே நான் ஊழியம் பண்ணிக்கின்னு வரேன். அது மட்டும்

0: இல்லைங்க, பெரிய பெரிய கூட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளை சபைகளில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் அப்படிப்பட்ட சபைகளுக்கு போய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கும்படியான அந்த கிருபையை ஆண்டவர் இதுவரைக்கும் கொடுத்துன்னு வராரு. இப்படி இருக்கிற அந்த நாட்களில், அதற்கு முன்னதாக கிட்டத்தட்ட ஒரு 28 வயசில் எனக்கு திருமணம் செய்கிறதுக்காக, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது யாருமே முன்னால் வரல. ஏன்னா அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, குடும்பத்தில் போதுமான வருமானம் கிடையாது, மற்றபடி வேறு யாருமே பொறுப்படுத்தி செய்கிறது எனக்கு ஆள் இல்லை. ஆனால் அந்த எனக்கு சத்தியத்தை அறிவித்த அந்த எல்இஎஃப் லேமன்ஸ் இவாஞ்சலிகல் ஃபெலோஷிப் என்கிற அந்த சபைக்கு நான் தொடர்ந்து போய்கின்னு இருந்தேன். அந்த சபையில் நான் போகும்போது தான் அந்த ஊழியக்காரங்க என்னை தனித்தனியாக கூப்பிட்டு என்கிட்ட பேசுவாங்க, தம்பி நீ பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை நீ அறிக்கை செய்து விட்டுடணும், நீ கிறிஸ்தவனாக இருக்கிறது பெருசு இல்லை, நீ ஊழியம் செய்கிறது பெருசு இல்லை, முதலாவது நீ ரட்சிக்கப்படு, ஆண்டவர் உன் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்வார் இப்படின்னு சொல்லி அத்தனை ஊழியக்காரர்களும் எனக்கு மிகுந்த அறிவுரைகள் சொல்லி, எனக்கு ஆலோசனை சொல்லி, ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாக எனக்கு போதித்தாங்க. அந்த நாளில் தான் ஒரு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் எனக்கு நினைவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருடைய ஜபிக்கும்போது, ஆண்டவர் என் நான் செய்த எல்லா பாவங்களையும் என் கண்களுக்கு முன்பாக அவர் காட்டினார். கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, நான் யார் இடத்துல நான் சண்டை போட்டனோ, யாருடைய மனசு நோக்கும்படியெல்லாம் நான் நடந்தனோ, அவர்களிடத்துல நேரில் போய் ஒவ்வொருத்தர் இடத்துலையும் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் திருடின பொருட்களை, அதை யாருக்குரியதோ அந்த பொருட்களை போய் நான் திருப்பி கொடுத்தேன். திருப்பி கொடுக்க வேண்டிய பொருட்களெல்லாம் திருப்பி கொடுத்தேன். மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் மன்னிப்பு கேட்டேன். பாவம் அறிக்கை பண்ண வேண்டிய எல்லா பாவங்களையும் நான் அறிக்கை பண்ணினேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா பாவங்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொன்றா எனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அவர் உணர்த்தும் போது எல்லா காரியங்களையும் நான் சரி செய்தேன். அப்படி சரி செய்யும் பொழுது என்னுடைய இருதயம் ஒரு லேசான இருதயம் போல ஆகிறத நான் பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் எனக்கு வந்தது. அப்போ தான் மிகுந்த அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த ஊழியக்காரர்கள், நான் போன அந்த சபையினுடைய ஊழியக்காரர், அவர் பேர் வந்து டாக்டர் பால், அவர் ஒரு முறை வந்து, பாலசாமி நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இருக்கட்டண்ணா, எனக்கு தங்கச்சிங்க இருக்காங்க, என் தங்கச்சிங்களுக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை தம்பி, நீ முதல்ல நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அந்த திருமணத்தை அவர் சொன்ன பிறகு 1 வருஷத்துக்கு நான் தள்ளி போட்டு என்னுடைய மூத்த தங்கச்சிக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு தங்கச்சி, மீதி 2 தங்கச்சி இருந்தாங்க, அவங்களுக்கும் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், இல்லைப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னுடைய திருமணத்துக்காக நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே தொடர்ந்து அதை என்னுடைய திருமணத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். 1 ஆண்டு கழித்து அதே ஊழியக்காரர் மறுபடியும் வீட்டுக்கு வந்தார், தம்பி உன் கல்யாணத்துக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, நீ வந்து திருமணத்தை பண்ணிக்கணுன்னாரு. அப்போ நான் கேட்டேன், ஆனால் பொண்ணு என்ன நான் பார்க்கலண்ணா, யாருன்னு தெரியலண்ணா. அவர் சொன்ன, நீ பயப்படாத, கோயம்புத்தூரில் நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த மகளை நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்போ அந்த பெண்ணினுடைய அந்த குடும்ப பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நீ எதையும் பற்றி நீ விசாரிக்காத, நீ ஜபம் மட்டும் பண்ணு, நீ என் கூட கிளம்பி வான்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் சொல்லிவிட்டு அந்த நாளில் அவர் மைசூர் போயிட்டார். அவர் மைசூர் போன பிறகு 1-2 நாள் கழித்து நான் மைசூர் போனேன். அந்த மைசூர்லேருந்து என்னை அவர் கூட்டிக்கின்னு கோயம்புத்தூர் போனார். கோயம்புத்தூரில் போன உடனே ஒரு வீட்டில் அந்த இப்போ நான் எனக்கு மனைவியாக இருக்கிற அந்த சகோதரி அவர் காட்டினார். அப்போது அந்த குடும்பத்தை பற்றி என்கிட்ட சொன்னார். என்னுடைய மாமனார் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரு, என்னுடைய மச்சான் வந்து ஒரு போலீஸு, இன்னொரு மச்சான் அவர் வந்து ஒரு தினகரனில் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறாரு, என்னுடைய ஒய்ஃபோட அக்கா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த குடும்ப பின்னணி எனக்கு காட்டி அந்த மகளை எனக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் சொன்ன பிறகு, நான் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் நல்ல அந்த இடத்த திருமணத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். ஏன்னா அந்த கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து நான் வந்த பிறகு ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை அந்த மரியாதையை நான் அதிகமாக கொடுத்தேன். ஊழியக்காரர்கள் சொல்கிறது தேவனுடைய வார்த்தை தானே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முழுவதுமாக நான் கீழ்ப்படிஞ்சேன். அந்த திருமண என்னுடைய திருமண காரியத்திலையும் நான் முழுவதுமாக நான் கீழ்ப்படிந்தேன். என்னுடைய மனைவியின் பெயர் வந்து ஜோதி பாத்திமா. என்னுடைய மனைவி இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நான் தெரிந்து கொண்ட ஒரு மனைவியாக இருந்திருந்தா, இல்லை என்னுடைய உறவுகள் எனக்கு எங்கேயாச்சும் ஒரு மகளை பார்த்து ஒரு திருமண காரியத்தை பண்ணியிருந்தா, உண்மையிலே சொல்கிறேங்க, என் குடும்பம் இருந்த அந்த சூழ்நிலையில் அந்த வறுமையில் அந்த தேவையிலே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், என் மனைவியை நான் வீட்டுக்கு கட்டிங்கன்னு வரும்போது ஒரு சின்ன ஒரு குடிசை விடுங்க, கரண்ட்டு கூட கிடையாது. என் மனைவி அங்கே நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க, ஒரு கரண்ட்டு கூட கிடையாது என் வீட்டுக்கு. அப்படிப்பட்ட இருட்டில் தான் என் மனைவி வந்து குடும்பம் நடத்தினாங்க. என் மனைவி வந்த பிறகு என்னுடைய இரண்டு தங்கச்சிக்கு கல்யாணம், என்னுடைய தம்பிக்கு கல்யாணம், இவ்வளவு நடந்தது. என் மனைவி என்னோடு கூட இணைந்து என் குடும்பத்தினுடைய அந்த நிலைமையை புரிந்து என்னோடு கூட ஒத்து உழைச்சதுனால என் குடும்பத்தில் என் தம்பி தங்கச்சங்களுக்கு, என் கூட பிறந்த என் சகோதர சகோதரிகளுக்கு அந்தந்த காலகட்டத்தில் என்னென்னத்தை எப்படி செய்யணுமோ அதை தெளிவாக நான் செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணினார். எந்த சூழ்நிலையிலும் நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க, உங்கள் கூட இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்து வரைக்கும் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் ஏன் அந்த இடத்துல போயிட்டு இந்த பொண்ணை நான் கட்டிக்கினேன், ஏன் இவருக்கு நான் மனைவியாக வந்தேன் அப்படின்னு சொல்லி என் மனைவியும் சிந்திச்சது கிடையாது, நானும் எனக்குள்ளே அந்த எண்ணம் வந்தது கிடையாது என்பதை நான் ஆணித்தரமாக அந்த நாளில் நான் சொல்லிப்பேன். எனக்குன்னு சொல்லி என் மனைவி எதுவுமே கேட்டது கிடையாதுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு இது வரைக்கும் என் மனைவி கேட்டது கிடையாது. இல்லற வாழ்க்கையில் இறைவன் கடவுள் இயேசு கிறிஸ்து எங்களை அற்புதமாக வழி நடத்துகிறான். இன்னும் கூட சொல்கிற மாதிரிங்க, என் திருமணம் அந்த கோயம்புத்தூர் மெயின் சபையில் இம்மானுவேல் சிஎஸ்சி இம்மானுவேல் சபையில் என்னுடைய கல்யாணம் மிக நேர்த்தியாக நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால், நான் நடத்தியிருந்தால் கூட இப்படிப்பட்ட ஏழ்மையில் இருக்கிற எனக்கு போலீஸ் பேண்டு அணிவகுப்பு கூட பார்த்திங்கன்னா போலீஸ் காவல்துறை பேண்டு அணிவகுப்போடு தான் என்னுடைய கல்யாண ஊர்வலமே நடந்ததுங்க. ஏன்னு சொன்னால், என் மாமனாரும் இன்ஸ்பெக்டரு, என் மச்சானும் போலீஸு, அப்படிப்பட்ட அந்த போலீஸ் துறையில் இருந்ததுனால அந்த போலீஸ் அணிவகுப்பு பேண்டோடு கூட என்னுடைய திருமணம் காரியம் நடந்தது. இந்த திருமணத்துக்காக சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வந்த என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா இவனுக்கு இப்படி ஒரு திருமணம் நடக்குமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கினேன், நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கினேன். இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவர் தான் மெய்யான தேவன் என்பதை நான் ஆழமாக தெரிஞ்சுக்கினதுனால, என்னுடைய பாவ அறிக்கை நான் பண்ணதுனால, நான் ரட்சிக்கப்பட்டதுனால இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் அருமையான அந்த திருமணம் எனக்கு நடந்ததுங்க. நானே போய் அந்த திருமணத்தை நடத்தியிருந்தால் கூட உண்மையிலே என்னால் நடத்தியிருக்க முடியாது. ஆண்டவர் அற்புதமாய் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அதற்கு பிறகு நான் என்னுடைய இல்லற வாழ்க்கையில் முதலாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. என் மனைவி கோயம்புத்தூரில் இருந்தாங்க, நான் சென்னையில் இருந்தேன். அந்த பெண் குழந்தை பிறக்கும்போதே அது இறந்து பிறந்தது. அந்த செய்தி எனக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. நான் அப்போ ஆண்டவருடைய திட்டத்தை சத்தியத்தை நான் ஆழமாக அறிந்திருந்ததுனால நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா இது உம்முடைய சித்தம், எது நடந்தாலும் அதை நீங்கள் எனக்கு நன்மையாக நீங்கள் நடத்தி கொடுப்பீங்க, உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து நான் போகிறதுக்குள்ளவே அந்த குழந்தைய வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அதை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டருங்க சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், கிறிஸ்துவல் அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மட்டும் இல்லைங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற யாவருக்கும் அவர் நன்மையான காரியங்களை செய்வார். தயவு செய்து இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யாராக இருந்தாலும் நம்புங்க. அதற்கு பிறகு மீண்டுமாக எனக்கு ஒரு ஆண் மகனை ஆண்டவர் கொடுத்தார். இரண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தார். என் பையன் பேர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், என்னுடைய மகள் பேர் பியூலா பிரபாவதிங்க. இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நான் வளர்க்கும்படியாக ஏற்ற வேளையில் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு, ஏற்ற வேளையில் அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தும்படியான ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லைங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற அந்த வேதத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருங்க. என்னுடைய பையனுக்கு 2 ஆண் பிள்ளைகள், என் மகளுக்கு 1 பையன் 1 பொண்ணுங்க. இன்னைய வரைக்கும் அவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இதற்காக நீங்கள் அந்த பிள்ளைகள் என்ன ஆண்டவருக்குள்ளே வரணும் என்பதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்க. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஊழியத்தின் பாதைக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணிங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக வாரத்தில் ஒரு நாள் என்னுடைய ஊழியத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆகாரம் கொடுக்குறோம். இதற்காக நாங்கள் யார் இடத்துலையும் போயிட்டு எந்த விதமான வெகுமதியும் கேட்குறதில்ல. ஆண்டவர் எனக்கு கொடுக்குற அந்த வருமானத்தின்படி நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த வருமானத்தின்படி அதில் அப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் இன்ன வரைக்கும் செய்துகிட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, என் ஊழியத்தினுடைய ஒரு பகுதியாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் விவிலியத்தை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் விவிலியத்தை வாங்கி கொடுக்குறோம். நீங்கள் பைபிள் படிங்க, விவிலியத்தை படிங்க. இந்த வேதாகமத்துக்கும் அந்த விவிலியத்துக்கும் எந்த விதமான வேறுபாடு கிடையாதுங்க. அதில் வந்து பியூர் உரைநடை தமிழில் இருக்கும். அந்த விவிலியத்தை நம்ம படிக்கும் போது இன்னும் தெளிவாக நமக்கு சத்தியம் புரியும். ஆகையினால அவர்களுக்கு அந்த விவிலியத்தை வாங்கி கொடுக்குற அந்த ஊழியத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை, என் ஊழியத்தினுடைய அனுபவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பெரும் பாக்கியத்தை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். என்னுடைய சாட்சியை இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. என் சாட்சியை கேட்டிருக்கிற உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நான் எதற்காக என்னுடைய பாவ வாழ்க்கையை, என்னுடைய அசிங்கத்தை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில், என்னுடைய ரட்சிப்பை எப்படி நான் எதற்காக நான் பகிர்ந்து கொண்டேன்னா, என்னை போல் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. நீங்கள் வெளியில் வரணும், நீங்கள் ரட்சிக்கப்படணும். நீங்கள் எனக்கு ஆண்டவரிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒன்று சொல்கிற நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசு அன்புக்குரியவர்களே, எப்படி ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே சூரியன், ஒரே சந்திரன், பெற்றெடுத்த பிள்ளைக்கு தகப்பன் எப்படி ஒருவனோ, அதே போல் இந்த உலகத்துக்கு கடவுள் ஒருத்தர் தான். அந்த கடவுள் யார்? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த மகாத்மாவும் சொல்ல முடியாத வார்த்தைகளை இந்த இயேசு சொல்கிறாரு. வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்னு சொல்கிறாரு. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்கிறாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிற தெய்வம், அவர் அரவணைக்கிற தெய்வம், அவர் அன்பு செய்கிற தெய்வம், அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வம், அவர் உயிர் கொடுக்கிற தெய்வம். இந்த இயேசுவை நீங்கள் நம்புங்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே என்று என்னையும் உன்னையும் மார்போடு அணைக்கிற ஒரு தெய்வம், ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கணவனுடைய அன்பு ஒரு நாள் காணாமல் போயிடும், மனைவனுடைய அன்பு ஒரு நாள் மறைந்து போயிடும், பெற்றெடுத்த பிள்ளைகளின் அன்பு ஒரு நாள் இல்லாமல் போயிடும், உதிர உறவுகளின் அன்பு ஒரு நாள் உதிர்ந்து போயிடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு அது என்றைக்குமே அது மாறாது. இயேசு சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, உன்னை என் உள்ளங்கைகளில் நான் வரைந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாதுங்க. இயேசு சொல்கிறார், தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற, மகான்கள் என்று சொல்லப்படுகிற, மா மனிதர்கள் என்று சொல்லப்படுகிற, ஒருவராலையும் சொல்லப்படாத வார்த்தை என் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சதா நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவராக இயேசு சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கவலையா, கண்ணீரா, கஷ்டமா, நஷ்டமா, ஏக்கமா, ஏமாற்றமா, எதிர்பார்ப்பா? நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறாள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டு கொண்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம், இயேசு யார் என்று தெரியாதவர்களாக கூட இருக்கலாம், இல்லை தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை தெய்வங்களிலும் இந்த இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சின்னு இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள், பெத்த பிள்ளைக்கு தகப்பன் ஒருவன்தான் என்பது உண்மை என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு தெய்வம் ஒன்றுதான், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவை போல அன்புள்ளம் கொண்ட தெய்வம் இந்த உலகத்தில் எங்குமே கிடையாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு வெளியரங்கமாய் போய் இந்த இயேசுவை தேட முடியல, எங்களுடைய ஒருவேளை படிப்பு, ஜாதி, இப்படிப்பட்ட சில காரியங்கள் இந்த இயேசுவனிடத்தில் நீங்கள் வர்றதுக்கு உங்களை தடுக்குதுன்னு சொன்னால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உள் அறையில் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் உங்கள் கதவை சாத்தி, ஓ இயேசுவே என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு முறை இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, என் குடும்பம் இப்படி இருக்குது, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, என் கணவன் இப்படி இருக்கிறாரு, என் மனைவி இப்படி இருக்கிறாளே, என் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கலையே, என் குடும்பத்தினுடைய சாபம் போகலையே, என் குடும்பத்தினுடைய கடன் தொல்லை மாறலையே, என்னை விடுவியும், நான் எங்கே போவேன், நான் யார்கிட்ட போவேன், நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, ஒரு நிர்பந்தமான நிலையில் நான் இருக்கிறேன்னு இயேசுவே என்று சொல்லி இந்த இயேசுவை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னால், என் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உன் ஆபத்து நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, உன் துன்ப நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இயேசு சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஓ இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீ ஒரே ஒரு வார்த்தை உன் இருதயத்தில் ஏற்று உன் நாவில நீ அறிக்கை பண்ணுன்னு சொன்னான், வா என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வா என்று சொல்லி உன்னை மார்போடு அணைத்து கொள்ள இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டு கரங்களை விரித்து, வா மகனே என்று சொல்லி அந்த கல்வாரி திருச்சிலுவையில் தன் கரங்களை விரித்தவராக இருக்கிறார். வா மகனே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் வாலிபனே, பெரியோர்களே, என் அன்பு தாய்மார்களே, என் சின்ன பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். உங்களுடைய கல்வியை அவர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். நீங்கள் என்ன குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறது. அவரே ஜீவனுள்ள தேவன், வானத்துக்கும் அவர்தான் தேவன், பூமிக்கும் அவர்தான் தேவன், அண்ட சராசரத்திற்கு அத்தனைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனாக ஜீவனாக இருக்கிறார். நீ பண்ண வேண்டிய ஒரே காரியம், நீ சொல்ல வேண்டிய ஒரே காரியம், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உன் முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்பாயானால், அவரை நோக்கி கூப்பிடுவாயானால், அவர் நீ இருக்கிற இடத்துல உனக்கு இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை பொறிந்தனவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் அவை அப்படியே நிற்கும். அவர் பேர் அதிசயம், அவர் ஆலோசனையின் கர்த்தர், அவர் சமாதானத்தின் பிரபு, அவர் இம்மானுவேலர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவருமாக இருக்கிறார். ஆமென்.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. யோவான் 10:25. அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பணக்கார மனிதன் ஒருவர் மிகப்பெரிய எஸ்டேட் வைத்திருந்தார். அவருடைய வீடுகளில் அங்கு அநேகர் வாடகைக்கு குடியிருந்தனர். திடீரென அவர் ஒரு நாள் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். என்னுடைய எஸ்டேட்டில் குடியிருக்கும் எல்லாருடைய கடன்களையும் நான் அடைக்க விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்ட நாளில் என்னுடைய அலுவலகத்திற்கு 10:00 முதல் நண்பகல் 12:00 நீங்கள் வந்தால் உங்கள் கடனுக்குரிய தொகையை காசோலையாக தருவேன் என்று தேதியும் குறிப்பிட்டிருந்தார். இந்த அறிவிப்பு அடங்கிய நோட்டீஸ்கள் எஸ்டேட்டின் பல பகுதிகளிலும் ஒட்டப்பட்டிருந்தன. இதை பார்த்த மக்கள் அனைவரும் இதை குறித்தே பேசிக் கொண்டிருந்தனர். சிலர் இது ஒரு வதந்தியாக இருக்கும் என்றனர். ஒரு சிலரோ, நம்முடைய கடன்களை எல்லாம் முதலாளி எவ்வாறு அடைப்பார், இதெல்லாம் உண்மையாக இருக்காது என்றனர். முதலாளி குறித்த நாளும் வந்தது. 10:00 முன்பாகவே பெரும் திரள் கூட்டம் அவருடைய அலுவலக காம்பவுண்டிற்கு வெளியே நின்றிருந்தனர். சரியான நேரத்தில் எஸ்டேட் முதலாளி தன்னுடைய உதவியாளருடன் காரில் வந்து இறங்கினார். வெளியே நின்றிருந்த ஒருவருக்கு கூட உள்ளே சென்று தன்னுடைய கடனை அடைப்பதற்குரிய பணத்தை வாங்கி வர துணிச்சல் வரவில்லை. அதற்குள்ளாக 1 மணி நேரம் கழிந்துவிட்டது. அப்போது வயதான தம்பதியர் ஒருவர் தங்கள் கம்பை ஊன்றிக் கொண்டு நடந்து வந்தனர். தங்கள் கை நிறைய கடனுக்குரிய ஆவணங்களை வைத்திருந்தனர். நாங்கள் சாவதற்கு முன்பு இந்த கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுவிட்டால் கடன் இல்லாமல் நிம்மதியாக சாவோம். இந்த செய்தி உண்மையாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றனர். வெளியே நின்றிருந்தவர்கள் அவர்களிடம், நீங்கள் உள்ளே போங்கள், ஒருவேளை உண்மையிலேயே அவர் உங்கள் கடன்களை அடைக்க பணம் கொடுத்தால் சீக்கிரமாக வெளியே வந்து எங்களிடம் சொல்லுங்கள், நாங்களும் வந்து எங்கள் கடனுக்குரிய காசோலையை வாங்கிக் கொண்டு வருவோம் என்றனர். வயதான தம்பதிகள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று துணிச்சலோடு முதலாளியின் அலுவலகத்திற்கு சென்றனர். உள்ளே இருந்த உதவியாளர் இவர்களுடைய கடனுக்கான ஆவணங்கள் அனைத்தையும் வாங்கி மொத்த தொகையை கூட்டி பார்த்தார். பின்பு அந்த தொகைக்கான காசோலையை முதலாளி அவர்களிடம் கொடுத்தார். அதை வாங்கிக் கொண்டு சந்தோஷத்தோடு அவர்கள் வெளியே வர முற்பட்ட போது முதலாளி அவர்களிடம், இல்லை, மதியம் 12 வரை நீங்கள் உள்ளேதான் இருக்க வேண்டும் என்றார். வெளியே நின்று கொண்டிருப்பவர்கள் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லியும் முதலாளி மறுத்துவிட்டார். நீங்கள் என் வார்த்தையை நம்பி வந்தது போல அவர்களும் என் வார்த்தையை நம்பி வந்தால் வரட்டும், நீங்கள் போய் சொல்லி அவர்கள் வரவேண்டியதில்லை என்றார். 12 மணி ஆன பின்பு கதவு திறக்கப்பட்டது. வயதான தம்பதியினர் வெளியே வந்து நடந்ததை சொன்னதும் வெளியே நின்றிருந்தவர்கள் தங்கள் தலையில் அடித்துக் கொண்டு அழுதனர். முதலாளி தனது காரில் ஏறி வீட்டுக்கு சென்று விட்டார். காருக்கு பின்னாலேயே அவர்கள் ஓடியும் ஒன்றும் பலன் இல்லாமல் போனது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைகளை நம்பினால் அவருடைய வார்த்தையில் உள்ள அனைத்து வாக்கு தத்தங்களும் நம் வாழ்வில் நிறைவேறச் செய்வார். விசுவாசிக்க தயங்கினால் இழப்பு நமக்குத்தான். ஆகவே தாமதிக்காமல் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமதாக்கிக் கொள்வோம்.

0: சகோதரன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்தி இந்த குடும்ப கூடுகைக்கு உங்களை அழைப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புவது, நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் இன்னும் போதுமான அழுத்தமும் போதுமான முக்கியத்துவமும் பெறாத ஒரு முக்கியமான செயல்பாட்டை குறித்து பேச விரும்புகிறேன். அதுதான் அவுட்ரீச். அவுட்ரீச் அதாவது வெளி உலக ஊழியம். வெளி உலக ஊழியம் அதாவது திருச்சபைக்கு உள்ளேயும் திருச்சபைக்கு வெளியேயும் இருக்கிற மக்களிடம் நாம் செல்லுதல். கோயிங் அவுட் டு த பீப்புள். பீப்புள் மீன்ஸ் போத் த இன்சைடர்ஸ் and outsiders of the church. என்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் சார்ந்து நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால், இந்தியாவை பொறுத்த அளவிலே எந்த ஒரு ஊழியத்திற்கும் நமக்கு இருக்கிற அளவு போதனைகள், டீச்சிங் மெட்டீரியல், கருத்துக்கள் நிறைந்த செறிவுள்ள சத்தியங்கள் கிடைத்ததில்லை என்று நான் சொல்லுவேன். அதை சொல்லும் பொழுது என்னுடைய நினைவுக்கு மோசே வருகிறார். உபாகமும் 4:8 இதை நாம் முன்பு ஒரு முறை தியானித்திருக்கிறோம். What great nation is there that has such statutes and righteous judgments as are in all this law which I set before you this day? இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கிடைத்திருக்கிற அளவிற்கு தேவனுடைய கட்டளைகளும் நியாய தீர்ப்புகளும் சத்தியங்களும் வேறே எந்த பெரிய மக்கள் இனத்திற்கு கிடைத்திருக்கிறது? வாட் கிரேட் நேஷன் ஹேஸ் காட் இட் என்று சொல்லுகிறார். இதை ஒருவேளை நான் பேரஃப்ரைஸ் பண்ணி நமக்கு சொல்ல வேண்டுமானால், ஸ்டான்லியான் பைபிள் இந்த மினிஸ்ட்ரிக்கு இதை நாம் வந்து மார்த்தட்டி கொள்ளவோ அல்லது நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ளவோ அல்ல, இது உண்மை. ஒரு தனிப்பட்ட ஊழியத்திற்கு இந்தியாவிலே நமக்கு கிடைத்த அளவு, நமக்கு இருக்கிற அளவு டீச்சிங் மெட்டீரியல்ஸ், போதிக்கும் கருத்துக்கள் அடங்கிய சாதனங்கள் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று தைரியமாக சொல்லலாம். அப்படியானால் நம்மை தேவன் எதிர்கழைத்திருக்கிறார்? சமுதாயங்களுக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்களை கடத்துவதற்கான வாய்க்கால்களாக. We are called to be conduits or channels of these blessings into communities. Devan edarkaga Abrahamai aashirvadithar namellarkum mananamai therinda andha vasana pagudi Adiyagamam 12:2 naan unne periya makkal ena maakuven, naan unnai aashirvadipen, unadu peyarai peridaakuven, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதை சரியானபடி நாம் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு வியாக்கியானிக்க அல்லது மொழியாக்கம் செய்ய வேண்டுமானால், ஐ வில் பிளஸ் யூ இன் ஆர்டர் தட் யூ மே பி அ பிளஸிங் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதுதானே யோசேப்பை குறித்தும் சொல்லப்பட்ட காரியம். அதே ஆதியாகமம் புத்தகம் 49:22 யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களுக்கும் தீர்க்க தரிசனமாய் கொடுத்த இறுதி வார்த்தைகள். 22 ஜோசப் இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் பாவ். யோசேப்பு கனிதரும் செடி, கிணற்றோரத்திலே நடப்பட்ட ஒரு செடி. அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். எனக்கு இது புரியவே இல்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு அரேபிய தெருவிலே நான் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் திராட்சை செடியை நட்டியிருந்தார்கள் அவர்களுடைய காம்பவுண்ட் சுவருக்குள்ளே. அதை அந்த காம்பவுண்ட் சுவர் மேலே தான் அவர்கள் படர்த்தியிருந்தார்கள். அதிலே படர்கிற கொடிகளிலிருந்து திராட்சை கொத்துகள் வெளியே தொங்கின. நான் அப்பொழுது என்னை கூட்டிக் கொண்டு போன இடத்துல கேட்டேன், இதை வெளியே யாரும் பறித்து கொண்டு போக மாட்டார்களா என்று கேட்டேன். அவர் சொன்ன பதில், வெளியே போகிற வழிப்போக்கர் பறித்து சாப்பிடுவதற்காகத்தான் அப்படி சுவரிலே படர விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், அதைத்தான் இங்கே தீர்க்க தரிசனமாக யாக்கோபு சொல்கிறான், அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் அவை படரும். அப்படி மற்றவர்களுக்கு கனி தருகிற அளவிலே அந்த திராட்சை செடி இல்லை என்றால் அதை குறித்து ஓசியா தீர்க்க தரிசி புலம்புவதுதான் மெய்யாகும். ஓசியா 10:1 இஸ்ரவேல் தனக்குத்தானே கனி கொடுக்கிற பயனற்ற திராட்சை செடி. இஸ்ரேல் எம்டிஸ் இஸ் வைன், ஹீ பிரிங்ஸ் ஃபார் ஃப்ரூட் டு ஹிம்செல்ஃப். ஆசீர்வதிக்கப்படுகிறான், ஆசீர்வாதத்தை அவனே அனுபவிக்கிறான், அதோடு முடிந்து விடுகிறது. அவன் பயனற்ற திராட்சை செடி, அவனால் மற்றவர்களுக்கு பயன் இல்லை. சங்கீதம் 68 அடிக்கடி நாம் சொல்லுகிற ஒரு முக்கியமான வசனம், இந்த வசனத்தை நாம் இந்து அதிகமாக பகல் வேளையிலே நான் தியானித்து கொண்டிருந்தேன். சங்கீதம் 68:11 ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆங்கிலத்திலே the Lord gave the word, great was the company of those who proclaimed it என்று இருக்கிறது. இதை நான் NIV வேதாகமத்திலே படித்தேன், ESV வேதாகமத்திலே படித்தேன், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளிலே படித்தேன், ஜூயிஷ் பைபிளிலையும் படித்தேன். அதில் எப்படி இருக்கிறது தெரியுமா? The Lord gave the word, great was the company of women who proclaimed it. அதை பிரசித்தப்படுத்துகிற பெண்கள் கூட்டம் மிகுதி என்று அதிகமாக நாம் சார்ந்து கொள்ள தகுந்த மோர் ரிலையபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்லே நாம் அதை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி நான் பேசிக்கொண்டு போகும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு வாசகத்தை நம்முடைய நினைவுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலிருந்து அதிகம் கேட்கப்படும் அல்லது எதிர்பார்க்கப்படும். To whom much is given, from him much shall be required or expected. நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம் எண்ணிலடங்காதவை. அவற்றில் 7 முக்கியமான ஆசீர்வாதங்களை மட்டும் நான் வரிசைப்படுத்தி அவை ஒவ்வொன்றும் ஏன் நமக்கு தரப்பட்டன என்று நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பீஸ், சமாதானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களை பார்த்து யோவான் 20:21 Then Jesus said to them again, peace to you, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவ்வளவுதானா, வீட்டுக்கு போங்களா? இல்லை. As the Father has sent me, so send I you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எதற்கு? இந்த சமாதானத்தை நீங்கள் சுமந்து செல்வதற்காக. எனவேதான் 70 நற்செய்தி பணிக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுப்பி வைத்த பொழுது அவர் சொன்னது, எந்த வீட்டிற்குள் நீங்கள் போனவுடனே இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். ஏனென்றால் வீட்டுக்கு வீடு வாசல்படி என்பது போல எல்லா வீடுகளிலும் சமாதான குறைவு உண்டு, எல்லா வீடுகளிலும் சமாதானத்துக்கு அடுத்து பிரச்சனைகள் உண்டு. எனவேதான் சமாதானம் என்று எந்த வீட்டிற்குள் போனாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஷாலோம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். எனவேதான் நம்முடைய கால்களிலே எப்பொழுதும் காஸ்பல் ஆஃப் பீஸ் என்கிற எவர்ரெடி பிராண்ட் ஷூஸ், அந்த ஷூஸுக்கு பேர் எவர்ரெடி பிராண்ட், அந்த ஷூஸை நீங்கள் எப்பொழுதும் அணிந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6 நாம் வாசிக்கிறோம். எதற்காக நாம் சமாதானம் அடைந்தோம்? சமாதானம் அற்று சின்னா பின்னமாக கிடக்கிற இந்த உலகத்திற்கு சமாதானமாக நற்செய்தியை பறைசாற்றுவதற்காகவே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், பிதா அனுப்பினது போல உங்களையும் நான் அனுப்புகிறேன். 2வது ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் பவர், வல்லமை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தம்முடைய சீடரோடு கூட சஞ்சரித்து இறையரசை குறித்த காரியங்களை அவர்களுக்கு விலாவாரியாக விவரித்து காண்பித்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக நிரூபித்த பின்னர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நிமிடம் வந்த பொழுது அவர்களை பார்த்து அவர் சொன்ன இறுதி வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெற்று பலம் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். வல்லமை எதற்கு? கத்துவதற்கா, குதிப்பதற்கா, ஆடுவதற்கா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வல்லமை தரப்பட்ட முக்கியமான நோக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருக்க. ஆவியானவர் நம்ம எல்லாரையும் நிரப்பி இருக்கிறார் அல்லவா? நம்ம எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா? எதற்காக? ஆனந்தமாய் நாம் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருப்பதற்காகவா? அது இரண்டாவது காரணம். முக்கிய காரணம், நாம் அவருக்கு சாட்சிகளாக புறப்பட்டு செல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நாசரேத்திலே ஏசாயா நிருபத்தை புத்தகத்தை திறந்து வாசித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எனக்கு கிடைத்த ஆவியின் அபிஷேகம், எனக்கு கிடைத்த ஆவியின் நிறைவு எதற்காக? இல்லாதோருக்கு, இறப்போருக்கு நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காகவே. எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் எல்லா காரியங்களிலும் தயக்கம் காட்டிய, எல்லா காரியங்களிலும் தைரியத்தை போதுமான அளவு வெளிக்காட்ட முடியாத தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு இப்படி எழுதினார். 2 தீமோத்தேயு 1:6 என்னுடைய கைகளை உன்மேல் வைத்த பொழுது உனக்கு உண்டான வரத்தை குறித்து நான் உனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ. அது என்ன? God has not given us a spirit of fear, but of power and of love and of sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எதற்காக? Therefore, அப்படி கொடுத்திருக்கிறபடியால் நீ தேவனுடைய சாட்சியை குறித்து வெட்கப்படாதே, நான் சிறையில் இருக்கிறேன் என்று சொல்லி ஒதுங்கி விடாதே, என்னோடு உன்னை அடையாளப்படுத்திக்கொள். ஏன்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. சமாதானம் பெற்றுக்கொண்டது சமாதான தூதுவராக கிளம்பி செல்ல, வல்லமை பெற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக புறப்பட்டு செல்ல, மூன்றாவது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அவருடைய பிரசன்ஸ், த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம், இறை பிரசன்னம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஒலிவமலையிலே தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து, வானத்திலும் பூமியிலும் சகத அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள், பிரசங்கியுங்கள், திருமுழுக்கு கொடுங்கள், போதியுங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன். முதல்ல இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம், இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நாம் ஃப்ரேம் பண்ணி வீட்டிலே தொங்க போடுவோம். ஆனால் அது யாருக்கு சொன்னார்? உலகத்தின் எல்லை வரை போகிறவர்களுக்குத்தான் உலகத்தின் முடிவு வரை நான் இருப்பேன் என்று சொன்னார். வெளியே போகாதவங்களுக்கு, கொசு கூட இல்லாத இடத்திற்கு போகாதவர்களுக்கு எதற்காக ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை? பயங்கரமான இடங்கள், ஆபத்தான இடங்கள், வீட்டிற்கு திரும்புவோமோ என்று சந்தேகத்தோடு காலையிலே புறப்பட வேண்டிய இடங்கள், அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறவர்களுக்கு நீ எவ்வளவு தூரம் போனாலும் உலகத்தின் முடிவு வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 சீடரை தம்மோடு அழைத்து கொண்டு போய் மறுரூப மலையிலே அவர்களுக்கு முன்னாக மறுரூபமானார். அந்த காட்சி கண் கொள்ளாதது, கண் கூசும். அவ்விதமான ஒரு உடை, அவ்விதமான ஒரு தரிசனம், அவ்விதமான ஒரு சத்தம், அவ்விதமான விருந்தாளிகள், இதையெல்லாம் பார்த்தவுடனே பரவசப்பட்ட பேதுரு தான் என்ன பேசுகிறது என்று தெரியாமல் பேசினான். ஏன்னால் அது பரவசத்தினுடைய வெளிப்பாடு. என்ன சொன்னார்? ஆண்டவரே இங்கே இருந்துருவோம், நல்லா இருக்கு, உம்முடைய பிரசன்னம், ஹெவன்லி விஷன், ஹெவன்லி வாய்ஸ், ஹெவன்லி விசிட்டர்ஸ், வேறு என்ன வேணும், இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொன்னார். நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொன்னார். ஆண்டவர் அதற்கு பதில் சரியானபடி கொடுக்கவில்லை. ஆனால் அந்த வசன பகுதியிலே அந்த பதில் தொக்கி நிற்கிறது. நாம் இங்கே இருப்பது நமக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் மலையிலிருந்து நாம் கீழே இறங்கி போனால்தான் மக்களுக்கு நல்லது. அங்கே ஒரு தந்தை வலிப்பு நோயனால் பாதிக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய மகனை கொண்டு வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். யாராலும் அவனை குணமாக்க முடியவில்லை. நாம் போக வேண்டும், தேவையுள்ள இடத்திற்கு நாம் விரைய வேண்டுமே ஒழிய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அப்படியே லகித்து போய் அங்கேயே தங்கிவிடக்கூடாது, தூங்கிவிடக்கூடாது. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அழுத்தி சொன்னார். பிசாசு பிடித்த ஒருவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதமாக விடுதலை செய்தார். மார்க்கு 5 அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்திலே இனி தயவு செய்து எங்கே அனுப்பாதீங்க, மறுபடி பிசாசு என்ன பிடிச்சாலும் பிடிச்சிடும், உங்கள் சூட்கேஸை அல்லது உங்களுடைய பிரீஃப் கேஸை நான் தூக்கிட்டு வரேன், உங்க கூட இருக்கிறேன், உங்களுக்கு அட்டண்டராகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உங்களுடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன்னா அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. கோ ஹோம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெல் தம் வாட் கிரேட் திங்ஸ் காட் ஹஸ் டன் ஃபார் யூ. நீ உன் வீட்டிற்கு போ, உன் இனத்தாரிடத்திற்கு போய் தேவன் உனக்கு இறங்கி செய்தவர்களை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவன் புறப்பட்டு போனான். வீட்டாருக்கு மட்டுமல்ல, வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா, தெக்கபோலி, தெக்கபோலின்னா டெக்கோபோலிஸ், அதாவது 10 நகர்கள் என்று போகிறோம், 10 cities. வீட்டுக்கு போய் சொன்ன சொல்லவேன் வீட்டெல்லாம் முடிச்சுட்டு தெருவெல்லாம் முடிச்சுட்டு 10 பட்டணங்களை அவன் நற்செய்தி மயமாக்கினான். ஆண்டவருடைய பிரசன்னம் நல்லது தான், நல்லா தான் இருக்கும் அதை அனுபவிப்பது. ஆனால் அவருடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கப்பட்டது அவருக்காக புறப்பட்டு செல்வதற்காகவே. 4வது நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். பரிசுத்தவான்கள் என்று அழைத்து விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹீ கால்ஸ் அஸ் ஹி செயின்ஸ் அண்ட் தென் ஹீ மேக்ஸ் அஸ் செயின்ட்லி. எதற்காக அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்? யோவான் 17:17-18 வசனங்கள் தம்முடைய பிதாவை நோக்கி அவர் ஏறெடுத்த பிரதான ஆசாரியத்துவ ஜபம். This is what we call the high priestly prayer of the Lord Jesus Christ, the longest prayer of Jesus ever recorded in the Gospels. பிதாவே, sanctify them by your truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அது என்ன? உம்முடைய வசனமே சத்தியம், your word is truth. சொல்லிவிட்டு அடுத்த வரியிலேயே சொல்லுகிறார், As you sent me into the world, I also send them into the world. நீர் என்னை இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினீரே, அதற்காகத்தானே அவர்களை நான் பரிசுத்தமாக்க சொல்லுகிறேன். அசுத்தமான உலகு, கேடு நிறைந்த உலகு, துன்மார்க்கம் நிறைந்த உலகு, அதற்குள்ளே அவர்கள் போய் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தானே நான் அவர்களை பரிசுத்தமாக்கும்படி நான் கேட்கிறேன். அவர்களை நீர் என்னை அனுப்பினது போலவே நான் எப்படி நான் பரிசுத்தமான பாவமே நுழைய முடியாத ஒரு பரலோகத்திலிருந்து அசுத்த உலகிற்குள்ளே நான் வந்தேனோ அதே விதமாக இவர்களை அசுத்த உலகிற்குள்ளே நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும் ரொம்ப பரிசுத்தம், வண்டர்ஃபுல். பரிசுத்தமாக வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு விருப்பத்தை கொடுக்கிறவரே தேவன் தானே, அது மிகவும் சரியான காரியம். மோசேயை தேவன் பார்த்து என்ன ஒரு அதிசயம், முட்செடி எரிகிறது ஆனால் அவிந்து போகவில்லையே, இட் இஸ் பர்னிங் பட் இட் இஸ் நாட் கன்சியூம்ட் என்று சொன்ன உடனே கிட்டத்திலே போகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற காலணிகளை கழற்று என்று சொன்னார். அவன் கழற்றினான். என்ன சொன்னார் தெரியுமா? வா, நான் உன்னை அனுப்புவேன். எதற்காகப்பா பரிசுத்தம்? அசுத்த உலகிற்குள்ளே போய் இருக்கிற அழுக்கு சாக்கடைகளை நீக்குவதற்கானே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதே விதமாக ஏசாயா ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறார். ஏற்கனவே அவர் 5 அத்தியாயங்களிலே ஏராளம் தீர்க்க தரிசனங்களை அவர் கொட்டிவிட்டார். அவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசி. 4 அரசர்களுடைய காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்த அவர் ஒரு ராஜரீக தீர்க்க தரிசி. ஹி வாஸ் அ ராயல் ப்ராஃபெட். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்தவுடனே ஹரிக்கேன் லைட்டில் நம்முடைய ஷர்ட்டில் இருக்க அழுக்கு தெரியாது, டியூப் லைட்லேயும் தெரியாது, சன்லைட்டில் போனால் தான் நம்ம ஷர்ட்டில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நெருங்க நெருங்கு தான் நாம் எவ்வளோ அசுத்தர் என்பதை நாம் உணர்வோம். ஏசாயா உணர்ந்தார். உணர்ந்த உடனே ஐயோ ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படி என்று சொன்னார். ஐ எம் ஃபினிஷ்ட், ஐ எம் அண்டன். இப்படியா நான் அசுத்தமாக இருக்கிறேன், நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேனே, எல்லாரும் விட நான் நல்லவே நினச்சேன், நான் ஊழியெல்லாம் செய்துட்டு இருந்தேனே, நான் இப்படியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அங்கே இருந்து அக்னி தழல் ஒரு குரட்டால் எடுக்கப்பட்டு அவருடைய உதடுகளை தொட்டது. இதோ உன்னுடைய பாவம் நீங்கியது, அக்கிரமம் நிவர்த்தியானது, இப்போ நீ வீட்டுக்கு போகலாம். இல்லை, யார் நமது காரியமாய் போவோம், யாரை நான் அனுப்புவேன், ஹூம் ஷால் ஐ சென்ட், ஹூ வில் கோ ஃபார் அஸ் என்கிற சத்தத்தையும் கேட்டேன். ஐ ஆல்சோ ஹேட்ன் இருக்கு. அந்த ஆல்சோ ஏன் வருது? சுத்தமாகிட்டே இருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலில் போய் ஆலயத்தில் போய் சபையில் போய் பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாத்திரமே இல்லாமல் போயிருவார். எதுக்கு போகணும்? ஆண்டவருக்காக புறப்பட்டு போகணும். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக்கிக்கணும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி உலகத்துக்குள்ளே போகணும். அதுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எதற்காக நாம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம்? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2:21 எழுதுகிறார், ஒருவன் இவ்விதமான அசுத்தங்களிலிருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானுடைய பயனுக்கு ஏற்ற அவருடைய பிரயோஜனத்திற்கு ஏற்ற சுத்தமான பாத்திரமாக இருப்பான். யூஸ்ஃபுல் வெசல் ஃபார் வாட்? ஃபார் த மாஸ்டர்ஸ் யூஸ். இதை சொல்லும் முன்னால் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த வசன பகுதியில் ஒரு வீட்டில் தங்க பாத்திரம் இருக்கும், வெள்ளி பாத்திரம் இருக்கும், மரப்பாத்திரம் இருக்கும், அதே விதமாக களிமண் பாத்திரமும் இருக்கும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், சில கனத்துக்குரியவை சில கனவீனத்துக்கு. அதுக்கு அர்த்தம் வந்து இதெல்லாம் யூஸ்லெஸ்னு அர்த்தம் கிடையாது. கனத்துக்குரியவைன்னு சொன்னால் நம்ம அதை கொண்டு போய் சாப்பாட்டு மேசையில் வைப்போம். கனத்துக்குரிய இல்லைன்னு சொன்னால் மீன் சட்டி குழம்பையாக கொண்டு நம்ம மேசையில் வைப்போம். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் சட்டி வேணுமே மீன் குழம்பு செய்கிறதுக்கு, எல்லாம் வேணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவரால் பயன்படுத்தப்படும். இதுதான் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். எதற்காக சமாதானம்? சமாதானமற்ற உலகத்திற்கு சமாதானத்தை அறிவிக்க. எதற்காக வல்லமை? பலனற்று திடனற்று பாவத்திலே செத்து கொண்டிருக்கிற உலகத்திற்கு சாட்சிகளாக இருக்க. எதற்கு தேவ பிரசன்னத்திலே நாம் திளைத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய மகிமையை எங்கும் போய் அறிவிப்பதற்காக. எதற்காக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்? அவருக்கு பயனுள்ள பாத்திரமாவதற்காக. 5வது ஆசீர்வாதம், அவர் நமக்கு கொடுத்த ஃபிசிக், PHYSIQE, அதாவது அவர் நமக்கு கொடுத்த நல்ல உடல், நல்ல சரீரம். சண்டே ஸ்கூல் கோரஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் வருது. 2 little hands to work for Jesus, 2 little legs to walk and go for Jesus, 1 little mouth to speak for Jesus. 2 சிறு கைகள், 2 சிறு கால்கள், 1 சிறு வாய். நல்லா படிச்சிருக்கிறோம். அதனால்தான் ஐயா ஏசாயா அழகாய் சொன்னார். அதைத்தானே பவுல் மிஷினரி சவால் விடும்பொழுது சொன்னார், இதோ உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று மலைகளின் மேல் அறிவித்து வருகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஹவு பியூட்டிஃபுல் ஆர் த ஃபீட் ஆஃப் ஹீம் ஹூ கம்ஸ் ஆன் த மவுண்டன்ஸ் ப்ரொக்ளைமிங் யுவர் காட் ரெயின்ஸ். அதான் பியூட்டிஃபுல் ஃபீட். நம்ம எவ்வளவுதான் காலை அலங்கரித்தாலும், ஹீல்ஸ் போட்டாலும் சரி, ஹீல்ஸ் போடாட்டாலும் சரி, அந்த கால் வந்து அலங்காரமான அழகான ஒரு பாதங்களாக மாற வேண்டுமானார் அது கிறிஸ்துவுக்காக நடக்க வேண்டும். சாது சுந்தர் சிங்கை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஹி வாஸ் அன் அப்பாசல் ஆஃப் பிளீடிங் ஃபீட். அவர் இமயமலைக்கு ஆங்காங்கே உள்ள ரிஷிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டு சென்றார். அவருடைய காலணிகள் தேய்ந்து விட்டன, ஆனாலும் பனி பாறைகள் மீது அவர் நடந்து சென்றார். அவர் சென்ற பாதையை கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஆங்காங்கே இரத்த கரைகளை பார்க்கலாமா? எனவே தான் ஹி வாஸ் கால்ட் அண்ட் அப்பாசல் ஆஃப் பிளீடிங் ஃபீட். லூயிஸ் பிரெய்லை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறந்து 3 ஆண்டிலிருந்து கண் பார்வை இழந்தவர்கள், அவர்கள்தான் கண் தெரியாதவர்கள் தடவி தடவி வாசிப்பதற்கான பிரெயில் மொழியை கண்டுபிடித்தார்கள். ஃபேனி கிராஸ்பி தவறான ஒரு மருந்து கொடுக்கப்பட்டதால் பிறந்து 1 சில வாரங்களிலே பார்வை இழந்த ஒரு அருமையான சகோதரி, 90 வயது வரைக்கும் அதையும் தாண்டி அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவ உலகிற்கு 8000 பாமாலைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஹிம்ஸ். அதில் ஒன்றுதான் Blessed assurance, Jesus is mine. Blessed assurance அவங்க பாடுறாங்க. கண் பார்வை இல்லை என்று சொல்லி மூடிக்கொண்டு அவர்கள் உட்கார்ந்திருக்கவில்லை. உலகை தட்டி எழுப்பும் பாடல்களை அவர்கள் ஏற்றினார்கள். தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பிறந்து வளர்ந்து அவர் வேலை செய்த அந்த ஊருக்கு நான் போய் வந்தேன். அது அமெரிக்காவிலே. அவருடைய ஊருக்கு பெயர் எடிசன். அவர் பெயரே அந்த ஊருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த சிட்டிக்கு எடிசன்னு பெயர். எனக்கு அங்கே போய் எப்படியாவது வந்து அவருடைய லெபாரட்டரியை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அவருடைய லெபாரட்டரியை பார்த்தேன். அப்பா, இந்த கிராமஃபோனை செய்கிறதுக்கு அவர் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து கடைசியில் எழுதியிருக்குது, தாமஸ் ஆல்வா எடிசன் வாஸ் ஹாஃப் டெப், அரை செவிடு, அரை செவிடானவர் கிராமஃபோனை கண்டுபிடித்தார். இன்றைக்கு நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் வேணுமா? ஜோனி எரிக்சன், பிகாஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் இன் த ஸ்விம்மிங் எக்ஸசைஸ், ஷி பிகேம் அ குவாட்ரோப்ளெஜிக். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஷோல்டர் கீழே ஃபுல்லாக பேரலைசிஸ். ஷி வாஸ் பேரலைஸ்ட். ஆனாலும் உலகம் முழுவதும் சென்று இயேசுவுக்கு நற்செய்தியை அவர்கள் சான்று பகிர்ந்து வருகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் ரீசெண்டாக தெரியும், நிக், 2 கைகளும் கிடையாது, 2 காலும் கிடையாது. ஐயோ, அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், என்ன அருமையான சந்தோஷத்தில் அப்படியே இந்த முயல் குதிக்கிற மாதிரி குதித்து குதித்து இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டங்களில் கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். நமக்கு என்ன அருமையான கை! நான் ஆண்டவரை அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஆண்டவரே 2 கையை கொடுத்தீங்க, 2 காலை கொடுத்தீங்க, 2 கண்ணை கொடுத்தீங்க, இது எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியமா? கை இல்லாமல் கால் இல்லாமல் பிறக்கிறது வந்து அவங்க அப்பா அம்மா செய்த பாவமா? கிடையாது, நான்சென்ஸ், கிடையவே கிடையாது. கிருபை, கிருபை, கிருபை. சிஎம்சி மருத்துவமனையில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, ஓஜி வார்டு வழியாக, கைனகாலஜி வார்டு வழியாக போகும் பொழுது, அந்த காரிடாரில் சில தாயார்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டு வருவார்கள். இன்னும் சில தாயார்கள் கண்ணீர் மல்க, கண்ணீர் சிந்தி கொண்டு வருவார்கள். நிறுத்தி கேட்பேன், என்னம்மான்னு சொல்லி, என் பிள்ளைக்கு 1 காது இல்லைங்க, என் பிள்ளைக்கு 1 காலு இல்லைங்க, என் பிள்ளைக்கு வந்து மலத்துவாரம் இல்லைங்க. அப்போ நான் நினச்சேன், இப்படி 1-6 அடி நல்ல ஒரு சரீர தோற்றம் இதை எனக்கு ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அப்போ முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும், பலம்னா அது என்னது, முழு சரீர சக்தியோடும் நான் அவரை சேவிக்க வேண்டும். அன்றெடுத்த தீர்மானத்தை இன்று வரை தேவனுடைய கிருபையினாலே நான் செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய சரீரத்தின் மிக முக்கியமான ஆரோக்கியமான ஆண்டுகளை

ப்ராஸ்பெரிட்டி, வளமை, செழிப்பு. நெகேமியாவிலே ஒரு அருமையான வசனம் உண்டு. இதை நான் அடிக்கடி மிஷினரி கன்வர்ஷன்களிலே நான் பேசுவேன். நீங்களும் வாசித்திருப்பீங்க. நெகேமியா 8:10. அப்பொழுது அவன் மக்களை பார்த்து சொல்லுகிறான், கோ யுவர் வே, போங்க, ஈட் த ஃபேட், நல்ல கொழுப்பானதை சாப்பிடுங்க, ட்ரிங்க் த ஸ்வீட், இனிப்பானதை மதுரமானதை பருகுங்கள். அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. சென்ட் போர்ஷன்ஸ் டு தோஸ் ஃபார் ஹோம் நத்திங் இஸ் ப்ரிப்பேர்ட். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். கடவுள் அவனை ஆசீர்வச்சிருக்காரா? ஆமாம். ஒரு நாளைக்கு 3 நேரமா 5 நேரமா சாப்பிட்றோமா? ஆமாம். நம்ம பிள்ளைகளுக்கு போதுமான அளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஆமாம். பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஆமாம். 3 தலைமுறைக்கு இன்னும் வேணும்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமா? ஆமாம். எல்லாம் நல்லதுதான். ஆனால் இந்தியாவிலே 40% வெறும் வயிற்றோடு படுக்கைக்கு செல்லுகிறார்கள். நமக்கு அது தெரியுமா? Do we know that 40% of Indians go to bed with an empty stomach? ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். 1 தலைமுறைக்கு சேர்த்து வைத்தால் போதாதா? 2 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுமா? 3 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுமா? தைரியமாய் பேசுகிறேன். எங்கள் அப்பா அம்மா இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் பேங்க் புக்கே கிடையாது. ஒன்றுமில்லாமையில் தான் நான் இருந்தேன். இன்றைக்கு ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்பி கொண்டு இருக்கிறேன். இந்த சவாலை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாம் மரிக்கும் பொழுது அன்றைக்கு அலெக்சாண்டர் த கிரேட் 2 கையிலையும் வெளியே போய்விட்டு சொன்னான், என் கைகளை வெளியே போடுங்க காஃபினில். The great Alexander brought nothing into the world and he is carrying nothing out of the world. பிலிப்பி சபையினரை பார்த்து பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், பிலிப்பி சபையாரே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் என்னோடு நீங்கள் உடன்பட்டது போல வேறு எந்த சபையும் உடன்படவில்லை. No other church worked with me, partnered with me so much in giving. அப்படி சொல்லிவிட்டு தான் என்ன சொன்னார், என் தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொன்னார். நம்ம தான் எப்பவுமே வசனத்தை நமக்கு வசதியாக தானே எடுத்து போடுவோம். எங்கே பாரு வீடுகளில், என் தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார், குறைவுகளை நிறைவாக்குவார். அது யாருக்கு சொன்னார்? மிஷினரியினுடைய குறைகளை நிறைவாக்கிய பிலிப்பிய விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வாசகம். அதை நாம் எடுப்பதற்கு கொஞ்சம் தயங்க வேண்டும். அது எல்லாருக்கும் அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் என்னுடைய தேவையை சந்தித்தீர்கள், கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். அதுதான் அவர் அங்கே கொடுக்கிற நியமனம். ஒரு பெண்மணி ஓராண்டு சம்பாத்தியத்தில் 300 வெள்ளிக்காசு, ஒரு நாளைக்கு 1 வெள்ளிக்காசு 50 சாபத்திலே போய் செஞ்சோன்னா 300 வெள்ளிக்காசு ஒரு வருஷம் ஏழை. அதில் அவள் வந்து ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வாங்கியிருந்தாள். அது அங்கே உள்ளே போனால் ஆண்டவரை பார்த்தா, நம்மளாக இருந்தால் இது என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்துகிட்டு அப்படியே பாடி ஸ்ப்ரே அடிச்சிருப்போம். அது இந்த காலத்து வழக்கம். இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது தான் இந்த கிறிஸ்தவம் இந்த காலம். அவள் அப்படி செய்யலை. அது ஒரு குப்பி அப்படியே உடைச்சா. அந்த நாட்களில் இந்த மாதிரி சுற்றுற கார்க்கு கிடையாது, கேப் கிடையாது. உடைச்சா, ஒரு தடவை உடைச்சா அவ்வளோதான். உடைச்சா ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றுனா வீடு முழுவதும் அந்த வாசனையால் நிறைந்தது. உடனே நம்ம ஆண்டவர், அவர் தான் மிஷினரி ஆண்டவராச்சே, உடனே அவருக்கு ஒரு துடிப்பு வந்துருச்சு. உடனே சொல்லிட்டாரு, இந்த சுவிசேஷம் உலகில் எங்கெங்கே அறிவிக்கப்படுமோ அங்கே இவள் செய்ததும் அறிவிக்கப்படும். இந்த வீட்டை அவள் நிரப்பினார்ல வாசனையால், அதே விதமாக கிறிஸ்துவின் வாசனையால், கிறிஸ்துவின் நற்கந்தத்தால் இந்த உலகம் முழுவதும் நிரம்பும். அப்பொழுது இவள் சொன்னது செய்ய நினைவு கூறப்படும் என்று சொன்னார். புரியுதா? எதுக்கு ஆண்டவர் நமக்கு ப்ராஸ்பரிட்டி கொடுக்குறாருன்னு தெரியுதா? பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு மிஷினரி சவால் கொடுக்குறேன்னு நினைக்காதீர்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். தெரிந்து தான் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். திரும்ப உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். 7வது ஆசீர்வாதம், ப்ரிசெப்ட்ஸ், டீச்சிங்ஸ், சத்தியங்கள், கருத்துக்கள், படிப்பினைகள். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொன்னார், நான் இருட்டிலே உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே கூரையின் மேல் பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். What I tell you in the dark, you stand on the housetops and shout alone.

மத்தேயு 10:27 இருக்கிறது. அடுத்த வசனமே சொல்லுகிறார், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாது. இப்போ தானே சொன்னார் நீங்கள் ஹவுஸ் டாப்பில் மேலே ஏறி கத்துங்கன்னு சொன்னார். அடுத்தாப்பில் உடனே வந்து மாற்றியிடம், ஆமாம் கத்துனா மாற்றியிடம் தான் வரும். உடம்பு தானே கொல்லுவாங்க, ஆவியை கொல்ல முடியாது, ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆவி தன்னை தந்திரத்தில் போயிருமே. அடுத்தாப்பிலே சொல்கிறார். அப்போ நாம் எதையெல்லாம் நம்முடைய ஜப அறையிலே உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நம்முடைய வீட்டு கூரையிலிருந்து வெளியே போய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சத்தியம். இந்த தலைமுறைக்கு கிடைத்திருக்கிற அளவு திருவசன வெளிச்சம், திருவசன சத்தியங்கள், திருவசன ஆராய்ச்சி நூல்கள் வேற எந்த தலைமுறைக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் மறந்து விட்டோம். உலகமெங்கும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், திருமுழுக்கு கொடுத்து சீடராக்குங்கள், ஃபுல் ஸ்டாப் இல்லை. நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் அவர்களுக்கு போதியுங்கள். நம்ம நோட்டை நிறைய நரைச்சிக்கிட்டே இருக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நல்லது. நான் தானே நோட்டு எழுதுங்கன்னு சொன்னேன், எழுதுங்க. அது அங்கேயே இருக்கக்கூடாது, ஷெல்ஃபுக்கு போகக்கூடாது, அது அங்கேருந்து வெளியே போயிடணும். நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் எல்லாருக்கும் போதியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். 7 ஆசீர்வாதங்களை பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து பீஸ், அதாவது ஆண்டவருடைய சமாதானம். அடுத்தது பவர். 3வது பிரசன்ஸ் ஆஃப் காட். 4வது பியூரிட்டி. 5வது ஃபிசிக். 6வது ப்ராஸ்பெரிட்டி. அண்ட் 7வது ப்ரீசெப்ட்ஸ். இதையெல்லாம் இருந்தாலும் சாக்குப்போக்கு சொல்வதிலே நம்மை யாருமே மிஞ்ச முடியாது. கெட்டிக்காரன். We are experts in making excuses. ஏன்ப்பா நீ வரல, நான் உன்னை கூப்பிட்ருக்கேனே, ஏன் வரல? அது நான் புதுசாக ஒரு வயல் வாங்கினேன், அதை போய் பார்க்கணும். சரி. அடுத்தது நீ ஏன்ப்பா வர மாட்டேங்கிற? நான் 2 ஏர் மாடு வாங்கினேன், அதை ஓட்டி பார்க்கணும். இன்னொருத்தன் நான் வீட்டில் போய் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். என்னெல்லாம் எக்ஸ்கியூஸ் பாருங்கள். ஃபீல்டு, ஃப்ளாக்கு, ஃபேமிலி, ஃபார்மாலிட்டிஸு. ஏன் அப்பா அடக்கம் பண்ணுறது தப்பா? அதுக்காக ஒருத்தன் போகக்கூடாதா? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏய் செத்தவன் செத்தவங்களை அடக்கம் பண்ணிட்டோம், நீ வா சுவிசேஷப்பு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்க அப்பா இன்னும் சாகலை. நான் பேக்ரவுண்டு ஒரிஜினலாக படித்து பார்த்தேன், இன்னும் சாகலை. ஐ வில் பெரிய மை ஃபாதர்னா என்ன அர்த்தம்னா, அவர் சாக படுக்கையிலே இருக்கிறாரு, அவருடைய மற்ற கடைசி காரியங்களை நான் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னார். அது 1 வருஷம் அவர் இழுக்கிறாரோ 10 வருஷம் இழுத்துக்கிட்டே கிடக்க போகிறாரோ. அதாவது ஆண்டவர் இப்போ அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டார். இன்றைக்கி நம்ம வீடு, நம்முடைய வாசல், நம்முடைய சொத்து, இதுதான் நமக்கு பெருசாக தருது. நம்முடைய வேலை, நம்முடைய பிள்ளைகள், இதுதான் நமக்கு பெருசாக தருது. பிரியமானவர்களே, இவ்விதமான சாக்குப்போக்குகளை சொல்லிக்கொண்டு எல்லாரையும் நான் முழு நேரம் ஊழியத்திற்கு போங்கன்னு சொல்லலை. எப்பொழுதெல்லாம் வெளியே போக முடியுமோ, எப்பொழுதெல்லாம் மக்களை சந்திக்க முடியுமோ, எந்த வகையிலெல்லாம் சத்தியங்களை கடத்த முடியுமோ, அந்த வகையிலெல்லாம் கடத்த வேண்டும் என்பது தான் இங்கே நமக்கு படிப்பினை. உடனே இன்னொரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல் டைம் மிஷினரிக்கு போகணும்னு சொல்கிறீங்களா? இல்லவே இல்லை. எபேசு சபையை பார்த்து பவுல் என்ன எழுதினார்? தூங்குகிற நீ விழித்துனாரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார்னார். அவர் ஏற்கனவே எபேசியில் உள்ளவங்கெல்லாம் பிரசுத வாங்கல தானே, முதல் லைன்லேயே இருக்குது. எபேசியில் இருக்கிற பிரசுத வாகனங்களுக்கு எழுதுகிறதாக தானே எழுதுகிறாரு. அப்போ தூங்குகிற நீ விழித்து, அவர் பார்ட் இஸ் டு அவேக், காட்ஸ் பார்ட் இஸ் டு கிவ் அஸ் லைட். புரிஞ்சுதா? நாம் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்ய மாட்டார், ஆண்டவர் செய்ய வேண்டியதை நாம் செய்ய முடியாது. எனவே தான் அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்வேன், உங்களுக்கு அநேகருக்கு அதை மனதிலே மனப்பாடமாக பதிந்திருக்கும். We cannot do anything without God. God will not do anything without us. தேவன் அன்றி நாம் எதையும் செய்ய முடியாது. நாம் அன்றி தேவன் எதையும் செய்ய மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியமான சத்தியம். ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா?
இந்த சாக்கு போக்கும் இந்த சோம்பேறித்தனமும் கூட பிறந்த சகோதரிகள். தீஸ் லேசினஸ் அண்ட் எக்ஸ்கியூசஸ் ஆர் ட்வின் சிஸ்டர்ஸ். ஏன் தெரியுமா? எம்பா ஊழியத்துக்கு போனா, ஐயோ வெளியிலே சிங்கம் இருக்கும், தெருவிலே சிங்கம் இருக்கும். சிங்கம் வந்து ஜூலே இல்லை இப்போ, அது என்னமோனு உள்ளே அடைச்சி வச்சுருக்கா, அதுக்கு பேர் சிங்கம் இல்லை சிம்மம். அது என்ன சிங்கம் மாதிரியே பிஹேவ் பண்ணுது, வெளியே சிங்கம் இருக்குது அப்படிமா. இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருப்போம். ஐயோ நான் தனியாக போகணுமா? பொம்பளை பிள்ளைங்க தனியாக கல்ஃபுக்கு போதுங்க, எதுக்கு? துட்டுக்கு. கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைங்க வேலூரில் கிட்டத்தட்ட பாதி வீடுகள் கல்ஃபுக்கு போதுங்க. இங்கே பக்கத்தில் போய் ஒரு கிராமத்துக்கு போனோம், தனியாவா கல்ஃபுக்கு போகிறதில்ல தனியாக? அப்போ நமக்கு சோல்ஸ் பெருசா சில்வர் பெருசா? இதுதான் நம்ம கிறிஸ்தவத்தில் வந்து நாம் மாற்றி அமைக்க வேண்டிய முக்கியத்துவ வரிசை. வேதம் என்ன சொல்கிறது? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் தான் ஞானம் உள்ளவன். அது ஏன் ஞானம் உள்ளவன் வருது? ஏன் ஞானம் உள்ளவன் சொல்லி சொல்கிறோம்? அவன் தான் வந்து மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி செய்தியை சொல்லக்கூடிய அறிவும் யுக்தியும் புத்தியும் ஞானமும் உள்ளவன். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வானமண்டலங்களில் உள்ள நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிப்பார்கள். எங்கள் அம்மாவுடைய கல்லறையிலையும் அப்பா கல்லறையிலையும் அதான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ஆத்மாக்களை கடைசி வரைக்கும் ஆதாயம் பண்ணாங்க. அவங்க நட்சத்திரங்களாய் ஜொலிக்கிறார்கள், ஜொலிப்பார்கள். நாம் ஒவ்வொருவரும் எஸ்ஓபியில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்டாராக இருக்கணும். எப்படி ஸ்டார் ஆகணும்? சோல் வின்னர்ஸ் ஆர் ஸ்டார்ஸ். ஆத்மாதாயர்கள் தான் நட்சத்திரங்கள். இந்த ஆத்மாதாயங்கிறது ஏதோ நாம் விருப்பு வெறுப்பை பொறுத்தவை அல்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னோடு இராதவன் மத்தேயு 12:30 எனக்கு விரோதியாக இருக்கிறான். என்ன இவர் கார்பெண்டரா பிரான் நேசரத்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறாரு, அப்படி தான் பேசுவார் அவர். அவருக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான், என்னோடு இராதவன். சரி உங்களுக்குள்ளன்னா இல்லை, உங்களுக்கு விரோதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, உம்மோடு இல்லை அவ்வளோதான். இல்லைப்பா, நீ ஏன் கூட இல்லைன்னா நீ எனக்கு விரோதி. லைஃப் வித் ஜீசஸ். அதோடு விட்டாரா? என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். பா பா பா பா பா, He who does not gather unto me, he scatters. பா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசியிருக்காரு. அதனால தானே இயேசு புரட்சியாளர். அதனால தானே இந்த மனிதன் பேசினது போல் எவரும் பேசினதில்லைன்னு சொன்னாங்க. அந்த இயேசுவை தானே நம்ம பின்பற்றுறோம். ஆத்மாதாயம் என்பது விருப்பு வெறுப்புக்கு அல்ல. என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உன்னை பிடிச்சேன் இல்லை, நீ போய் மற்றவங்களை பிடி. ஆப்ஷனே கிடையாது. ஒன்று லவ் இல்லை, லைஃப் வித் ஜீசஸ், என்னோடு இராதவன். இன்னொன்று சேர்க்காதவன், லேபர் ஃபார் ஜீசஸ். இன்னொரு சாக்கு போக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஐ ஆம் நாட் ஸ்ட்ராங் எனஃப், ஐ ஆம் நாட் போல்ட் எனஃப், ஐ ஆம் நாட் மெச்சூர் எனஃப், ஐ ஆம் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எனஃப், ஐ ஆம் நாட் கிஃப்டட் எனஃப் டு ரீச் அவுட் டு பீப்புள். பிரியமானவர்களே, ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு செய்தி அனுப்பினார், வெளிப்படுத்தல் 2-3. அதில் ஒரு சபையினுடைய பெயர் என்ன தெரியுமா? ஃபிலடெல்ஃபியா சர்ச். ஃபிலடெல்ஃபியா, ஃபிலே அப்படின்னா பிரதர்லி லவ்னு அர்த்தம். லவ்வுக்கு நிறைய வேர்டு உண்டு, ஃபிலே, எரோஸ், இப்படி நிறையா உண்டு. இந்த ஃபிலடெல்ஃபியாங்கிறது பிரதர்லி லவ். அவங்ககிட்ட என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் சாட்சி சொன்னாய் அல்லவா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன் வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். நீ கொஞ்சம் பலம் தான் இருக்கு, உனக்கு கிஃப்ட் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, பேச்சு திறன் உனக்கு ஜாஸ்தி கிடையாது, நீ பலவீனமானவன், பலவீனமானவள், கரெக்டு. ஆனாலும் என் வசனத்துக்காக நீ நின்னால பாரு, உனக்கு நான் இன்னும் நிறைய திறந்த வாசலை நான் தாரேன். பிரியமானவர்களே, ஆத்மாதாயம் செய்ய நீங்கள் ஓரடி எடுத்து வைத்து பாருங்கள். நீங்கள் ஆச்சரியத்தக்க விதத்திலே, வியத்தகு வகையிலே அநேக கதவுகள் உங்களுக்கு முன்னால் திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனமானார். அவன் பயந்து கதிர்களையெல்லாம் மீதியானியருக்காக உள்ளே ஒழித்து வைக்க முயன்று கொண்டிருந்தான்.
அப்பொழுது ஆண்டவர் அவனை கூப்பிட்டு பலசாலியே வா என்று சொன்னார். நீ போ அப்படின்னாரு. என்ன, எப்படி நான் போகிறது, எனக்கு ஒன்றுமே இல்லையே, பலமே இல்லையே, என் கோத்திரம் கூட அது இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, ஓம் பலத்தை ஏன் பார்க்குறா, ஓம் பலவீனத்தை ஏன் பார்க்குறா, ஒன்றுக்கு திறன் இல்லைன்னு ஏன் பார்க்குறா, உனக்கு அனுபவம் குறைவுன்னு ஏன் பார்க்குறா, நீ ஏன் இன்னும் போதுமான அளவு முதிர்ச்சி அடைய, நான் உன்னை அனுப்புகிறேன்ப்பா, நான் கூட இருப்பேன், நான் கூட நின்று உன்னை நான் பலப்படுத்துவேன்னு சொல்லி சொல்லுகிறார். நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆத்மாதாயம் கடினமான வேலைதான், நற்செய்தி பணி கடினமான வேலைதான், ஆனால் ஆண்டவர் என்று சொல்லுகிறார், என் முகம் மெதுவாயிருக்கும், என் சுமை இலகுவாயிருக்கும். நுகம் நுகம்தான், சுமை சுமைதான், ஆனால் ஆண்டவரோடு கூட அவர் அந்த யோக்கில் ஒரு பக்கம், நம்ம அந்த யோக்கில் ஒரு நுக பக்கம், அவர் அவர் அப்படியே அழகாக நம்ம போகலாம். அதுதான் உண்மையான ரெஸ்ட்ஃபுல் டெஸ்டிஃபையிங் லைஃப். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் பலவான்களையும் சாதுரியவான்களையும் பேச்சுத்திறன் உள்ளவர்களையும் வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பலவீனரை தெரிந்து கொண்டார். யார் பலவீனர்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் உடன் பிறப்புகளாகிய சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், பவுலே சொன்னார், பேதுருவும் சொன்னார், இந்த பெண்கள் வந்து பலவீனமான பாண்டம் சொன்னார், உங்களுக்கு பலம் கம்மி தான். ஆனால் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, பலவீனரை நான் தெரிந்து கொண்டேன், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி. ஒரு நாளும் நினைக்காதீங்க ஆத்மாதாயம் அது ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுக்குற வரம்னு நினைக்காதீங்க. இவாஞ்சலிஸ்ட் ஆகிறது தான் வரம், சுவிசேஷகன் ஆகிறது தான் வரமே ஒழிய ஆத்மாதாயனாக இருப்பது வரமல்ல. அது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், வீடு தீப்பற்றி எரியுதுன்னு வச்சுக்கோமே, திடீர்னு ஒரு வீட்டை பார்க்குறோம் அது தீப்பற்றி எரியுது, எனக்கு இந்த தீயணிக்கிற வரம் இருக்குதா அப்படி நான் யோசிச்சிட்டேன். இப்போனா தீயணைக்கிற பயிற்சி நான் பெற்றிருக்கிறேனான்னு யோசிச்சிட்டேன், ஒன்றும் யோசிக்க மாட்டேன், பக்கெட் எடுத்து தண்ணியை ஊற்றுவேன், பக்கெட் எடுத்து மணலை தூவுவேன். வென் ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர் யூ டோன்ட் ஸ்டாண்ட் வித் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபோல்டட் வண்டரிங் வெதர் யூ ஆர் gifted for firefighting, no, you straight away go do what you can do. Now we are in an emergency, the world is ready to burn with the judgmental fire of God, the entire earth is about to be burned, this is an emergency time, this is an end time, let's go and put off the fire, let us go and save people from this burning. Nehemiah-வை பார்க்கிறோம், எருசலேமினுடைய மதில்களை அவன் திரும்ப கெட்டுகிறான். யாரெல்லாம் அதில் கெட்டினாங்க தெரியுமா, நெகேமியா 3 பிறகு எடுத்து படித்து பாருங்கள். கோல்டு ஸ்மித், தங்க ஆசாரி, லேசாக அந்த ஒரு கண்ணாடி போட்டுட்டு இப்படியே கொத்தும், அவன் போய் கொள்ளு வேலை செய்ய போயிட்டான், கொத்து வேலை செய்ய போயிட்டான். பெர்ஃப்யூமர்ஸ், தைலம் செய்கிறாங்களே, ரொம்ப ஃபைன் ஒர்க்கு, அவனும் அங்கே வேலை செய்ய போயிட்டான். கலெக்டர்ஸ், அரை ஜில்லாவுக்கு இருக்கிற கலெக்டர்ஸ்லாம் வேலை செய்ய போயிட்டாங்க, ஏன்னா இது எமர்ஜென்சி. ஆனால் நோபிள்ஸ், பிரபுக்கள், ஒயிட் காலர், அவங்க காலும் அழுக்க மாட்டாங்க, கையும் அழுக்காக்க மாட்டாங்க, ஷர்ட்டும் அழுக்காக்க மாட்டாங்க, ஒயிட் காலர் பீப்புள், அவர்கள் தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை என்று இருக்கிறது. அதைத்தான் மல்கியாவிலே ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் அன்று காட்டுவேன் என்று சொன்னார். நாம் எந்த பக்கத்தில் நம்ம இருக்க போகிறோம் இன்றைக்கு நாம் அதை தீர்மானிப்போம். எப்படி ஆரம்பிக்கிறது, ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 4 ஒரு வட்டம் உன் வீட்டிற்கு, உன் சிநேகிதரிடத்திற்கு போ. நம்ம ரிலேட்டிவ்ஸு, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்குது, எப்போ எத்தனை கல்யாணம், மாமாவுக்கு மாமாவுக்கு, அத்தைக்கு அக்காவுக்கு, பேரனுக்கு பேரன் பிறந்திருக்கான், எப்போ இதுக்கெல்லாம் கூட நம்ம போகிறோம், அது ரொம்ப பெருமை நமக்கு, இதுக்கு அதுக்கு அதுக்கு அதுக்கு சட்டிக்குள்ள பெட்டிக்குள்ள கோஹோம் டி ஆஃப். அவங்க எல்லாருக்கும் போய், உங்கள் கையில் நல்ல புத்தகங்கள் இருக்குல்ல, கிறிஸ்டியன்ஸ் தானே, டெய்லி வாசிக்கிற அந்த பெற்றவருடைய ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேர் கையிலையும் நான் போய் கொடுக்க போகிறேன், எடுக்கலாமே, கோஹோம் டு யர் ஃப்ரெண்ட்ஸ்,
and tell them how many great lessons you have learned from that book. Go to the streets. தெருக்களில் போங்க. வர வேண்டியவங்களும் வரமாட்டாங்க. தெருக்களுக்கும் சந்திகளுக்கும் போங்க. எல்லாரையும் கூட்டுவாங்க. என் வீட்டில் இன்னும் இடம் நிறையா இருக்குது. ஸ்ட்ரீட்ஸுக்கு போங்க. ட்ராக்ஸ் கொடுக்க போங்க. சும்மா அவங்க ஒருத்தையும் உட்காந்துருப்பான், அவனுக்கு கொடுங்க. என்னங்க, எனக்கு சமாதானம் கிடச்சிருச்சுங்க, உங்களுக்கும் கிடைக்கும். மிஞ்சி போனால் என்ன செய்வான், ரோட்டில் போகிறவன் அந்த பேப்பரை எடுத்து அப்படியே கசக்கி, அந்த பேப்பர் இருந்தால் இதான் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேப்பரை எடுத்து அப்படியே கசக்கி உங்கள் முகத்தில் எறிவான். யாராவது பேப்பர் பால் எரிஞ்சு செத்துருக்காங்களாங்க, மேக்ஸிமம் டிராக்டர் அப்படி தானே செய்வான், வேறு ஒன்றுமே அவன் செய்ய முடியாது. கர்த்தர் தான் அவங்களோட இருக்கிறாரு. மூணாவது, ஆண்டவர் சீடர்களை அழைத்து என்ன சொன்னார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு, அருகே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. கழுத குட்டி, அப்போ அது பெண்கள் தான் அர்த்தம். பெண்கள் தான் நிறைய இன்றைக்கி பாரம்பரியங்களில் கிடக்கிறாங்க. இந்தியாவில் 50%, திருச்சபையில் 50% பெண்கள் தான். பெண்கள் தான் பெண்களை ரீச் பண்ண முடியும். ஆண்கள் போனாங்கன்னா நிறைய கிராமத்தில் பெண்கள் நின்று பேசக்கூட மாட்டாங்க, பெண்கள் தான் போக முடியும். நம்ம தானே செய்யணும், போவோம். பெண் கழுதை அது, ஏன்னா கழுதையும் கழுதை குட்டின்னு இருக்குது, அப்போ அது பெண் கழுதை, அதை அவுத்துட்டு வாங்க. சண்டே கிளாஸ் மூலமாக தான் நிறைய மினிஸ்ட்ரி நடக்குது. சிறு பிள்ளைகள் மூலமாக தான் அநேக மிஷினரி ஒர்க் நடந்திருக்கு, அநேக எழுப்புதல்கள் உண்டாயிருக்கு. கடைசியில் கோ இன்ட் ஆல் தி வேர்ல்டு. இந்த வட்டத்தை பாருங்கள், அழகு ஜாமெட்ரி. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள், கோ ஹோம் ரிலேட்டிவ்ஸ். செகண்ட் சர்க்கிள், கோ டு த ஸ்ட்ரீட்ஸ் நெய்பர்ஹுட். அடுத்த சர்க்கிள், கோ டு த வில்லேஜ், தட் இஸ் ரூரல் இவாஞ்சலிசம். அடுத்த சர்க்கிள், கோ ஆல் ஓவர் தி வேர்ல்ட், அது ஃப்ரான்டியர். இது எப்படின்னா, ஒரு இந்த குளத்தில் ஒரு கழுதைக்கு போட்டிங்கன்னா அப்படியே ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவோம், அப்படியே வட்டம் வட்டம் வட்டம் வட்டம் வட்டமாக போய் அது கடைசி வரைக்கும் அது போகும். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை அதிசயிக்க செய்வார், அதிசயங்களை அவர் உங்களுக்கு காணப்படுவார். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான சீக்ரெட் என்ன, போகணும். கோ, காஸ்பல்னாலே GOSPEL, கோ அண்ட் ஸ்பெல், அதான் காஸ்பல். God, GOD, 2/3 of God is go தாங்க. போகாம ஒன்று நடக்காது. ஐயோ பேதுரு எத்தனை தடவை கடலுக்கு வராரு, ஐயோ யோவான் எத்தனை நேரம் கடலுக்கு மீன் பிடிக்க வராரு. ஒரு நாள் நம்மளே வந்து பேதுரு வீட்டுக்கு போவோம்னு சொல்லி எந்த மீனாவது வருவாங்க. மீன் வந்து மீனவனை தேடி வராதுங்க, மீனவன் தாங்க மீனை தேடி போகணும் எப்பவும். நம்ம கடவுள் என்ன சொன்னார், போங்க போங்க போங்கன்னாரு. நம்ம சபையிலையும் நம்ம கூட்டங்களும் என்ன செய்கிறோம், வாங்க வாங்க வாங்கங்கிறோம். எல்லாம் உள்ட்டாக தான், போங்கன்னாரு நம்ம வாங்கங்கிறோம், அது ஒன்றும் நடக்காது. நம்ம தான் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும். கோ அவுட் வேர் தி சின்னர்ஸ் ஆர், பாவிகள் இருக்கும் இடத்திற்கே புறப்பட்டு செல்லுங்கள். கோ வேர் தி ஃபிஷ் ஆர், மீன் எங்கே இருக்கு அங்கே போங்க நீங்கள், அது வராது உங்களை தேடி. கோ கோ கோ, இந்த பிரின்சிபிளில் தான் 5 ஆண்டுகள் நான் காரைக்குடியிலே பொறியியற் கல்லூரி மாணவனாக இருக்கும் பொழுது தினசரி ஜபம், வாராந்திர உபவாசம், வாராந்திர சுவிசேஷ பணி. அப்படி போகும்பொழுது தான் நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போனோம். இன்றைக்கி எனக்கு ராமேஸ்வரம் குறித்து ஒரு பெரிய பாரம், ஏன் தெரியுமா, தமிழகத்திலே அதிக வறண்ட, ஆன்மீக வாழ்விலும் அதிக வறண்ட மாவட்டம் அது. மாணவர் பருவத்திலே எனக்கு ராமேஸ்வரத்தை பற்றி ஒரு கிறுக்கு பிடித்தது, அந்த கிறுக்கு இன்னும் என்னை விட்டு போகவில்லை. ராமேஸ்வரம் அங்கே நீங்கள் அதிகமாக கேள்விப்பட மாட்டீங்க, திருச்சி மீட்டிங் வாங்க, தஞ்சாவூர் மீட்டிங் வாங்க, மதுரை மீட்டிங் வாங்க, மெட்ராஸ் மீட்டிங் கேட்க வேண்டாம். ராமேஸ்வரம் மீட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ராமநாதபுரம் மீட்டிங் கேட்க வராது, ஏன்னா அங்கே போனால் காசு நிறைய கலெக்ட் பண்ண முடியாது, அதனால் யாரும் அங்கே போக மாட்டாங்க. பட் அங்கேயும் ஆத்மாக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் செய்துகிட்டே இருந்தோம். குஷ்ரோகிட்ட போனோம், 5 வருஷம் பண்ணோம், 2 வருஷம் IIT பண்ணோம், அதான் பண்ணோம். என்னாச்சு, ஒரு பெரிய ஆலமரமான இயக்கம் உருவானது. அதை நினச்சிக்கிட்டா நான் போய் அந்த தனவ மாலையில் போய் ஜோம்னு போனோம். அதை வச்சுக்கிட்டா வந்து அப்படியே ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு மெகாஃபோனை தகரத்தில் செய்து நான் தான் அதுக்கு பெயிண்ட் அடித்தேன், பெயிண்ட் அடித்து எழுதினேன். அதில் அப்படியே வச்சுக்கிட்டு போய் கிராமத்தில் போய் கற்றுனேன். எஜிஎம் காலேஜிலேருந்து கிராமங்களில் போய் காலேஜஸ் டு வில்லேஜஸ். இன்றைக்கி அது என்னாச்சு, ஒரு பெரிய மிஷினரி இயக்கமாச்சு. அருமையான எஸ்ஓபி ஃபேமிலி, என்னுடைய உடன் பிறப்புகளே உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ கேட்குறேன். எஸ்ஓபி ஃபேமிலி வந்து இது விளையாட்டுக்கு இல்லை, ரிட்டையர்ட் ஆகிட்டார் வேறு என்ன தெரிய, அந்த என்ன செய்யன்னு தெரியாமல் இப்படி என்னத்தையும் பண்ணி கிடையவே கிடையாது. தேவனுடைய திட்டத்தில்
தீர்க்க தரிசன வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டத்தில் எப்படி 1963 68 70 வரைக்கும் கல்லூரி வளாகத்தில் நடந்த ஒரு ஜபக்குழு மூலமாக ஒரு பெரிய இந்திய அளவிலான ஒரு இயக்கம் பிறந்ததோ, அதே விதமாக இந்த எஸ்ஓபி ஃபேமிலியில் உள்ள அத்தனை அங்கத்தினர்களும் தீவிர ஈடுபாடு கொள்வார்களானால் திருச்சபை சரித்திரத்தில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய இயக்கம், நிறுவனம் அல்ல, ஒரு பெரிய இயக்கம் இந்த எளிய முயற்சியினால் உண்டாகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒளிப்பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இதை காணுவதற்கு ஒருவேளை நான் இருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் நிச்சயமாக அதை கண்டு களிப்பீர்கள். நம்மை இந்த பாதையிலே நடத்தி செல்வதற்காக எப்படி பிரேயர் லீடர்னு சொல்லி ஜோன்ஸ் ராணியை நம்ம போட்டோமோ, அதே மாதிரி நம்முடைய அவுட்ரீச் லீடர் என்று திருப்பூரை சேர்ந்த நம்முடைய பிரேம் சகோதரனை நான் நியமித்திருக்கிறேன். சகோதரன் பிரேமையும் சகோதரன் பிரியதாசையும் ஜூன் 13 நான் வேலூருக்கு அழைத்து பல மணி நேரங்கள் நான் செலவழித்தேன். என்னுடைய மகளும் என்னோடு கூட இருந்தாள். அதிலே அவர்கள் இருவருடைய உடன்பாட்டோடு தம்பி பிரேம் அவர்களை அவுட்ரீச் லீடர், வெளி உலக ஊழியத்திலே நமக்கு எப்படி ஜபத்திலே சகோதரி நடத்துகிறார்களோ அப்படியே இதை நம்ம நடத்துவதற்கு, நமக்கு ஆலோசனை கூறுவதற்கு, இதை ஒருங்கிணைப்பதற்கு அந்த சகோதரனை நாம் நியமித்திருக்கிறோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை நோக்கி கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாக நாங்கள் கூடி வர கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய இருதய பாரத்தை உங்களுடைய திருவசனத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் ஒருவரோடு பகிர்ந்து கொண்டதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு முன்பதாக கர்த்தாவே ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூமி எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னீர். அந்த வேலையை நாங்கள் துரிதப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. வந்த அத்தனை பேருக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வர முடியாத சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். துதிகன மைமனில் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

இது ஆக்சுவலி ஒரு இங்கிலீஷ் சாங் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க தமிழில். இயேசுவை நம்பி பிளஸ்ட் அஷ்யூரன்ஸ்னு இங்கிலீஷில் பாடணும். இந்த பாட்டு யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் ஃபேனி கிராஸ்பி. அவங்க 200 இயர்ஸ்க்கு முன்னால் பிறந்தாங்க, 1820 பிறந்திருக்காங்க. ஷி லிவ்ட் ஃபார் அரவுண்ட் 95 இயர்ஸ், 95 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 8,000 to 9,000 பாடல் எழுதியிருக்காங்களாம். நியர்லி 8,000 to 9,000 சாங்ஸ் அண்ட் ஹிம்ஸ் ஷி ஹஸ் கம்போஸ் இன் ஹர் லைஃப் ஸ்பேன். ஆனால் எப்படி கம்போஸ் பண்ணாங்கன்னு கேட்டால், தட் இஸ் அ பிக் சேலஞ்ச். பீயிங் பிளைண்ட், அவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஷி வாஸ் பிளைண்ட் வென் ஷி வாஸ் 2 months ஓல்ட். ஷி பிகேம் பிளைண்ட், குழந்து சின்ன பிள்ளையாக பிறந்து 2 மாதத்தில் அவங்களுக்கு கண் பார்வை இழந்தாங்க. ஸோ ஒருத்தர் திடீர்னு அவங்கள போய் கேட்டாங்களாம், இப்படி உங்களுக்கு கண்ணு தெரியாமல் இத்தனை பாட்டு அழகாக எழுதிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கண்ணு பார்வை வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? இது என்னப்பா கேள்வி, அது ஆசை இருக்குமா இல்லையாண்ணா? ஆனால் அவங்க ரிப்ளை வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்க சொன்னாங்க, நோ ஐ அதை பற்றி நான் கவலைப்பட்டது இல்லை. ஷி யூஸ் டு பி ஆல்வேஸ் ஹாப்பி. எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், இதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். ஏன்னா நான் இங்கே கண்ணை மூடும் போது இங்கே என் வாழ்க்கை முடிஞ்சு, வென் ஐம் கோயிங் டு ஹெவன், மை ஃபர்ஸ்ட் சைட், வெரி ஃபர்ஸ்ட் சைட், என் கண்ணிலேருந்து ஐம் கோயிங் டு சீ ஜீசஸ். தட் இஸ் மை க்ளோரி. அண்ட் அது ஒரு நாள் நினைக்கும் போது இட் ஜஸ்ட் புஷஸ் மீ. அதனால்தான் நான் இங்கே ஓடிட்டுருக்கேன். அண்ட் தட் இஸ் வை ஷீ சாங், திஸ் இஸ் மை ஸ்டோரி, திஸ் இஸ் மை சாங். என்ன ஸ்டோரி? இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். ஹர் லைஃப் ஸ்டோரி வாஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். ஆமென். ஸோ இவங்ககிட்ட நம்ம ஒன்று கற்றுக்கலாம், நம்ம வாழ்க்கையும் நம்ம கதையும் அது இயேசுவாக இருக்கணும். ஹல்லேலூயா. பீப்புள் ஹூ சீ அஸ் மஸ்ட் சீ ஜீசஸ் இன் அஸ். ஆமென். உணர்ந்து அந்த கோரஸ் மட்டும் திருப்பியும் பாடலாமா? திஸ் இஸ் மை ஸ்டோரி, திஸ் இஸ் மை சாங்.

ஆமென். இங்க மட்டும் சோதனை, அங்க போய் ஹெவன்ல மட்டும் சோதனைக்கு போறது இல்ல, ஹியர் ஆன் பிளானட் எர்த். ஆமென். அவங்கள மாதிரி whenever we sing this song, அவங்க யோசிச்சுக்கோங்க, she was very happy. அவங்ககிட்ட என்ன இல்லைன்னு குறித்து அவங்க அதை பற்றி கவலைப்படாம, மர்மர் பண்ணாமல், கிரம்பிள் பண்ணாமல், வாட் ஷி ஹேட் ஷி ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் தட். நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஐயோ இது இல்லையே அது இல்லையேன்னு புலம்புறது விட்டுட்டு, கடவுள் எனக்கு என்னலாம் கொடுத்துருக்காரு அதை நம்ம யோசனா, தேர் பி அ சாங் இன் அ ஹார்ட். ஆமென். அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் வி கேன் சிங் அ சாங். என்ன அவள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரோ அதை வச்சு நாலு பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடலாம், நல்லா தெரிஞ்ச பாடல். நீ வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. Let us not forget anything what the Lord has done. Amen.

அம்மா மறைவிடமா இருந்ததுனால தான் நம்ம இந்த ஜீவனோட இருக்கிறோம். ஆமென். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம் வி ஆர் ஹியர். ஹalleluya. வளர்கின்ற பிராயத்தில் கூடவே இருந்தார். சிந்தை முழுவதும் நிறைத்து வந்தார். யோசிச்சு பாருங்க, God has brought us all the way along. சின்ன பிள்ளையில இருந்து கை பிடிச்சு, people who have started with us are no more today, but God has given us life today. We just praise him.

என் தேவை நீங்க ஏசப்பா, என் தேவை நீங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வாட்டி சுவாசிக்கும் காற்றிலும் நீங்க, ஒவ்வொரு மூச்சிலும் நீங்க, என் ஆசையெல்லாம் நீங்கன்னு உணர்ந்து கடைசி ஒரு வாட்டி சொல்றீங்களா?

நீங்க தேவ ராஜா சொல்லாமா வாயிலை திறந்து யாரும் மௌனமா இருக்க வேணாம். Just ask him, Lord, I need you, Lord. More of you, Master. I need more of you, Lord Jesus. When a kiruba vendum thagappane unga irakku enak venum Yesuve solringla. Your grace, I need your grace, Lord, sollama. Enakkunu sollike edhum illa Yesappa. இவ்வளோ நாள் நான் இங்கே இருக்கிறேன்னா, இவ்வளோ நாள் நான் வளர்ந்து வந்திருக்கேன்னா, அது நீங்கள் தான்ப்பா காரணம்னு சொல்கிறீங்களா? இட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் யூ லார்ட் ஜீசஸ்.

காலையில என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண தெய்வம் அல்ல, அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். உன் வாழ்க்கையில முடங்கி போன காரியங்களை விடுவிக்கிறவர். பல நாட்களாய் உன் வாழ்க்கையில நடக்காத உன் முயற்சியினால, உன் ஞானத்தினால, உன் புத்தியினால, உன் அறிவினால, உன்னுடைய சாமர்த்தியத்தினால நீ பெற முடியாத காரியங்களை என் தேவன் முடித்து தர வல்லவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை விசுவாசிப்பாயானால் ஆண்டவர் எதை விரும்புறாருன்னு சொன்னா, நீ உண்மையா விசுவாசிப்பாயானால் நீ வாயத்திறந்து ஆண்டவருக்கு நன்றியோடு நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு நல்ல வழி என்னன்னா, இதை மாதிரி பாடல்களை பாடும் பொழுது நீ வாயத்திறந்து விசுவாசத்தோட அதை அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு எனக்காக ஒரு அற்புதம் செய்வீர் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோட அந்த பாடலை சிங் இட் வித் ஃபெய்த். உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ, ஒரு வரி தெரிஞ்சா கூட பரவாயில்ல, ராகம் தெரியாவிட்டால் கூட அந்த வரியை உங்க வாயினால சொல்லி அறிக்கை பண்ணுங்க. எனக்கு இன்றைக்கு செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த ஆலயத்தை விட்டு நான் போகும்போது ஒரு அற்புதத்தை நான் காணணும் ஆண்டவரே, ஒரு சாட்சியை நான் கேட்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே என் காரியங்கள் மாறுதலாய் முடிய பண்றதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அதை விசுவாசித்தவர்களாக சேர்ந்து இந்த ஒரு வரியை

ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீ வெட்கப்படுத்தாதபடி நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே நீர் செய்கிற நல்ல தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி எங்கள் ஸ்தோத்திரங்களை உமக்கு முன்பாக படைக்கிறோம்.

சிந்திப்போம் செயல்படுவோம். ஒவ்வொருத்தருக்கும் குட் மேனர்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ் என்னன்னு கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. நல்ல நடத்தை, ஒழுக்கம், ஆச்சாரம் இப்படி சொல்லலாம். குட் மேனர்ஸ்னா என்ன? ஆண்டன் செக்கோவ் அப்படிங்கிற ஒரு கதாசிரியர் ரொம்ப அழகா சொல்றாரு, குட் மேனர்ஸ்னா சாப்பாட்டு மேஜையில எதையும் கொட்டாம இருக்கிறது இல்லை, வேற யாராவது கொட்டிட்டாங்கன்னா அதை கண்டுக்காம இருக்கிறது மாதிரி இருக்கிறது தான். பூரணமானவங்களா சிறந்தவங்களா நாம இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. மத்தவங்களோட குறைகளை நாம மென்மையா நயத்தோட எதிர்கொள்ளணும்னு சொல்றாரு. நான் சொல்றத கேட்கும் போது இது ஒன்னும் செய்யறது பெரிய விஷயமா தெரியாது, ஆனா நடைமுறை வாழ்க்கையில நாம இதை கடைபிடிக்கணும்னா ஆண்டவருடைய துணை இல்லாம செய்ய முடியாது. சமூக ஆச்சாரம் அல்லது சமூக விழிப்புணர்வோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, நம்முடைய தரத்தை மதிப்பீட மத்தவங்க கிட்ட திணிக்கிறது இல்லை. அப்படி செஞ்சோம்னா நாம ஏமாற்றம் தான் அடைவோம். அதுக்கு பதிலா அடுத்தவங்க தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு பெரிய மனசு பண்ணி அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அவங்களும் நாம செய்யும் தவறுகளை பெருசா எடுத்துக்கிட மாட்டாங்க, நல்லுறவு பலப்படும். இன்னொன்னு இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு எதிரா மத்தவங்க ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அல்லது நாம புண்படும்படி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அதை நாம முழு மனசோட மன்னிக்கணும். இது அவ்வளவு ஈஸி இல்லை. மத்தவங்கள மன்னிக்கிறது கஷ்டமானதுதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நம்ம தினமும் செய்ய வேண்டிய ஜெபத்துல இதை சேர்த்திருக்காரு. அதோட இதுக்கு விளக்கத்தையும் சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தவங்களை மன்னிக்கும் மனப்பக்குவம் நமக்கு இருக்குதான்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை அலசி ஆராய்ஞ்சு பார்ப்போம். அப்படின்னாதான் நாம நல்ல நடத்தை உள்ளவங்களா இருக்கிறோம்னு அர்த்தம்.

எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 7. இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனும் ஆயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசவபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பெயராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருந்திருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலால் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களுக்கும் ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கும் கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாய் இருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்கு உள்ளானவராய் இருக்கிறாரே. அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிப்பிடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் ஜூதா கோத்திரத்தில் தோன்றினது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்ததின் நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கில் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தன்னுடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர்
ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டியதில்லை. எனினில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை உரேதரம் செய்து முடித்தார். நியாய பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்தின் பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமும் என்றென்றைக்கும் பூரணாரான குமாரனை ஏற்படுத்துகிறது. ஆமீன்.

இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இலவசமாய் நமக்கு தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அரசராகும் ஆண்டிகள், பாப்பர்ஸ் டர்ன்ட் பிரின்சஸ். வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 2:5-15. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஓரிடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனு மகனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்! அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உமது கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் அப்படியானார். இன்றைய மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் 3:21. நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். To him who overcomes, I will give the right to sit on my throne. கடவுள் நமக்கு அருளும் மீட்பு பெரியது, அது மாட்சிமை நிறைந்தது. ஏனெனில் அவர் தமது மீட்பின் மூலம் நமக்கு படைப்பின் மீது ஆளுகையை திரும்ப தருகிறார். மனிதரை நீர் நினைவில் கொள்ளுவதற்கும் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவர்கள் எம்மாத்திரம்! அவர்களை தேவ தூதரை விட சற்றே சிறியவர்களாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்களை முடிசூட்டி உமது கரத்தின் படைப்பிற்கு மேலாக அவர்களை அதிகாரிகளாக வைத்து எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று வாசிக்கிறோம். கடவுளின் பெரும் படைப்பிற்கு முன் மனிதன் எத்தனை சிறியவன்! நாம் தூசிதான்,

வான்தூதரை விட நாம் சிறியவர்கள். தூதர்கள் ஆவியா இருப்பதால் எங்கும் அவர்கள் செல்லலாம். நாம் இறப்பதுண்டு, தூதர்களோ இறப்பதில்லை. மனிதன் காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டவன். எனினும் மண்ணுலகின் மீது கடவுள் அவனை அதிகாரியாக்கினார். ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார். ஆனால் மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததால் தனது அதிகாரத்தை இழந்து பயமும் குற்ற உணர்வும் நிறைந்தவனாய் மாறினான். கடவுளோ அவனை அப்படியே விட்டுவிடாமல் தனது மைந்தன் மூலமாக அவனுக்கு மீட்பு அருளுகிறார். இந்த மீட்பு என்பது அவன் இழந்த மகிமையையும் மதிப்பையும் திரும்ப பெறுதலாகும். இட்ஸ் எ ரெஸ்டரேஷன் ஆஃப் க்ளோரி அண்ட் ஆனர். கெட்டகுமாரனின் சரிதை இச்சத்தியத்தை தெளிவாக விளக்குகிறது. அவனுக்கு உயர்ந்த ஆடையும் கொழுத்த கன்றின் விருந்தும் தரப்படுகிறது. அதாவது உறவு, ஆளுகை, மதிப்பு, மகிழ்ச்சி ஆகிய யாவற்றையும் முழுமையாக அவன் திரும்ப பெற்றுக்கொள்கிறான். மட்டுமல்ல, வேலைக்காரனாய் அண்டிக்கொள்ள வந்த மகனுக்கு மோதிரத்தை அணிவித்ததால் தன்னோடு வீட்டில் அதிகாரியாகும் நிலையில் தந்தை அவனை திரும்ப இருத்தினார். இதுவே மீட்பு, ஆண்டியை அரசனாக்குதல். நாம் திரும்ப பெற்ற அதிகாரத்தில் நிகழ்கால மற்றும் வருங்கால இரு கூறுகளுமே உண்டு. பிரசன்ட் ஆஸ்பெக்ட் ஆஸ் வெல் அஸ் த ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட். விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் இயேசு. ஆகவேதான் சீடருக்கு பிசாசுகள் கீழ்ப்படிந்தன. மனிதருக்கும் நமக்கும் விரோதமான அந்தகார சக்திகள் மேல் இன்று நாம் இந்த அதிகாரத்தை செலுத்தி அவற்றை மேற்கொள்ளலாம். ஆனாலும் திரும்ப பெறுதல் என்பது எதிர்காலத்தில் தான் முற்று பெறும். எனவேதான் இன்னும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்று நாம் எபிரேயரிலே வாசிக்கிறோம். பகைவனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் குழந்தைகள் வாயினால் வலிமை உண்டாக்கினீர் என சங்கீதம் 8:2 கூறுகிறது. ஆனால் பகைவன் இன்று அடங்கி இல்லையே. ஆனால் ஒரு நாள் வரும், அன்று கடவுள் தம் மக்களுக்கு வெற்றி கொடியாவார். அப்பொழுது பால் குடிக்கும் குழந்தை பாம்பு வலையில் விளையாடும், கட்டுவிரியின் புற்றிலே அது கை வைக்கும். பூமி கடவுளை அறிகிற அறிவினால் மட்டும் நிறைந்திருக்கும். எனவே பிரியமானவர்களே, இரட்சிப்பு என்பது வெறும் பாவ மன்னிப்பு அல்ல, அது நாம் திரும்ப பெறுகிற தேவ மகிமையாம். சால்வேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், இட் இஸ் ரெஸ்டரேஷன் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். இப்பொழுது நாம் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது தேவ மகிமையை திரும்ப பெற துவங்குகிறோம். எனவேதான் இயேசு சொன்னார், நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். To him who overcomes, I will give the right to sit with me on my throne. ஆண்டிகள் அரசராகிறார்கள். Paupers become princes. Hallelujah. எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான சத்தியத்திற்காகவும் இந்த தியானத்திற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். படுகுழியில் கிடந்தோம், சாக்கடையில் கிடந்தோம், நாற்றமெடுத்து கிடந்தோம், தேடுவாரற்று கிடந்தோம், புழுதியில் கிடந்தோம், ஒன்றுமில்லாமல் இருந்தோம். ஆனாலும் உம்முடைய அன்பு எங்களை தேடி வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வெறுவனே உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஒரே வார்த்தை மட்டுமல்ல, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எல்லா விதமான நன்மைகளுக்கும் சுதந்திரவாளிகளாக நீர் எங்களை ஆண்டவரே மாற்றிவிட்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உண்மையாகவே இது சாதாரண இரட்சிப்பு அல்ல ஆண்டவரே, இது இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு.
உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த இரட்சிப்பை குறித்து ஏனோ தானோ என்று நாங்கள் கவலையற்று இருக்க வேண்டாம். இந்த இரட்சிப்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதிலும் நாங்கள் மெத்தனமாய் இருக்க வேண்டாம். ஆண்டிகளை அரசராக்கும் செய்தியை விட இந்த உலகத்தில் மேலான நல்ல செய்தி வேறு என்ன ஆண்டவரே? அவிதமான உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கும் உமது வழிகளை உபதேசிப்போம், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். எங்களை மறுபடியுமாக உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த மகிமையை இன்னும் நாங்கள் மகிமையின் மேல் மகிமையடைந்து ஒரு நாளிலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போலவே நாங்கள் மாறுகிற நாளை எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த நாளும் நெருங்கிடுது, தேவ சாயலாக மாறிடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களையும் இந்த விண்ணப்பத்தையும் உம்மிடத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என் சாபத்தை நீக்கியிருக்கிறார், என் வியாதியை நீக்கியிருக்கிறார், என் ஏழ்மையை நீக்கியிருக்கிறார். சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சிலுவையில யாவையும் எனக்கு செய்து முடித்தார். இனி நான் பாவியாள நீதிமான் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது.

சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து முடித்த தேவர், ஒரு குறை நீங்க வைக்கவே இல்லையா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகலவற்றையும் செய்து முடித்தவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் பெரியவர் பரிசுத்தர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போமா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டே இருப்போமா. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த யூதாவின் ராஜசிங்கமான தெய்வம் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவராயும் இருக்கிறார், தந்தை போல நம்மை ஆற்றுகிறவருமாயிருக்கிறார். ஹாலேலூயா.

உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவீங்களா, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீர் போதும் என்னுடைய வாழ்க்கையில, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய பலவீன நேரத்தில் உடைய கிருபையினாலே என்னை தாங்குகிறவரையுமே நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குறித்து அநேகர் தவறாய் பேசும் பொழுது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் போதும், ஆண்டவரை பார்த்து சொல்ற நேரம், ஆண்டவரே என் வாழ்க்கையில காரியங்கள் மேலும் கீழுமாய் போய்கொண்டிருக்கிறது, என் காரியங்கள் நிரந்தரமா இல்லையே, ஆனாலும் நான் சொல்லுகிறேன் நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் போதும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கையில துன்பங்கள் சூழ்ந்து வரும் பொழுதும் கூட நீர் எனக்கு போதும், என் துன்பங்களை மாற்றுகிற தேவன், மலை போல வருகிறவை ஆண்டவரை பணி போல விளக்குகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே.

கரங்களை எடுத்து நன்றி சொல்லுவோமா? நீங்க போதுமாண்டவரே, நீங்க போதுமாண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமை போல ஒருவருமே இல்லை. அதற்காக உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஹாலேலூயா, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Lord. ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர்.

கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். உங்க கிருபைக்காக நன்றி இயேசுப்பா, உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah.

அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவரீருடைய சுத்த கிருபை. அதற்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை, எங்களை தாங்குவது உம்முடைய கிருபை, எங்களை பாதுகாப்பது உம்முடைய கிருபை. உங்க பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில எங்களை நிறைவாக்குகிறதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நிறைய கேள்விகள் எங்களிடத்திலே உண்டு சுவாமி, என்னுடைய மனதிலே அநேக பாரங்கள் உண்டு. ஆனால் மனிதனுக்கு அது தெரியாது, உமக்கு அது தெரியும். அதற்காக நன்றி. இந்த நாளில என்னோடு இந்த ஜபத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கேளுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவர. மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். I need to listen to the word of God. I need to listen to the voice of God. தேவ சத்தம் ஆண்டவரே இந்த நாளில துணிக்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. யோவான் 10:25. அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பணக்கார மனிதன் ஒருவர் மிகப்பெரிய எஸ்டேட் வைத்திருந்தார். அவருடைய வீடுகளில் அங்கு அநேகர் வாடகைக்கு குடியிருந்தனர். திடீரென அவர் ஒரு நாள் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். என்னுடைய எஸ்டேட்டில் குடியிருக்கும் எல்லாருடைய கடன்களையும் நான் அடைக்க விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்ட நாளில் என்னுடைய அலுவலகத்திற்கு 10:00 முதல் நண்பகல் 12 மணிக்குள் நீங்கள் வந்தால் உங்கள் கடனுக்குரிய தொகையை காசோலையாக தருவேன் என்று தேதியும் குறிப்பிட்டிருந்தார். இந்த அறிவிப்பு அடங்கிய நோட்டீஸ்கள் எஸ்டேட்டின் பல பகுதிகளிலும் ஒட்டப்பட்டிருந்தன. இதை பார்த்த மக்கள் அனைவரும் இதை குறித்தே பேசிக் கொண்டிருந்தனர். சிலர் இது ஒரு வதந்தியாக இருக்கும் என்றனர். ஒரு சிலரோ நம்முடைய கடன்களை எல்லாம் முதலாளி எவ்வாறு அடைப்பார், இதெல்லாம் உண்மையாக இருக்காது என்றனர். முதலாளி குறித்த நாளும் வந்தது. 10:00 முன்பாகவே பெரும் திரள் கூட்டம் அவருடைய அலுவலக காம்பவுண்டிற்கு வெளியே நின்றிருந்தனர். சரியான நேரத்தில் எஸ்டேட் முதலாளி தன்னுடைய உதவியாளருடன் காரில் வந்து இறங்கினார். வெளியே நின்றிருந்த ஒருவருக்கு கூட உள்ளே சென்று தன்னுடைய கடனை அடைப்பதற்குரிய பணத்தை வாங்கி வர துணிச்சல் வரவில்லை. அதற்குள்ளாக 1 மணி நேரம் கழிந்து விட்டது. அப்போது வயதான தம்பதியர் ஒருவர் தங்கள் கம்பை ஊன்றி கொண்டு நடந்து வந்தனர். தங்கள் கை நிறைய கடனுக்குரிய ஆவணங்களை வைத்திருந்தனர். நாங்கள் சாவதற்கு முன்பு இந்த கடன்களெல்லாம் அடைக்கப்பட்டுவிட்டால் கடன் இல்லாமல் நிம்மதியாக சாவோம். இந்த செய்தி உண்மையாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றனர். வெளியே நின்றிருந்தவர்கள் அவர்களிடம், நீங்கள் உள்ளே போங்கள், ஒருவேளை உண்மையிலேயே அவர் உங்கள் கடன்களை அடைக்க பணம் கொடுத்தால் சீக்கிரமாக வெளியே வந்து எங்களிடம் சொல்லுங்கள், நாங்களும் வந்து எங்கள் கடனுக்குரிய காசோலையை வாங்கி கொண்டு வருவோம் என்றனர். வயதான தம்பதிகள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று துணிச்சலோடு முதலாளியின் அலுவலகத்திற்கு சென்றனர். உள்ளே இருந்த உதவியாளர் இவர்களுடைய கடனுக்கான ஆவணங்கள் அனைத்தையும் வாங்கி மொத்த தொகையை கூட்டி பார்த்தார். பின்பு அந்த தொகைக்கான காசோலையை முதலாளி அவர்களிடம் கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு சந்தோஷத்தோடு அவர்கள் வெளியே வர முற்பட்ட போது முதலாளி அவர்களிடம், இல்லை, 12:00 நீங்கள் உள்ளேதான் இருக்க வேண்டும் என்றார். வெளியே நின்று கொண்டிருப்பவர்கள் தங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லியும் முதலாளி மறுத்துவிட்டார். நீங்கள் என் வார்த்தையை நம்பி வந்தது போல அவர்களும் என் வார்த்தையை நம்பி வந்தால் வரட்டும், நீங்கள் போய் சொல்லி அவர்கள் வரவேண்டியதில்லை என்றார். 12 மணி ஆன பின்பு கதவு திறக்கப்பட்டது. வயதான தம்பதியினர் வெளியே வந்து நடந்ததை சொன்னதும் வெளியே நின்றிருந்தவர்கள் தங்கள் தலையில் அடித்து கொண்டு அழுதனர். முதலாளி தனது காரில் ஏறி வீட்டுக்கு சென்று விட்டார். காருக்கு பின்னாலேயே அவர்கள் ஓடியும் ஒன்றும் பலனில்லாமல் போனது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைகளை நம்பினால் அவருடைய வார்த்தையில் உள்ள அனைத்து வாக்கு தத்தங்களும் நம் வாழ்வில் நிறைவேற செய்வார். விசுவாசிக்க தயங்கினால் இழப்பு நமக்குத்தான். ஆகவே தாமதிக்காமல் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமதாக்கிக் கொள்வோம்.
2: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை நாம் வாசித்து அதை தியானிப்போம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியிலும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்துக்குடைய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் பவுல் இந்த கொலேசிய பட்டணத்து சபை மக்களுக்காக ஒரு வேண்டுதலை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன வேண்டிக் கொள்கிறார்? இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம் என்று ஆரம்பிக்கிறார். உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம். இன்னைக்கு நாம் நம்முடைய சபை மக்களுக்காக, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காக நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைய நாளிலே நான் ஒரு நாள் முழுவதும் ஒரு சில மனிதர்களோடு நான் நேரத்தை செலவிட தேவன் உதவி செய்தார். அப்பொழுது அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே நடக்கிற அவல நிலைகளை அறியவும் அதன் மூலமாக நான் கூட இருந்த அந்த புறஜாதி மக்களாகி அவர்கள் பாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களிலே இப்படி இருக்கிறது, அதற்கு மற்ற புறஜாதி மக்களே எவ்வளோ தேவலாம் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு அந்த ஆண்டவரை அறிந்து கொண்ட குடும்பங்கள், ஆண்டவரை புரிந்து கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபைக்கு செல்கிற ஒரு குடும்பத்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் பலருடைய குடும்பத்தை இன்றைக்கு அலசி ஆராயும் பொழுது அநேக குடும்பத்தில் சண்டை, நிம்மதியற்ற ஒரு தன்மை, ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய அன்பு அற்ற ஒரு சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பதை பார்த்து இன்றைக்கு அந்த சந்திப்பிலே நான் மிகவும் சோர்ந்தவனாக ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, கிறிஸ்தவ வட்டாரத்திலே, கிறிஸ்தவ குடும்பத்திலே இப்படிப்பட்ட அவல நிலைமைகள் காணப்படும் பொழுது அதை பார்க்கிற மற்ற புறஜாதிகள் எப்படியாகவும் ஏற்றுக்கொள்வார்கள்? இவர்கள் எல்லாம் என்ன, கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன எண்ணத்துக்கு சபைக்கு போகிறார்கள்? அங்கே என்ன சொல்லி தரப்படுகிறது? இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இல்லையே. இவர்கள் அவர்களை விட, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அறியாதவர்களை விட இவர்கள் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறார்களே என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லும்படியாக அவள நிலைமை இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி மிகவும் சோர்வுற்றவனாக இருந்தேன். உண்மையிலே இந்த வசனத்தின் மூலமாக என்னை ஆண்டவர் தேற்றினார், உங்களையும் தேற்றுவார். நாம் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக, நம்ம சபை மக்களுக்காக, சாட்சியற்று நடக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அன்பாவிலே இங்கே பார்க்கிறோம் பவுல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எதுக்காக என்ன பண்ணுறாரு? மூணு ஜெபத்தை அவர் பண்ணுறார். ஒன்று, ஆவியிலே நிரப்பப்படவும். ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடுத்தது, பாத்திரமாய் நீங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள ஜெபிக்கிறோம். மூன்றாவது, எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் வேண்டுதல் செய்கிறோம் என்று இங்கு ஒரு மூன்று காரியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சபையும், சபை மக்களும், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும், இதை கேட்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த மூன்று காரியங்களிலே அவர்கள் ஆவியிலே நிரப்பப்படவும் பாத்திரமாய் நடந்து கொள்ளப்படவும் எல்லா வல்லமையிலும் பலப்படப்படவும் என்று நாமும் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக. அன்பானே, இன்னைக்கு இதன் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்று பார்த்தால், அதில் அழகாக சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எல்லா ஞானத்தோடும், 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். பாருங்க, அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். எதுக்கு அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும்? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பத்தை, சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமாம். அதில் எப்படி சொல்றாரு, அது எந்த மாதிரி நிரப்பப்படணும்னா, எல்லாவித ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். என்னத்தோடுமா? எல்லா சும்மா அறிகிற அறிவு இல்லை, எல்லாவித ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவரை அறிகிற அறிவிலே, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும். அன்பாவில், இன்னைக்கு நாம நிரப்பப்பட்டிருக்கிறோமா? இன்னைக்கு ஏசாண்டவருக்கு என்ன பிடிக்கும்? சண்டை பிடிக்குமா? இன்னைக்கு நீதிமொழிகளில் 17வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் இன்னைக்கு பார்த்து தியானித்தேன். நீதிமொழிகள் 17 பாருங்க, அந்த நீதிமொழிகள் 17:1 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொடுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிட வெறும் துணிக்கையே நலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை சச்சரவோடு கூடிய கிறிஸ்துவ குடும்பத்தில் என்னதான் நீ கொடுமையான பதார்த்தம் சாப்பிட்டாலும் அது பிரயோஜனமே இல்லை. அமெரிக்கையோடு அமைதியோடு அன்போடு ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி அன்புனால உபசரித்து, மாமியார் மாமனார் புருஷன் கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படி ஒரு குடும்பமாய், அன்புள்ள குடும்பமாய் நிறைந்து அமெரிக்கையோடு சாப்பிடுகிற வெறும் பழையது தேவலாண்டான்ற. என்ன தேவலாமா? நீ சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு, இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு நீ பிரியாணி சாப்பிட்றத விட, நீ அன்போடு அமெரிக்கையோடு இருந்து நீ பழையதை சாப்பிடு, அதுதான் உனக்கு பெட்டர் அப்படின்றார். அன்பானே, இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு ஆண்டுடைய சித்தத்தை அறியாத, அறிகிற அறிவு இல்லாதபடிக்கு இன்றைக்கு மனம் போன போக்கில் இன்னைக்கு சண்டையிலும் சச்சரிவிலும் அன்பற்ற தன்மையிலும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யணுமா? இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிற அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் இப்படிப்பட்ட எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்றார். அடுத்து என்ன சொல்றாரு? சகலவித, 10வது வசனம், சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். பாருங்க, 2வது, பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும், சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். 1வது பாயிண்ட். 2வது காரியம் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அறிகிற அறிவு, சித்தத்தை அறிந்தால் மட்டும் போதாது, அதனால் நிரப்பப்பட்டால் போதாது, அது கிரியையிலே காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் எழுதி போட்டிருக்கிறோம் இங்க, ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய சித்தம் இதானே. என்னென்ன படிங்க, அத 1 தெசலோனிக்கேயர் 5:14-18 வரைக்கும் ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். என்னென்ன? ஒழுங்கில்லாதவனுக்கு என்ன செய்? புத்தி சொல். அடுத்தது, திடனற்றவனை தேற்று. அடுத்தது, பலவீனரை தாங்கு. எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிரு. ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாரு. நன்மை செய்ய நாடு. எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. இடைவிடாமல் ஜபம் பண்ணு. எல்லாவற்றையும் சோத்திரம். இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது என்று தெளிவாக போல் எழுதுகிறார். அன்பவன்லே, இந்த தேவனை அறிகிற அறிவு, இந்த தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவுனாலே நிரப்பப்படணும். அடுத்தது, இதன்படி நடக்கணும். அதுதான் சொல்றார், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. அதில் நீ பழுகி பெருகி எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அதில் என்ன செய்யணும், நிரப்பப்பட்டு நீ என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். இன்னைக்கு இந்த காரியத்தை தான் இன்னைக்கு எல்லாரும் மூல அறிவில் அறிஞ்சு வச்சிருக்கிறோம், வேதத்தை மூல அறிவில் அறிஞ்சு வச்சிருக்கிறோம், இருதயத்தில் அதை வைத்து வைத்து நடக்கிறவர்களாய் கிரியிலே காண்பிக்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு இன்னைக்கு புறஜாதி மக்கள் மத்தியில் கேவலமாய் பேசப்படுகிற ஒரு ஒரு முன்மாதிரியற்ற ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களாகிய நாம். அன்பாவிலே, இந்த அவல நிலைமை மாறுவதற்காக சபையிலும் சரி உலக கிறிஸ்தவர்களும் சரி இந்த அவல நிலைமையை மாறி ஆண்டவருக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் நடந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டுமாம். மூன்றாவது காரியம் என்ன சொல்றாரு பாருங்க, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு, எதுக்கு எல்லாவித நீடிய சாந்தம் உண்டாவதற்கு, சந்தோஷம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்காக வேண்டுதல் செய்யறோம். பலப்படணும், எல்லா வல்லமையினாலும் பலப்படப்படணும். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், இன்னைக்கு சாந்தத்துக்கு பத்தி எரிச்சலும் கோபமும் நிறைந்த இன்னைக்கு பெரிய சண்டையிலும் அந்த பயங்கரமான ஒரு மாமிசத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறோம். இங்க ஆண்டவுடைய குணத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறோமா, அந்த சந்தோஷத்தோடு கூடிய பொறுமையை நாம் கடைபிடித்து வாழ்களாக இருக்கிறோமா, நீடிய சாந்த நமக்குள்ள இருக்கிறதா, அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நீ சகித்தார், நீ நான் பாவியாக இருக்கும்போது உன்னை தேடி வந்து உனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை அன்புள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அந்த சந்தோஷம் இல்லாமல் பொறுமை இல்லாமல் நீடிய சாந்தம் இல்லாமல் மற்ற பிசாசுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக நடந்து கொண்டிருக்கிறோம். அன்பான் இல்லையா, ஆனால் தான் சொல்கிறாரு அவருடைய வல்லமையின்படி, எவருடைய நாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினும் பலப்படுத்த பட வேண்டும் இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டுமாம், வேண்டுதல் செய்ய வேண்டுமாம். அன்பாவிலே, இன்னைக்கு நாம் சபை மக்களுக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக இன்னைக்கு முன்மாதிரியற்ற ஒரு காரியத்தில் போய்கொண்டிருக்கிற இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்காக நாம் இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். அன்பாவிலே, எது எதுக்கோ ஜெபிக்கிறோம், இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியற்ற ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது இன்னைக்கு அநேகர் இடரை போகிறார்கள், அநேக புறஜாதி மக்கள் இயேசு இடத்திலே வருவதற்கு அது தடையாக இருக்கிறது. அதுக்கு யார் காரணமா இருக்கிறோம், நான் தான் காரணம், நீ தான் காரணம், நாம் தான் காரணம், இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் தான் காரணம். அன்பாவிலே, ஆனால் தான் காந்தி சொன்னாரு, கிறிஸ்தவர்களை நான் வெறுக்கிறேன், கிறிஸ்துவத்தையோ நான் நேசிக்கிறேன். கிறிஸ்து சொன்ன வேத சத்தியம் உண்மை, அது ஆசீர்வாதமான சத்தியங்கள், அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள், வெளிச்சமான சத்தியங்கள், ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டக்கூடிய சத்தியங்கள். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதே போல நடக்காததுனால இன்னைக்கு அநேக புறஜாதி மக்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவத்தையும் கேவலமாய் பேசுகிற ஒரு முன்மாதிரியற்ற ஒரு சாட்சியுள்ள குடும்பத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாவிலே, இன்னைக்கு இப்படிப்பட்ட அவல நிலைமை உள்ள குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம், வேண்டுதல் செய்வோம். இந்த மூணுத்திலையும் அவர்கள் நிரப்பப்படும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் நிரப்பப்பட வேண்டும் என்றும், கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அவருடைய எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் தாமே நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்முடைய எல்லா அவல நிலைமையும் நம்மளை மாற்றி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக, இயேசு கிறிஸ்துவை நிரூபிக்கக்கூடிய கிறிஸ்தவனாக, அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய கிறிஸ்தவனாக, அதை கிரியிலே காண்பிக்கக்கூடிய கிறிஸ்தவனாக, எல்லா வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக நாம் முன்மாரியாய் வாழ நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் இடைவிடாமல் ஜெபிப்போம், வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய வேண்டுதலையும் கேட்டு எல்லா குடும்பங்களையும் எல்லா கிறிஸ்தவர்களையும் ஆண்டவர் மாற்றி தரும்படியாக, அவருடைய ஆவியினால நிரப்பப்படும்படியாக, இந்த நிலைமையிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் தாமே ஒரு வெற்றியை விடுதலை தர உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி, இந்த சத்தியத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த சத்தியம் அறியாதபடிக்கு ஆண்டவரே இன்றைக்கு அறிந்தும் ஆண்டவரே புரியாதபடிக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு தீய அசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆண்டவரே போட்டிக்கும் பொறாமைக்கும் ஆண்டவரே சண்டைக்கும் சச்சரவுக்கும் வன்கண்ணுக்கும் ஆண்டவரே துக்கத்துக்கும் கவலைக்கும் இடம் கொடுத்து சோர்வுக்கும் இடம் கொடுத்து இன்னைக்கு முறுமுறுத்து ஆண்டவரே வாக்குவாதம் பண்ணி அநேகருக்கு சாட்சியற்ற ஒரு முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அவல நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே உம்மை உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய பாத்திரமாய் நடந்து கொள்ள முடியாக உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினாலே நிரப்பப்படப்படும்படியாக உம்முடைய வல்லமையினாலே பலப்படுத்தப்படும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தை நீர் பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். உம்முடைய ஆவியினால பரிசுத்த ஆவியினால தான் அது முடியும் ஆண்டவரே. எங்களுடைய மாமிசத்தினால முடியாது, ஆனால் ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்காக இன்னும் மற்ற எல்லா திருச்சபைக்காக எல்லா திருச்சபையினுடைய ஆண்டவரே கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் இங்கு சபையானாராக ஆண்டவரே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த பாவிலுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவரே இந்த காரியத்தில் நாங்கள் மூன்று காரியத்தில் நிரப்பப்படும்படியாய் ஆண்டவரே நடந்து கொள்ளும்படியாய் பலப்படுத்தும்படியாய் எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியா நீ செய்ய போறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 2 அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தி எழுதின கர்த்தருடைய வார்த்தைகள். யார் இருளிலே இருக்கிறார்கள் தெரியுமா? தன் சகோதரனை பகைக்கிறவன். பாவம் செய்தோ அக்கிரமத்தை நடப்பித்தோ கர்த்தர் கிருபையாய் சந்தித்து ரட்சித்து மீட்டு கொண்டார். இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்து கர்த்தரோடு உடன்படிக்கை செய்ய நம்மை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது நாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிறோம். தேவ சமூகத்தில் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்பொழுது நாம் பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல அனுபவங்களை பெற்றும் நாம் நம்முடைய சகோதரர்களை பகைப்போம் என்றார், விரோதிப்போம் என்றார்.

காரியத்தை செய்ய துவங்கியிருப்போம், அதை செய்து முடிக்க முடியாது, இடறி விடுவோம். இடறல் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தடையாகவே இருக்கும். எந்த ஒரு காரியமும் வாய்க்கப்படாது, எந்த ஒரு காரியமும் முழுமையடையாது, நம்முடைய ஓட்டமும் வெற்றியாய் முடியாது. காரணம் இருளிலே இருக்கிறதுனால. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்குள்ளே இந்த பகை என்னும் வேர் இன்னும் குடிகொண்டு இருக்கிறதா? நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், உபவாசிக்கிறவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்தவங்களா இருக்கலாம், அபிஷேகம் பண்ணவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆனால் வேதம் சத்தியம், வேதம் சத்தியம். இந்த வேதத்தில் ஒரு பொய் கூட கிடையாது. இந்த வேதத்தில் ஒரு பொய் இருந்திருக்குமானால் இந்த வேதம் இன்றும் நிலைத்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த வேதம் நிலைத்திருக்க காரணம், இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த வானமும் பூமியும் ஒழிந்தால் இந்த வேதம் நிலைத்திருக்கும். ஏன் தெரியுமா? இதில் சத்தியம் மட்டும்தான் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லியும், ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லியும், ஞானஸ்நானம் எடுத்தவன் என்று சொல்லியும், அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லியும், நான் ஜெபிக்கிறவன் என்று சொல்லியும், வேதத்தை பலமுறை வாசித்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லியும், தன் சகோதரனை பகைக்கிறவனாயிருந்தால் அவன் இன்னும் இன்னும் இருளிலே இருக்கிறான். இருளிலே இடறல் உண்டு. வாழ்க்கையில் இடறல் வராதபடிக்கு இந்த பகை என்னும் வேரை அப்புறப்படுத்தி தேவ அன்பை காண்பிப்போ. கர்த்தர் அந்த கிருபை தந்து நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே இருக்கிற இந்த பரிதாப அனுபவம் வேண்டாம். எங்கள் வாழ்க்கையில் இடறல் வேண்டாப்பா. நேசிக்கிற இருதயத்தை தந்து கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே அழகில் சிறந்தவர் அவரை நாங்கள் சந்திக்க போகிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். வாருங்கள், அவரை பார்க்கலாம். இயேசுவை காண வேண்டும், இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அநேகர் விரும்பி இயேசுவண்டே வருகிறார்கள். அவரை காணும் போது அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்று வர்ணிக்கிறார்கள். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேரிலும் சிறந்தவர் என்று சொல்லி போற்றுகிறார்கள். அவர் வெண்மையானவர் என்பதனாலே வேதம் அவரை வெண்மையான லீலி புஷ்பத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. வெண்மையான லீலி புஷ்பம் பள்ளத்தாக்குகளில் மலர்ந்து வாசனையை பரிமளிக்கிறதை போலவே கிறிஸ்து தாழ்மையிலே அவதரித்து தமது பரிசுத்தத்தை பரிமளிக்கிறவராக இருக்கிறார். அவர் சிவப்பானவரும் கூட. சிவப்பு என்பது கர்த்தருடைய தியாகத்துக்கும் கல்வாரியின் இரத்தத்துக்கும் அடையாளமாய் இருக்கிறது. முற்றிலும் அழகுள்ள அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி சிவப்பாக மாறினார். அழகும் இல்லாமல் சௌந்தர்யமும் இல்லாமல் அந்த கேடு அடைந்தார். அந்த சிவப்பு நிறத்தை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளும் நமக்காக அவர் செய்த தியாகங்களும் நம் உள்ளத்தை பரவசப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. தேவனின் வெண்மை நிறத்தை வேதம் லீலி புஷ்பத்துக்கும் அவரது சிவப்பு நிறத்தை கல்வாரி இரத்தத்துக்கும் ஒப்பிடுவதை கண்டோம். வேதம் அவரது சிவப்பு நிறத்தை சாரோனின் ரோஜாவிற்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறது. சாரோனின் ரோஜாவை பார்க்கும் போதெல்லாம் கல்வாரியின் பெருந்துளிகளின் செந்நிறம் நம் உள்ளத்தை அசைக்கிறதா இருக்கிறது. அவரே தேவகுமாரன், அவரே மனுஷகுமாரன், அவரே நமக்காக பிதாவினுடைய வலது பார்சத்திலே பரிந்து பேசுகிறவர். அந்த அருமை இரட்சகரை நோக்கி பாருங்கள். அவர் வெண்மையானவர், சிவப்பானவர், 10,000 பேரிலும் சிறந்தவர் மட்டுமல்ல, அவர் உங்களுடையவர். நீங்கள் எப்போது உங்களை அவருடையவராக அவருடைய கரத்தில் அர்ப்பணித்தீர்களோ அப்பொழுதே அவர் உங்களுடையவராயிருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று ஏசாயா 66:1 காணுகிறோம். அவ்வளவு பெரிய தேவன் உங்களுடையவராய் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் வழிநடத்துவது எத்தனை பெரிய பாக்கியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான இரட்சகரை உங்களுடைய ஆத்தும நேசராய் ஏற்றுக் கொள்வீர்கள் என்றால் அவர் உங்கள் உள்ளத்தை எல்லாம் நிரப்புவார். பரலோக மகிமையை உங்களுக்குள் கொண்டு வருவார். பரலோகத்தின் பரிசுத்தத்தை, பரலோகத்தின் தெய்வீக அன்பை உங்களுக்குள் அவர் ஸ்தாபிப்பார். 10,000 பேரிலும் விசேஷித்த அவர் நிச்சயமாகவே உங்களையும் விசேஷம் உள்ளவர்கள் ஆக்குவார். மாம்சத்திலே வழிபட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று 1 தீமோத்தேயு 3:16 காணுகிறோம். இப்படியாக வெளிப்பட்டு நம்மோடு நமக்குள்ளே வாசமாகி நம்மை நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் செய்திகளை 24 மணி நேரங்களிலும் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: வேலை நிமித்தமாக மாமா ஜப்பான் சென்று வந்த பொழுது வாங்கி கொண்டு வந்த அந்த அழகான பென்சிலை சுரேஷ் மிகவும் பத்திரமாக கவனமாக பயன்படுத்தி வந்தான். ஆனால் வீட்டுப்பாடம் எழுதி கொண்டிருந்தவன் அம்மா கூப்பிட்டதற்காக உடனே எழும்பிச் சென்றான். திரும்பி வரும்பொழுது அந்த அழகான பென்சிலை மிதித்து விட்டான். அது இரண்டு துண்டாக உடைந்து விட்டது. வீட்டிலுள்ள ஒட்டும் பசையில் வலிமை வாய்ந்தது எது என்று கேட்டு மிக கவனமாக உடைந்து போன இரண்டு பகுதிகளிலும் பசையை தடவி மேஜை மேலே வைத்தான். சற்று நேரம் கழித்து அதை அவன் எடுத்த பொழுது அது இரண்டு துண்டுகளாகவே அவன் கையிலே வந்தது. மிக சோர்வோடு முறுமுறுத்து கொண்டே என்னுடைய பென்சில் ஒட்டப்படவே முடியாதோ என்ற கவலையுடன் கேட்டான். நீ இப்பொழுதுதானே ஒட்டி வைத்தாய், அந்த பசை வேலை செய்வதற்கு நீ அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்றார் அப்பா. சுமார் இரண்டு மணி நேரம் கழித்து இரவு படுக்கைக்கு செல்லும் முன் மீண்டும் அதை எடுத்த பொழுது அது இரண்டு துண்டுகளாகவே வந்தன. மிகவும் வருத்தத்தோடு முறுமுறுத்த சிறுவனை பார்த்து அது முழுமையாக வேலை செய்ய வேண்டுமென்றால் இன்னும் அதிகமான நேரம் நீ கொடுக்க வேண்டும் என்று கூறினார் அப்பா. அதை கூறும் பொழுதே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் உடைந்து போன எத்தனை காரியங்களை தேவன் சரி செய்ய எடுத்துக்கொண்ட நீண்ட காலங்களை எண்ணி பார்த்தார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் சீக்கிரமாக சரியாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிற சில காரியங்களுக்கு இன்னும் அதிகமான கால அவகாசம் நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பலமுறை நாம் அவசரப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையும் அவருடைய நேரத்தில் அதை சரி செய்வார் என்ற எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கும் பொழுது நாம் சோர்வடைவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒருபொழுதும் சோர்வடைவதில்லை. அவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயரப்பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை என்றுதான் பரிசுத்த வேதம் கூறுகிறது. நீங்கள் காத்திருக்கும் காரியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பதால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் செய்து முடிக்கப் போகும் சிறப்பான காரியத்திற்காக இன்றே நன்றி சொல்ல துவங்குங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பதினான்காம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 4 from verse 14 onwards.
1: 4:14.
2: 4:14.
1: துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போலிருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதென்று அறியார்கள்.
2: Do not enter the path of the wicked and do not walk in the way of evil. Avoid it, do not travel on it. Turn away from it and pass on, for they do not sleep unless they have done evil, and their sleep is taken away unless they make someone fall. For they eat the bread of wickedness and drink the wine of violence. But the path of the just is like the shining sun that shines ever brighter unto the perfect day. The way of the wicked is like darkness. They do not know what makes them stumble.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையை நாம் கடந்த முறை நாம் தியானித்த போது 18 வசனத்திலிருந்து 18
2: By the grace of God, last time when we meditated from the verse 18.
1: நீதிமான்களுடைய பாதையிலே இருக்கிற பிரகாசத்தை குறித்து நாம் படித்தோம்.
2: We also learned about the light that is present in the path of righteous.
1: இன்றைக்கு இந்த 19 வசனத்துல துன்மார்க்கருடைய பாதையை பற்றி பார்க்க போறோம்.
2: Here today we're going to learn about the path of the wicked that is in verse 19.
1: துன்மார்க்கருடைய பாதை எப்படி இருக்கும்னா கார் இருளை போல் இருக்கும்.
2: The way of the wicked is like darkness.
1: கார் இருளை போல இருக்கும்.
2: It is like darkness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த கார் இருள் பற்றி நீங்க தியானிக்க வேண்டுமானால், நீங்கள் யோசிக்க வேண்டுமானால், இந்த கார் இருளை உண்மையாக பார்த்தீங்கன்னா சிருஷ்டித்தவர் தேவன் தான்.
2: So if you just meditate about this darkness, actually to know it is God who created darkness.
1: Isaiah 45:7 வாசிப்பீர்களானால்,
2: If you read Isaiah 45:7,
1: ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன்.
2: I form the light and create darkness.
1: கர்த்தராகிய நானே இவைகளை செய்கிறவர்.
2: I the Lord do all these things.
1: யார் செய்கிறதா?
2: Who does it?
1: கர்த்தரே செய்கிறார், கர்த்தரே படைக்கிறார்.
2: It is the Lord himself who have done it and created.
1: வெளிச்சத்தை அவர்தான் படைக்கிறார், இருளையும் அவர்தான் படைக்கிறார்.
2: He is the one who creates the light and he is the one who creates the darkness.
1: சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் கர்த்தரால் மாத்திரம் சிருஷ்டிக்கப்பட்டது.
2: Everything that is created by God alone.
1: தேவனால் சிருஷ்டிக்கப்படாதது என்பது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை.
2: There is nothing that is not created by God.
1: ஒளியின் மேல் மாத்திரம் அதிகாரம் உள்ளவராய் அல்ல, இருளின் மேலும் அதிகாரம் உள்ளவர் நம்முடைய தேவன்.
2: The Lord not only has authority over light but he also has the authority over darkness.
1: நீங்க 104 சங்கீதம் 20 வசனம் வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 104 in verse 20,
1: நீர் இருளை கட்டளை இடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும்னு வாசிக்கிறோம்.
2: You make darkness and it is night in which all the beasts of the forest creep about.
1: அப்போ இருளை உண்டாக்குகிறார்.
2: So he creates darkness.
1: இரண்டாவது இருளை அவர் கட்டளையிடுகிறார் அல்லது அதை ஏற்படுத்துகிறார்.
2: And second he makes or commands darkness.
1: மூன்றாவது பார்ப்பீர்களானா, இது இன்னொரு வசனம் வாசித்துறேன், சங்கீதம் 105:28 வாசித்தீங்கன்னா, அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார்னு பார்க்கிறோம்.
2: And in Psalm 105 verse 28 we read he sent darkness and made it dark.
1: அப்போ இருளை வந்து முதல்ல படைக்கிறாரு.
2: So first he creates darkness.
1: இரண்டாவது அந்த இருள்ல யார் இருக்கணும், எங்க அந்த இருள் இருக்கணும்னு ஆண்டவர் தான் நியமிக்கிறார், அதுதான் ஆண்டவர் தான் கட்டளை இடுகிறார்.
2: And second the Lord is the one who commands darkness and who should dwell in the darkness.
1: He commissions it. அவர் வந்து யாருக்கு எந்த இருள் இருக்க வேண்டும் என்று கமிஷன் பண்றாரு.
2: So he commissions darkness.
1: அதாவது இந்த காட்டு மிருகங்கள் வந்து இரவுல நடமாடுறதுக்காக அவர் வந்து இருளை வைக்கிறாரு.
2: So he has set this darkness that the beast of the forest may creep about.
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: It is really surprising.
1: துன்மார்க்கன் வந்து அவனுடைய பாதை கார் இருளை போல இருக்கும்னா, அந்த கார் இருள்ள துன்மார்க்கருக்கு பங்க கர்த்தர் தான் வைக்கிறாரு.
2: So when the way of the wicked is like darkness, it is God who gives that portion for the wicked in the darkness.
1: ஒரு துன்மார்க்கன் எவ்வளவு தான் தன் வாழ்க்கையில பிரகாசமான இடத்துல நடக்கனால அவன் நடக்க முடியாது.
2: No matter how much the wicked want to walk in the path of light, he cannot walk in there.
1: அவன் துன்மார்க்கத்தை தெரிந்து கொண்டபடியால் அவனை துன்மார்க்கருக்குரிய இருளை கர்த்தர் நியமிக்கிறாரு.
2: Since he chose wickedness, the Lord appoints him or commissions a darkness that pertains to wicked.
1: அதாவது நான் வந்து துன்மார்க்க செஞ்சிட்டு நான் வெளிச்சத்தின் பிள்ளையா நடப்பேன்னா நடக்கவே முடியாது.
2: See, if you say I do wickedness but I want to walk as children of light, you cannot do it.
1: என கர்த்தரே அதை நியமிக்கிறார்.
2: Because it is God who commissions.
1: கர்த்தர் உண்டாக்குகிறார்.
2: God creates.
1: இரண்டாவது கர்த்தர் நியமிக்கிறார்.
2: Second, the Lord commissions.
1: என்ன ஆச்சரியமா இருக்கு, 2 Samuel 22:12 பார்ப்பீர்களானால்,
2: if you read 2 Samuel 22:12,
1: ஆகாயத்து மேகங்களாலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார்னு போட்டிருக்கு.
2: We read, he made darkness canopies around him.
1: தேவன் வந்து தாம் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தை சுற்றிலும் இருளை வந்து ஒரு பாதுகாப்பா கூட வச்சிருக்கிறாரு.
2: So he also covers himself with darkness.
1: அது ஒரு அந்தகாரத்தை ஆண்டவர் தமக்கு பாதுகாப்பா வைத்திருக்கிறார்.
2: The Lord has set this darkness as a cover for himself.
1: நீங்க யாத்ராகமம் 20:21 வாசிக்கும்போது,
2: if you read Exodus 20:21,
1: ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள், தேவன் இருந்த
2: drew near the thick darkness where God was.
1: அப்போ தேவன் எவ்வளவு இந்த இருளின் மேல் அதிகாரம் வைத்திருக்கிறார்னு பாருங்க.
2: So see how much the Lord has authority over this darkness.
1: முதலாவது இந்த கார் இருளை படைத்தார்னு சொன்னேன்.
2: First I told you the Lord creates darkness.
1: இந்த கார் இருள் யாருக்கு பங்காக இருக்கும், அவங்க யார் எதுல வாசம் பண்ணுவாங்கன்றத கர்த்தர் நியமிக்கிறாரு.
2: And second, the Lord commissions the darkness.
1: மூன்றாவது, தன் ஒளியா இருக்கிற தேவன் தன்னை வந்து மூடும்படி காரிருளை வைத்திருக்கிறார்.
2: And third, the Lord who is light, he covers himself with darkness.
1: ஆனால் நாம் இங்க வாசிக்கிறோம் பாருங்க, நீதிமொழிகள் 4:19 வாசிக்கிற, தேவன் உண்டாக்கின இருளிலே ஒரு பகுதியை இங்க பார்க்கிறோம்.
2: So here, as we read in Proverbs 4:19, this is one portion of darkness which the Lord has created.
1: இது தேவன் மனுஷனுக்காக விரும்பி கொடுத்ததல்ல.
2: This is not something which the Lord desired to give to man.
1: இது மனிதன் தனக்காக தெரிந்து கொண்டது.
2: This is something which man has chosen for himself.
1: இந்த இருள் கார் இருளை போல இருக்கும்னு போட்டிருக்கே, இந்த கார் இருள் என்பது தேவன் பிசாசுக்கும் கீழ்படியாத அவனுடைய தூதர்களுக்கும் தேவன் நியமித்த ஒன்று.
2: So this darkness is something which the Lord has appointed and commissioned for the devil and his servants.
1: தேவன் வந்து மனுஷனை கார் இருளில வைக்கல, தம்முடைய வெளிச்சத்துல நடக்கும்படி ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்தார்.
2: The Lord did not set the man to walk in darkness but rather he set in the Eden, the garden of Eden, that he may walk in light.
1: அவன் ஒரு வெளிச்சத்துல பிரகாசத்துல வாழணும் தான் தேவன் விரும்பினார்.
2: The Lord also desired that he should live in light.
1: இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம்னு பார்க்கிறோம்.
2: Here we read, he has delivered us from the domain of darkness and transferred us to the kingdom of his beloved son.
1: அப்போ இந்த இருள் வந்து ஒரு ராஜ்யம், அது ஒரு அதிகாரம் உள்ளது.
2: So darkness is a kingdom and which has a power.
1: இதைதான் நீங்கள் 2 Peter 2:4 வாசிக்கும் போது,
2: this is what when you read in 2 Peter 2:4,
1: பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைத்திருக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்துன்னு பார்க்கிறோம்.
2: For if God did not spare angels when they sinned but cast them into hell and committed them to chains of gloomy darkness to be kept until the judgment.
1: இப்பொழுது இருக்கிற இருளின் அந்தகாரத்தில அதிகாரத்தில பிசாசை ஆண்டவர் வைத்திருக்கிற அதே வேளையில அவனுக்காக நித்திய நியாய தீர்ப்பை வந்து இருளாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார்.
2: So as the Lord has kept this Satan and the devil in the kingdom of darkness, the Lord has also kept his eternal judgment as darkness to him.
1: நீங்கள் 2 Peter 2:17 இதை வாசிக்கலாம்.
2: You can read this in 2 Peter 2:17.
1: இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள், என்றென்றைக்கும் உள்ள கார் இருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம்.
2: We read, these are waterless springs and mist driven by a storm, for them the gloom of utter darkness has been reserved.
1: Appo devan vandu vyathyasa paduthum bodhu eppadi neethimanukkum dunmarkanukkum vyathyasa paduthugirar appadina oru neethimanai velichathin pillaiyaga velichathin rajyathil ulla thammudaiya rajyathin பங்காளியாக கர்த்தர் காண்பிக்கிற அதே வேளையில் மறுபக்கத்தில் வந்து இருளின் ராஜ்யத்திற்கும் இருளின் அதிகாரத்திற்கு உட்பட்டவனாக துன்மார்க்கனை ஆண்டவர் காட்டுறாரு.
2: So here the Lord differentiates the righteous and unrighteous in the way where the righteous is belongs to the kingdom of light. He is actually portrayed as a child of the light and he walks in that kingdom of light, whereas this the unrighteous or the wicked, he pertains to the kingdom of darkness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம இருள்ல நடக்கிறவர்களா இல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம்.
2: So we are not called to walk in darkness but we are called to walk as children of light.
1: நம்முடைய வாழ்க்கையில இந்த இருள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த இருளின் ராஜ்யத்திற்குள்ள அவன் எப்படி பிரவேசிக்கிறான், எப்படி இந்த இருளுக்குள்ள தன் வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும்?
2: So how can a person or a man give place to darkness, or how can this darkness enter his life?
1: மூன்று விதமாக இருள் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்ய முடியும்.
2: So this darkness can rule our life in three ways.
1: முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 26 அதிகாரம் 16 ல இருந்து 18 குறித்து கொள்ளுங்க.
2: First note down Acts chapter 26 verses 16 to 18.
1: இந்த சம்பவம் வந்து அப்போஸ்தலாகிய பவுல் தான் இயேசுவை வந்து தமஸ்குவுக்கு போகும் வழியிலே சந்தித்த அந்த சந்திப்பை குறித்து அவர் எழுதுகிறார்.
2: So this is an incident where Paul writes about his encounter with God on his way to Damascus.
1: சட்டதியான ஒளியிலே சந்திக்கப்பட்ட பவுல் கீழே விழுந்து ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டபொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று இயேசு தனக்கு பதில் அளித்தார்.
2: This Paul who was met by God by a sudden light and when he was pushed down from his horse he asked Lord who are you and then Jesus said I am the Jesus whom you persecute.
1: இப்பொழுது இயேசு அவனோடு பேசுகிறார்.
2: Now the Lord is speaking with him.
1: என்ன பேசினார்?
2: What did he speak?
1: 16 ஆம் வசனத்துல அதை வாசிக்கலாம்.
2: We can read from verse 16.
1: இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன்.
2: But rise and stand on your feet, for I have appeared to you for this purpose, to make you a minister and a witness both of the things which you have seen and of the things which I will yet reveal to you.
1: உன் சுய ஜனத்தாரிடத்திற்கும் அந்நிய ஜனத்தாரிடத்திற்கும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
2: I will deliver you from the Jewish people as well as from the Gentiles to whom I now send you to open their eyes so that they may turn from darkness to light and from the power of Satan to God that they may receive forgiveness of sins and a place among those who are sanctified by faith in me.
1: இங்க நீ இந்த வார்த்தையை கவனிச்சிருப்பீங்க.
2: You would have noticed the word here.
1: இருளில் ஒளியினிடத்திற்கு நீ வந்து அவர்களை திருப்பணும்.
2: That you may turn them from darkness to light.
1: இந்த இருளை அதுக்கு முந்தின வார்த்தை இந்த இருளை விட்டு அப்படின்ற முந்தின வரியை நீங்க படிச்சீங்கன்னா பாவத்தினின்று பாவ மன்னிப்பை பெறும்படி என்ற வார்த்தை இருக்கும்.
2: So when you read the next sentence in English you can see that they may receive forgiveness of sins.
1: அப்போ இருள் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கிறது என்றால் பாவத்தினாலே.
2: So how does this sin this darkness enter the life of a man through sin?
1: இத இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்க வாசிக்கணும்னா எபேசியருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 3-8 வசனங்களை வாசிக்கணும்.
2: So if you want to know it more clearly you have to read Ephesians 5, chapter 5 verses 3-8.
1: 8 வசனத்தை வாசிக்கலாமா?
2: Shall we read verse
1: 3-8 பாருங்க. 5:8. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்.
2: For at one time you were darkness, but now you are light in the Lord. Walk as children of light.
1: பாருங்க, அப்போ ரொம்ப வித்தியாசப்படுத்துறாரு. நீங்க முன்னால இருள்ல இருந்தீங்க, இருளுக்குரியவர்களா இருந்தீங்க, இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க.
2: Now he differentiates here. Earlier you were in darkness, you were children of darkness, but now you pertains to light.
1: அப்போ அந்த இருளுக்குரிய பிள்ளைகள் இருளின் காரியங்கள்னா எப்படி அதை விளங்கிக் கொள்றது?
2: So how to understand these things of darkness and being a children of light?
1: நான் சொன்னேன், இந்த இருள் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள பிரவேசிக்குதுன்னா பாவத்தினால பிரவேசிக்குது.
2: I told you this darkness enter the life of a man through sin.
1: நீங்க மூன்றாம் வசனத்திலிருந்து இதே அதிகாரத்தை எபேசியர் 5 வாசிக்கும் போது ஒரு பெரிய பட்டியலே அந்த பாவ பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: If you read in Ephesians chapter 5 from verse 3 onwards, there is a list of sins that are listed here.
1: அவர் சொல்கிறாரு, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்பட கடவது.
2: He says, but fornication and all uncleanness or covetousness, let it not even be named among you as is fitting for saints.
1: இவைகள் சொல்லப்படக்கூடாது.
2: They should not be named.
1: 4 வசனத்துல
2: verse 4.
1: வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வசனத்துல விபச்சாரம், அசுத்தம், விக்கிரகாராதனை, பொருளாசை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதற்கு எதிரா இருக்குன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிரா இருக்கு.
2: So in verse 4 he says about filthiness, foolish talking, coarse jesting, and also verse 5 he says fornication, uncleanness, covetousness, idolatry. So this is against the kingdom of God.
1: இவர் சொல்றாரு 7 வசனத்துல அவர்களுக்கு பங்காளிகளா இராதீங்க.
2: And in verse 7 he says do not be partakers with them.
1: ஏன்?
2: Why?
1: நீங்க வந்து இருளுக்குள்ள வாழல, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும்படி நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க.
2: It's because you are not living in darkness but you have been redeemed to live as children of light.
1: 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம் வாசிக்கும்போது,
2: if you read 1 Peter chapter 2 verse 9,
1: உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெளிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜனமாக, அவருக்கு சொந்தமான ஜனமாக நீங்க இருக்கீங்க.
2: But you are a chosen race, a royal priesthood, a holy nation, a people for his own possession, that you may proclaim the excellencies of him who called you out of darkness into his marvelous light.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ கர்த்தர் வந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையை வந்து வெளிச்சத்துல கொண்டு வந்து இருளிலிருந்து விடுவிக்கிறார்.
2: So how does the Lord bring light into our light and deliver us from darkness?
1: இந்த இருள்ல வாழ்றதுனா என்ன?
2: What do you mean by living in darkness?
1: எப்படி இந்த இருளை நாம வந்து பார்க்கிறது? இருளின் அதிகாரத்தை எப்படி டிஃபைன் பண்றது?
2: How to define this power or authority of darkness?
1: ஏன் ஒரு மனுஷன் இந்த இருளுக்குள்ள போகிறான்?
2: Why does a man enters this darkness?
1: முதலாவது காரணம்,
2: first reason,
1: இருள் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்கிறது அல்லது நாம இருளின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது எப்படி என்று சொன்னால், தேவனுடைய கற்பனைகளை உடைப்பதினாலே.
2: So darkness enters a man or we enter darkness by breaking holy commandments of God.
1: தேவனுடைய பரிசுத்த கற்பனைகள் எதற்காய் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம வெளிச்சத்தில் நடக்கும்படி.
2: The holy commandments of God are given to us that we may walk in light.
1: நாம வந்து என்றைக்கு இந்த கற்பனைகளை முறிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நாம என்ன செய்றோம்னா பிசாசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறோம்னு அர்த்தம்.
2: The day we break those holy commandments, it means automatically we give heed to the words of Satan.
1: இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு இடமே கிடையாது.
2: There is no place between these two.
1: ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படியணும் இல்ல அல்லது பிசாசு கீழ்ப்படியணும்.
2: Either you have to obey God or Satan.
1: ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்துட்டோம் அப்படினா உடனே நம்ம பிசாசு கீழ்ப்படிகிறோம் என்பது சொல்லாமல் சொல்லப்படுகிறது.
2: So if you don't obey the commandments of God, it is automatically defined that you obey the commandments of devil.
1: அதனால தான் அங்க அந்த ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கனா தேவன் கொடுத்த கற்பனையை மீறும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா பிசாசுடைய கற்பனைக்கு செவி கொடுக்கறாங்க.
2: So that is why in the garden of Eden when they violated the commandment of God, they give heed or obey to the commandment of Satan.
1: தேவன் புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு, அவன் புசிக்கலாம் என்று சொல்றான்.
2: So when the Lord say you should not eat it, but he said you can eat it.
1: தேவன் புசித்தால் சாவாய் என்று சொன்னா அவன் சொல்றான், நீ புசித்தால் கண்கள் திறக்கப்படும், தேவர்களை போல நீங்க மாறிடுவீங்க.
2: When the Lord said on the day when you eat you will die, but he says if you eat you your eyes will be open, you will be like God.
1: இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பிளவுலாம் கிடையாது. ரெண்டுக்கு நடுவுல வந்து எந்த சமரசமுமே இல்ல, ரெண்டுமே வித்தியாசமானது.
2: So there is no compromise between both are totally different.
1: கொஞ்சம் ஆண்டவரத செய்வேன், கொஞ்சம் பிசாசு செய்வேன்லாம் கிடையாது. ஒன்று பரிசுத்தமா வாழணும் அல்லது அசுத்தமா வாழணும்.
2: So it's not that I do some that belongs to God and some that belongs to the devil.
1: ஒன்று நான் நீதியா வாழணும் அல்லது அநீதியா வாழணும்.
2: Either I should live a righteous life or unrighteous life.
1: ஒன்று நான் பாவியா இருக்கணும் அல்லது பரிசுத்தமா இருக்கணும்.
2: Either I should be a sinner or I should be a holy one.
1: ரெண்டையும் கலக்கிற ஒரு இடமே கிடையாது.
2: There is no place which mixes both.
1: எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருள் வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு தேவனுடைய கற்பனைகளை முறிக்கிறானோ அன்றைக்கு அதுக்குள்ள போயிடுறான்.
2: So when does this darkness enter the life of a man? The day when he breaks holy commandments of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதனால தான் நாம ரொம்ப ரொம்ப எச்சரிப்புடன் வாழ வேண்டியது அவசியம்.
2: And that's why it is very necessary for us to live very carefully.
1: அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதீங்கன்னு போட்டுருக்கு.
2: That is why it says don't give room for Satan.
1: அவன் யாரை விழுங்கலாம்னு வஞ்சிக்கும்படி சுற்றி திரிகிறான்.
2: So he is walking around to devour you and deceive you.
1: நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful.
1: நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரையும் அவருடைய கற்பனைகளை நாம தொடர்ந்து கைக்கொள்ளும் பொழுது நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறோம்.
2: So when we keep and follow the holy commandments of God, then we walk in light.
1: அவருடைய கற்பனைகளை விட்டு விலகும் போது நாம இருளுக்கு போறோம்.
2: When we stay away from his commandments, we enter darkness.
1: அப்போ எதனால வந்து இருள் நமக்குள்ளே வருகிறது?
2: So why does this darkness enter our life?
1: முதலாவது தேவனுடைய பரிசுத்த கற்பனைகளை முறிக்கும்போது.
2: First when we break holy commandments of God.
1: இரண்டாவது நான் சொல்வேன்.
2: Second
1: எப்படி நாம இருளுக்கு இடம் கொடுக்க முடியும் அப்படினு கேட்டிங்கனா,
2: How can we give place for darkness?
1: 1 யோவான் 2 அதிகாரம் 11 வசனத்துல வாசிக்கும்போது.
2: First John chapter 2 verse 11.
1: தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தன் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான்.
2: But he who hates his brother is in darkness and walks in darkness and does not know where he is going because the darkness has blinded his eyes.
1: முதலாவது சொன்னேன், எப்போ வந்து இருள் நமக்குள்ள வருது அப்படின்னா, நாம வந்து தேவனுடைய பரிசுத்த கற்பனைகளை உடைக்கும் போது.
2: The first situation when this darkness enters our life is when we break the holy commandments of God.
1: அவர் தவறு என்று சொன்னதை நாம விரும்பி செய்யும் போது.
2: When we do things which he commanded as wrong and when we desire and do it.
1: அவர் விலக்கினவைகளை நாம் தொடும் போது.
2: When we touch the that is forbidden by God.
1: அது நமக்குள்ள இருளை கொண்டு வந்துருது.
2: And that brings darkness into our life.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன், நாம வந்து நம்முடைய இருதயத்துல விரோதத்தை நாம உள்ள நுழைச்சிட்டோம்னா இருளுக்கு நம்ம இடம் கொடுக்கறோம்னு அர்த்தம்.
2: Second, darkness enters by building hatred.
1: பகை.
2: Hatred.
1: தேவன் அன்பா இருக்கிறார்.
2: A God is loving.
1: அவர் வெளிச்சமா இருக்கிறார்.
2: And he is the light.
1: அன்பா இருக்கிறவன் தேவனை அறிந்தவன்.
2: The one who is loving or who loves knows God.
1: அன்பா இருக்கிறவன் வெளிச்சத்தில் நடக்கிறான்.
2: The one who is loving walks in light.
1: அன்புக்கு பதிலாக பகை நம்முடைய உள்ளத்துல குடிகொள்ளுமானால் நாம் எங்க நடக்க ஆரம்பிக்கிறோம்னா இருள்ல நடக்க ஆரம்பிக்கிறோம்.
2: If hatred dwells in our heart instead of love, then we will walk in darkness.
1: யாரை குறித்து நம்ம மனதுல பகை உணர்வு நமக்கு இருக்குமானால் நாம பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுடைய இருளின் ராஜ்யத்திற்குள்ள ஸ்டெப் இன் பண்றோம்ன்றது அர்த்தம்.
2: So if you have any kind of hatred against any person, it means that we give room for darkness to enter our life and enter into the darker region.
1: ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு கோபம் வந்துட்டா கூட சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால தணிச்சிராத.
2: So that's why even if you have angry, you have to quench it before the sunset.
1: நீங்க வந்து அதுக்கு இடம் கொடுப்பீங்களானா அது பகையாக மாறி உங்களை எங்க கொண்டு போய்டும்னா இருளின் அதிகாரத்துக்கு கொண்டு போய்டும்.
2: So if you give place for it, that will become hated and take you into darkness.
1: காயினுடைய வாழ்க்கையில அது நடந்தது.
2: That happened in the life of Cain.
1: ஆமானுடைய வாழ்க்கையில நடந்தது.
2: It happened in the life of Haman.
1: அகித்தோப்பேலுடைய வாழ்க்கையில நடந்தது.
2: It happened in the life of Ahithophel.
1: அவங்க என்றைக்கு இந்த பகைக்கு இடம் கொடுத்தாங்களோ அன்றைக்கு அவங்க பாத்தீங்கன்னா உடனே அவங்க நீதியின் பாதையில இருந்து விலகி அவங்க வந்து துன்மார்க்கத்திற்கும் அசுத்தத்திற்கும் இருளுக்கும் தங்களை அர்ப்பணிக்கிறவர்களா மாறுறாங்க.
2: The day when they had this hatred in their heart, they gave room for this all kinds of darkness and other kind of uncleanness and wickedness in their life.
1: பகையை இருதயத்தில் வைத்து நம்மளால வெளிச்சத்தில் நடக்கவே முடியாது.
2: Having hatred in your heart, you cannot walk in light at all.
1: ஆகவேதான் நீதிமொழிகள் 20 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: That's why if you read Proverbs 20 and verse 20,
1: தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும்னு போட்டுருக்கு.
2: If one curses his father or his mother, his lamp will be put out in utter darkness.
1: சகோதரனை பகைக்கிறது மட்டும் இல்ல.
2: Not only hating your brother.
1: வேதம் சொல்லுது, உன்னுடைய சொந்த தகப்பனையும் தாயையும் நீ சபிப்பாயானால், இன்னொரு விதமாய் சொன்னால் அவர்கள் மேல நீ அன்பற்றவனாய் அவர்களை நீ பகைக்க ஆரம்பித்தால் உன்னுடைய விளக்கு அணைந்து போகும்.
2: If you curse your father or mother, in other words, if you have hated and don't love them, and then your lamp will be put out in darkness.
1: பெற்றோரிடம் அன்புள்ளவர்களாக பாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம்.
2: It is necessary for us to have love for our parents.
1: அவர்கள் கடிந்து கொள்ளும் பொழுது கூட அதனால் நாம் வந்து துக்கம் அடைய கூடாது.
2: Even when they rebuke, we should not be grieved.
1: அவர்கள் மேல் நாம் பகை உணர்வுகளை நாம் வைத்துக்கொண்டு பெற்றோரை பகைத்து காரியங்களை செய்யும் போது நம்ம இருளுக்குள்ள நம்ம நடக்க
2: ஆரம்பிச்சிட்டோம். When you have a hatred against them and then if you live your life accordingly, it means that you have started to walk in darkness.
1: இன்னைக்கு சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க இருளுக்கும் பாமத்திற்கும் இடரலுக்கும் அவங்க போகிறாங்கன்னு கேட்டா இதை போன்ற பகை உணர்வுகளை அவங்க இருதயத்துல வைக்கிறதுனால.
2: Today if you look at the life of certain young people, why do they enter this life of darkness, all kinds of offense and all kinds of stumbling in their life? It's because they have given room for this hatred.
1: நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அளித்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற பெற்றோருக்கு முரண்பட்டவர்களாய் நடக்கிறோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெகு சீக்கிரத்தில் அவங்க வெளிச்சத்திலிருந்து இருளுக்குள்ள நடந்து போகிறவர்களாக பெரிய இடர்கள் கொண்டு உள்ள இடர்களுக்குள்ளாக மாறுகிறவர்களாக நீங்கள் பார்க்கலாம்.
2: ஈவன் வென் யூ சீ சர்டன் பீப்பிள் ஹூ டூ அகேன்ஸ்ட் தி பேரண்ட்ஸ் ஹூ லிவ் இன் அ கிறிஸ்டியல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் தென் யூ கேன் வெரி வெரி சூன் யூ கேன் ஃபைண்ட் தேர் லைஃப் இன் டார்க்னஸ் அண்ட் தேர் லைஃப் இஸ் ஒஃபெண்டட் அண்ட் ஸ்டம்பிளிங்.
1: பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இதுதான் நியாயம்னு வாசிக்கிறோம்.
2: We need children obey your parents in the Lord for this is right.
1: இதுதான் நல்லது.
2: And this is good.
1: நீங்கள் அதை விட்டு நீங்க விலகி உங்கள் நற்போதகத்தை கொடுக்கிற பெற்றோரை நீங்க வெறுத்து பகைத்து சபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருளுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம்.
2: But if you start hating, you cursing your parents who gives you good teaching, then it means you give place for darkness in your life.
1: சகோதரனை பகைக்கும் பொழுது இருளில நடக்கறான்.
2: When you hate your brother, you walk in darkness.
1: அப்ப எதனால இருள் நமக்குள்ள வருது?
2: So for why does this darkness enter our life?
1: தேவனுடைய பரிசுத்த கற்பனைகளை உடைத்து ஒரு மனுஷன் பாவத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது இருள் வருகிறது.
2: When a person breaks holy commandments of God and commit himself to sin, this darkness enters his life.
1: இரண்டாவது, ஒரு மனுஷன் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக, பெற்றோருக்கு விரோதமாக, உறவுகளுக்கு விரோதமாக விரோதங்களை அவன் இருதயத்தில் வைக்கும் போது அவன் எங்க போயிடுறான், இருளுக்குள்ள போயிடுறான்.
2: Second, darkness enters the life of a person by building hatred against his brother, against his relationships, against his father and mother.
1: ஏன்னா இந்த பகை வந்து சும்மா இருக்காது பாருங்க.
2: Because this hatred will not remain calm.
1: இந்த பகை வந்து ஏதாவது தீங்கு செய்யணும்னு ஒரு மனுஷனை தூண்டி கொண்டே இருக்கும்.
2: This hatred will provoke a person to do evil against them.
1: நீங்க வேணா பாருங்களேன், ரெண்டு நாடுகள் ஒன்றவொன்ற பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படி அந்த எதிர் நாட்டிற்கு விரோதமாக காரியங்களை செய்யலான தொடர்ந்து திட்டமிட்டு கொண்டே இருப்பாங்க.
2: When you look at two countries, when they have a hatred or enmity against each other countries, then the one will always try to do some evil against the other one.
1: அவர்களுக்குள்ள ஒரு ஓயாத போர் ஒன்று நடந்து கொண்டே இருக்கும்.
2: So there will be a continuous war between them.
1: ரெண்டு நாடுகள் ஒன்றவொன்று பகைக்க ஆரம்பிச்சு வச்சுக்கிடுங்க.
2: So if two countries started to hate each other,
1: அடிக்கடி நீங்க பேப்பர்ல படிக்கலாம், அடிக்கடி நியூஸ்ல பார்க்கலாம், இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல இத்தனை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள், சுடப்பட்டார்கள், இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். பெரிய பெரிய தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும்.
2: You can very often read in the newspapers that so many soldiers were dead here and so many soldiers dead there. So this happened, that happened. There will be many kind of evil things that will be happening.
1: இது continual process ஆக இருந்துட்டே இருக்கும்.
2: This will remain as a continual process.
1: காயினுடைய உள்ளத்துல வந்தது ஒரு பகை.
2: This hatred came in the heart of Cain.
1: ஒரு எரிச்சல்.
2: It is an anger.
1: விளைவு என்ன?
2: What is the end?
1: கொலையில போய் முடிந்தது.
2: It ended in murder.
1: கொலையில.
2: It ended in murder.
1: நம்ம வந்து என்றைக்கு நம்ம இருதயத்தை வந்து தேவனுடைய அன்பிலிருந்து நாம விலகி நாம வந்து பகைக்கு இடம் கொடுக்கிறோமோ பிசாசின் அதிகாரத்துக்குள்ள நம்மளை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்னு அர்த்தம்.
2: The day when we come out of the life a love of God and give place for hatred, it means that we give place for a darkness of Satan.
1: வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது.
2: The Bible says the love of Jesus Christ is poured into our hearts through the Holy Spirit.
1: நாம அந்த அன்பை நம்ம பாதுகாத்து கொள்ற வரைக்கும் பரிசுத்தமா இருப்போம்.
2: So until we safeguard that love, we will be holy.
1: அந்த அன்புக்கு பதிலாக பிசாசுனுடைய சுபாவமாகிய பகை நம்ம இடம் கொடுத்தா அவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம், அவனுடைய இருளுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம்.
2: But if we give place for this hatred which is a character of a devil, then we will enter into darkness and into his kingdom.
1: அப்போ தேவனுடைய கற்பனைகளை உடைக்கிறதுனால பகை இருள்
2: darkness enters by breaking holy commandments of God.
1: இரண்டாவது தேவனுடைய நம்முடைய சகோதரனுக்கு விரோதமாக நாம் எழுப்புகிற பகையினாலேயும் நமக்கு இருள் பிரவேசிக்கும்.
2: And second, darkness enters by building hatred against our brother.
1: இன்னொரு விதமா கூட இருள் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும்.
2: And there's third way which where darkness will rule our life.
1: ஏசாயா 42:6-7.
2: Isaiah 42:6-7.
1: நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன்.
2: I the Lord have called you in righteousness and will hold your hand. I will keep you and give you as a covenant to the people, as a light to the Gentiles, to open blind eyes, to bring out prisoners from the prison, those who sit in darkness from the prison house.
1: ஆறாம் வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். தமிழ் இங்கிலீஷ்ல ஏழாம் வசனம்.
2: Verse 7 in English.
1: இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும்.
2: To bring out prisoners from the prison.
1: அல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: யாரும் தானாக போய் சிறைக்குள்ள போய் உட்கார்ந்துக்க மாட்டாங்க.
2: So no one will get imprisoned by themselves.
1: யாரும் போய் தாங்களா போய் சிறையில அடைச்சிட மாட்டாங்க.
2: No one will imprison themselves.
1: Nobody will lock themselves up in a prison. அப்போ ஒருவனை சிறையில அடைக்கணும்னா ஏதோ ஒரு அதிகாரம், ஒரு விரோதம், ஒரு பழி அவன் மேல் சுமத்தப்பட்டாதான் சிறையில ஒருவன் அடைக்கப்படுவான்.
2: So only when a blame or a kind of hatred or is given on a person, placed on a person, only then he can be locked up in a prison.
1: அப்போ சிறையில ஒருவன் இருக்கிறான், சிறையின் இருளில் இருக்கிறான் அப்படினா அதற்கு வேற யாரோ ஒருவர் காரணமா இருக்காங்க.
2: So when it says he sits in the darkness of the prison, it means someone else is the reason for that.
1: தப்பு செய்து தான் சிறைக்கு போன அவசியம் இல்ல.
2: It is not necessary that you have to enter a prison by committing a fault.
1: தவறு செய்யாமலே சத்துருக்கள் கூட சிறையில உட்காரலாம்.
2: You can also be imprisoned without doing any mistake by your enemies.
1: இயேசு சுவாமி சிறைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தார்.
2: Even Jesus was imprisoned.
1: பேதுரு, பவுல், சீலா போன்ற பர்னபா போன்றவர்கள் சிறையில அடைக்கப்பட்டிருந்தாங்க.
2: Even Peter, Paul, Silas and Barnabas were imprisoned.
1: பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்னும் நீதிமான் குற்றமே செய்யாம இருந்தாலும் சிறையில் அடைக்கப்பட்டான்.
2: Even the Old Testament, the righteous Joseph was imprisoned though he did not commit any mistake.
1: அப்போ இந்த சிறையின் இருள் என்பது நம்ம வாழ்க்கையில எதுனாலையும் வரும்னு சொன்னா நம்முடைய சத்துருக்களாலையும் வரும்.
2: So it means this darkness of prison can come into our life by our enemies.
1: அது வந்து நான் சொல்லுவேன், சத்துருக்கள் செய்யும் கொடுமையினால், by the harassment of our enemies, எது வரும் கேட்டீங்கன்னா இருள் நமக்குள்ள வரலாம்.
2: So I could tell you darkness enters by harassment of our enemies.
1: மூன்று காரணங்கள் சொன்னேன்.
2: I told you three reasons.
1: முதலாவது எதனால இருள் வருகிறது என்றால் ஒரு மனுஷன் வந்து தேவனுடைய பரிசுத்த கற்பனைகளை உடைக்கிறதினால்.
2: First darkness enters by breaking holy commandments of God.
1: இரண்டாவது இருள் என்பது நமக்குள்ளே விரோதங்களை வளர்ப்பதினால்.
2: And second darkness enters by building hatred.
1: மூன்றாவது சத்துருக்களுடைய பொறாமையினால் அல்லது அவர்களுடைய சூழ்ச்சியினால் கூட நம்முடைய வாழ்க்கை இருளுக்குள்ள பிரவேசி.
2: And third, darkness enters by harassment of our enemies.
1: ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்னன்னா, சத்துருக்களால் நாம வந்து இருளிலே நாம உள்ளே கொண்டு போகப்படுவோமானால் நம்மை விடுவிக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
2: But what is more rejoicing is that though we are taken into darkness by harassment of our enemies, the Lord is able to deliver us out.
1: மீகா 7 அதிகாரம் 8 வசனம் பாருங்க.
2: If you read Micah 7:8,
1: என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார்.
2: Do not rejoice over me, my enemy. When I fall, I will arise. When I sit in darkness, the Lord will be a light to me.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ இந்த சத்துருக்களால் ஒரு பெரிய இருளுக்குள்ள நாம தள்ளப்பட்டாலும், கட்டாயமா தள்ளப்படுவோமானால், நாம நீதிமான்களா இருப்போமானா கர்த்தர் நமக்கு அங்கே வெளிச்சமா இருப்பார்.
2: So if you are forcefully pushed by your enemies into darkness and if you remain righteous, the Lord is there as a light to deliver you.
1: நம்ம வாழ்ற ஒரு

0: வருகிற துன்பமாகிய இருள் வரலாமே தவிர நாம இருளின் கிரியைகளுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்துட கூடாது.
1: Just because we walk in upright way we may have this darkness of sorrow but we should not give darkness to enter our hearts.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நாம நீதியாய் நடந்து இருளிலே தள்ளப்படுவோமானால் கர்த்தர் நம்மை விடுவிக்கவும் நமக்கு வெளிச்சமாய் இருக்க ஒரு உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
1: So if you are pushed into darkness and if you remain upright and righteous the Lord will remain a light and his faithful to deliver you out of.
0: ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கற்பனைகளை உடைத்ததனால ஒரு இருள் அல்லது ஒரு விரோதத்தினால் நமக்குள்ளே புகுந்த இருள் அல்லது சத்துருக்களால் நாம் தள்ளப்பட்ட இருளின் அறைகள் அல்லது சிறைச்சாலைகள் நம் வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
1: So if in case we have darkness which has entered our life by breaking holy commandments of God or darkness which has entered by building hatred within ourselves or darkness which has entered by the harassment of our enemies our Lord is faithful and is able to deliver us out.
0: நாம் இருளிலே நாம் பிரவேசித்து விடுவோமானால் இருளுக்கு நாம் இடம் கொடுத்து விடுவோமானால் அந்த இருளிலிருந்து விடுவிக்கப்படுவது எப்படி?
1: If we enter this darkness or if we give place for darkness how to come out of this darkness?
0: ஏழு காரியங்களை ஏழு வசனங்களை கொண்டு நான் குறிப்புகளை மாத்திரம் சொல்றேன் குறித்துக் கொள்ளுங்க அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்.
1: I will give you 7 points with verses alone so that it will be very useful for you.
0: பாஸ்டர் நான் வந்து தேவனுடைய கற்பனைகளை உடைச்சிட்டு நான் இருளுக்குள்ள போயிட்டேன் நான் விரோதத்தினால் இருளுக்குள்ள போயிட்டேன் எனக்கு எப்படி வெளியே வரணும்னு தெரியலன்னு சொல்றீங்களா? இந்த ஏழு காரியங்களை செய்யுங்க.
1: Are you saying pastor I have entered the darkness by breaking the holy commandments of God or I have entered darkness by building hatred within myself I don't know how to come out of it how to overcome it you learn the 7 things.
0: முதலாவது
1: first
0: ஏசாயா 50 அதிகாரம் 10 வசனம்.
1: Isaiah 50 verse 10
0: உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன்.
1: Who among you fears the Lord, who obeys the voice of his servant, who walks in darkness and has no light, let him trust in the name of the Lord and rely upon his God.
0: யோவான் 12:46 பார்க்கலாம்.
1: We can see John 12:46.
0: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன்.
1: I have come as a light into the world that whoever believes in me should not abide in darkness.
0: முதலாவது குறிப்பு.
1: First point.
0: இருளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமா? முதலாவது இயேசுவை நம்புங்கள்.
1: How to overcome darkness? First trust in Jesus.
0: சொல்கிறார் என்னிடத்தில் விசுவாசமா இருப்பீர்களானா நீங்க இருளில இருக்க மாட்டீங்க.
1: He says if you believe in me you shall not abide in darkness.
0: இருளில நடக்கிறீர்களா?
1: Are you walking in darkness?
0: கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ளுங்க.
1: You trust in the name of the Lord and rely upon him.
0: உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
1: Your trust and belief is faith is the one that will win or conquer the world.
0: நீங்க தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால நீங்க ஜெயம் பெறுறீங்க.
1: So you become the conquerors by the faith that you have in God.
0: கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுக்கிற விசுவாசம் மிக வல்லமை உள்ளது.
1: The faith that the Lord gives in you is great is powerful.
0: அந்த விசுவாசம் இருளின் அதிகாரங்களை நொறுக்க வல்லமை உள்ளது.
1: It has the power to break the power of darkness.
0: முதலாவது தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவங்களா இருங்க.
1: First trust in God.
0: இரண்டாவது
1: second
0: யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 19 முதல் 21 பாருங்க.
1: John chapter 3 verses 19 to 21
0: ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதற்கு வெளியாகும்படி ஒளியினிடத்திற்கு வருகிறான்.
1: And this is the condemnation that the light has come into the world and men love darkness rather than light because their deeds were evil. For everyone practicing evil hates the light and does not come to the light lest his deeds should be exposed. But he who does the truth comes to the light that his deeds may be clearly seen that they have been done in God.
0: முதலாவது இருளிலிருந்து வெளியே வர தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரை சார்ந்து கொள்ளுங்கள்.
1: First step to overcome darkness, trust in the Lord and rely on him.
0: Number 2, இரண்டாவது ஒளியினிடத்திற்கு வாருங்கள்.
1: Number 2, come to the light.
0: ஒளியினிடத்திற்கு வாருங்கள்.
1: Come to the light.
0: இன்னொரு விதமாய் சொன்னால்
1: in other words,
0: தேவன் அண்டை சேருங்கள்.
1: Draw near to God.
0: இருளிலிருந்து வெளியே வர தேவன் ஒளியா இருக்கிறாரு அந்த ஒளியின் அண்டைக்கு வாங்க.
1: For you to overcome darkness and come out of it, the Lord is the light, therefore draw your

0: himself near to that light.
1: அவருடைய அண்டைக்கு, அவருடைய பிரசன்னத்தின் அண்டைக்கு, அவருடைய வார்த்தையின் அண்டைக்கு நீங்க நெருங்கி வர வர வர உங்கள் இருளின் கிரியைகள் எல்லாம் வெளிரங்கமாகும்.
0: As you come closer to the God's presence, to his word, and all your deeds will be exposed.
1: அங்க அதான் நடக்கும்.
0: That is what will happen.
1: நீங்க அதிகமா தேவன் அண்டை, அவருடைய வார்த்தை அண்டை வர வர நமக்குள்ள இருக்கிற இருளின் கிரியைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்.
0: As you come closer to God and his presence, all your deeds of evil and darkness will be exposed.
1: அந்த வார்த்தை ஒவ்வொரு தவறா நமக்கு சுட்டி காட்டும்.
0: And that word will convict each and every mistake of us.
1: உங்க வீட்ல லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கனா உங்க ரூம்ல இருக்கிற தூசியோ குப்பையோ கண்ணுக்கு தெரியாது.
0: If you switch off your light in your room, you cannot see the dust that is present in your room.
1: நீங்க ஒரு சின்ன வாட்டேஜ் பல்ப் போட்டீங்கனா அங்க என்ன நடக்கும்னா ஏதோ அங்கங்க இருக்கிற சின்ன சின்ன குறை தெரியலாம்.
0: And if you have a small voltage bulb switched on, you can see few flaws and few mistakes there.
1: ஆனா எவ்வளவு அதிகமாக வெளிச்சத்தை கூட்டுறீங்களோ அவ்வளவு கறைகளும் பிழைகளும் அந்த இருக்கிற குளறுபடிகளும் நல்ல வெட்ட வெளிச்சமா தெரியும்.
0: So the more light you add, all the flaws, all the mistakes, all the clean and dirt, unclean and dirt will be seen very evidently.
1: நீங்க எவ்வளவு அதிகமாக ஒளியாகிய தேவன் அருகிலே, ஒளியாகிய கர்த்தருடைய வார்த்தையின் அருகிலே நெருங்குறீங்களோ அவ்வளவு அதிகமாக தேவன் நம்முடைய இருளின் கிரியைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்.
0: The more you come close to the light that is the word and God, the more the Lord will expose your deeds of darkness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நான் இன்னும் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் நடப்பதற்கு, இருளின் அதிகாரத்தை உடைப்பதற்கு இயேசு அண்டை சேர்றேன்.
0: I come to Jesus for me to become the child of light and to also to become to break down the kingdom of darkness.
1: இங்க வாசிக்கிறோம் அவங்க வந்து இந்த இருளை விரும்பறதுனால அவங்க வெளிச்சத்து பக்கத்துல வர்றதில்லைன்னு இயேசு ரொம்ப துக்கமா சொன்னார்.
0: Yeah, Jesus said with a grieving heart that men love darkness, therefore they don't come to light.
1: நாம அப்படி இருக்க கூடாது.
0: We should not be so.
1: அவர் அண்டை.
0: We should come to him.
1: அவருடைய வார்த்தையின் அண்டை.
0: Come to his word.
1: இன்ன என்னோட பேசுங்க ஆண்டவரே.
0: Lord, you speak with me, Lord.
1: ஆண்டவரே இன்னும் எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே.
0: Lord, reveal more to me, Lord.
1: இன்னும் எனக்கு காண்பீங்க ஆண்டவரே.
0: Lord, show me more, Lord.
1: அப்படி சொல்லி பாருங்களேன்.
0: You say and see.
1: கர்த்தர் வெளிப்படுத்துவார்.
0: The Lord will show you.
1: கர்த்தர் இன்னும் பரிசுத்தப்படுத்துவார்.
0: The Lord will sanctify you.
1: மூன்றாவது.
0: Third.
1: எப்படி இந்த இருளின் அதிகாரத்தை மேற்கொள்றது?
0: How to overcome darkness.
1: யோவான் 8 அதிகாரம் 12 வசனம்.
0: John chapter 8 verse 12.
1: மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.
0: Then Jesus spoke to them again saying, I am the light of the world. He who follows me shall not walk in darkness but have the light of life.
1: தேவன் அண்டை சேருகிறது மாத்திரமல்ல,
0: not only coming to the Lord,
1: அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திற்கு அருகிலே வருகிறது மாத்திரமல்ல,
0: not only coming to the light of his word,
1: இருதயத்தில் குத்தப்படுறது மாத்திரமல்ல,
0: not only being convicted in your heart,
1: நீங்க தொடர்ந்து இயேசுவை பின்பற்ற வேண்டும்.
0: But third, you have to follow Jesus.
1: இயேசுவை தொடர்ந்து பின்பற்றும் போதுதான் இருளின் அதிகாரத்திலிருந்து நாம வெளிவர முடியும்.
0: But only if you continue to follow Jesus, you can come out of this power of darkness.
1: நான் சில பேர் பார்த்திருக்கிறேன், அவங்க வந்து ஒரு வசனத்தை கேட்ட உடனே அவங்க உணர்வடைந்து குத்தப்பட்டவர்களாக, நான் இனிமேல் இந்த தவற செய்ய மாட்டேன், நான் இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய குற்றவாளியா ஒரு பாவியா இருந்திருக்கிறேன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக தங்கள் தவறுகளை அறிக்கை செய்றாங்க.
0: I see people when they hear a word, they are convicted in their heart and they pricked and they say, see, I have remained a sinner for so many days, I will never again repeat this mistake in my life.
1: ஆனா உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு அழுகுறாங்க பாருங்க, அதோட அதை மறந்துடுவாங்க.
0: But the problem is that they forget on that very fine day itself.
1: அந்த நாளோடு தொடர்ந்து இயேசுவை அவங்க பின்பற்றது கிடையாது.
0: And after that they will never follow Jesus continually.
1: அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து பின்னால வர்றது கிடையாது.
0: They don't listen to his voice or know his will and follow Jesus.
1: ஒரு விதமா இமோஷனலா ஒரு நாள் வந்து இதை செய்வேன், இதை நான் செஞ்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒப்பு கொடுத்துட்டு பின்பு இயேசுவை பின்பற்றாததுனால அவங்க விட்ட இருள் திரும்ப அவங்கள மேற்கொள்ளுது.
0: Just because they take a emotional decision and commit themselves to God one single day and don't continue to follow Jesus the next day, this darkness will continue to overcome them.
1: நீங்க கர்த்தருக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, இயேசுவை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும்.
0: It's not only committing yourself to God, but you have to continue to follow Jesus.
1: அவருடைய வார்த்தை தொடர்ந்து உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கணும்.
0: The word of God should continue to be established in your heart.
1: Remain in your life. அது உங்க வாழ்க்கையில வந்து தொடர்ந்து கனி கொடுக்கணும்.
0: And that should bring out fruits continually in your life.
1: தொடர்ந்து அவருடைய வசனமும் அவருடைய சத்தமும் உங்க வாழ்க்கையில தொனித்து கொண்டே இருக்கணும்.
0: The word of God and the voice of God should continue to be heard in your life.
1: நான்காவது.
0: Fourth.
1: எப்படி இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே வர்றது?
0: How to come out of the power of darkness.
1: ரோமர் 13:12.
0: Romans 13:12.
1: 13:12.
0: 13:12.
1: இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம்.
0: The night is far gone, the day is at hand. So then let us cast off the works of darkness and put on the armor of light.
1: அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம இருளின் அதிகாரத்தை மேற்கொள்றதுக்கு நான்காவது வெளிச்சத்தினுடைய அல்லது ஒளியினுடைய ஆயுதங்களை நாம எடுத்துக்கொள்ளணும்.
0: Fourth, put on the armor of light to overcome darkness.
1: அப்போ நாம வந்து இயேசுவை பின்பற்றேன், வசனத்தை கேட்கிறேன் அப்படின்னு மாத்திரம் இல்ல, இந்த இருளோடு யுத்தம் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆயிடணும்.
0: So it's not only I listen to his word, I come to the light and follow Jesus, but also we should be ready to wage a war against this.
1: இந்த இருளின் அதிகாரங்களுக்கு எதிராக நாம நிற்பதற்கு கர்த்தர் நம்மை ஒரு போர் சேவகனாக தேவன் நம்மை அழைக்கிறார்.
0: The Lord has called us to be a soldier to stand against this weapons of darkness.
1: நான் இயேசுவண்டை சேர்றேன், நான் இயேசுவை பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டே நின்ற கூடாது.
0: It's not that you should stop saying that I come to Jesus, I just follow Jesus alone.
1: இந்த போராட்டத்துல நாம நிக்கணும்.
0: But we have to stand in the struggle.
1: நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது, வானலோகத்தின் பொல்லாத ஆவிகளோடு, துரைத்தனங்களோடு, அந்தகார கிரியைகளோடு இருக்கிறதுன்றத மறந்துடாதீங்க.
0: And don't ever forget, for a wrestle is not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of darkness of this world.
1: அதை என்னுடைய மாம்ச ஆயுதங்களால் நான் ஜெயிக்க முடியாது.
0: And I cannot overcome that by the physical weapons that I have.
1: நான் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளணும்.
0: I have to put on the armor of light.
1: சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்ளணும்.
0: I have to put on the whole armor of God.
1: ரட்சிப்பு என்கிற தலைச்சீராவிலிருந்து சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சை வரைக்கும், தலை முதல் பாதம் வரைக்கும் நாம் முழுவதும் தரிக்கப்பட்டிருக்கணும்.
0: I should have the whole armor of God right from the helmet of salvation until the feet are shod with the gospel of peace.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இந்த ஆயத்தத்தோடு நம்ம ஆயுதங்களை தரித்திருந்தாதான் நம்மளால வந்து இந்த இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ள முடியும்.
0: Only if you put on this armor of light, you can overcome darkness.
1: ஐந்தாவது.
0: Fifth.
1: இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ள வழி என்ன?
0: What is the way to overcome darkness?
1: எபேசியர் 5:11.
0: Ephesians 5:11.
1: கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்.
0: Take no part in the unfruitful works of darkness, but instead expose them.
1: கடிந்து கொள்ளுங்கள்.
0: You have to expose them.
1: தமிழ் இங்கிலீஷ்ல வந்து வெளியரங்கமாக்குங்கள்னு போட்டிருக்கு.
0: In English it says expose them.
1: ஆனால் தமிழ்ல வந்து கடிந்து கொள்ளுங்க, rebuke it னு போட்டிருக்கு.
0: In Tamil it means rebuke them.
1: அப்போ ஐந்தாவது என்ன செய்யணும்னா, நாம வெளியரங்கமாக்கணும், இது தவறு என்பதை வெளியரங்கமாக்கணும், அதை கடிந்து கொள்ளணும்.
0: So fifth, you have to expose this work of darkness and rebuke them.
1: இன்னொரு விதமா சொன்னா, இருளின் கிரியைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை நாம் சமரசம் செய்து நாம் அதை மறைக்க கூடாது.
0: In other words, you should not compromise with this work of darkness and we should not conceal them.
1: இது ஒண்ணு இல்ல, இது பரவாயில்ல.
0: This is nothing, this is not a big deal.
1: இதெல்லாம் ஒண்ணு தப்பே இல்ல.
0: This is not wrong at all.
1: நீங்க இருளின் கிரியைகளுக்கு நீங்க வந்து மூடி போட்டு மறைக்க மறைக்க மறைக்க அது என்ன செய்யணும், வளரும்.
0: As you cover up and conceal this work of darkness, it begins to grow.
1: அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பலன் பெறும்.
0: And it will get a strength and most little by little.
1: அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும்.
0: And it will have power over us.
1: அதுக்கும் முடிவுல பாத்தீங்கன்னா, அதை நம்மால வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு அது போயிடும்.
0: So at last it goes to an extent where we cannot control it.
1: ஒரு முறை விதமாய் ஒருவர் சொன்னார்.
0: Once a person said this way.
1: ஒரு பாம்பு வந்து முட்டையா இருக்கும்போதே அதை அழிக்கணும் அப்படின்னா, ஒரு சிறுபுள்ள கூட ஒரு குச்சியை வச்சுட்டு அதை அடிச்சு நொறுக்கி அழிச்சிடலாம்.
0: So if a person want to kill a snake when it is in a egg, even a small child can beat it and destroy it by using a small stick.
1: அவ்வளவுதான், ஒரு சின்ன குழந்தை கூட அதை செய்யலாம்.
0: Even a small child can do it.
1: ஆனா அதே முட்டையை நீங்க வளர விடுவீங்களானா?
0: But if you let that egg grow up.
1: ஒரு நாள் அது ஒரு 6 அடி பாம்பா 12 அடி பாம்பா நிக்கும் போது தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, பாம்பை கண்டால் படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க.
0: So when you will let it grow onto to 6 feet and 12 feet, then it will really be a danger to us.
1: அது it will scare you. அது வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
0: You cannot control it.
1: அது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறும்.
0: That becomes a big problem.
1: இருளின் கிரியை நீ அறிஞ்சிட்டீங்களா, அத கடிந்து கொள்ளுங்க, அத வந்து வெளியரங்கமாக்குங்க.
0: If you have found that they are the works of darkness, you have to expose them and rebuke them.
1: அதை மறைக்க மறைக்க மறைக்க நமக்கு பெரிய ஆபத்து.
0: As you conceal them, that is a great danger to you.
1: 6வது
0: 6th
1: 2 கொரிந்தியர் 6:14
0: 2 கொரிந்தியன் 6:14
1: இதம் சொல்கிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது.
0: Do not be unequally yoked with the unbelievers, for what partnership has righteousness with lawlessness, or what fellowship has light with darkness?
1: அப்போ இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்க வெளியே வரணும்னா, இந்த இருளின் ஆதிக்கத்தை உங்களுக்குள்ள செலுத்துகிற அவசியமற்ற உறவுகளை உடையுங்கள்.
0: So to overcome this darkness, you have to break the fellowship that have dominion over darkness.
1: அந்த ஆதிக்கம் உங்கள் மேல் செலுத்தாதபடி நீங்க எச்சரிக்கையா இருங்க.
0: Very careful that we not have dominion over you.
1: ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதுன்னு போட்டுருக்கு.
0: It is written what fellowship has light with darkness.
1: நாம வந்து பக்கத்துல இருக்கலாம்.
0: It might be near you.
1: ஆனா ஐக்கியமா இருக்க கூடாது.
0: But you should not have fellowship.
1: அதோடு நம்ம கலந்துற கூடாது.
0: We should not mingle with them.
1: முதலாம் சங்கீதம் முதலாம் வசனம் அதான் சொல்லுது.
0: That is what Psalm 1:1 says.
1: இந்த உலகத்துல துன்மார்க்கர் இருப்பாங்க, பரிகாசக்காரர் இருப்பாங்க, பாவிகள் இருப்பாங்க.
0: You will have ungodly, you will have sinners, you have scorners in this world.
1: ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, அவங்க ஆலோசனையில் நடக்காதீங்க.
0: But you don't walk in their counsel.
1: பாவிகள் வழியில நீங்க நிக்காதீங்க.
0: You don't stand in the way of sinners.
1: பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல நீங்க உட்காராதீங்க.
0: You don't sit in the seat of the scorners.
1: அவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க.
0: Let them be.
1: நீங்க ஐக்கியப்படாதீங்க.
0: But you don't have fellowship with them.
1: 7வது கடைசியா
0: 7th and the last.
1: எப்படி இந்த இருளின் அதிகாரத்தை முறிப்பது?
0: How to break down this darkness?
1: ரோமர் 1:21.
0: Romans 1:21.
1: அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது.
0: For although they knew God, they did not honor him as God or give thanks to him, but they became futile in their thinking and their foolish hearts were darkened.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: உங்கள் வாழ்க்கையில் இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ள வேண்டுமா?
0: If you want to overcome this power of darkness in your life,
1: சொல்லுவேன், தேவனுக்குரிய மகிமையை செலுத்தி நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்து அவரை ஆராதியுங்கள்.
0: I tell you, give the glory that belongs to God and give thanks and worship God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் போது உம்முடைய மகிமை என்னை நிரப்புகிறது.
0: Lord, when I worship you, your glory fills me, Lord.
1: எப்பொழுதும் அந்த மகிமையில என்னை மறைத்துக் கொள்ளும்.
0: Lord, cover me always with that glory, Lord.
1: எப்பொழுதும் நான் உம்மை ஆராதிக்கணும்.
0: Lord, I should worship you always.
1: உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கணும்.
0: I should be in your presence.
1: நான் தேவன் என்று அறிந்து விடுவேனா?
0: And if I know that you are God,
1: அவரை தேவன் என்று ஸ்தோத்திரிப்பேன்.
0: I will praise you as God.
1: அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துவேன்.
0: I will glorify him as God.
1: உம்முடைய பிரசன்னத்தில் என்னை மறைத்துக் கொள்ளுவேன்.
0: Lord, cover me in your presence.
1: 7 காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசினார்.
0: The Lord spoke 7 things with us.
1: துன்மார்க்கருடைய பாதைகள் கார் இருளாய் இருக்கும்.
0: The way of the wicked is like darkness.
1: நாம் தொடர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்திலே நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும்.
0: The Lord should give us grace to continually walk as children of light.
1: ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இருள் பிரவேசித்திருக்குமானால்,
0: if in case this darkness has entered our life,
1: இருளின் ஆதிக்கங்கள் நம் வாழ்க்கையில அதிகரித்திருக்குமானால்,
0: if there is dominion of darkness in our light,
1: இந்த காலை தேவனுக்கு உங்களை சமர்ப்பீங்க.
0: Let us commit ourselves before the Lord.
1: ஆண்டவரே, இந்த இருள் என் மேல் அதிகாரம் செலுத்த முடியாதபடி மேற்கொள்ளுகிறவனாய் என்னை மாற்றும்.
0: Lord, make me an overcomer that this darkness may not overcome me, Lord.
1: நான் இருளின் பிள்ளையாக அல்ல ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளையா நான் நடக்கணும்.
0: Lord, let me not be a child of darkness, but I should walk as children of light, Lord.
1: ஜெபமணோமா?
0: Shall we pray?
1: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே,
0: a merciful and gracious Father,
1: இந்த காலையில் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி.
0: Lord, thank you for ministering with us today, Lord.
1: ஆண்டவரே, அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நீர் எங்களை வரவழைத்திருக்கிறீர்.
0: Lord, you have brought us from this darkness to marvelous light, Lord.
1: உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர்.
0: Lord, you have chosen for us to speak about your excellencies.
1: ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை உடைத்து இருளுக்குள்ளே பிரவேசிக்காமல் இருக்க எங்களுக்கு எச்சரிப்பை தாரோம்.
0: Lord, give us grace and warning that we not break our holy commandments and enter into darkness, Lord.
1: ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே பகைக்கு இடம் கொடுத்து இருள் எங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தி விடாதபடி நாங்கள் எச்சரிப்பாய் இருக்க கிருபை தாரோம்.
0: Lord, give us grace that we may be careful not to have hatred and enter this darkness, Lord.
1: சத்துருக்களுடைய விரோதங்களால் எங்கள் வாழ்க்கையிலே இருள் பிரவேசித்திருக்குமானால் நாங்கள் இருளிலே தள்ளப்பட்டிருப்போமானால் நீர் வெளிச்சமாயிருந்து எங்களை விடுவியும்.
0: Lord, if you have been if we have been pushed into darkness by the harassment of our enemies, Lord, you be our light and deliver us, Lord.
1: இன்றைய காலையிலே ஆண்டவரே எவ்வாறு இருளின் அதிகாரத்திலிருந்து ராஜ்யத்திலிருந்து ஆதிக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த 7 வேத சத்தியங்களை எங்கள் வாழ்க்கையிலே பின்பற்ற கிருபை தாரும்.
0: Lord, also Lord, help us to follow the 7 points or 7 ways how to overcome this darkness, how to come out of this kingdom of darkness in our life.
1: எங்களை தொடர்ந்து உம்முடைய ரட்சிப்புக்குள்ளே உம்முடைய வெளிச்சத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளும்.
0: Lord, keep us continually under your light, Lord.
1: உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
0: Glorify your name, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.
0: Amen.
1: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நீதிமொழிகள் 15:4. பிரபுக்கள் குலத்தை சேர்ந்த ஒரு மனிதன் ஜோசாயா வெஜ்வுட்டின் மண்பாண்டங்கள் செய்யும் தொழிற்சாலைக்கு சென்றார். வெஜ்வுட் உலகத்தரம் வாய்ந்த மண்பாண்டங்கள் செய்வதில் கை தேர்ந்தவர். வந்த மனிதன் பிரபு என்பதால் வெஜ்வுட் தன் தொழிற்சாலையில் பயிற்சிக்காக வந்திருந்த ஒரு மாணவனை அவரோடு கூட அதை சுற்றி காட்டும்படிக்கு அனுப்பி வைத்தார். அந்த மனிதன் பிரபு என்பதால் கூட சென்ற இளைஞன் அவரிடம் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டான். ஆனால் அந்த மனிதனோ மிகவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேச ஆரம்பித்தார். வேதாகமத்தை அவதூறான வார்த்தைகளால் திட்டினார். மேலும் பத்திரமாய் கையாளக்கூடிய பொருட்களை உதாசீனமாக கையாண்டார். அவரோடு கூட சென்ற அந்த இளைஞன் இந்த மனிதனின் நடவடிக்கைகளை பார்த்து மிரண்டு போனான். சற்று நேரத்தில் அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் ஜோசாயா வெஜ்வுட் இவர்களோடு இணைந்து கொண்டார். தன்னுடைய பயிற்சி மாணவனை அந்த மனிதன் இழிவுபடுத்துவதை பார்த்து அவர் மிகவும் வேதனையடைந்தார். தொழிற்சாலை முழுவதும் சுற்றி பார்த்து முடிந்தவுடன் அந்த நபர் தனக்கு தேவையான சில பொருட்களை வாங்க முடியுமா என்று கேட்டார். விசேஷமாக கலை நுட்பத்தோடு செய்யப்பட்டிருந்த ஒரு பூந்தொட்டியை தனக்கு விலைக்கு தரும்படி கேட்டார். அதற்கு வெஜ்வுட், இந்த பூந்தொட்டி செய்ய தனக்கு எவ்வளவு நேரமானது என்றும் அதனுடைய நிறம் வேலைப்பாடுகள் எல்லாம் எவ்வளவு சிறப்பானது என்றும் சொல்லிக்கொண்டே அவருடைய கையில் கொடுக்கும்படிக்கு அதை எடுத்தார். கொடுக்க போகும்போது வேண்டுமென்றே அதை கீழே தவறவிட்டார். மறுகணமே அது உடைந்து நொறுங்கியது. அதை பார்த்த அந்த மனிதன் மிகவும் கோபத்துடன், இந்த பூந்தொட்டிதான் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, அதுவும் நொறுங்கி போனது, எல்லாம் உங்கள் கவனக்குறைவுதான் என்று அந்த உரிமையாளரையே திட்ட ஆரம்பித்தார். உடனே வெஜ்வுட்டும் மிகவும் நிதானமாக, சார், இந்த பூந்தொட்டிகளை விட இன்னும் விலையேறப்பெற்ற விஷயங்கள் ஏராளம் உண்டு. இந்த தொட்டி உடைந்தால் என்ன, நான் தானே இதை செய்தேன், மீண்டும் இதை போன்ற ஒரு தொட்டியை செய்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மோசமான வார்த்தைகளால் இந்த இளைஞனை வேதனைப்படுத்திவிட்டீர்கள். அந்த வார்த்தைகள் பேசியது பேசியதுதான், அதை ஒருபோதும் சரி செய்ய முடியாது என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பேசின வார்த்தைகளை தேவன் நமக்கு மன்னிக்கலாம், ஆனால் பிறர் உள்ளத்தில் நாம் ஏற்படுத்திய எதிர்மறை தாக்கம் அவர்கள் உள்ளத்தில் நீங்காமல் நிலைத்து நின்றுவிடும். ஆகவே நமது வார்த்தைகள் பிறரை உற்சாகப்படுத்துவதாகவும் அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவதாகவும் இருக்கட்டும். பெனினாள் அன்னாள் என்பவர்கள் எல்கானா என்பவரின் மனைவிகள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தனர், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. பெனினாள் நிந்தையான வார்த்தைகளால் தினமும் அன்னாளை வேதனைப்படுத்தினாள். ஒருமுறை அவர்கள் தேவாலயத்துக்கு சென்று பலியிட்ட போது மீண்டும் பெனினாள் அன்னாளை வேதனைப்படுத்தினாள். ஆகவே அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் அன்னாளின் கணவனாகிய எல்கானா அவளிடம் வந்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று மிகவும் பரிவாக பேசினார். அன்னாள் எழுந்து போய் தேவாலயத்திலே ஜெபித்தாள். ஜெபத்தை கேட்ட தேவன் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகளும் எல்கானாவின் வார்த்தைகளைப் போல இருக்கட்டும். காயப்பட்டவர்களை நமது வார்த்தைகளால் தேற்றுவோம். தேவன் தாமே நமக்கு வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமான வார்த்தைகளை ஏற்ற சமயத்தில் தருவாராக.

என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஹாலலூயா, ஹாலலூயா. ஸ்தோத்திரம் பாடி போற்றுவோமா? ஹாலலூயா.

கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே, எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.

0: హల్లెలూయా హల్లెలూయా.
1: எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனுடைய கிருபை அதிகமாய் ருசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார் சொல்லுகிறார். என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை ருசிக்க பண்ணுகிறார். என் நடக்கையில் அவருடைய கிருபை ருசிக்க பண்ணுகிறார். என் செயல்களில் அவருடைய கிருபை ருசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் தேவ கிருபை என் கண்கள் காண்கிறது என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா.

நேரத்தை எத்தனை பேர் ருசித்து சொல்ல முடியும்? ஆமென். எனக்கு உதவி. அந்த நேரத்தில் யாரும் என்னோடு கூட இல்லை. அப்பா, கிருபை என்னை விட்டு விலகல. அவர் கிருபை என்னை விட்டு மாறவில்லை. கிருபையினாலும் மட்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சத்தத்தை உயர்த்தி பாடுவீங்களா?

மைட்டி ஜீசஸ், உம்மை உயர்த்துகிறோ. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருடைய கிருபைகளுக்காக, தேவன் பாராட்டுகிற கிருபைகளுக்காக, என் வாழ்க்கையில் அதிகமான கிருபை ருசிக்க பண்ணினார் என்று சொல்லுகிறவர் நன்றி தகவன். அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசம் அடைய பண்ணுகிற தேவன். ஆமென். நம்பினோரை கைவிடுவதில்லை, தேடி வந்தோரை விட்டு விலகுவதில்லை. ஹாலேலூயா. ஆமாம், என்னை குறித்து பேச விடுறார் இன்னைக்கு. ஆனால் ஒரு நாள் உண்டு, அதுவரை தான் பேசுவார்கள், அதன் பிறகு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். எத்தனை பேர் சொல்றீங்க? உமது

சொல்லுங்க, நம்பினோரை நம்பினோரை நீ உம்மை தேடி. சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற ஒவ்வொரு காரியமுமே தேவன் நமக்காய் குறித்திருக்கிற நாளுக்கு நேராக தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. யோசேப்பை குழியில தூக்கி போடும் போது யோசேப்புடைய கதை முடிஞ்சதுன்னு நினைச்சான். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவர் குறித்த வார்த்தை, அவனை குறித்த வார்த்தை நிறைவேறுகிற நாளுக்கு நேராக அவனை நடத்தி கொண்டிருந்தது. ஹாலேலூயா. எனவே சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசும்போது, ஒரு காரியம் செய்யும் போது, ஜனங்கள் உங்களுக்கு நடுவில் இருந்து சில காரியத்தை உங்களுக்கு விரோதமா செய்யும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் நாளுக்கு சமீபமாக நான் போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாளுக்கு சமீபமாக நான் போய் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஒரு நாளை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நாளை கர்த்தருக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. அன்று என்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன் சொல்றீங்க? சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நம்பினோரை நீர் மறப்பதில்லை. நல்ல கைகளை தட்டி சேர்ந்து ஆராதிக்க போறீங்க. எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவருக்கு மகிமையாய் நாம்

பாடுக்கு பார்க்கலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது முகம் நோக்கி நல்ல கைகளை தட்டி ஆமே. தேங்க்யூப்பா. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவர், ஏழைகளின் பலனீரே.

பாடுக்கு பார்க்கலாம். அவர் நாமத்தை சொல்லி, ஏசு மகராஜா, ஏசு மகராஜா, ஹல்லேலூ, இரக்கத்தின் சிகரா, எனக்கு ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். எனவே சந்தோஷத்தோடு கல

0: சொல்லுங்க, கலங்கிட மாட்டேன்,
1: கலங்கிடவே மாட்டேன்,
0: சங்கரிப்பில்லாமல் சுகமாய் தங்கியிருக்கப்படுவேன். இந்த கண்டேக்கு பேரை நீ காணாதபடிக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வா.
1: கைவிட மாட்டா என் இயேசு.
0: சொல்லுங்க, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட

உன் பெருமூச்சின் சத்தம் அவர் காதில் ஏற்றினது. உன் பெருமூச்சின் சத்தம் அவர் காதில் ஏற்றினது. உனக்கு விரோதமாய் சத்துரு செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமா, உன்னை குறித்து பேசுகிற வார்த்தைகள் நிமித்தமா, நீ விட்ட பெருமூச்சின் சத்தம் என் தகப்பனின் காதில ஏறிட்டு நான் என் ஜனத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுகிறேன். அவர் நம்முடைய ஜனத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுகிறார். என்னை சுகமாய் தங்க பண்ணுவார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி உன் பெருமூச்சு சத்தம் அவர் காதில ஏறிட்டு. அவர் பார்த்து சும்மா இருக்கிறவர் அல்ல, அவர் பார்த்து சும்மா இருக்கிறவர் அல்ல. விசுவாசித்து காத்திருங்கள், உங்களுக்காய் நாள் வருகிறது. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதய மகிழும். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதய மகிழும்.

கண்களை ஏறெடுக்கின்றே. அதில் கத்தாதி கத்தரை கண்டு என் கண்ணீரை நான் வடிக்கின்றே. அதில் கத்தாதி கத்தரை கண்டு

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:25. அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி, என் குமாரனாகிய தாவிதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். எனக்கு அன்பார்ந்த தேவப்பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை வித்தியாசமான வழிகளில் ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தருடைய வழிகளில் எப்பொழுதுமே ஒரு வித்தியாசம் உண்டு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:25 சவுல் தாவிதை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கின்றோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:20 பார்ப்போமானால், தாவீது சொல்லுகிறான், ஒரு கௌதாரியை வேட்டையாடுவதைப் போல என்னை வேட்டையாட வகை தேடுகிறான் சவுல் என்றும், ஒரு தெள்ளுப்பூச்சியை கொல்ல நினைப்பது போல என்னை கொல்ல நினைக்கிறான் என்றும் உள்ளது. இப்படியாக தாவீதை கொல்ல நினைத்த சவுலின் வாயிலிருந்துதான் நாம் வாசித்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:25 நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று ஆசீர்வாதமான வார்த்தை புறப்பட்டு வந்ததை பார்க்கின்றோம். அதேபோல் எஸ்தரையும் மொர்தகாயும் குறித்து வேதத்தில் பார்க்கும்போது, அங்கு மொர்தகாயை குறித்து ராஜாவிடத்தில் தீமையான காரியங்களை கூறி தூக்கிலிட சதி செய்தான் ஆமான். ஆனால் காரியமோ மாறுதலாய் நடக்கும்படி கர்த்தர் மொர்தகாயோடே இருந்தார். எஸ்தரின் புஸ்தகம் 6:10 ராஜா ஆமானை நோக்கி, வஸ்திரத்தையும் குதிரையையும் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி மொர்தகாய்க்கு செய் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். ஆமானும் செய்கிறான். இப்படியாக நம் தேவன் தீமையை நன்மையாகவும் சாபங்களை ஆசீர்வாதமாகவும் மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக உள்ள தீமைகளை நன்மையாகவும் அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மாற்றப்போகிறார். தீமையை நன்மையாக மாற்றிய 3 காரியங்களை நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26:25 நாம் வாசித்தது போல, தாவீதை கொல்ல நினைத்த சவுலிடமிருந்து வாழ்த்து பிறந்ததை பார்த்தோம். 2வதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:26-29 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, ஈசாக்கு துறவை வெட்டும் போதெல்லாம் அவனுக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்பி அத்துறவை மூடி போடுவர், அவனோடு வாக்குவாதம் பண்ணுவர். இப்படியாக ஈசாக்கிற்கு தீமை செய்தவர்களை கர்த்தர் அவர்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தையையும் நன்மையையும் செய்யும்படி செய்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:29 உனக்கு நன்மையே செய்வோம் என்று கூறுகிறதை பார்க்கின்றோம். 3வதாக யோசுவாவின் புஸ்தகம் 24:10 பிலேயாம் ஆசீர்வதித்தான் என்று உள்ளது. இந்த பிலேயாமை குறித்து பார்ப்போமானால், இவன் கூலி பெற்று சபிக்கும்படி அழைக்க பெற்றவன். ஆனால் கர்த்தரோ இஸ்ரவேலருக்கு பிலேயாம் மூலமாய் ஆசீர்வாதத்தை பேச செய்தார். இப்படியாக தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எவையெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறதோ அவற்றை கர்த்தர் இன்றைக்கு அடங்க பண்ணுகிறார். எவையெல்லாம் தீமை செய்ய தீவிரித்து நிற்கிறதோ அவை எல்லாவற்றையும் நன்மையாக ஆசீர்வாதமாக மாற்றி இன்று உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். நன்றி, வணக்கம்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய எதிர்கால காரியங்களை சொப்பனத்தின் மூலமாவது, வசனத்தின் மூலமாவது, தீர்க்க தரிசனங்கள் மூலமாவது ஆண்டவர் காண்பிப்பார். நான் உனக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன், இப்படிலாம் கொடுக்க போகிறேன். அதை நாம் சுதந்திரிக்கணும். விசுவாசத்தின் மூலம், பரிசுத்தத்தின் மூலம், கீழ்ப்படிதலின் மூலம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பலனோடு கூட அதை சுதந்திரிக்க வேண்டும். அப்போ நம்முடைய மனநிலை அதை பார்த்த பிற்பாடு எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்ப்பார். இப்படித்தான் எண்ணாகமம் 13 அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக கோத்திரத்தில் ஒவ்வொருவராக தெரிந்து கொண்டு 12 பேரை ஆண்டவர் அனுப்புவார். அவர்கள் 40 நாட்கள் தேசத்தை சுற்றி பார்த்து வருகிற போது எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே ஒரு பெரிய திராட்சை குலையை அறுத்து 2 பேர் தோல்லை சுமந்துட்டு வருவாங்க. இன்னும் தேசத்தின் கனிகளை எல்லாம் கொண்டு வந்துவாங்க. கொண்டு வந்த பிற்பாடு அந்த தேசத்தை குறித்து எல்லா வேவு பார்க்க போய் வந்த ஜனங்கள் சொல்வார்கள், அது நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனிகள். நாங்கள் போய் பார்த்து வந்த அந்த பட்டணங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது, அவங்களெல்லாம் பலவான்களாக இருந்தாங்க. நாங்களை அவங்கள கம்பேர் பண்ணும்போது நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல ரொம்ப சின்னதாக இருந்தோம். ஆகையினால நாம் அதை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது, சுதந்திரிக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எண்ணாகமம் 13 அதிகாரம் 30 வசனத்தில் காலிப் சொல்லுவார், காலிப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று காலிப் சொல்வார். ஆனால் மற்றவங்க சொல்லுவாங்க, அவனுடைய கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிரபியான ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளிகளை போயிருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துச்செய்தி பரம்ப செய்தார்கள். பாருங்கள், காலேபும் யோசுவாவும் மாத்திரம் உண்மையாய் விசுவாசமாய் சொல்கிறார்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அதை போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனா 10 பேர் சொல்றாங்க முடியாது, அவங்க பெரிய ஆட்கள், உயரமான ஆட்கள், நாங்க அவங்களை பார்க்கும்போது வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே நிறைய பேர் சொல்றதுதான் எல்லாரும் நம்புவாங்க, சிலர் சொல்றத நம்ப மாட்டாங்க. இப்படி 10 பேர் சொல்றதை எல்லாரும் நம்பி துச்செய்தி பரம்ப செய்து ஒரு பெரிய வாதைக்கு காரணமாயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இதை வாசிக்கும் போது நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய திட்டங்களை நாம எப்படி பார்க்கிறோம், கர்த்தர் கூட இருந்து அதை நாம சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை, எனக்கு தரிசனத்தின் மூலம் காண்பித்ததை, என்னோடு பேசினதை நான் விசுவாசத்தின் மூலமாய், கீழ்ப்படிதலின் மூலமாய் நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றோமா? இல்லை, அது ரொம்ப கடினமான பாதை, அங்கே பயங்கர பிசாசு போராட்டம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி போய் சுதந்திரிக்க நம்மளால முடியாது, எனக்கு அந்த விசுவாசம் இல்லை, எனக்கு அந்த ஜப வாழ்க்கை இல்லை, பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சோர்ந்து போய் மனதளவில் ஒரு பெரிய விரக்தி ஏற்பட்டு ஜப வாழ்க்கையை, வசனத்தை வாசிக்கிறத தானும் விட்டு தன்னை சுற்றில் இருக்கிறவங்களையும் கெடுக்கிற சிலரை நீங்க பார்த்துருப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்பவும் கர்த்தர் கூட இருந்தால், கர்த்தர் நம்மோடு இருந்தால், கர்த்தர் கூட நம்ம இருந்தால் நாம் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார், நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன். எண்ணாகமம் 14 அதிகாரத்தில் 8 வசனத்தில் காலேப் சொல்லுவாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் ஓனும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுவார்கள். சில நேரத்தில் நம்ம சில விசுவாச வார்த்தைகளை பேசுவோம், சில நேரத்தில் அவிசுவாச வார்த்தைகள் வரும், நம்மளாலெல்லாம் அதெல்லாம் முடியாதுன்னு வரும். ஆனால் விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கணும், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார்,
அதை கண்டிப்பாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். யோசுவா சொல்வாரு, கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை அப்படின்னு சொல்வார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆனால் சுதந்திரிக்க வேண்டிய நாம் பரிசுத்தத்திலே விசுவாசத்திலே கீழ்ப்படுதலிலே இருந்து நம்முடைய அறிக்கைகள் நம்முடைய கன்ஃபஸ் எப்படி இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும், விசுவாசத்தை பேசணும், விசுவாசத்தை நடப்பிக்கணும். ஜப வாழ்க்கையோடு கூட நம்ம விசுவாசத்தை கூட்டி எப்படி ஆகிலும் கர்த்தர் என்னை அந்த தரிசனத்துக்கு நேராய் நடத்துவார், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அதை அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்ல சொல்ல நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். சில நேரத்தில் விரக்தியில ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு தரிசனத்தை, அதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை வரவே கூடாது. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களை சுதந்திரிப்பதற்கு அஜாக்கிரதையா இருந்திருக்கலாம், அல்லது சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு விசுவாசத்தை தட்டி எழுப்பி ஜெப வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையை கூட்டி சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அதை சுதந்திரிப்பேன், நான் அதை பெற்றுக்கொள்வேன். காலேபும் யோசுவாவும் சொன்னது போல நாமும் சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு இனிமையான நாளாய் உங்களுக்கு மாறுவதாக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அருமை பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்த வாக்கு தத்தங்கள் தரிசனங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகள் வைராக்கியத்தோடு நீர் கூட இருக்கிறதை நினைத்து அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. எவ்விதத்திலும் அவிசுவாசமான வார்த்தைகளோ சோர்வுகளோ வராதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தந்து உதவி செய்யுங்க ராஜா. இயேசு இரட்சக நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.

0: காலத்துக்கு போ என்ற தலைப்பில் ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எங்க பார்த்தாலும் எழுப்புதலை குறித்து பேசுகிறோம் இல்லையா? ஒரு வீட்டு கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் எழுப்புதலை குறித்து பேசுகிறார்கள். ஒரு கிராமத்து ஊழியத்தை எடுத்துக்கொண்டால் எழுப்புதலை குறித்து பேசுகிறார்கள். சபைகளை எடுத்துக்கொண்டால் சபைகளிலே எழுப்புதலை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் எழுப்புதல் என்பது எங்கிருந்தோ வருவதல்ல, எனக்குள் உருவாக்கப்படுகிறது என்று நான் சொன்னால் எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீர்கள்? ஆமென். இப்ப சிலர் எழுப்புதலை எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் சபைக்கு எழுப்புதலை தாரும், எங்கள் தேசத்தில் எழுப்புதலை தாரும், தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுப்புதலை தாரும், ஆண்டவரே தமிழகத்தில் எழுப்புதலை தாரும், குமரி மாவட்டத்தில் எழுப்புதலை தாரும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நாம தமிழ்நாட்டுக்கு வர்றது ரெண்டாவது, எனக்குள்ள முதல்ல அதை தாரும் சுவாமி. இதை எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? எனக்குள் உருவாக்கப்படாத பட்சத்தில் தேசத்தில் உருவாக்கப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் தெளிவா சொல்லுவேன் உங்களுக்கு, ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் என்னை நீர் உருவாக்கும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தனி நபர் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 5:4 இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம்.
2: அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு
1: சீமோனை நோக்கி
2: ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார்.
1: நல்ல கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரை ஓரம், கடற்கரை ஓரத்தில் அவர் ஊழியம் செய்கிறார். இயேசு கிறிஸ்தவனுடைய எழுப்புதல், கடலோர பட்டணத்தை சார்ந்துதான் இருந்திருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமா. அதனால தூத்துக்குடியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், கடலோர மாவட்டங்கள் எழுப்புதலை விரும்புவது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. ஆமீன். யோவானுடைய காலத்து எழுப்புதல் யோர்தான் நதிக்கரையை சார்ந்து இருந்திருக்கிறது. சரியா, நதிக்கரையை சார்ந்து இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலோர பட்டணத்தில் நின்ற வண்ணமாய் அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் அவரை நெருக்க ஆரம்பிக்கிறார்கள். இது போன்ற ஒரு மேடை அவருக்கு தேவைப்படுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார், சுத்தி முத்தி பார்க்கிறார், அங்கே ஒரு படகு இருக்கிறது, அந்த படகு யாருடையது என்று விசாரித்த பொழுது அது பேதுருவின் படகு என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் பேதுருவனிடத்தில் கேட்கிறார், எப்பா அந்த படகு எனக்கு சற்று தருவாயா என்று கேட்க பேதுரு ஆவலோடு தன் படகை அவருக்கு கொடுத்து விடுகிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்தவனுடைய ஊழியத்திற்கு பேதுருவனுடைய படகு உதவியாக இருக்கிறது. அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு பேதுருவின் படகு உதவியாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் பூமியில் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். அப்ப தேவ ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கட்டப்படுவதற்கு பேதுருவினுடைய படகு உதவியாக இருந்தது. நீங்க நல்லா கவனிக்கணும், தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டப்படுவதற்கு பேதுருவினுடைய படகு உதவியாய் இருந்தது. அன்பான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இத்தனை வருடங்கள் உங்களுடைய தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் உதவியாக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெறுமையாய் விடமாட்டார். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஏதாகிலும் ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படுவதற்கு நான் அல்லது என் குடும்பம் அல்லது என் பிள்ளைகள் அல்லது என் பணம் அல்லது என்னுடைய உழைப்பு அல்லது என் கண்ணீர் அல்லது என் நேரம் அல்லது என்னுடைய பிரயாசம் அல்லது என் கண் விழிப்புகள் உதவியாக இருந்திருக்குமானால், இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஆண்டவர் எவருக்கும் எப்பொழுதும் கடனாளியாக இருப்பதில்லை. கர்த்தர் அதை 100 தடவையாய் திருப்பி தருவார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கடனாளியாக இருப்பது இல்லை. பரிசுத்த பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாக போவதில்லை. 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போவதில்லை. புரிந்து கொள்ள வேண்டும், ஆமீன், நான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாக போவது இல்லை. ஒருவேளை மனிதன் அதை அறியலாம், அறியாமல் இருக்கலாம். மனிதர்கள் அதை அங்கீகரிக்கலாம், அங்கீகரியாமல் இருக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. நான் பிரயாசப்படுவேனே ஆனால் நிச்சயம் என் பிரயாசத்திற்கு தக்க பலனை என் ஆண்டவர் எனக்கு தர வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களாம்மா? டெய்லி ஒரு 5 நிமிஷம் உங்களால ஜெபிக்கிற முடியும்னா அது கூட உங்க வாழ்வுக்கு ஜெயமா தான் இருக்கும். கர்த்தர் நல்லவர். பவுல் சொல்லுகிறார், உங்கள் பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் போவது இல்லை. ஆனா லூக்கா 5 அதிகாரத்திற்கு வரும் பொழுது பேதரு சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு எனக்கு என்ன கிடைக்கவில்லை, பலன் ஒன்றும் கிடைக்கவில்லை. நான் இந்த பகுதியில் உங்களோடு கொஞ்ச நேரம் மனமிட்டு பேசலாம்னு நினைக்கிறேங்க. ஒன்று கவனிங்க, பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிரயாசம் படுகிற பிரயாசம் வீணாக போவது இல்லை. ஆனா பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு எனக்கு பலன் கிடைக்கவில்லை. நீங்க நல்லா கவனிக்கணும், பேதுரு சொல்லுகிற பிரயாசம் ஏது, பவுல் சொல்லுகிற பிரயாசம் ஏது? நல்லா கவனிங்க, பேதுரு சொல்லுகிற பிரயாசம் ஏது, பவுல் சொல்லுகிற பிரயாசம் ஏது? கவனிங்க, பேதுரு சொல்லுகிறார், நான் பிரயாசப்படாம இல்லை, நான் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒண்ணுமே இல்லைன்ட்ட. பவுல் சொல்லுகிறார், இல்லப்பா, பிரயாசத்திற்கு பலன் உண்டு. நிறைய பேர் இன்னைக்கு பிரயாசப்படுறாங்க பிரதர், ஆனா பிரயாசத்திற்கு தக்க பலன் அனைவருடைய வாழ்க்கையில இல்லை. ஊழியத்தில் இல்லை, குடும்பங்களில் இல்லை, தனிநபர் வாழ்க்கையில் இல்லை. நான் அதை கவனமாக சிந்திக்கிறேன். பேதுருவும் பிரயாசப்பட்டார், பவுலும் பிரயாசப்பட்டார். பேதுரு சொல்லுகிறார், பட்டே பலன் இல்லைன்னா, பவுல் சொல்லுகிறார், பட்டே பலன் இருக்குன்ற. அப்போ பேதுரு பட்ட பிரயாசம் என்ன, பவுல் பட்ட பிரயாசம் என்ன? நீங்க நல்லா கவனிங்க, பவுல் என்ன சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாக போவது இல்லை. அப்ப நான் பிரயாசப்படுகிறேன், ஆனால் என்னுடைய பிரயாசம் கர்த்தருக்குள் இருக்கிறதா அல்லது கர்த்தருக்கு வெளியில் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். ஆவியானவருக்குள் இருக்கிறதா, ஆவியானவருக்கு வெளியில் இருக்கிறதா, தேவ சித்தத்திற்குள் இருக்கிறதா, தேவனுடைய சித்தத்திற்கு வெளியில் இருக்கிறதா, தேவன் என்னை அழைத்த அழைப்பிற்குள் இருக்கிறதா, அழைப்பிற்கு வெளியிலே இருக்கிறதா என்பதை கவனிக்கணும். நிறைய பேர் பிரயாசப்படுகிறாங்க, ஆனால் கர்த்தர் அவர்களுடைய பிரயாசத்தை அங்கீகரிக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய பிரயாசம் கர்த்தருக்கு வெளியில் இருக்கிறது. நான் சொல்றேன் கேளுங்க, எபேசு சபையை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது இரண்டாம் அதிகாரத்திலே ரெவலேஷன் சாப்டர் 2 இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிவேன். நீ ரொம்ப பிரயாசப்படுகிறாய், ஆனா உனக்கு மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு, என் சமூகத்தை மறந்த பிரயாசம். ராத்திரி பகல ஓடிக்கிட்டே இருக்க, ஆனா இப்ப முன்னால மாதிரி என் சமூகத்தில் நீ அமர்றது இல்ல, முன்னால மாதிரி ஜபிக்கிறது இல்ல, முன்னால மாதிரி என் சமூகத்தில் அமரல, ஓடுற ஓடுற ஓடுற ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா உன்னுடைய ஓட்டம் கிறிஸ்துவுக்குள் இல்லை, மாம்சத்திற்குள் இருக்கிறது. சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய், நீ உன் மனதிலே நினைக்கிறதை செய்து கொண்டிருக்கிறபடியினால் உன்னுடைய பிரயாசத்திற்கு தக்க பலனை உன்னால் அனுபவித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம சிந்திக்கணும், ஆண்டவரே பிரயாசப்படுவது நல்லது, அதை விட நல்லது என்ன தெரியுமா? நம்முடைய பிரயாசம் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக பேதுரு படுகிற பிரயாசம் என்ன? பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே மறுபடியும் வலையை போடுகிறேன், அல்லது மறுபடியும் பிரயாசப்படுகிறேன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டதற்கும் இப்ப பிரயாசப்படுகிறதுக்கு வித்தியாசம். காரணம், இப்ப படுகிறது உம்முடைய வார்த்தையின்படி. அப்போ பேதுரு இதுவரையிலும் பிரயாசப்பட்டது வார்த்தைக்கு வெளியிலே, இப்பொழுது பிரயாசப்பட போகிறது ஆண்டவருடைய வார்த்தைக்கு உள்ளே. ஆண்டவர் சொல்லுகிறபடி ஒரு மனிதன் பிரயாசப்படுவானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். நம்முடைய சித்தப்படி ஒரு மனிதன் பிரயாசப்படுவானே ஆனால் 50 வருஷம் பிரயாசப்பட்டாலும் பலன் பார்க்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரே நான் ஓடுகிறேன், நான் சித்தப்படி ஓடுகிறேனா? நான் பாடுகிறேன், உம்முடைய சித்தத்தின்படி பாடுகிறேனா? நான் செய்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிறேனா? நான் செயல்படுகிறேன், நீர் விரும்புகிறது என்னால் செய்யப்படுகிறதா? அப்படி செய்யப்படுமே ஆனால் இன்றைக்கு ராத்திரி புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்முடைய பிரயாசத்திற்கு பலனை நம்முடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி என்னுடைய திருச்சபைக்கு சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்வதில்லை. பிரயாசப்படுகிறது நான், நன்மையை அனுபவிக்கிறது என் தலைமுறை அல்ல. எந்த கண்கள் உண்மையாய் தெய்வ சமூகத்தில் அழுகிறதோ அந்த கண்களை ஆண்டவர் நிச்சயம் பலனை காணும்படி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ ஆண்டவர் பவுல் தேவ மனிதனாகிய பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுது கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், சற்று ஆழமாய் செல்லும்படி உன்னை நான் வற்புறுத்துகிறேன். பேதுருவை பார்த்து பேசுற, நீ இதுவரைக்கு கரையில் நின்று கொண்டிருக்கிறாய் பேதுரு, 2021 வருடம் இந்த ஜனவரி மாதம் வரையிலும் கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கரையோர கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், சற்று ஆழமாய் செல்லும்படி கர்த்தர் நம்மை வற்புறுத்துகிறார். நான் சொல்லுகிறதை புரிகிறதா? தனிநபர் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், குடும்பத்திலே மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், திருச்சபையிலே மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் சொல்லுவேன், நாம் இன்றைக்கு நிற்கிற நிலையை பார்க்கிலும் இன்னும் சற்று ஆழமாய் ஒன்று கூட நாம் ஆவிக்குரிய வாழ்வில் புறப்பட்டு செல்வோமே ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நமது வாழ்க்கையில் ஒரு சபையில் ஒரு மாற்றத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்ற இரண்டு அனுபவங்கள், ஒன்று பேதுருவின் கரையோர வாழ்க்கை, பேதுருவின் ஆழமான வாழ்க்கை, பேதுருவின் கரையோர வாழ்க்கையினால் இதுவரையிலும் அந்த தேசத்து ஜனங்கள் பிரயோஜனப்பட்டார்கள், பயனடைந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், எப்பா உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஆழமாய் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க, நம்ம கரையோர கிறிஸ்தவ வாழ்க்கை செய்தா உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம ஆழமா புறப்பட்டு சென்றோமானால், ஆழமாய் புறப்பட்டு சென்றோமானால் நம் நிமித்தம் நமக்கும் நம்முடைய தேசத்தின் ஆவிக்குரிய நிலைக்கும் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஆமென், தேவ மனிதனாகிய பேதுரு ஆழமாய் சென்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? இதை நம்ம சீக்கிரமா படிச்சுட்டா எவைகளில் ஆழமாய் செல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்ம ஆழமாய் இன்றைக்கு இருக்கிறதை விட கொஞ்சம் கூட, இன்றைக்கு இருக்கிறதை விட இன்னும் சற்று, இன்றைக்கு இருக்கிறதை விட இன்னும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே புறப்பட்டு செல்ல கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி புறப்பட்டு செல்லும் பொழுது நமக்கு ஏற்படுகிற மாற்றத்தையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பேதுரு சொல்றார், ஐயா ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறேன், ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறேன், வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேனே. ஆண்டவர் சொல்றார், இல்ல ஐயா கொஞ்சம் வந்துரு, சிரமத்தை பாராத, சிரமத்தை பாராத, கொஞ்சம் வந்துரு, கொஞ்சம் ஆழமா போலாம் அப்படின்னு இயேசு கட்டாயப்படுத்துற. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆழமாய் செல்லுவதற்கு பேதுருவுக்கு சொன்ன உடனே பேதுரு கீழ்ப்படிந்து ஆழத்தில் செல்ல தன்னுடைய படகை இயக்கிய பொழுது அவருடைய வாழ்க்கையில் உண்டான மாற்றம் என்ன என்று கவனிக்கும் பொழுது 5:5 வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள்.
2: அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை,
1: இல்லை
2: ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான்.
1: கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. அவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். இந்த பகுதியில அவர் ஆழமாய் புறப்பட்டு சென்ற பொழுது அவருக்குண்டான மாற்றம் என்ன? பிரயாசப்பட்டு இத்தனை வருடங்கள், ஆனால் பிரயாசப்பட்டதற்கு ஒத்த பலன் எனக்கு உண்டாகவில்லை, எனக்கு உண்டாகவில்லை. ஆனால் எப்பொழுது எனது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சற்று ஆழமாய் சென்றேனோ அப்பொழுது இத்தனை வருடம் பலனில்லாமல் கிடந்த பிரயாசத்திற்கு என்னுடைய வாழ்வில் பலன் கிடைக்க ஆரம்பித்தது. நீங்க நல்லா கவனிங்க பிரதர், இதுவரைக்கும் பிரயாசப்பட்டார் பலன் இல்லை, இப்போ ஆழமாய் சென்ற பொழுது அவர் பிரயாசப்படுகிறார், அவர் பலன் பெற்றுக் கொள்ளுகிறார். அப்ப முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆழமாய் கடந்து செல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்று ஆழமாய் செல்லுகிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் பிரயாசத்திற்கு பலன் உண்டாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சொல்லுங்க, சொல்லுது புரியுதுங்களா? தனிநபர் வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை, கையின் பிரயாசங்களில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை, ஊழியத்தில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறேன் பலன் இல்லை. ஆண்டவர் சொல்ற, கடமைக்கான ஒரு வாழ்க்கை இனி வேண்டாம், உலகம் பார்க்கிற ஒரு வாழ்க்கை இனி வேண்டாம், சற்று ஆழமாய் புறப்படுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்திற்கு பலன் வர வேண்டும் என்று சொன்னால் ஆழத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். வராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இரவில் இதை நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அநேக குடும்பங்களில் பிரயாசம் இருக்கிறது பலன் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில் பிரயாசம் இருக்கிறது பலன் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை கரம் பிடிச்சு உன் ஆழத்திற்கு இறக்கிவிடு, இத்தனை வருடம் அவர்கள் எதிர்பார்த்த சில பலன்களை நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் என் பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்க போகிறேன், நான் என் பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்க போகிறேன். அவர்கள் இன்னும் ஆழமாய் வருவார்களே, ஆனால் அவர்களுக்கு பலன் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
2: அந்தபடியே
1: அவர்கள் செய்து
2: தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
1: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக கவனிங்க பிரதர், இவர் ஆரம்பத்திலே வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஆழத்திற்கு செல்வதற்கு முன்னே வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். ஆழத்திற்கு சென்ற பின்பு எந்த வலையில் வெறுமையை கண்டாரோ அதே வலை ஆசீர்வதிக்கப்படுவதை அவர் கண்டார். நான் சொல்றது பிரியா பிரதர், ஊழியர்கள் சொல்லுவாங்க இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஊழியத்தை செய்யுங்க, இன்னும் ஆண்டவருக்காக செயல்படுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பலரும் நினைக்கிறோம், ஹஸ்ரியா எதுக்குயா, எதுக்கு ஆழமா, எதுக்கு ஆண்டவருக்குள்ள, எதுக்கு இன்னும் இருக்கிற நிலைமையே போதுமானதா இல்லையே, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று ஆழமாய் வந்து பார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்று ஆழமாய் வந்து பார், இத்தனை வருடங்கள் எந்த வலையை வெறுமையாய் பார்த்தீர்களோ அதே வலையை நிரம்பி பார்க்க என் ஆண்டவர் உதவி செய்வார். சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சிலரை அழைக்கும் பொழுது காரணம் சொல்றாங்க பிரதே, ஆண்டவர் சிலரை ஆழமா அழைக்கும் பொழுது நிறைய ரீசன் சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்ற காரணம் சொல்லுகிற காலம் அல்ல இது, காரணம் சொல்லுகிற காலம் அல்ல இது. மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் புறப்பட்டே ஆக வேண்டும். என் கையில வலை இருந்துச்சு, ஆனா அது வெறுமையா இருந்துச்சு, அது வரையிலும் பிரயாசம் இருந்துச்சு, ஆனா பலன் இல்லாம இருந்துச்சு. என்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஆழமாய் புறப்படுவதற்கு கொடுக்கப்பட்டதோ என்னுடைய வாழ்க்கையில் இருந்த வலையை நிரம்பி பார்க்க என் ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க பிரதர். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கரையோரமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். கரையோரமாக வாழ்வோம் என்று சொன்னால் பாரம்பரியம் சொல்ல முடியும், அனுபவத்தில் ஜீவிக்க முடியாது. கர்த்தர் என் மூலமாய் செய்தார் என்று அடையாளமிட்டு சொல்ல முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்படியே வருவோம். இப்படி பைபிளில் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஏன் பிரத, ஆண்டவர் படைச்ச ஒண்ணு இப்படி இருக்குமா? ஆண்டவர் படைச்ச ஒண்ணு ஒழுங்கில்லாம இருக்குமாப்பா? இருக்காதுல்ல. வெறுமையா இருக்குமா? இருக்காது. அப்ப இதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒருவன், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒருவன், ஆவிக்குரிய சபைக்கு வருகிற ஒருவன், ஆனா வாழ்க்கையில என்ன இருக்கு தெரியுமா? ஒழுங்கின்மை, டிஸ்ஆர்டர், வெறுமை இருக்குங்க. ஒழுங்கு இன்மையும் வெறுமையும் இருக்குங்க. ஆனா சொல்றான், நான் ரட்சிக்கப்பட்டவன் தெரியுமா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தெரியுமா, நானும் சபைக்கு மிகவும் பிரயோஜனமானவன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், அது தெரியுமடா, ஆனா வாழ்க்கையில என்ன இல்லை, உட்கார்ந்த இடத்திலிருந்து அரை மணி நேரம் ஜெபிக்க உன்னால முடியலையே. தேசத்தின் எழுப்புதலை தார், ஒத்துக்கிறேன், தூத்துக்குடிக்கு எழுப்புதல் வேணும், ஆனா எனக்கு என்னைக்கு வரும்? என்றைக்கு என்னால் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்திலே தெளிவாய் ஜெபிக்க நான் கற்றுக்கொள்ளுவேன்? என்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கப்படும்? நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே அவர் படைத்தார், அது ஒழுங்கில்லாததும் வெறுமையுமா இருந்துச்சு. ஏன்? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மூன்று ஸ்டெப்பை சொல்றேன், மேலே யார் இருக்கிறா? ஜலத்தின் மேலே என்ன இருக்கு? ஆவியானவருடைய அசைவாடுதல். கொஞ்சம் கீழே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை, அதுக்கு கீழே ஆழத்தின் மேல் நல்லா கவனிங்க, மறைவிடத்தில் இருள் இருக்கிறதுனால வெளியரங்கமாக ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கு. ஆனா ஏதோ ஆவியானவர் மேலோட்டமாய் செயல்படுகிறதுனால அழிஞ்சு போகாம நிக்குது. மேலே இருக்கிற அசைவாடுதலை கண்டு திருப்திப்படக்கூடாது. தோத்திரம், ஆழத்தில் இருக்கிற இருளை ஒழுங்குபடுத்தணும். இல்லை என்று சொன்னா சப நிக்காது. மூன்றாவதாக பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிற இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், அந்த படகு நிரம்பி மற்ற படகுகளும் நிரம்புவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுவா? ஆமாவா இல்லையா? கவனிங்க, தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இதுவரையிலும் பேதுருவின் படகு தன் தேவையை சந்திப்பதற்கு கூட தன் கையில் ஒன்றுமில்லை. ஆழமாய் இறங்கின பொழுது தன்னையும் நிரப்பி தன் அருகாமையில் இருக்கிறவர்களையும் நிரப்புவதற்காக கர்த்தர் ஆழத்திற்கு அழைத்தார். ராமேன் சொல்லுங்க. இதுவரைக்கும் பேதுருவே பிரயாசம் இருந்தது, பலன் இல்லை. பலன் தருவதற்கு உன்னை நான் ஆழத்திற்கு அழைக்க போகிறேன். இரண்டாவதாக, இதுவரையிலும் வெறுமை இருந்தது, அந்த வெறுமையை மாற்றுவதற்கு உன்னை ஆழத்திற்கு அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, இதுவரை உன் தேவையை சந்திப்பதற்கு உன்னால் முடியவில்லை, இனி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உன்னை நான் அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வராமேன் சொல்லுங்க. நாலாவதாய், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இதுவரையிலும் ஆமென் ஸ்தோத்திரம், மீன் பிடித்துக் கொண்டிருந்தவரை ஆழத்திற்கு சென்ற பொழுது ஆண்டவர் மனிதர்களை பிடிக்கிறவர்களை மாற்றி வாழ்க்கை மாறுவதற்கு அது காரணமாயிருந்தது. ஆண்டவர் என்ன சொல்ற? இந்த அனுபவத்தில் திருப்திப்படாதேன்ற, இந்த அனுபவத்தில் திருப்திப்படாதப்பா, கொஞ்சம் ஆழமா வாயே, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாய் வாருங்களே, என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்க, எசேக்கியேல் 47 அதிகாரத்திலே தேவ மனிதனாகிய எசேக்கியேல் ஒரு அருமையான தரிசனம் ஒன்றை பார்க்கிறார். எடுங்க, 47 அதிகாரத்தில் ஒன்றாம் அல்லது 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசல் படியின் கீழிருந்த தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாக இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கை நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்தில் இருந்து பாய்ந்து இருந்தது. மூணாவது வசனத்தை படிங்க. அந்த புருஷன் தனது கையை நூலை பிடித்துக் கொண்டு
2: கிழக்கே புறப்படுகையில் 1000 மூலம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது.
1: கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. ஆண்டவர் ஒருமுறை எசேக்கியேல் தீர்க்க தரிசியை ஒரு குறிப்பிட்ட தரிசனத்திற்குள்ளே கத்த நடத்துகிறார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், ராமை காண்பிக்கிறார், ஒரு பெரிய நதி ஒன்று பயங்கரமாய் பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த நதி பாய்ந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய தூதர் வந்து சொல்லுகிறார், நீ ஒன்று செய். ஆமே, இப்ப பாருங்க, அவருக்கு முன்னே இருக்கிற அந்த நதியிலே 1000 முளம் அளக்க சொல்லுகிறார். எத்தனை முளம் சொல்லுங்க? இந்த வார்த்தையே ஒரு முறை கூட சொல்லுங்க. 1000 முளம் அளக்க சொல்லுகிறார். இப்பொழுது 1000 முளம் அளந்தாயிற்று. இப்பொழுது தண்ணீரின் அளவு என்ன? தண்ணீரின் அளவு கணுக்கால் அளவு. ஆண்டவர் அதிலே திருப்தி படவில்லை. மறுபடியும் சொல்லுகிறார், இன்னும் 1000 முழம் அழப்பாயாக. அளந்தாச்சு. இப்ப தண்ணீரின் அளவு என்ன? முழங்கால் அளவு. மறுபடியும் கச்ச, இதுலையும் திருப்தி படக்கூடாதுப்பா, மறுபடியும் 1000 முழம் அளந்து விடுண்டா. மறுபடியும் அளந்தாச்சு 1000 முழம். இது எத்தனை அளவு? அரை அளவு. ஆண்டவர் சொல்ற, இதுவும் எனக்கு திருப்தியாக இல்லை. மறுபடியும் 1000 முழம் அளந்த பொழுது தண்ணீர் நீந்தினால் ஒளிய கடக்க முடியாத ஒரு ஜல பிரவாளமாய் மாறிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்களேன். முதல் அனுபவம் கணுக்கார், இரண்டாவது அனுபவம் முழங்கார், மூன்றாவது அனுபவம் அரை அளவு, நாலாவது அனுபவம் நீந்தினால் ஒளிய கடக்க முடியாத அனுபவம். ஒரு காரியத்தை சொல்றேன் பிரதர், இந்த கணுக்கால் அளவு நடக்கிற விசுவாசிகள் இருக்காங்க. நிக்கிறது நதியில தான் நிக்கிறான், ஆனா ஆவிக்குரிய அனுபவத்தில் இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இவங்க என்ன செய்வாங்க, கணுக்கால் அளவு நிக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, பிரதர் நீங்க எங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நதியில் இருக்கிறேன். முழங்கால் அளவு நிக்கிறவன்ட்ட கேளு, பிரதர் நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நதியில் இருக்கிறேன். அரை அளவு நின்று கொண்டிருக்கிறவர்கள்ட்ட கேளுங்க, நீங்க எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நதியில் நிற்கிறேன். ஆமை கழுத்தளவு தண்ணியில நிக்கிறான் ஒருத்தன், அவன்கிட்ட கேளுங்க, நீ எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? ஆமை நதியில் நிற்கிறேன். நாலு பேரு நதியில தான் நிக்கிறான், ஆனா அனுபவம் தான் வேற வேற. நல்லா கவனிங்க, சிலர் நிற்கிறது நதியில, ஆனா பூதாவும் உலகம், பூதாவும் உலகம். சில கால அளவு உலகம், கால அளவு ஆத்மீகம், முக்கால் அளவு உலகம். சில அரை அளவு ஆத்மீகம், அரை அளவு உலகம். ஆனா ஆண்டவர் சொல்ற, சபையில் கடமைக்கா இருக்க கூடாது, ஆழமான ஒரு அனுபவத்திற்கு நேரே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரதர் நீச்சல் தெரிகிறவர்களுக்கு, இப்ப தண்ணியில நீந்திக்கிட்டே இருக்கும், நம்ம உடம்புல இருந்து வெளியே தெரிகிற உறுப்பு எது? தலை மட்டும்தான். நம்முடைய தலை யாரு? அதுதான் ஆத்மீகம். நான் அதெல்லாம் வீட்டில், நான் டாக்டர் அது ஆஸ்பத்திரியில, பிரதர் நான் கம்பவுண்டர் அது கிளினிக்கில, பாஸ்டர் நான் லாயர் கோர்ட்ல, பாஸ்டர் நான் மாஸ்டர் அது டீ கடையில். இங்க நீ யாரு? கிறிஸ்து மட்டுமே. நான் சிறுகவம், நீர் பெருகவம். இதுதான் தெய்வீகம். பிரதர் வெளியில நான் யாரா வேணாலும் இருக்கலாம், சபைக்குள்ள நான் யார்? ஐ எம் நத்திங். நான் ஒண்ணுமே இல்லை. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். தெய்வீகத்திற்கு வருகிற பிள்ளை கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. நான் ஒன்றுமில்லையப்பா, கர்த்தர் ஒருவரே. என் பெருமை ஒன்றுமில்லை, என் அந்தஸ்து ஒன்றுமில்லை, என் மேன்மை ஒன்றுமில்லை, என் படிப்பு ஒன்றுமில்லை, இயேசு மட்டுமே. அந்த மனிதனால மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆழத்துக்கு போலாம். கிறிஸ்து மட்டும் வெளிப்பட வராமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லுது புரியுதா பிரதர்? எந்த மனுஷன் நான் என்று சொல்லுகிறானோ அவன் இன்னும் சரியா வேகலேன்னு அர்த்தம். என் குடும்பம் என்னன்னு தெரியுமா? வேகலேன்னு எனக்கு தெரியும். என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். நீ அறவேக்காடுன்னு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த ராத்திரியில் இல்லப்பா, அளமாவா. இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மட்டும் மகிமைப்படட்டும். என் மனம், என் பணம், என் செல்வம், என் மேன்மை, என் அந்தஸ்து சகலமும் செருகட்டும். நான் கர்த்தருக்காக. எத்தனை பேர் சோத்திரம் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சோத்திரம் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சோத்திரம் சொல்லுவீங்க? இன்றைக்கு ராத்திரி பொழுது சொல்லுகிறேன், கணுக்கால் அளவு நிற்கிறவர்கள் அரை அளவு வரட்டும், முழங்கால் அளவு நிற்கிறவங்க அரை அளவு வரட்டும், அரை அளவு இருக்கிறவர்கள் நீந்தினால் உள்ளாது உழுக கடக்க முடியாத ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வரட்டும். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னை ஆழத்திற்கு அழைத்து செல்வீராகே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் ஒண்ணுமே இல்லப்பா, என்னை இறக்கி விடும், நான் ஆழத்திற்கு வர விரும்புகிறேன். நான் சொல்றது சரிதானா பிரத? நான் ஒண்ணுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை. ஆமா பிரத, ஒண்ணுமே இல்லை பிரத. நம்ம எல்லாம் நம்ம என்ன ஒண்ணுமே கிடையாது. நம் ஆலயத்திற்கு இறங்கும் ஆழத்திற்கு இறங்குவோமே. நாம் ஆத்மீக அனுபவத்தின் மேன்மையை காண கத்தர் உதவி செய்வாராக. ஜபத்தின் ஆழத்திற்கு வர வேண்டும், ஆவிக்குரிய ஆழத்திற்கு வர வேண்டும், தேவ கிருபையின் ஆழத்திற்கு வர வேண்டும், மகிமையின் ஆழத்திற்கு வர வேண்டும். அப்படி வருவோமே ஆனால் கத்தர் இன்னும் நம்மிலே ஏதோ ஒன்றை கத்தர் வைத்திருக்கிறார்.

சிந்திப்போம் செயல்படுவோம். ஒவ்வொருத்தருக்கும் குட் மேனர்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ் என்னன்னு கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல. நல்ல நடத்தை, ஒழுக்கம், ஆச்சாரம் இப்படி சொல்லலாம். குட் மேனர்ஸ்னா என்ன? ஆண்டன் செக்கோவ் அப்படிங்கிற ஒரு கதாசிரியர் ரொம்ப அழகா சொல்றாரு, குட் மேனர்ஸ்னா சாப்பாட்டு மேஜையில எதையும் கொட்டாம இருக்கிறது இல்ல, வேற யாராவது கொட்டிட்டாங்கன்னா அதை கண்டுக்காம இருக்கிறது மாதிரி இருக்கிறது தான். பூரணமானவங்களா சிறந்தவங்களா நாம இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. மத்தவங்களோட குறைகளை நாம மென்மையா நயத்தோட எதிர்கொள்ளணும்னு சொல்றாரு. நான் சொல்றது கேட்கும் போது இது ஒண்ணும் செய்யறது பெரிய விஷயமா தெரியாது, ஆனா நடைமுறை வாழ்க்கையில நாம இதை கடைபிடிக்கணும்னா ஆண்டவருடைய துணை இல்லாம செய்ய முடியாது. சமூக ஆச்சாரம் அல்லது சமூக விழிப்புணர்வோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, நம்முடைய தரத்தை மதிப்பீட மத்தவங்க கிட்ட திணிக்கிறது இல்ல. அப்படி செஞ்சோம்னா நாம ஏமாற்றம் தான் அடைவோம். அதுக்கு பதிலா அடுத்தவங்க தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு பெரிய மனசு பண்ணி அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அவங்களும் நாம செய்யும் தவறுகளை பெருசா எடுத்துக்கிட மாட்டாங்க. நல்லுறவு பலப்படும். இன்னொன்னு இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு எதிராக மத்தவங்க ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அல்லது நாம புண்படும்படி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அதை நாம முழு மனசோட மன்னிக்கணும். இது அவ்வளவு ஈஸி இல்ல. மத்தவங்களை மன்னிக்கிறது கஷ்டமானதுதான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நம்ம தினமும் செய்ய வேண்டிய ஜெபத்துல இதை சேர்த்திருக்காரு. அதோட இதுக்கு விளக்கத்தையும் சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தவங்களை மன்னிக்கும் மனப்பக்குவம் நமக்கு இருக்குதான்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை அலசி ஆராய்ஞ்சு பார்ப்போம். அப்படின்னாதான் நாம நல்ல நடத்தை உள்ளவங்களா இருக்கிறோம்னு அர்த்தம்.

நீங்க எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிற. ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு என்ன பண்ண சான்ஸு கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை தோட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனேன்னு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாசை ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாசை எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்க கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

ரெடியா ரெடியா எங்க சேர்ந்து பாருங்க எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்க சாத்தான் வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே சிலவங்க நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவங்க நம்மளை பேசுறது இல்ல இல்ல இல்ல, நம்மளையும் அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிற்காத போது, எந்த உறவும் என்ன நேசிக்காத போது, எந்த உதவி எனக்கு யாரும் செய்யாத போது, ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணி. அவங்க நினைச்சலாம் அழலப்பா, உண்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 16, அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிங்கனா, அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து அந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடுங்க.

அவர் சமூகத்துக்கு வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அடுங்க, அவர் சமூகத்தில் என்ன யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, சீக்கிரத்தை கூட சொல்லுங்க. அவர் சமூகத்தில் சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

அவங்கள நினைச்சு அழுகிறேன். ஆராதனை இல்லை, அவங்கள நினைச்சு நான் கவலைப்பட ஆராதனை இல்லை. இல்லை ஆராதனையில் என் ஆண்டவரை நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறான்.

எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 7. இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனும் ஆயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பெயராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருந்திருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களுக்கும் ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கும் கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாய் இருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்கு உள்ளானவராய் இருக்கிறாரே. அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிப்பிடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் ஜூதா கோத்திரத்தில் தோன்றினது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்ததின் நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கில் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தன்னுடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர்
ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடி இருக்கிறவராகியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை உரேதரம் செய்து முடித்தார். நியாய பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்தின் பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமும் என்றென்றைக்கும் பூரணாரான குமாரனை ஏற்படுத்துகிறது. ஆமே.

0: நீங்கள் கேட்க போவது
1: அனுதின தியானம். அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. யோவான் 10:25. அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பணக்கார மனிதன் ஒருவர் மிகப்பெரிய எஸ்டேட் வைத்திருந்தார். அவருடைய வீடுகளில் அங்கு அநேகர் வாடகைக்கு குடியிருந்தனர். திடீரென அவர் ஒரு நாள் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். என்னுடைய எஸ்டேட்டில் குடியிருக்கும் எல்லாருடைய கடன்களையும் நான் அடைக்க விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்ட நாளில் என்னுடைய அலுவலகத்திற்கு 10:00 முதல் நண்பகல் 12:00 நீங்கள் வந்தால் உங்கள் கடனுக்குரிய தொகையை காசோலையாக தருவேன் என்று தேதியும் குறிப்பிட்டிருந்தார். இந்த அறிவிப்பு அடங்கிய நோட்டீஸ்கள் எஸ்டேட்டின் பல பகுதிகளிலும் ஒட்டப்பட்டிருந்தன. இதை பார்த்த மக்கள் அனைவரும் இதை குறித்தே பேசிக் கொண்டிருந்தனர். சிலர் இது ஒரு வதந்தியாக இருக்கும் என்றனர். ஒரு சிலரோ நம்முடைய கடன்களை எல்லாம் முதலாளி எவ்வாறு அடைப்பார், இதெல்லாம் உண்மையாக இருக்காது என்றனர். முதலாளி குறித்த நாளும் வந்தது. 10:00 முன்பாகவே பெரும் திரள் கூட்டம் அவருடைய அலுவலக காம்பவுண்டிற்கு வெளியே நின்றிருந்தனர். சரியான நேரத்தில் எஸ்டேட் முதலாளி தன்னுடைய உதவியாளருடன் காரில் வந்து இறங்கினார். வெளியே நின்றிருந்த ஒருவருக்கு கூட உள்ளே சென்று தன்னுடைய கடனை அடைப்பதற்குரிய பணத்தை வாங்கி வர துணிச்சல் வரவில்லை. அதற்குள்ளாக 1 மணி நேரம் கழிந்து விட்டது. அப்போது வயதான தம்பதியர் ஒருவர் தங்கள் கம்பை ஊன்றி கொண்டு நடந்து வந்தனர். தங்கள் கை நிறைய கடனுக்குரிய ஆவணங்களை வைத்திருந்தனர். நாங்கள் சாவதற்கு முன்பு இந்த கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுவிட்டால் கடன் இல்லாமல் நிம்மதியாக சாவோம். இந்த செய்தி உண்மையாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றனர். வெளியே நின்றிருந்தவர்கள் அவர்களிடம், நீங்கள் உள்ளே போங்கள், ஒருவேளை உண்மையிலேயே அவர் உங்கள் கடன்களை அடைக்க பணம் கொடுத்தால் சீக்கிரமாக வெளியே வந்து எங்களிடம் சொல்லுங்கள், நாங்களும் வந்து எங்கள் கடனுக்குரிய காசோலையை வாங்கி கொண்டு வருவோம் என்றனர். வயதான தம்பதிகள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று துணிச்சலோடு முதலாளியின் அலுவலகத்திற்கு சென்றனர். உள்ளே இருந்த உதவியாளர் இவர்களுடைய கடனுக்கான ஆவணங்கள் அனைத்தையும் வாங்கி மொத்த தொகையை கூட்டி பார்த்தார். பின்பு அந்த தொகைக்கான காசோலையை முதலாளி அவர்களிடம் கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு சந்தோஷத்தோடு அவர்கள் வெளியே வர முற்பட்ட போது முதலாளி அவர்களிடம், இல்லை, 12:00 நீங்கள் உள்ளேதான் இருக்க வேண்டும் என்றார். வெளியே நின்று கொண்டிருப்பவர்கள் தங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் என்று சொல்லியும் முதலாளி மறுத்துவிட்டார். நீங்கள் என் வார்த்தையை நம்பி வந்தது போல அவர்களும் என் வார்த்தையை நம்பி வந்தால் வரட்டும், நீங்கள் போய் சொல்லி அவர்கள் வரவேண்டியதில்லை என்றார். 12:00 ஆன பின்பு கதவு திறக்கப்பட்டது. வயதான தம்பதியினர் வெளியே வந்து நடந்ததை சொன்னதும் வெளியே நின்றிருந்தவர்கள் தங்கள் தலையில் அடித்து கொண்டு அழுதனர். முதலாளி தனது காரில் ஏறி வீட்டுக்கு சென்று விட்டார். காருக்கு பின்னாலேயே அவர்கள் ஓடியும் ஒன்றும் பலனில்லாமல் போனது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைகளை நம்பினால் அவருடைய வார்த்தையில் உள்ள அனைத்து வாக்கு தத்தங்களும் நம் வாழ்வில் நிறைவேறச் செய்வார். விசுவாசிக்க தயங்கினால் இழப்பு நமக்குத்தான். ஆகவே தாமதிக்காமல் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமதாக்கிக் கொள்வோம்.

இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இலவசமாய் நமக்கு தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அரசராகும் ஆண்டிகள், பாப்பர்ஸ் டர்ன்ட் பிரின்சஸ். வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 2:5-15 வசனங்கள். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஓரிடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனு மகனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்! அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உமது கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் அப்படியானார். இன்றைய மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் 3:21. நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். To him who overcomes, I will give the right to sit on my throne. கடவுள் நமக்கு அருளும் மீட்பு பெரியது, அது மாட்சிமை நிறைந்தது. ஏனெனில் அவர் தமது மீட்பின் மூலம் நமக்கு படைப்பின் மீது ஆளுகையை திரும்ப தருகிறார். மனிதரை நீர் நினைவில் கொள்ளுவதற்கும் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவர்கள் எம்மாத்திரம்! அவர்களை தேவ தூதரை விட சற்றே சிறியவர்களாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்களை முடிசூட்டி உமது கரத்தின் படைப்பிற்கு மேலாக அவர்களை அதிகாரிகளாக வைத்து எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று வாசிக்கிறோம். கடவுளின் பெரும் படைப்பிற்கு முன் மனிதன் எத்தனை சிறியவன்! நாம் தூசிதான். வான் தூதரை விட நாம் சிறியவர்கள். தூதர்கள் ஆவியாய் இருப்பதால் எங்கும் அவர்கள் செல்லலாம். நாம் இறப்பதுண்டு, தூதர்களோ இறப்பதில்லை. மனிதன் காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டவன். எனினும் மண்ணுலகின் மீது கடவுள் அவனை அதிகாரியாக்கினார். ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார். ஆனால் மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததால் தனது அதிகாரத்தை இழந்து பயமும் குற்ற உணர்வும் நிறைந்தவனாய் மாறினான். கடவுளோ அவனை அப்படியே விட்டுவிடாமல் தனது மைந்தன் மூலமாக அவனுக்கு மீட்பு அருளுகிறார். இந்த மீட்பு என்பது அவன் இழந்த மகிமையையும் மதிப்பையும் திரும்ப பெறுதலாகும்.
இட்ஸ் எ ரெஸ்டரேஷன் ஆஃப் க்ளோரி அண்ட் ஆனர். கெட்டகுமாரனின் சரிதை இச்சத்தியத்தை தெளிவாக விளக்குகிறது. அவனுக்கு உயர்ந்த ஆடையும் கொழுத்த கண்டின் விருந்தும் தரப்படுகிறது. அதாவது உறகு, ஆளுகை, மதிப்பு, மகிழ்ச்சி ஆகிய யாவற்றையும் முழுமையாக அவன் திரும்ப பெற்றுக்கொள்கிறான். மட்டுமல்ல, வேலைக்காரனாய் அண்டிக்கொள்ள வந்த மகனுக்கு மோதிரத்தை அணிவித்ததால் தன்னோடு வீட்டில் அதிகாரியாகும் நிலையில் தந்தை அவனை திரும்ப இருத்தினார். இதுவே மீட்பு, ஆண்டியை அரசனாக்குதல். நாம் திரும்ப பெற்ற அதிகாரத்தில் நிகழ்கால மற்றும் வருங்கால இரு கூறுகளுமே உண்டு. பிரசன்ட் ஆஸ்பெக்ட் as well as the future aspect. விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் இயேசு. ஆகவேதான் சீடருக்கு பிசாசுகள் கீழ்ப்படிந்தன. மனிதருக்கும் நமக்கும் விரோதமான அந்தகார சக்திகள் மேல் இன்று நாம் இந்த அதிகாரத்தை செலுத்தி அவற்றை மேற்கொள்ளலாம். ஆனாலும் திரும்ப பெறுதல் என்பது எதிர்காலத்தில் தான் முற்றுப்பெறும். எனவேதான் இன்னும் அவனுக்கு கீழ்பட்டிருக்க காணோம் என்று நாம் எபிரேயரிலே வாசிக்கிறோம். பகைவனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் குழந்தைகள் வாயினால் வலிமை உண்டாக்கினீர் என சங்கீதம் 8:2 கூறுகிறது. ஆனால் பகைவன் இன்று அடங்கி இல்லையே. ஆனால் ஒரு நாள் வரும், அன்று கடவுள் தம் மக்களுக்கு வெற்றி கொடியாவார். அப்பொழுது பால் குடிக்கும் குழந்தை பாம்பு வலையில் விளையாடும், கட்டுவிரியின் புற்றிலே அது கை வைக்கும். பூமி கடவுளை அறிகிற அறிவினால் மட்டும் நிறைந்திருக்கும். எனவே பிரியமானவர்களே, இரட்சிப்பு என்பது வெறும் பாவ மன்னிப்பு அல்ல, அது நாம் திரும்ப பெறுகிற தேவ மகிமையாம். சால்வேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், இட் இஸ் ரெஸ்டரேஷன் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். இப்பொழுது நாம் பாவ மன்னிப்பை பெறும்பொழுது தேவ மகிமையை திரும்ப பெற துவங்குகிறோம். எனவேதான் இயேசு சொன்னார், நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். To him who overcomes, I will give the right to sit with me on my throne. ஆண்டிகள் அரசராகிறார்கள், பாப்பர்ஸ் பிகம் பிரின்சஸ். ஹாலேலூயா! எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான சத்தியத்திற்காகவும் இந்த தியானத்திற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். படுகுழியில் கிடந்தோம், சாக்கடையில் கிடந்தோம், நாற்றம் எடுத்து கிடந்தோம், தேடுவாரற்று கிடந்தோம், புழுதியில் கிடந்தோம், ஒன்றுமில்லாமல் இருந்தோம். ஆனாலும் உம்முடைய அன்பு எங்களை தேடி வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வெறுவனே உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஒரே வார்த்தை மட்டுமல்ல, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எல்லா விதமான நன்மைகளுக்கும் சுதந்திரவாளிகளாக நீர் எங்களை ஆண்டவரே மாற்றிவிட்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உண்மையாகவே இது சாதாரண ரட்சிப்பு அல்ல ஆண்டவரே, இது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து ஏனோ தானோ என்று நாங்கள் கவலையற்று இருக்க வேண்டாம். இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதிலும் நாங்கள் மெத்தனமாய் இருக்க வேண்டாம். ஆண்டிகளை அரசராக்கும் செய்தியை விட இந்த உலகத்தில் மேலான நல்ல செய்தி வேறு என்ன ஆண்டவரே? அவிதமான உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்போம், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். எங்களை மறுபடியும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த மகிமையை இன்னும் நாங்கள் மகிமையின் மேல் மகிமையடைந்து ஒரு நாளிலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போலவே நாங்கள் மாறுகிற நாளை எதிர்நோக்கி

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, என்னுடைய பெயர் பி எம் பாலசாமி. என்னுடைய தகப்பனருடைய பெயர் பெர்னார்டு. என் தாயின் பெயர் மார்க்ரேட். நான் ஒரு பூர்வீகமான கத்தோலிக்க திருச்சபையின் அந்த பின்னணியிலிருந்து நான் வருகிறேன். என் குடும்பத்தில் பிள்ளைகள் அப்படின்னும் போது, முதலாவது எனக்கு ஒரு அண்ணன், அந்த அண்ணன் பேர் வந்து மோசஸ். இரண்டாவது எனக்கு அக்கா, அக்கா பேர் வந்து சாந்தி மேரி. மூன்றாவதாக நான் பிறந்தேன், என் பேர் வந்து பாலசாமி. அடுத்தது இன்னொரு தங்கச்சி, அவள் பேர் வந்து மரியாள். அதற்கு பிறகு ஒரு தங்கச்சி, அவள் பேர் ஜோதி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தம்பி பிறந்தான், அவன் பேர் வந்து மைக்கேல். கடைசியாக ஒரு தங்கச்சி, அவள் பேர் வந்து சமாதானம். இந்த சமாதானம் அப்படின்ற அந்த பேர் என் தங்கச்சி வைக்கும் போது எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டேன், ஏன்பா இந்த தங்கச்சிக்கு சமாதானன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், குடும்பத்தில் இது வரைக்கும் சண்டையும் சச்சுரமாக இருக்குது, அதாவது என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். எங்கள் அப்பா வந்து அடிப்பார், எந்த அளவுக்கு அடிப்பார்னா என் தாய்க்கு வாயில் ரத்தமே வந்துடும், அந்த அளவுக்கு அடிப்பார். அப்போ தான் சொன்னார், இது வரைக்கும் குடும்பத்தில் சண்டையாக இருந்தது, இனிமேலாவது இந்த குடும்பம் சமாதானமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு என் தங்கச்சிக்கு சமாதானன்னு பேர் வச்சார். அவர் சமாதானன்னு பேர் வச்சதுனால அதுக்கு பிறகு குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அதற்கு பிறகும் அதே பிரச்சனைகள், அதே சண்டை, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை, எங்கள் அப்பா கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இது தொடர்ந்தது. நாங்கள் இப்படியாக ஒரு கத்தோலிக்க குடும்பமாக இருக்கும்போது, என்னுடைய இளமை பருவம் குழந்தை பருவத்தில் என் தாய் தகப்பன் அந்த குடும்ப வறுமையின் காரணமாக என்னை, நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே என் தாய் மாமன் வீட்டிற்கு என்னை எங்கள் மாமா இடத்துல என்னை கொடுத்துட்டாங்க. நான் மிகவும் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தேன். எந்த அளவுக்கு குழந்தைன்னா, என்னுடைய தாய் மாமன் என்னை அவருடைய தோளில் தூக்கி கொண்டு என்னை போவார், அந்த நினைவுகள்லாம் எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே என்னுடைய தாய் மாமன் வீட்டில் என்னை விட்டுட்டாங்க. என்னுடைய தாய் மாமனும் என்னை மிகவும் அன்பாக அவர் நேசித்தார். அவர் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர், இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். ஆனாலும் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்து என்னை அவர் வளர்த்து வந்தார். நான் அவரோடு கூட இருக்கும்போது, என்னை அவர் பராமரித்துன்னு வரும்போது, அவருக்கு வந்து அப்போ திருமணம் ஆகலை, ஆகையினால என்னை மிகவும் அன்பாக அவர் கவனித்து வந்தார். பெரும்பாக்கம் என்ற அந்த பகுதியில் அவர் இருந்தார். அப்பொழுது நான் பள்ளிக்கூடம் போய் படிக்க வேண்டிய அந்த வயது வரும்போது, அங்கே இருக்கக்கூடிய அட்வென்ட் திருச்சபை இன்னால் நடத்தப்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் என்னை முதல் வகுப்பில் அவர் சேர்த்தார். நான் அங்கே மிகவும் நன்றாக நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்லா படிப்பேன். ஆசிரியர் எது சொன்னாலும் அதை உன்னிப்பாக கவனித்து நன்றாகவே நான் படிப்பேன். அப்படி நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் வந்து பள்ளிக்கூட நேரத்தில் அந்த ஸ்கூலுக்கு வந்தார். அவர் அவர் தூரத்தில் வரும்போது அந்த ஜன்னல் ஓரத்தில் அவரை நான் பார்த்தேன். என்னை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கும்போது, நேராக ஆசிரியர் இடத்துல போய் என் பையனை நான் கூட்டிக்கின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் இடத்துல கேட்குறார். ஆசிரியர் சொன்னாங்க, ஏன் கூட்டின்னு போகிறீங்க, எதுக்காக கூட்டின்னு போறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் அவனை நான் வேலைக்கு கூட்டின்னு போய் விட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க, இவ்வளோ சின்ன வயசில் இந்த பையனை எந்த வேலைக்கு கொண்டு போய் நீங்கள் விடுவீங்க அப்படின்னு சொல்லும் போது, அவர் சொல்கிறாரு, அவனை நான் மாடு மேய்க்க கொண்டு போய் விட போகிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த என்னுடைய ஆசிரியருக்கும் என் தகப்பனாருக்கும் ஒரு வாக்குவாதமே நடக்குது. கடைசியில் என் தகப்பன் விடலை, என்னை பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படியே நேராக கையை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு, ஒரு வீட்டில் என் தாயும் என் தகப்பனும் என்னை கொண்டு போய் மாடு மேய்க்கிறதுக்காக கொண்டு போய் விடுறாங்க. அப்படி என் கண் எதிரிலேயே அந்த பிஞ்சு வயசில் சின்ன குழந்தையில் என்னை கொண்டு போய் ஒரு வீட்டில் மாடு மேய்க்க விடும்போது, அந்த வீட்டுக்காரங்க ஒரு படி அரிசிங்க, அந்த ஒரு படி அரிசி அளந்து ஒரு பையில் போட்டு கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா வாங்கிக்கின்னு அந்த வீட்டில் என்னை மாடு மேய்க்க விட்டுட்டு வராங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாடு மேய்க்கிற வீட்டில் என் வயசில் ஒரு பையன் அதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்றாம் கிளாஸ் அவன் படிக்கிறான். அந்த அவனை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவன் அந்த புஸ்தகங்களை பார்க்கும்போது நான் மிகுந்த வேதனைப்பட்டேன். என் கண்கள் அப்படியே கண்ணீர் வரும். நம்முடைய அப்பா அம்மா நம்மளை மாடு மேய்க்க விடுறாங்க, ஆனால் அந்த வீட்டில் அந்த பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த பையனுக்கு சரியாக படிக்க வராது. சாயந்தர நேரத்தில் அந்த பையன் அந்த புக்கை எடுத்து படிக்கும்போது அவனுக்கு சரியாக படிக்க வராது. அப்போ நான் போய் உக்காந்து அவனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். உடனே வீட்டுக்கு உள்ளே இருந்து அந்த பையனோட அம்மா வந்து அந்த பையனை அடித்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள், ஒரு மாடு மேய்க்கிற பையன் எந்த அளவுக்கு படிக்கிறான், உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கும் போது என் இருதயம் அப்படியே நொறுங்கி போன மாதிரி அந்த ஒரு ஃபீலிங், அந்த எண்ணம் எனக்கு வருங்க. நான் கண்ணீர் விட்டு அழுவேன். இது வந்து என்னுடைய அந்த ஏறக்குறைய பார்த்தா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசுங்க, ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற வயசில் இது அத்தனையே நடக்குது. ஒன்றாம் கிளாஸ் டூ ரெண்டாம் கிளாஸ் இப்படி படிக்கிற அந்த வயசில் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. நான் அந்த வீட்டில் மாடு மேய்ச்சின்னு இருந்தேன். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி வேறு ஒரு வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது அந்த வீட்டிலேருந்து கூட்டி மட்டும் என்னை இன்னொரு வீட்டில் கொண்டு போயிட்டு மாடு மேய்க்க விட்டாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் அந்த மேடவாக்கம், பெரும்பாக்கம், நூக்கம்பாளையம், அந்த உத்தண்டி இப்படிப்பட்ட பகுதிகளில் நான் ஒவ்வொரு நாளும் நான் மாடுகளை மேய்த்து என்னுடைய காலத்தை நான் தள்ளிக்கிட்டு இருந்தேன். இந்த மாடு மேய்க்கிறதுல பார்த்திங்கன்னா மிகவும் கஷ்டமானதுங்க. அதாவது காலையில் அந்த வீட்டில் கொஞ்சம் கூழ் கரைச்சி ஒரு சொம்பளை ஊற்றி கொடுப்பாங்க. அந்த கூழை நான் குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்காக நான் ஒத்த காலில் அப்படியே அந்த கதவுல நான் ஒண்டி நின்றுக்கின்னு இருப்பேன். மத்தியானத்துக்கும் அந்த கூழ் கரைச்சி ஒரு சொம்பளை ஊற்றி அதை ஒரு துணி போட்டு கட்டி அப்படியே தூக்கிக்கின்னு வரா மாதிரி என் கையில் கொடுப்பாங்க. அதையும் வாங்கிக்கின்னு நான் நின்றுக்கின்னு இருப்பேன். எதுக்காக நின்றுருப்பேன்னா அப்போ காசு பணம் கிடைக்காது, யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் அரிசி கொடுங்க அப்படின்றதுக்காக அந்த வீட்டில் நான் நின்றுகிட்டு இருப்பேன். அவங்களும் என்ன வேணும்னு கேட்பாங்க, கொஞ்சம் அரிசி கொடுங்கமானுவேன். கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க. அந்த அரிசியை என்னுடைய ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்டுக்கின்னு அதை நினச்சி அதை ஈரமாக்கி வச்சுருப்பேன். ஏன்னா அது ஊறி இருக்கும். அந்த மாடு மேய்க்கும் போது அந்த அரிசியை நான் சாப்பிட்டுக்கின்னு இருப்பேன். மத்தியானம் அந்த கூழை குடிக்கிறதுக்கு அந்த அதை கழட்டும் போது பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியாக நீர்த்து போயிருக்கும். வேறு வழியே இல்லை, தொட்டுக்க எதுவும் இருக்காது, நீர்த்து போயிருக்கும். அது அப்படியே அந்த சொம்போடு எடுத்து அந்த கூழை குடிச்சிட்டு சாயந்தரத்தில் அந்த மாடு ஓட்டிக்கின்னு வந்து அவங்க வீட்டில் நான் விடுவேன். அதில் சில நேரங்கள் ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருடைய வயலில் அந்த மாடு போய் அந்த பயிரை மேய்ஞ்சிடுது. அந்த இடத்துக்காரர் வந்து அங்கேருந்து ஒரு நொச்சில் குச்சை உடைச்சி அவர் என்னை அடித்த அடி பாருங்கள், என் காலில் ரத்தமே பிச்சுக்குன்னு வந்துடுச்சு. உடனே நான் அழுதுக்குன்னு என்னால் அடி தாங்க முடியாமல் என்னுடைய பாட்டிக்கிட்ட போய் சொன்னேன். அதாவது என் தாய் மாமனுடைய தாய், என்னுடைய பாட்டி, அவங்ககிட்ட நான் போய் சொன்னேன். அவங்க உடனே என் கையை பிடிச்சிக்கின்னு யார் அடித்தானோ அந்த வீட்டில் போயிட்டு மிகப்பெரிய ஒரு சண்டை போட்டு அவங்கள பேசுனாங்க. இப்படி ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் கடந்தது. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான்னு சொன்ன பாருங்கள், அந்த அண்ணன் பேர் வந்து மோசஸ். அவருக்கு ஒரு வலிப்பு வியாதி இருந்தது அந்த நாளில். எத்தனையோ டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் என்னுடைய பெற்றோர்கள் காட்டினாங்க. ஆனால் எந்த மருத்துவராலும் அவனை வந்து சரியாக்க முடியல, அவரை சரியாக்க முடியல. அந்த நாளில் அவருக்கு ஏற்ற மருத்துவம் இல்லைன்னு சொல்கிறத விட கூட்டிமை பார்க்கறதுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. அதனால் அவர் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பெரும்பாக்கத்திலிருந்து என்னுடைய முழு குடும்பமும் என்னையும் கூட்டிக்கின்னு என்னுடைய சொந்த ஊருக்கு, அதாவது நெடுங்குன்றம், வண்டலூர் ஜூவுக்கு பக்கத்தில் நெடுங்குன்றம் என்ற கிராமம் தான் என்னுடைய சொந்த ஊர். அந்த சொந்த ஊருக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் எங்களுடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமான கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஒரு குடும்பம். வழிபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பேன். எந்த அளவுக்கு ஈடுபாடுன்னு சொன்னாக்கா, அன்னை மரியாள் மீது எனக்கு ஒரு அளவு கடந்த ஒரு பக்தி. எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் நாங்கள் ஜபம் பண்ணுறதுனா கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜபமும் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுக்கு முக்கியம் கிடையாதுங்க. எங்களுடையதுன்னா அந்த ஜபங்கள், குறிப்பாக மங்கள வார்த்தை ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த அன்னை மரியாதை குறித்து சொல்கிற ஜபம், ஜபமாலை, புனிதர்களுடைய வணக்கம், அந்த தேர் பவனி, நவநாள் ஜபம், திருப்பலி, இப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் மிகவும் ஊறி போனவர்கள். அதாவது கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த ஜப வழிபாடு மட்டும் இல்லை, அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்கள் இவை எல்லாமே எங்களுக்கு அத்துப்படி. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் நாங்கள் வேறு ஊன்றி இருந்தோம். காலையில் 6 மணிக்கு திருப்பலி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் சரியான நேரத்தில் 1 நிமிஷம் கூட நாங்கள் லேட் பண்ண மாட்டோம். கரெக்டாக அந்த 6 மணிக்கு நாங்கள் சபைக்கு போயிடுவோம். தேர் திருவிழா, அந்த தேர் திருவிழா நடத்துவாங்க. அன்னை மரியாளனுடைய புனிதர்களுடைய அந்த சிலைகளை தூக்கிக்கினு ஊர்வலமாக சென்று பேண்டு வாத்தியத்தோடு வான வேடிக்கைகளோடு அப்படிப்பட்ட அந்த ஊர்வலங்கள் செல்லும்போது அதில் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொள்ளுவேன். முதல் ஆளாக நான் இருப்பேன். முழுக்க முழுக்க அன்னை மரியாளுக்கு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அன்னை மரியாளுடைய அந்த சுரூபத்தை கட்டி பிடிச்சி அந்த காலில் என்னுடைய முகத்தை வச்சு அப்படியே நான் படுத்துக்கின்னு இருப்பேன். அந்த அளவுக்கு நான் கத்தோலிக்க திருச்சபையில் பக்தி வைராக்கியத்தோடு கூட நான் இருந்தேன். அந்த நாட்களில் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வார்த்தை தெரியாது, வசனம் தெரியாது, பைபிள் தெரியாது. குடும்ப ஜபத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் பைபிள் படிக்க மாட்டோம். பெரும்பாலும் பைபிள் இருக்காது எங்ககிட்ட. ஆலயத்துக்கு போகும்போது நாங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போக மாட்டோம். எங்களுக்கு பைபிளை விட ஜபமாலை தான் எங்களுக்கு முக்கியம். ஜபமாலை முக்கியம். ஒரு ஜபமாலை சொன்னோம்னாக்கா எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், நாங்கள் ஜபம் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆக இப்படிப்பட்ட அந்த பக்தி வைராக்கியத்தோடு என் குடும்பம் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தது. இந்த நாட்களில் என்னுடைய அண்ணன் திடீரென்று மரித்து போனார். எங்கள் அண்ணன் மரித்து போன பிறகு குடும்பம் அப்படியே ஒரு மிகுந்த ஒரு சோகத்தில் என்னுடைய குடும்பம் இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் கவலையில் இருக்கும்போது ஃபாதர் கே.எம். ஜோசப் அப்படிங்கிற அந்த ஃபாதர், கத்தோலிக்க ஃபாதர், கோவளத்திலிருந்து எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக அவர் வந்திருந்தார். வரும்பொழுது எங்கள் அப்பா கிட்டே கேட்டார், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டார். எங்கள் அப்பா சொன்னார், அவன் ஒன்றும் இல்லை சாமி, அவன் சும்மா தான் இருக்கிறான் இந்த இடத்துல அப்படின்னாரு. உடனே அந்த ஃபாதர் என்ன பண்ணார், நாளைக்கு இவனை கூட்டிகின்னு வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டு இவனை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூட்டிகின்னு வர்றதுக்கான அந்த பணத்தெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஃபாதர் போயிட்டார். மறுநாள் காலையில் எங்கள் அப்பா என்னை கூட்டிகின்னு போய் கோவளத்தில் அந்த ஹாஸ்டலில் அவர் ஃபாதர் கே.எம். ஜோசப் ஐயா அவங்க வச்சு நடத்துகிற அந்த ஹாஸ்டலில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த இடத்துல உண்மையில் சொல்கிறேங்க, அருமையான அவர் ஒரு பரிசுத்தவான் அப்படின் தான் நான் சொல்லணும். ஏன்னா சாப்பாடு இல்லாத நேரத்தில், போட்டுக்கிறது ஒரு துணி இல்லாத நேரத்தில், யார் என்னை படிக்க வைப்பாங்க அப்படின்னு நான் ஏங்கிக்கின்னு இருந்த நேரத்தில் அருமையான அந்த அந்த ஃபாதர், அதாவது ஃபாதரை சாமியார்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த சாமியாரை ஆண்டவர் வந்து என் வீட்டுக்கு அனுப்பி என்னை அவர் அங்கே கூட்டின்னு போய் என்னை அவர் படிக்க வச்சார். கண்ணும் கருத்துமாக என்னை பார்த்துக்கினாருங்க. எங்கள் அப்பா அம்மா எனக்கு எந்த விதமான ஒரு செலவும் செய்யலை, செய்கிறதுக்கும் ஃபாதர் விடலை. என்னுடைய முழு செலவு, என்னுடைய படிப்பு எல்லாவற்றையும் அவர் வந்து பார்த்துக்கினார். அந்த இடத்துல அந்த கத்தோலிக்க திருச்சபையில் அதனுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்கும்போது நான் ரொம்ப பக்தி வைராக்கியத்தில் நான் வளர்ந்தேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் எங்களை எழுப்பி விட்டுடுவாங்க. அதிகாலையில் ஜபம், அதிகாலையில் ஜபம். ஜபம் முடிச்சுட்டு எங்களுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களுக்கு சர்ச்சில் ஜபம், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜபம். இப்படி ஒவ்வொரு நேரமும், எந்த நேரமும் ஜபம், ஜபம், ஜபம். அந்த ஜபம் எப்படி இருக்குன்னா, அது எல்லாமே புனிதர்களை மகிமைப்படுத்தும்படியாக தான் அந்த ஜபம் இருக்கும். அதாவது நவநாள் ஜபம், அந்தோனியார் நவநாள் ஜபம், செபஸ்தியார் நவநாள் ஜபம், அதிதூதரான மிக்கேல் அதிதூதர் அவருடைய நவநாள் ஜபம், அன்னை மரியாளுடைய நவநாள் ஜபம், ஜபமாலை, இப்படி எல்லாமே அந்த ஜபமாலை அந்த வழிபாடுகள்லேயே போயிருந்தது. இப்படியே என்னுடைய காலங்கள் போச்சு. நான் ரொம்ப பக்தி வைராக்கியத்தோடு இருப்பேன். அந்த பள்ளி பருவம் 8 வருஷம் நான் அந்த இடத்துல நான் படித்தேன். 8 ஆண்டுகள் முடிந்த பிறகு நான் 9வது படிப்பதற்காக அதே ஃபாதர் என்னை செங்கல்பட்டில் உள்ள சென்ட் ஜோசப் உயர்நிலை பள்ளியில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்னை கொண்டு போய் அந்த ஹாஸ்டலில் சேர்த்தாரு. அங்கேயும் நான் நல்லா படிச்சுக்கின்னு இருந்தேன். என்னுடைய படிப்பு செலவுக்காக என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எந்த விதமான செலவும் பண்ணலை. எல்லாவற்றையும் அந்த கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த அருமையான அருட்பணியாளர் ஃபாதர் கே எம் ஜோசப் அவர்கள் தான் எனக்கு எல்லாமே செய்துக்கின்னு இருந்தார். செங்கல்பட்டு செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் 9ஆம் வகுப்பிலிருந்து படிக்கிறதுக்காக என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்கே நான் படித்தேன். அப்போ ஏறக்குறைய எனக்கு ஒரு 17-18 வயசு இருக்குங்க. அந்த வயசில் தான் நான் கொண்டு போயிட்டு என்னை சேர்த்தாங்க. அங்கே மிகவும் அங்கவும் நன்றாக நான் படிச்சுக்கின்னு இருந்தேன். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ என்னுடைய தகப்பனாருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக நான் எங்கள் வீட்டுக்கு வரேன். வரும்பொழுது அவருக்கு மிகுந்த கடுமையான வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி. எத்தனைக்கு எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடி பழக்கம் கிடையாது. எந்த விதமான கெட்ட பழக்கம் எங்கள் அப்பாக்கிட்ட நான் பார்த்தது கிடையாதுங்க. அவருக்கு குடி பழக்கம் கிடையாது, பீடி சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் ஏன் இந்த வியாதி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. மிகுந்த கடுமையான வயிற்று வலி. சென்னையில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், பெரிய ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பாவை சேர்த்து வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு போனேன். அவரை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. சாப்பாடு கூட்டி எடுத்து போய் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னால் தொடர்ந்து படிக்கிறதுக்கு எனக்கு முடியல. படிப்பு வரல அப்படிங்கிறதுக்காக நான் படிப்பை நிறுத்தலை. படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்னுடைய படிப்பை நிறுத்தலை. என் தகப்பனாரை கவனிக்க ஆள் இல்லை. ஏன்னா மிகவும் சீரியஸான ஒரு நிலையில் எங்கள் அப்பா இருந்தார். ஆகையினால என்னுடைய படிப்பை அந்த 9th ஸ்டாண்டர்ட் அந்த பாதியிலேயே நான் நிறுத்திட்டு என் தகப்பனாரை கவனிக்கிறதுக்காக நான் வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா திடீர்னு இறந்துட்டாருங்க. அந்த எங்கள் அப்பாவுடைய இழந்த அந்த துக்கம் என்னால் தாங்க முடியலை. நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன். இப்போவும் சொல்கிறேன், நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன். கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த வழிபாடுகளில் அந்த ஃபாதருக்கு மாஸ் நேரத்தில், திருப்பலி நேரத்தில் உதவி பண்ணது, அந்த ஆல்டர் பாய்ஸ் போய் நிற்கிறது, தேருக்கு முன்னால் போய் நிற்கிறது, புனிதர்களுக்காக அவர்கள் சிலைகளுக்கு முன்பாக நான் முழங்காலிட்டு ஜபித்தது, இது எல்லாமே நான் நினச்சி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ பக்தியாக இருக்கிறோம், வைராக்கியமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்முடைய என்னுடைய அண்ணனை இழந்துட்டேன், என்னுடைய படிப்பை இழந்துட்டேன், என் தகப்பனை இழந்துட்டேன், இது ஏன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே இந்த கேள்விகள் எனக்கு அடிக்கடி வந்து போகும். ஆனாலும் இந்த பைபிளை படிக்கக்கூடிய அந்த பழக்கம் எனக்கு இல்லாததுனால அந்த சத்தியம் எனக்கு தெரியல. நாங்கள் வந்து திருவிவிலியம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நாங்கள் பயன்படுத்துகிற, கத்தோலிக்க திருச்சபை மக்கள் பயன்படுத்துகிற அந்த பைபிளுடைய பேர் என்னென்னா திருவிவிலியம். அது பியூர் தமிழில் இருக்கும். ஆனால் அந்த பைபிளை அப்போ நான் படிக்காததுனால, அதை புரிந்து கொள்ள முடியாத அந்த சூழ்நிலையில் நான் இருந்ததுனால எனக்கு சத்தியம் தெரியல. அதற்கு பிறகு தான் அந்த பைபிளை நான் படிக்கும் போது விடுதலை பயணம், அதாவது யாத்ராகமம் அப்படின்ட்டு அதில் வந்து விடுதலை பயணம் அப்படின்னு இருக்கும். அந்த விடுதலை பயணத்தில் 20வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் 20, 21, 22 அந்த வசனங்கள் ரொம்ப தெளிவாக, அதாவது சுத்த தமிழில் அதில் போட்டிருக்கும். எப்படின்னா, மேலே விண்ணுலகிலும் கீழே மண் உலகிலும் தண்ணீருக்கு அடியிலும் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உண்டாக்க வேண்டாம், அவைகளை வழிபடவோ அவைகளை நீ வணங்கவோ வேண்டாம் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக அதில் வசனம் இருக்கும். நான் அதற்கு பிறகு அந்த பைபிளை படித்த பிறகு நான் யோசனை பண்ணுறது உண்டு. இந்த அளவுக்கு, அதாவது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பயன்படுத்துகிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கூட இவ்வளவு தெளிவாக சுத்த தமிழில் வசனம் இல்லை. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற இந்த திருவிவிலியத்தில் இவ்வளவு தெள்ள தெளிவாக வசனம் இருக்கே, இதை படித்த பிறகும் அவர்கள் ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு அந்த கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணேன்னா, அந்த கத்தோலிக்க திருச்சபையின் மீது, அந்த வழிபாடு மீது இருந்த அந்த நாட்டம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பித்தது. நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். இன்னும் கூட சொல்ல போனோம்னா, இந்த பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ், பெண்டிகாஸ்ட் மக்கள், அதாவது புராட்டஸ்டன்ட் பெந்தகோஸ் ஆட்களை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னா, அவங்களுடைய ஓரம் நான் போக மாட்டேன், அவங்கள என் வீட்டில் ஜபம் பண்ணுறதுக்கு கூப்பிட மாட்டேன், அவங்க அந்த தெரு பக்கம் வந்தால் கூட நான் விலகி போயிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு கத்தோலிக்க திருச்சபையின் மீது எனக்கு அந்த அளவுக்கு பற்று இருந்தது. காரணம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால், எங்களுக்கு அந்த கத்தோலிக்க திருச்சபையில் பைபிளை பிரசங்கிக்கலை. பைபிளை பிரசங்கிக்கிறதுக்கு பதிலாக, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு பதிலாக, புனிதர்களுடைய வரலாறு, அன்னை மரியாளுடைய வரலாறு, அந்தோனியாருடைய வரலாறு, திருச்சபையுடைய சட்டத்திட்டங்கள், இப்படிப்பட்ட அந்த மரித்தவர்களிடத்தில், நம்ம வீட்டில் யாரும் மரிச்சிட்டா கூட அவங்களை வணங்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த பாரம்பரியத்தில் தான் எங்களை வளர்த்தாங்க. எங்ககிட்ட பைபிள் கொடுக்கல. அந்த பைபிளை படிக்காததுனால அந்த அல்லேலூயாங்கிறதுனுடைய அந்த வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை எனக்கும் தெரியாது, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்க யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்களெல்லாம் என்ன சொல்லணும், அந்த அல்லேலூயா சொல்லியே அவர்களை நாங்கள் வந்து ஒரு கிண்டலாக கேலியாக கூட நாங்கள் நினைப்போம், வாய் திறந்து கூட அவங்கள நாங்கள் பேசியிருக்கிறோம். எதுக்காக அந்த பெண்டிகாஸ்ட், அந்த பெந்தகோஸ்தே சபையை சார்ந்த அந்த யாரையுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த வழிபாடு, அந்த வழிமுறைகள், அந்த கொள்கை கோட்பாடு, பழக்க வழக்கங்கள், அவர்களோடு கூட எனக்கு இருந்த அந்த ஐக்கியம், இதில் வந்து நான் மிகவும் நான் ஊறி போனவனாக நான் இருந்தேன். ஆகையினால அவங்கள எனக்கு பிடிக்காது. ஆனால் என்றைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி என்னைக்கு நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தனோ அன்னைக்கு என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த நாளில் எனது அருமையான, இன்னும் உண்மையை சொன்னால், என்னுடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகள், கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, தயவு செய்து நீங்கள் பைபிளை படிங்க. இந்த பைபிளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னை மரியாள் எந்த இடத்துல என்னை வணங்குங்க, எனக்கு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு அன்னை மரியாளும் சொல்லலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எந்த இடத்துலையும் சொல்லலை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாருங்கள், இந்த பைபிளில் அன்னை மரியாள் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க, தேவதூதனோடு அவங்க பேசியிருக்கிறாங்க, ஆனால் இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எதுன்னு சொன்னால், அந்த கானாவூர் திருமணத்தில் தன் அந்த சீஷர்களுக்கு அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த மரியாள் கூட பார்த்தீங்கன்னா, அவர் பாடும்பொழுது ஒரு பாடல் பாடுறாங்க, என்னென்னா, தாழ்நிலை நின்ற என்னை அவர் கடை கண் நோக்கினார், இதோ இந்த நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என போற்றுமே. அதுதான் சொல்கிறாங்க, நான் தாழ்ந்திருந்தேன், தாழ்ந்த இடத்துல இருந்தேன், நான் எண்ணப்படாமல் இருந்தேன், நான் நினைக்கப்படாமல் இருந்த அப்படி இருந்த என்னை அவர் கடை கண் நோக்கினார் என்று, இதோ என் இரட்சகரில் என் ஆத்மா களி கூறுகிறது, என் மீட்பரில் என் இருதயம் களி கூறுகிறது அப்படின்னு சொல்லி இந்த மரியாள் சொல்கிறார். அப்போது மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர் என்பதை மரியாள் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்துக்கு அவங்க சொல்கிறாங்க. அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், பைபிளில் எந்த இடத்திலும் எந்த பரிசுத்தவானும் அன்னை மரியாலும் மக்களுக்கு தானாக நன்மை செய்ததாக இந்த பைபிளில் திரு விவிலியத்தில் எங்கேயுமே அது பதியப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்கங்க, அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மனித அவதாரத்தின் தாய் தானே தவிர, மரியாள் இயேசு என்கிற கடவுளின் தாய் இல்லை. இதைத்தான் நான் அநேக இடங்களில் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் மத்தியில் நான் சொல்லிக்கின்னு வரேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி இந்த வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டுக்கின்னு போகிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், அது மிகப்பெரிய பாவம், அது தவறு இல்லை, அது தப்பு இல்லை, ஆனால் மிகப்பெரிய பாவம். இந்த பைபிள் சொல்கிறது என்னென்னா, இரண்டு காரியங்களுக்கு விலகி ஓடணும் அதுன்னு சொல்லுது. அதில் முதலாவது விக்கிரக ஆராதனை. இந்த விவிலியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, அதில் விக்கிரகம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்காது, சிலை வழிபாடு தெல்ல தெளிவாக அதில் வசனம் இருக்குது. கிறிஸ்துவ அன்புக்குரிய எனது அருமை கத்தோலிக்க கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து நீங்கள் பைபிளை படிங்க. பைபிளில் சொல்லப்படாத, திரு விவிலியத்தில் சொல்லப்படாத எந்த வழிபாடும் எந்த ஆராதனையும், அது சிலை வழிபாடு, அது இயேசு கிறிஸ்துக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். நீங்கள் நல்ல பைபிளை படிங்க. தேர் தூக்குறாங்க, அந்த சிலையை தன்னுடைய தோளில் சுமந்து தெரு தெருவாக சுற்றி அதை கொண்டுக்கின்னு வந்து ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க. பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லுது வசனம், இதை பண்ணாதீங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒப்பாக எந்த ஒரு சிலையையோ எந்த ஒரு ஓவியத்தையோ நீ உண்டு பண்ண வேண்டாம், அவைகளை வழிபடவோ அவைகளை நீ நமஸ்கரிக்கவோ வேண்டாம் அப்படின்னு தெள்ள தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இந்த காரியத்தை நாம் செய்கிறோன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை என்பதை என்னுடைய கத்தோலிக்க நண்பர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். சில கத்தோலிக்க நண்பர்கள் மட்டும் இல்லை, கத்தோலிக்க ஃபாதருங்க, கத்தோலிக்க அருட்கண்ணியர்களை சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் ஏன் மரியாளை வழிபடுறீங்க, மரியாளுக்கையும் ஆராதனை பண்ணுறீங்க, மறித்த புனிதர்களை ஏன் நீங்கள் அவங்க இடத்துல முழங்காலட்டி ஜபிக்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்வியை நாம் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு பதில் என்னன்னு சொன்னால், மரியாளை நாங்கள் ஆராதிக்கலை, புனிதர்களை நாங்கள் ஆராதிக்கலை, ஆனால் மரியாள் மூலமாக எங்களுடைய வேண்டுதல்களை எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் கடவுளுக்கு தெரியப்படுத்துகிறோம், மரியாள் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ப முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை அவங்க பதிலாக சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க, பைபிளில் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசாமி சொல்கிறாரு, யோவான் 14:14 என் நாமத்தினாலே என் பெயராலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அவருடைய பெயரால் தான். 15:7 சொல்கிறாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உன்னுடைய ஆபத்து நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆக எந்த இடத்துலையுமே மரியாள் பரிந்துரைக்கணும், மரித்த பரிசுத்தவான்கள் பரிந்துரைக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் பைபிளில் இல்லை. யோபினுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் அந்த முதல் வார்த்தையில் கூட நம்ம பார்க்கும்போது யோபு சொல்கிறாரு, இப்பொழுது நீர் கூப்பிடும், இப்பொழுது கூப்பிடும், எந்த பரிசுத்தவான் உமக்கு பதில் சொல்லுவாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஆகையினால இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியாள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் ஒரே முறை பிறக்கிறாங்க, ஒரே முறை இருக்கிறாங்க, அதோடு அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில் முடிந்து போகுது. ஆகையினால அன்னை மரியாள் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கன்னிகை. நல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க, மனிதனை பாவத்திலிருந்து மீட்கணும், மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அருந்து போன அந்த உறவை மறுபடியும் சீர்படுத்தணும், மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உறவை இணைக்கணும், மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும், மனிதனை பரிசுத்தப்படுத்தணும், அவனுடைய பாவம் கழுவப்படணும், மனிதனை மீட்கணும் அப்படிங்கிற பிதாவுனுடைய மனுகுல மீட்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு யூதாஸ் வரைக்கும் அவர்கள் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரங்கள் அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான பாத்திரம், நம்முடைய அந்த மொழியில் சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒரு கதாநாயகன். பிதாவுனுடைய மனுகுல மீட்பின் திட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிரதான பாத்திரம், கதாநாயகன் இயேசு கிறிஸ்து. அடுத்தது பார்க்கும்போது அன்னை மரியாள். இப்படி ஏகப்பட்ட மனுகுல மீட்பின் திட்டத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து போகிற ஒரு பாத்திரங்கள் அவ்வளோதான். அவர்களுக்குரிய அந்த பாத்திரங்கள் நடிப்பு, அதாவது நம்ம உலக பிரகாரம் சொன்னால் அதை நடிப்புன்னு சொல்லணும், ஆனால் இது நடிப்பு இல்லை, இது பரிசுத்தமான அந்த திட்டம். அந்த திட்டத்தில் அவர்கள் வந்து போன பாத்திரங்கள். பிதாவினுடைய மனுகுல மீட்பின் திட்டத்தில் யார் யாருக்கு என்னென்ன பாத்திரத்தை என்னென்ன கதாபாத்திரத்தை பிதாவானவர் ஒதுக்கினாரோ அவர்களுடைய வேலை முடிந்தது. அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அவர்கள் போய் இன்றைக்கு இளைப்பாறி கொண்டு இருக்கிறார்களே தவிர, மரித்தவர்கள் சூரியனுக்கு கீழே அவர்களுக்கு எந்த விதமான பங்கு கிடையாது என்று ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால என் அன்பு சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், அந்தோனியார் சர்ச்சு, பிராட்வேல இருக்கிற அந்தோனியார் சர்ச்சுக்கு போகிறீங்க, தயவு செய்துங்க, அந்த அந்தோனியார் இன்னைக்கு அவர் பரலோகத்திலிருந்து இதை பார்த்துக்கின்னு இருப்பாருன்னு சொன்னால், அல்லது இளைப்பாடுற ஸ்தலத்திலிருந்து இதை அவர் பார்த்துக்கின்னு இருப்பார்னு சொன்னால், அங்கே அவர் கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பார். எந்த அந்தோனியார், அந்தோனியாருங்கிறது ஒரு ஃபாதர், அவர் எந்த இடத்திலும் தன்னை வணங்கும்படியாக அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், மனிதர்கள் மனிதர்களை தெய்வங்களை ஆக்கக்கூடிய அந்த காரியம் ஒரு இந்து மதத்தில் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் சொன்னால் அவருடைய மத பாரம்பரியம் அதை சொல்லுது, அதை அவர்கள் போதிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் இதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அன்னை மரியாள் இந்த காரியத்தை பார்த்தாங்கன்னா அன்னை மரியாளுடைய பேரில் இந்த தேர் தூக்குறது, ஊர்வலம் வர்றது, தீபார்த்தனை காட்டுறது, தீபார்த்தனை காட்டுறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க. குறிப்பாக அந்த வேளாங்கண்ணி பகுதியில் பார்த்தீங்கன்னா தாங்கள் இருக்கிற பகுதியிலிருந்து நடந்து போகிறாங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், பைபிள் எந்த இடத்துல இதை அனுமதிக்குது? கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இல்லை எந்த ஒரு கத்தோலிக்க ஃபாதர் இப்படி நீங்கள் மாலை போட்டுக்கணும் போனோம் இதை பைபிள் சொல்லுது இதுதான் உண்மை அப்படின்னு எந்த ஃபாதர்னா அவங்களுக்கு சொன்னாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க அவங்க உண்மையான ஃபாதர் கிடையாது. ஏன்னு சொன்னால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒவ்வொரு அருட்பணியாளர் எடுத்த அந்த ஃபாதர் இடத்துல நான் அந்நுண்ணியமாக நான் படைகினவன். கத்தோலிக்க திருச்சபையில் இந்த செங்கல்பட்டு டைசஸினுடைய பாஸ்டர்ஸ் கவுன்சில் மெம்பராக நான் இருந்தவன். இந்த கத்தோலிக்க திருச்சபையில் அன்பு எங்களை ஒருங்கிணைக்கிற கோஆர்டினேட்டராக நான் இருந்தவன். எல்லாரையும் நான் முன்னின்று நான் வழி நடத்தினவன். ஆகையினால சொல்கிறேன், சத்தியத்தை அறியாத அந்த நாட்களில் அவருடைய பாரம்பரியத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த வார்த்தையிலனால நான் தொடப்பட்டு நான் வேதத்தை படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேரத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், நேரத்தை காலத்தை நீங்கள் வீணாக்காதீங்க. நாட்கள் குறுகினதாக இருக்குது, தயவு செய்து வீணாக்காதீங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுங்க. திட்ட தெளிவாக சொல்லுது வசனம். ஆண்டவர் சொல்கிறாரு அந்த 10 கட்டளைகளை, இரண்டு கட்டளைகளை அவர் உள்ளடக்க சொல்கிறாரு. முதலாவது, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு உன்னுடைய கடவுளை நீ அன்பு கூறு அப்படின்னு திருவிவிலியம் தட்ட தெளிவாக சொல்லுது. ஆகே முழுசாக ஆண்டவருக்கு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம், அன்னை மரியாளுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் இந்த ஆண்டவரை நம்ம தேடணும்னு சொன்னால் நாம் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆகிய இயேசுவில் அன்பான என்னுடைய அருமை கத்தோலிக்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன், இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அன்னை வேளாங்கண்ணி, இந்த வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வேளாங்கண்ணியில் இருக்கிறது மரியாள் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் கூட கொடுக்குறேன், நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். வேளாங்கண்ணியில் இருக்கிறது மரியாள் கிடையாது, அது ஒரு விக்கிரகம், அது ஒரு கன்னி சிலை, தயவு செய்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மரியாள் எந்த விதத்திலும் நீங்கள் முழங்கால் போட்டு உங்களுடைய முட்டி தேய நீங்கள் நடந்து வரணும், முட்டி போட்டுக்கின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாள் என்றைக்கும் சொன்னது கிடையாது. நீங்கள் காட்டுங்க, நீங்கள் நிரூபிங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்களேன், மரியாள் இயேசுவின் தாய் அப்படிங்கிறத உங்களுக்கு யார் சொன்னது, யார் சொன்னது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து 33 ஆண்டு காலங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார், அவர் சுவிசேஷம் அறிவித்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார், இது யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இன்றைக்கி நான் கேட்குறேன் உங்களை, மரியாள் வேளாங்கண்ணிக்கு உங்களை இப்படி வர சொன்னாங்க, மரியாள் தனக்கு தேர் தூக்க சொன்னாங்க, மரியாள் தன்னுடைய படத்தை வச்சு ஜபமால சொல்ல சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? பைபிளில் சொல்லியிருக்கா காட்டுங்க. எங்கேயுமே சொல்லப்படலை. பைபிளில் திருவிவிலியத்தில் சொல்லப்படாத ஒரு பக்தி முயற்சியை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க சொல்கிறீங்கன்னு சொன்னால் அது விக்கிரக ஆராதனை, அது தேவனால் உண்டானதல்ல, தேவனுடைய வார்த்தையினால் உண்டானதல்ல. இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன், கடவுளிடத்திலிருந்து தேவனுடைய அன்பிலிருந்து உங்களை பிரிக்கும்படியாக பிசாசு செய்கிற காரியம் என்பதை தயவு செய்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நினைத்து பார்க்கணும். இயேசுவில் அன்பான என் அன்பு கத்தோலிக்க திருச்சபையினுடைய என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என் முழு குடும்பத்துக்குமே சத்தியம் தெரியாததுனால எங்கள் அப்பா நான் படிக்க வேண்டிய வயசில் என்னை மாடு மேய்க்க கொண்டுமே விட்டார். வாழ வேண்டிய வயசில் எங்கள் அண்ணன் இறந்து போனான். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய என் தகப்பனாரும் நோய்வாய்ப்பட்டு அவரும் மரித்து போனார், இறந்து போனார். ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் நான் இருந்தேன். எந்த மரியாதையும் எந்த பரிசுத்தவான்களையும் நான் வணங்கினதுனால, நான் சொன்ன ஜபமாலையினால், நான் பண்ண நவநாள்னால, திருவிழாவில் நான் தேர் தூக்குனதுனால, இதனால் நான் எனக்கு வந்த பலன் என்ன? முதலாவது என் படிப்பு போச்சு, என் தகப்பும் போனார், என்னுடைய அண்ணன் போயிட்டார். நான் ஒரு நிர்பந்தமான நிலையில் இருந்தேன். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்க. ஏற்கனவே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலை. எங்கள் அப்பா எந்த ஒரு அரசு உத்தியோகமோ நல்ல ஒரு தனியார் கம்பெனிலேயோ அவர் எங்கேயுமே அவர் வேலை செய்யலைங்க. அன்னன்னைக்கு கிடைக்கிற அந்த வேலைகளை செய்து தான் அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றின்னு வந்தது. அவரும் நோய்வாய்ப்பட்டு மரித்து போன பின்பு நான் அப்படியே அந்த குடும்பத்தினுடைய அந்த தலைவர், அந்த தலைமை பொறுப்பை எடுத்து நான் அப்படியே கண் கலங்கி நான் நின்று அந்த நேரத்தில் எனக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு வரல. நான் என்ன பண்ணுறது? சின்ன பையன், இயேசுவில் அன்பானவர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு நாளைக்கு நான் 3 கம்பெனியில் நான் வேலை செய்வேன். எங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையெல்லாம் நான் போய் செஞ்சு என் தம்பி தங்கச்சிங்களை நான் அப்படி கண்ணும் கருத்துமாக நான் காப்பாற்றினேன். எனக்கு யாருமே உதவி செய்யலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் எப்படி ஆண்டவரை நான் ஏற்றுக்கினேன், எப்படி நான் சத்தியத்தை நான் ஏற்றுக்கினேன், இயேசு என்னை எப்படி தொட்டார், எப்படி நான் அந்த சத்தியத்துக்குள்ளே கடந்து வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு நாள் நான் ஒரு டீ கடையில் நான் உட்காந்துருந்தேன். எனக்கு அப்போ ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னா, என் தினத்தந்தி பேப்பரை பார்த்து எங்கு வேலைக்கு ஆள் கேட்குறாங்க அந்த வேலை விளம்பரங்களை நான் ரொம்ப ஆர்வமாக தேடுவேன். ஒரு நாள் அந்த பேப்பரில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். தினத்தந்தியில் பூச்சி கட்டுப்படுத்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அந்த தாம்பரம் குரம்பட்ட பகுதியில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை நான் பார்த்தேன். உடனே அந்த விளம்பரத்தை எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. நான் தாம்பரத்தில் 129 பாரத மாதா தெருவில் அந்த ஆஃபீஸ் இருந்தது. நான் இன்டர்வியூக்கு போனேன். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அங்கே நான் இன்டர்வியூக்கு போன உடனே அந்த இடத்துல அந்த கம்பெனியில் உடனடியாக என்னை வேலைக்கு எடுத்துக்கினாங்க. வேலைக்கு எடுத்தது மட்டும் இல்லை, அந்த மேனேஜர் தாமஸ் மேத்யூ என்கிற அந்த மேனேஜர், அவர் ஒரு கிறிஸ்தவர், அந்த கம்பெனிக்கு அவர் தான் ஓனரு. எனக்கு எடுத்த உடனே அவர் வேலை கொடுக்கல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்னை அவர் நிற்க வச்சு சத்தியத்தை எனக்கு சொன்னார். இயேசு யாருங்கிறத எனக்கு சொன்னார். பைபிளுடைய வார்த்தைகளை எனக்கு விளக்கி சொன்னார். இப்படி அந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் காலையில் அங்கே வேலைக்கு போன உடனே என்னை நிற்க வச்சு இந்த சத்தியத்தை எனக்கு சொன்னார். அவர் சொன்ன சத்தியத்தில் என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு அந்த வார்த்தையை எடுத்து எனக்கு அவர் சொன்னார். இயேசுவில் அன்பானவர்களே, அது வரைக்கும் எனக்கு கிறிஸ்தவ பக்தி இருந்தது, மாதா பக்தி இருந்தது, மரியாள் பக்தி இருந்தது, பரிசுத்தவங்களுடைய பக்தி இருந்தது, கத்தோலிக்க திருச்சபனுடைய பக்தி வைராக்கியத்தில் நான் வளர்க்கப்பட்டேன். இப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்ல சொல்ல எனக்கு ஏதோ ஒரு புதுசாக எதையோ ஒன்று கேட்குற மாதிரி இருந்தது. ஏற்கனவே எனக்குள்ளே அந்த பக்தி இருந்ததுனால அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த சத்தியங்கள் என் இருதயத்தின் ஆழத்தில் போச்சு. நான் பக்தியாக தான் இருந்தேன், ஆனால் பலவிதமான பாவ வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது, இயேசுவில் அன்பானவர்களே, எங்கள் ஊருக்கே தெரியாது, என் குடும்பத்துக்கு தெரியாது, என் தாய்க்கு தெரியாது, எனக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது உண்மையிலேயே தெரியாது. நீங்கள் கூட நினைக்கலாம், குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமேன்ட்டு. இல்லைங்க, நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரமாட்டேன். அந்த அளவுக்கு நான் குடிப்பேன். இந்த பான் பராக்கு, இந்த போதை வஸ்துக்கள், அப்படியெல்லாம் பலவிதமான அந்த பாவ அந்த பழக்க வழக்கங்கள் போதை வஸ்துக்களுக்கு நான் அடிமையான. ஆனால் யாருக்குமே தெரியாது. நான் செய்கிற பாவங்கள் பெரும்பாலும் உலகத்துக்கு தெரியாதுங்க. என்னை பார்க்குறவங்க உண்மையிலேயே அவன் நல்ல பையன் அப்படின் தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் என்னிடத்துல ஒரு பழக்கம் உண்டு, நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொல்ல மாட்டேங்க. அது சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட்டு. நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த சத்தியத்தை அறியாதிருந்த நாட்களில் பலவிதமான இடங்களுக்கு நான் வேலைக்கு போகும்போது கெட்ட நண்பருடைய சகவாசம் எனக்கு கிடைக்க கிடைக்க நாள் அடைவில் அந்த பொய் சொல்கிற பழக்கமும் நான் என்னை பிடிச்சிக்கிச்சுங்க. நான் பான்பராக்கு போடுவேன், அப்போல்லாம் ஆன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. இந்த பான்பராகன்னு சொல்லுவாங்க, ஒரு போதை வஸ்து. எந்த நேரமாக அதை நான் போடுவேன், புகையில நான் போடுவேன், சாயந்தரமானாக்க நான் குடிப்பேன். இப்படிப்பட்ட பழக்கத்தில் இருந்தேன். வீட்டில் யாருக்குமே தெரியாது, ஊரில் கூட யாருக்கும் தெரியாது. அதை விட இந்த பணந்தோப்புங்களில் போயிட்டு போதை வஸ்து கலந்த அந்த கல் நான் குடிப்பேன். இப்படி நாளுக்கு நாள் அதை நான் குடித்து குடித்து என்னுடைய வயிற்றில் குடல் வெந்து போன ஒரு சூழ்நிலைங்க. அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்த பாருங்க, இப்போ நான் செய்துகின்ற கம்பெனியில் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் என்ற கம்பெனியில் அவங்க கான்ட்ராக்ட் எடுத்து என்ன அந்த கம்பெனியில் ஸ்டாஃபாக அவங்க அனுப்புனாங்க. அங்கே நான் வேலை செய்துன்றிருக்கும்போது ஒரு நாள் நான் மிகுந்த இரத்த வாந்தி, எனக்கு இரத்த வாந்தி வந்துடுது. என்னை காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ பாடுபட்டாங்க. அந்த தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு என்னிடத்துல பணம் இல்லை. ஆகையினால் என்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சென்னை ஜிஹெச்சில் 1993 ஒரு நாள் என்னை கொண்டு போயிட்டு அந்த சென்னை ஜிஹெச்சில் சேர்த்தாங்க. இரத்த வாந்தி நிற்கவே இல்லை. சின்ன பையங்க அப்போ எனக்கு திருமணம் ஆகலை. அப்போது டாக்டர் டீம் அப்படியே என் முன்னால் வந்து நின்னுது. நின்ன உடனே அந்த சீஃப் டாக்டரு மற்ற எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நான் மயக்க நிலையில் இருந்தேன், ஆனாலும் அந்த வார்த்தை என் காதில் விழுந்தது. அவர் என்ன சொன்னார்னா, சின்ன பையனாக இருக்கிறான், அவனை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு மருந்து சொன்னார். அந்த மாத்திரை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டருங்க அந்த சீஃப் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த சீஃப் டாக்டர் சொல்கிறாரு, என் டேபிளில்

சொல்லி எங்கள் அம்மாவை கடிஞ்சு கொண்டார். அப்போ எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே புரியல. பக்கத்தில் என் தங்கச்சிங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே புரியல. இவன் எப்போ குடித்தான்? இந்த அளவுக்கு குடலில் புண்ணு ஏற்படுற அளவுக்கு, ரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு இவன் எப்போ குடித்தான்? யாரும் பார்க்கலையே. இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க என்னை அப்படியே பார்த்தாங்க. நான் எந்த பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணாதான் இவனை காப்பாற்ற முடியும், இல்லைனா காப்பாற்ற முடியாது அப்படின்னு திட்டம் தெளிவாக சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் பயந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி, என் பையன் படைப்பானா, உயிராக வருவானா, இத்தனை பிள்ளைங்க அவனுக்கு கீழே இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்களே, இந்த குடும்பத்தை யார் நடத்துவா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய தம்பி என் தங்கச்சிங்களாம் அப்படியே என்னை சுற்றி அப்படியே நின்றுக்கின்னு இருந்தாங்க. நான் எல்லாரையும் பார்த்தேன். ஆப்ரேஷன் பண்ணலாம், காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் திட்டம் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் அந்த ஆப்ரேஷனுக்கு நாள் குறிச்சிட்டாங்க, விடிஞ்ச ஆப்ரேஷன். அந்த நேரத்தில் எங்கள் சித்தப்பா இன்னும் என்னுடைய அம்மா ஒரு நாள் அந்த ராத்திரியில் வந்தாங்க. வந்து ராத்திரியுடைய ராத்திரியாக என்னை வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலாம், அப்படியே பழைச்சாலும் பரவாயில்ல, பழைக்கலனாலும் பரவாயில்ல, அவன் வீட்லேயே கூட மறித்து போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்னை ராத்திரி கூட்டின்னு போகிறதுக்காக அவங்க என் பெட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கு முன்னால் இந்த மேனேஜர் சொன்ன அந்த சத்தியங்கள் என் இருதயத்தினுடைய ஆழத்தில் பதிஞ்சிருந்தது. பெரிய அளவில் எனக்கு சத்தியம் தெரியலன்னா கூட அப்போ தான் நான் ஆரம்பம் அந்த சகோதரர் லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்கிற அந்த சபைக்கு போகிற ஒரு சகோதரர். அவர் சொன்னார், நீ ஆண்டவரை பிடிச்சிக்கோ, நிச்சயமாக அவர் உன்னை காப்பாற்றுவார், அவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் தெய்வம், அந்த சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும், உன் பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெறணும், நீ ரட்சிப்பை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த சத்தியங்கள் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்தது. எங்கள் அம்மா, என்னுடைய சித்தப்பா, என் சொந்தக்காரங்க என்னை கூட்டின்னு போகிறதுக்கு வர்றதுக்கு முன்னால் நான் தனிமையில், அதாவது என்னுடைய தலைமாட்டில் ஒரு பைபிள் வைக்கப்பட்டிருந்தது. நான் அந்த பைபிள் எடுத்து என் கையில் வச்சுக்கினேன். அதிகமான வசனங்கள் கூட எனக்கு படிக்க தெரியாது. பைபிள் எடுத்து என் கையில் வச்சுக்கினேன். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த நேரத்தில் என் உயிர் போகுமானால், இப்போ நான் செத்துருவேன், நான் மறித்தேன் ஆனால், அந்த பரலோகத்துக்கு நான் வரா மாதிரி இருந்தால் எனக்கு மரணம் சம்பவிக்கிட்டோம், இல்லை என்னுடைய பாவம் இன்னும் எனக்கு கழுவப்படலை, நான் பரலோகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்பொழுது மரணம் வரக்கூடாது, எனக்கு ஆப்ரேஷன் நடக்கணும், எனக்கு நீங்கள் ஜீவனை கொடுக்கணும், நான் ஜீவனை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் உமக்கு நான் ஊழியம் பண்ணுறேன், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை நான் சபையில் மற்ற பொது இடங்களில் அநேகருக்கு உண்மை குறித்து நான் சாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜபம் பண்ணேன். அப்போது ஆண்டவர் எனக்கு திட்டம் தெளிவாக, தெள்ள தெளிவாக ஆண்டவர் எனக்கு சொன்னார், உனக்கு நான் ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. உடனே நான் கண்ணு முழித்து பார்க்குறேன். என்னை கூட்டிகின்னு போகிறதுக்கு என்னுடைய அம்மா, என் சித்தப்பா, இன்னும் ஒரு சிலர் வந்திருந்தாங்க. ராத்திரியோடைய ராத்திரியாக என்னை கூட்டிகின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக நான் ஆப்ரேஷன் பண்ணிப்பேன், எனக்கு சுகம் கிடைக்கும், நான் வந்து ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி நான் வீட்டுக்கு வரல. மறுநாள் விடிந்தது. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடு பண்ணாங்க. என்னை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகின்னு போனாங்க. அந்த கூட்டிகின்னு போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் என்னை படுக்க வைத்திருக்கும் போது அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டரை பார்த்து, இந்த ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் கேட்குறாரு, மருத்துவர் கேட்குறாரு, எவ்வளவு நேரம் இவன் தாங்குவான் மயக்க மருந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் சொல்கிறாரு, 20 நிமிஷம்தான் தாங்குவான் அப்படின்னு. அப்போ இந்த டாக்டர் சொல்கிறாரு, இல்லை 40 நிமிஷம் எப்படியும் ஆகும் இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் சொன்னார், 40 நிமிஷம் இவன் தாங்க மாட்டான், 20 நிமிஷம்தான் அப்படின்ட்டு. ஆனாலும் எனக்கு ஆப்ரேஷன் 40 நிமிடங்கள் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது, சக்ஸஸாக நடந்தது, ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணார். அதற்கு பிறகு இயேசுவில் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார், எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். நான் வீட்டுக்கு வந்தேன், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். அன்றையிலிருந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய

0: அப்படிங்கிற அந்த வாஞ்சையோடு அதற்கு பிறகு நான் பைபிள் ஸ்டடியெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இன்னும் ஒரு படி அதிகமாக போய் கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த ஃபாதருங்க படிக்கிற தியாலஜியில் செமினரியில் போய் ஒரு வருஷம் நான் இறைகள் படித்தேன். எதுக்காகன்னா கத்தோலிக்கத்தினுடைய அந்த முழு காரியங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதற்கப்புறம் வெளியே வந்து நான் பைபிள் ஸ்டடி, மூன்று பைபிள் ஸ்டடி நான் படித்தேன், ரெகுலராக படித்தேன். படித்து சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்கினேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், உபநிஷங்கள், சித்தர் பாடல், பைபிள், குரான், இது எல்லாத்தையும் என்னால் எவ்வளவு படிக்க முடியுமோ நான் படித்தேன். ஏன்னு சொன்னால், நான் ஊழியத்திற்கு வரும்போது ஆண்டவர் எனக்கு திட்டம் தெளிவாக சொன்னார், உன்னை நான் வல்லமையாக எடுத்து நான் பிரயோஜனப்படுத்துவேன். இயேசுவில் அன்பானவர்களே, இயற்கையாகவே எனக்கு வந்து பேச்சு திறமை உண்டு. நான் என்னுடைய வகுப்பில் படிக்கும் போது ஆசிரியர்கள் எனக்கு வந்து மேடையில் பேசுவதற்கான அந்த பயிற்சி எனக்கு கொடுத்தாங்க. நான் நல்லா நடிப்பேன், நல்லா பேசுவேன். அதற்கு பிறகு கூட அரசியலில் கொஞ்சம் நாட்கள் நான் ஈடுபட்டு இருந்து ஒரு சில வேட்பாளர்களுக்காக நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏம்பா இந்த அளவுக்கு நீ பேசுகிறிய, இதை ஆண்டவருக்காக நீ பிரயோஜனப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் என்னுடைய நினைவில் வந்தது. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உமக்காக நான் வைராக்கியமாக நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அதிகமான ஊழியங்களை நான் செய்து வருகிறேன். குறிப்பாக சொன்னோம்னா தெரு பிரசங்கங்கள் நான் பண்ணுவேன். பஸ்ஸில் ஏறி புதிய ஏற்பாடு பைபிள் எடுத்து பஸ்ஸில் ஏறி அந்த பரிசுத்த வேதத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை சொல்லி, யாருக்கெல்லாம் பைபிள் தேவைப்படுதோ நீங்கள் கையை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு நான் இலவசமாக பைபிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் நான் பைபிள் கொண்டு போய் கொடுத்தேன். இந்து மக்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், இஸ்லாமியர்களுக்கு எப்படி சொல்லணும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், நான் பெந்தகோச கிறிஸ்தவன், ஆவிக்குரிய திருச்சபை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி, பரிசுத்தமே இல்லாமல் ஒரு பாவ வாழ்க்கையில் வாழுகிற அவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு நாள் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நிறைய பாஸ்டர்ஸுங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் முறைப்படி பைபிள் ஸ்டடி படிச்சிருக்கிறீங்க, கத்தோலிக்க திருச்சபையில் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் எப்படியாவது ஒரு சபை வைக்கலாமே, நீங்கள் ஒரு சபையில் ஒரு ஊழியக்காராக நீங்கள் நிற்கலாம், எவ்வளோ நாட்களுக்கு இப்படி தெரு தெருவாக நீங்கள் ஊழியம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க எனக்கு ஆலோசனை சொன்னபோது, நான் ஒரு நாள் பகல் 12 மணி இருக்கும், என் வீட்டில் தனியாக நான் கட்டிலில் படுத்துக்கினேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அதுக்குள்ளே நான் பைபிள்லாம் நல்லா படிச்சுட்டேன், சத்தியங்கள்லாம் எனக்கு நிறைய தெரிஞ்சிடுது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு நாள் அப்படி நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவருடைய குரல் திட்டம் தெளிவாக சொன்னிச்சு, எழுந்த பைபிள் எடு அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் எடுத்து நான் பிரிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2 4th சாப்டர் 4வது அதிகாரத்தில் 2வது வசனம் ஆண்டவர் எனக்கு தெல்ல தெளிவாக சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் நான் சுவிசேஷ ஊழியம் பண்ணணுமா, நான் ஒரு சபையை வைத்து நான் ஊழியம் பண்ணணுமா, நான் எதை பண்ணணும், இந்த நாளில் எனக்கு திட்டம் தெளிவாக எனக்கு நீங்கள் சொல்லணும், இதுவே என்னுடைய இந்த ஊழியத்தை குறித்து கடைசி வாக்கு தத்தம் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ நற்செய்தி அறிவி, அதாவது விவிலியத்தில் சொல்கிறேங்க, நீ சுவிசேஷத்தை பிரசங்கி கண்டித்து உணர்த்து கடிந்து கொள்ளு, நீ சுவிசேஷனுடைய வேலையை செய்ய, நீ தீங்கு அனுபவி அதாவது பாடு அனுபவி என்று ஆண்டவர் எனக்கு திட்டம் தெளிவாக சொன்னார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கே நான் சபை வைக்கணும், சபை வச்சு நான் ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டு இன்னைய வரைக்கும் நான் சுவிசேஷ ஊழியங்களை செய்துகிட்டுருக்கிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எந்த இடத்திலும் நான் பயந்தது கிடையாது, இன்றைக்கு இல்லை, என்றைக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னால், ஒரு இந்துவுக்கு இயேசுவை அறியாத ஒரு இந்து ஜனங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த விசுவாசிகளுக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும் ஆண்டவர் எனக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. நான் ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவன், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், ஆவினுடைய அபிஷேகம் இடத்துல இருக்கிறது, நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறது அப்படின்னு ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. நான் இப்பவும் சொல்கிறேன், இவைகளை குறித்து கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் பெருமை பாராட்டிக்கினே தவிர மற்றபடி எனக்கு மேன்மையோ மேட்டின்மையானோ எண்ணமும் கிடையாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சித்தர்களுடைய பாடல்கள், கவிஞர்களுடைய பாடல்கள், இவைகள் மூலமாக இயேசுவை எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அவைகளெல்லாம் நான் பப்ளிக்கில் நின்று நான் அநேகருக்கு நாங்கள் சொல்லிக்கினு இருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் 3 நாட்கள் 4 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் நான் நடத்துவேன். அந்த நாட்களில் அந்த 3 நாட்களும் அரசாங்கத்தினுடைய உத்தரவு பெற்று பர்மிஷன் பெற்று பொது இடத்துல நான் கூட்டம் நடத்துவேன். அந்த கூட்டத்தில் நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். இயேசு யாருங்கிறத அநேக ஜனங்களுக்கு நான் அறிவிப்பேன். என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவங்களை சொல்லணும்னா நிறைய இருக்குங்க. காலையில் 5 மணிக்கு வீட்டை விட்டு நான் கிளம்பிடுவேன். தெரு தெருவாக மெக்கஃபோன் எடுத்துக்கின்னு போய் நான் இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிப்பேன். அப்படி நான் போய்க்கின்னு இருக்கும்போது ஒரு நாள் இந்த அகரம் அப்படின்ற பகுதியில், சென்னைக்கு அருகில் அகரம் தென் அப்படின்ற ஒரு பகுதியில் காலையில் 7 மணிக்கு நான் மெக்கஃபோன் வச்சு நான் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை நான் அறிவித்துக்கின்னு இருக்கிறேன். அப்படி பேசின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு கல், ஆனால் எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு கருங்கல் வந்து என் கால் பக்கத்தில் விழுந்துச்சு. உடனே நான் அந்த யார் இந்த கல்லை எடுத்து அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்தாமையே சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கின்னு அப்படியே சுற்றி பார்த்தேன். பார்த்தாக்கா காவிய உடை அணிந்து நெத்தியெல்லாம் பட்டை அடிச்சுக்கின்னு கொண்டை போட்டுக்கின்னு கையில் கலர் கலரான கயிறு கட்டிக்கின்னு ஒரு வாலிபன் அங்கே நிற்கிறத நான் பார்த்தேன். அப்போது அப்படியே நான் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு மைக்கை ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ண உடனே அந்த நண்பர் அவர் கேட்டார், என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னேன். அதற்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, ஏற்கனவே இந்த அகரத்தில் 60% பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, இன்னும் 40% தான் இந்துக்களாக இருக்கிறாங்க, அவங்களே நீங்கள் கிறிஸ்தவங்களை மாற்ற பார்க்குறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், அவங்க கிறிஸ்தவங்களாக மாறுறாங்களோ மாறலையோ அது அவங்க விருப்பம், என்னுடைய வேலை இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், நான் யார் தெரியுமா அப்படின்னா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வாலிபன் சொன்னான், நான் ஒரு விக்கிரக இயக்கத்தினுடைய ஒரு பெருந்தலைவர் நான் இந்த பகுதிக்கு அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டு, நீ யாராக வேணாலும் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த கல்லை எடுத்து, அவர் எதற்கவே அந்த கல்லை எடுத்து என் பேக்கில் போட்டுக்கின்னு நேராக எங்கள் ஊருக்கு நான் வந்தேன். வந்து அங்கே சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒரு ஆலயம் இருக்குது எங்கள் ஊரில், அந்த ஆலயத்தினுடைய ஆல்டரில் எடுத்துமே அந்த கல்லை நான் வச்சுட்டு நான் முழங்கால் போட்டு கண்களை மூடி நான் கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க, என் ஊழியத்தை நீங்கள் அனுமதிக்கிறீங்க, என் ஊழியத்தை உங்களுக்காக நான் செய்கிற இந்த ஊழியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுறீங்க அப்படின்னு சொல்கிறது உண்மைன்னு சொன்னால் எனக்கு இன்றைக்கி இந்த இடத்துல நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், அதை எனக்கு நீங்கள் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே, அந்த கல்லை அடித்தான் இல்லைங்களா, அந்த நபருடைய பேர் என்னன்ட்டு எனக்கு தெரியணும். அந்த பேர் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரனுடைய பேரை சொல்லி நான் ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு அந்த கல்லை எடுத்துக்கணும் நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாட்கள் அதிகமாகலை, ஒரு 2 நாள் தான் கடந்தது. மப்பேடு என்கிற ஒரு பகுதிக்கு என்னுடைய வியாபார விஷயமாக நான் போகும்போது காலையில் ஒரு 10:30 இருக்கும். இப்போ அங்கே இருக்கிற ஒரு கடையில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்றதுக்காக டீ சொல்லிவிட்டு நான் பேப்பர் எடுத்து படிச்சுக்கின்னு இருந்தேன். அப்போது தற்செயலாம் நான் அப்படி ரோட்டில் பார்க்குறேன், அந்த வாலிபன் புல்லட்டில் வேகமாக வந்து நேராக அந்த டீ கடையாண்ட வந்து ஸ்டாண்ட் போட்டார். நான் அவரை பார்த்த உடனே நான் கீழே குனிஞ்சிட்டேன், ஏன்னா மறுபடியும் ஏதாச்சும் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் கீழே குனிஞ்சிட்டேன். வந்த அந்த வாலிபன் நேராக அந்த டீ கடையில் வந்து, மாஸ்டர் ஒரு டீ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே தற்செயல் அப்படி பின்னால் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்கும்போது அவருக்கு தெரிந்த ஒருத்தர் வண்டியில் வந்தாருங்க, அவர்கிட்ட பேசுகிறதுக்காக இந்த வாலிபன் ரோட்டுக்கு போயிட்டார். ரெண்டு பேரும் பேசிக்கின்னு இருக்கிறாங்க. இந்த டீ மாஸ்டரு டீ போட்டு அந்த வாலிபனை கூப்பிட்டாருங்க, மூர்த்தி டீ போட்டாச்சு வாப்பா அப்படின்னாரு. அப்போ தான், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய பொருத்தனையை என்னுடைய எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, என் ஊழியத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க, அந்த சகோதரன் பேர் மூர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து அந்த சகோதரனுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ராத்திரியும் பகலும் என்னுடைய தனி ஜபத்திலும் நான் ஜபம் பண்ணிக்கின்னு இருந்தேன். அதனுடைய விளைவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் சொல்கிறதே பொய் சாட்சி கிடையாது. ஏன்னு சொன்னால், இந்த பரிசுத்த வேதத்தில் பிதாவாகிய தேவன் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளையில் ஒரு கட்டளை என்னன்னு சொன்னால், பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக அப்படின்னு சொல்லி. கோர்ட்டில் போய் சொல்கிறது மட்டும் பொய் சாட்சி இல்லைங்க. ஆண்டவர் எனக்கு செய்யாத சில காரியங்களை, ஆண்டவர் நடத்தாத சில அதிசயங்களை, எனக்கு இதை செய்தார் அதை செய்தார்னு சொல்லி டெவலப் பண்ணி பொய் சொல்கிறதுக்கு கூட பொய் சாட்சி தான் என்பது ஆண்டவர் எனக்கு வந்து உணர்த்திருக்கிறாரு. ஆகையினால் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதற்கு முன்னால் மலை ஊழியங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். என்னுடைய ஊழியத்தில் இந்த மலை ஊழியம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஊழியத்தை செய்துன்னு வரேங்க. அந்த மலை ஊழியத்தை அதே அகரம் பகுதியில் ஆபிரகாம் ஐயா அப்படிங்கிற ஒரு மூத்த ஊழியக்காரர் JGM என்கிற ஒரு ஊழியத்தை மலை ஊழியமாக நடத்திக்கின்னு வராருங்க. அந்த மலை ஊழியத்தில் நான் பங்கு கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தரிசனத்தை கொடுத்தது நிமித்தம் அவரோடு கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டு காலங்கள் நான் மலை ஊழியத்தை செய்துக்கின்னு வரேங்க. இந்த கல்வராயன் மலை, வெள்ளிமலை, கொல்லிமலை, சித்தேரி மலை, இப்படிப்பட்ட மலைப்பகுதிகளில் மலைவாழ் மக்கள் மத்தியில் அவரோடு சேர்ந்து நான் சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கின்னு வரேன். அப்போது அந்த மலை ஊழியத்தில் ஒரு நாள் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா உங்கள் பகுதிக்கு இப்படி நான் வந்தேன், இப்படி ஒரு வாலிபன் இப்படி என்னை தடுத்தார், அவருக்காக நான் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், ஐயா அவன் மோசமான ஆள் பார்த்து அப்படின்னு சொன்னார். ஒரு 4-5 மாதங்கள் கடந்தது. அதே மலை ஊழியத்தில் அந்த ஆபிரகாம் ஐயா சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னீங்களே அந்த குடும்பத்தில் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் சர்ச்சுக்கு வராங்க ஐயா, அந்த மூர்த்தி இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு உதவி பண்ணுறான் ஐயா, ஆனால் அவன் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கலை, அதுக்காக ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னார். இன்னும் அவருக்காக நான் ஜெபம் பண்ணிக்கன்னு வரேன். ஆகையினால கிறிஸ்து இயேசுவில் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் வல்லமையாக எங்களை எடுத்து அவர் உபயோகப்படுத்தின்னு வரார். நான் இப்போவும் சொல்கிறேங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் ஜீவனுமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்திலும் நான் ஒரு பின் பாயிண்ட்டில் கூட நான் தயங்க மாட்டேன். நீங்கள் பார்க்குறீங்க இப்போ என்னுடைய சட்டையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பேட்ச் குத்தின்னு இருக்கிறேன். என்னுடைய அனுபவம் ஒரு சிலதை நான் சொல்கிறேன். நான் வந்து தமிழ்நாடு பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நிறுவனம் வச்சு நான் நடத்திக்கின்னு இருந்தேன். அப்போ TVS குரூப்பில் நான் மருந்தடிக்க போவேன். அப்படி போகும்போது அங்கே எல்லாருமே வந்து கிறிஸ்துவை அறியாத, ஓப்பனாக சொன்னோம்னா அவர்கள் எல்லாருமே பிராமணர்கள். அப்போது ஒருத்தர் சொன்னாருங்க, அந்த HR சொன்னார், சார் நீங்கள் கோச்சுக்காதீங்க, இங்கே எல்லாமே வந்து பிராமணாக இருக்கிறாங்க, நீங்கள் இந்த பேட்சை குத்திக்கின்னு வரீங்க, இந்த பேட்சை நீங்கள் எடுக்கலாமே அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் அவருக்கு, இந்த பாருங்கள் சார், இந்த பேட்சை குத்தாமல் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய வேலையே எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முக்கியம், அவர் நினச்சார்னா இதை விட எனக்கு அதிகமான வேலைகளை கொடுப்பாரு அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்ன உடனே அவர் அப்படியே சரணான, சார் சார் சாரிங்க, ஒன்றும் நினைக்காதீங்க, சும்மா நான் யதார்த்தமாக சொன்னேன், அது உங்கள் விருப்பம் அப்படின்னாரு. ஆகையினால இயேசுவில் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு நான் எந்த இடத்துலும் தயங்கினதே கிடையாதுங்க. இன்னொரு முறை கூட இந்த கிராம ஊழியத்தில் போகும்போது எத்தனையோ பேருங்களை அடிக்க வந்திருக்கிறாங்க. ஒரு முறை கண்டிகன் ஒரு பஸ் ஸ்டாப்பில் அதே காலையில் 7 மணிக்கு நான் ஆண்டவரை குறித்து பேசிக்கின்னு இருக்கும்போது ஒரு பெரியவர் ரொம்ப நேரம் உன்னிப்பாக கவனிச்சுன்னு இருந்தார். நான் நினச்சேன் நாம் பேசுகிறத அவர் கூர்ந்து கவனிக்கிறார் அப்படின்னு. ஆனால் பேசி முடித்த பிறகு அவர் எழுந்து நின்று காரி துப்பி அவர் சொன்னார், போடா திருட்டு பையா அப்படின்னாரு. அவர் யாரும் எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவித்ததன் நிமித்தம் அவர் என்ன சொன்னார், போடா திருட்டு பையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை காரி துப்பிட்டு போனாது. அவருக்காகவும் நான் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி எத்தனை ஊர்களில் அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தாம்பரத்தில் டவுன் பஸ்ஸில் ஒவ்வொரு பஸ்ஸுலையும் ஏறி நான் ஆண்டவரை குறித்து நான் அறிவிப்பேன். ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் ஏறி நான் ஆண்டவரை குறித்து சொல்லும்பொழுது அந்த பஸ்ஸிலிருந்து ஒருத்தர் எழும்பினார். எழும்பி கடுமையான வார்த்தையில் என்னை திட்டினாருங்க. ஆனாலும் அவருடைய வேலையை அவர் பார்க்குறான்னு சொல்லி நான் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பைபிள் கொடுத்துட்டு அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினேன். பக்கத்தில் இன்னொரு பஸ் இருந்தது. அந்த பஸ்ஸில் என்னுடைய முதல் காலை நான் எடுத்து வச்சு நான் சொன்னேன், இயேசுவில் அன்புக்குரியவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அந்த டிரைவருங்க கண் இமைக்கிற நேரத்தில் அந்த ஸ்டேரிங்கை விட்டுட்டு அப்படியே வந்து அந்த மேல் கம்பியை பிடிச்சி எட்டிய நெஞ்சில் உதைக்கிறதுக்கு காலை தூக்கிட்டார். தூக்கும் போது சொன்னார், இறங்குடா கீழே, கீழே இறங்குடா அப்படின்னாரு. உடனே நான் கீழே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணேன், வாகன மோட்டார் சட்டத்தின்படி பஸ்ஸில் ஏறி பிரச்சாரம் பண்ணுறது தப்பு, நம்ம அந்த சட்டத்துக்கு நாம் கீழ்படியணும், இனி நம்ம பஸ்ஸில் ஏறக்கூடாது, நம்ம கீழே இருந்து சொல்லணும்னு சொல்லி அன்னிலிருந்து நான் கீழே இருந்து தான் டேக்ஸ் கொடுக்குறது, பைபிள் கொடுக்கறது, இந்த வேலைகளெல்லாம் நான் பார்த்துக்கின்னு வரேன். ஆண்டவருக்காக இதுவரைக்கும் இயேசு அன்புக்குரியவர்களே நான் ஊழியம் பண்ணிக்கின்னு வரேன். அது மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய கூட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளை சபைகளில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் அப்படிப்பட்ட சபைகளுக்கு போய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கும்படியான அந்த கிருபையை ஆண்டவர் இதுவரைக்கும் கொடுத்துன்னு வராரு. இப்படி இருக்கிற அந்த நாட்களில் அதற்கு முன்னதாக கிட்டத்தட்ட ஒரு 28 வயசில் எனக்கு திருமணம் செய்கிறதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது யாருமே முன்னால் வரல. ஏன்னா அப்பா கிடையாது, அண்ணன் கிடையாது, குடும்பத்தில் போதுமான வருமானம் கிடையாது, மற்றபடி வேறு யாருமே பொறுப்படுத்தி செய்கிறது எனக்கு ஆள் இல்லை. ஆனால் அந்த எனக்கு சத்தியத்தை அறிவித்த அந்த எல்இஎஃப் லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்கிற அந்த சபைக்கு நான் தொடர்ந்து போய்கின்னு இருந்தேன். அந்த சபையில் நான் போகும்போது தான் அந்த ஊழியக்காரங்க என்னை தனித்தனியாக கூப்பிட்டு என்னைக்கிட்ட பேசுவாங்க, தம்பி நீ பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை நீ அறிக்கை செய்து விட்டுடணும், நீ கிறிஸ்தவனாக இருக்கிறது பெருசு இல்லை, நீ ஊழியம் செய்கிறது பெருசு இல்லை, முதலாவது நீ ரட்சிக்கப்படு, ஆண்டவர் உன் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்வார் இப்படின்னு சொல்லி அத்தனை ஊழியக்காரர்களும் எனக்கு மிகுந்த அறிவுரைகள் சொல்லி எனக்கு ஆலோசனை சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாக எனக்கு போதித்தாங்க. அந்த நாளில் தான் ஒரு நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் எனக்கு நினைவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருடைய ஜபிக்கும்போது ஆண்டவர் என் நான் செய்த எல்லா பாவங்களையும் என் கண்களுக்கு முன்பாக அவர் காட்டினார். கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, நான் யார் இடத்துல நான் சண்டை போட்டனோ, யாருடைய மனசு நோக்கும்படியெல்லாம் நான் நடந்தனோ, அவர்களிடத்துல நேரில் போய் ஒவ்வொருத்தர் இடத்துலையும் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் திருடின பொருட்களை அதை யாருக்குரியதோ அந்த பொருட்களை போய் நான் திருப்பி கொடுத்தேன், திருப்பி கொடுக்க வேண்டிய பொருட்களெல்லாம் திருப்பி கொடுத்தேன், மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் மன்னிப்பு கேட்டேன், பாவம் அறிக்கை பண்ண வேண்டிய எல்லா பாவங்களையும் நான் அறிக்கை பண்ணினேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா பாவங்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொன்றா எனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அவர் உணர்த்தும் போது எல்லா காரியங்களையும் நான் சரி செய்தேன். அப்படி சரி செய்யும் பொழுது என்னுடைய இருதயம் ஒரு லேசான இருதயம் போல ஆகிறத நான் பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் எனக்கு வந்தது. அப்போ தான் மிகுந்த அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த ஊழியக்காரர்கள், நான் போன அந்த சபையினுடைய ஊழியக்காரர், அவர் பேர் வந்து டாக்டர் பால், அவர் ஒரு முறை வந்து பாலசாமி நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இருக்கட்டண்ணா, எனக்கு தங்கச்சிங்க இருக்காங்க, என் தங்கச்சிங்களுக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை தம்பி, நீ முதல்ல நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அந்த திருமணத்தை அவர் சொன்ன பிறகு 1 வருஷத்துக்கு நான் தள்ளி போட்டு என்னுடைய மூத்த தங்கச்சிக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு தங்கச்சி, மீதி 2 தங்கச்சி இருந்தாங்க, அவங்களுக்கும் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், இல்லைப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னுடைய திருமணத்துக்காக நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே தொடர்ந்து அந்த என்னுடைய திருமணத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். 1 ஆண்டு கழித்து அதே ஊழியக்காரர் மறுபடியும் வீட்டுக்கு வந்தார், தம்பி உன் கல்யாணத்துக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, நீ வந்து திருமணத்தை பண்ணிக்கணுன்னாரு. அப்போ நான் கேட்டேன், ஆனால் பொண்ணு என்ன நான் பார்க்கலண்ணா, யாருன்னு தெரியலண்ணா. அவர் சொன்ன, நீ பயப்படாத, கோயம்புத்தூரில் நான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த மகளை நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்போ அந்த பெண்ணினுடைய அந்த குடும்ப பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபோது, நீ எதையும் பற்றி நீ விசாரிக்காத, நீ ஜபம் மட்டும் பண்ணு, நீ என் கூட கிளம்பி வான்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் சொல்லிவிட்டு அந்த நாள் அவர் மைசூர் போயிட்டார். அவர் மைசூர் போன பிறகு 1-2 நாள் கழித்து நான் மைசூர் போனேன். அந்த மைசூர்லேருந்து என்னை அவர் கூட்டிக்கின்னு கோயம்புத்தூர் போனார். கோயம்புத்தூரில் போன உடனே ஒரு வீட்டில் அந்த இப்போ நான் எனக்கு மனைவியாக இருக்கிற அந்த சகோதரி அவர் காட்டினார். அப்போது அந்த குடும்பத்தை பற்றி என்கிட்ட சொன்னார். என்னுடைய மாமனார் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரு, என்னுடைய மச்சான் வந்து ஒரு போலீஸு, இன்னொரு மச்சான் அவர் வந்து ஒரு தினகரனில் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறாரு, என்னுடைய ஒய்ஃபோட அக்கா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த குடும்ப பின்னணி எனக்கு காட்டி அந்த மகளை எனக்கு திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் சொன்ன பிறகு, நான் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் நல்ல அந்த இடத்த திருமணத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். ஏன்னா அந்த கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து நான் வந்த பிறகு ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை அந்த மரியாதையை நான் அதிகமாக கொடுத்தேன். ஊழியக்காரர்கள் சொல்கிறது தேவனுடைய வார்த்தை தானே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முழுவதுமாக நான் கீழ்ப்படிஞ்சேன். அந்த திருமண என்னுடைய திருமண காரியத்திலையும் நான் முழுவதுமாக நான் கீழ்ப்படிந்தேன். என்னுடைய மனைவியின் பெயர் வந்து ஜோதி பாத்திமா. என்னுடைய மனைவி இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நான் தெரிந்து கொண்ட ஒரு மனைவியாக இருந்திருந்தா, இல்லை என்னுடைய உறவுகள் எனக்கு எங்கேயாச்சும் ஒரு மகளை பார்த்து ஒரு திருமண காரியத்தை பண்ணியிருந்தா, உண்மையிலே சொல்கிறேங்க, என் குடும்பம் இருந்த அந்த சூழ்நிலையில் அந்த வறுமையில் அந்த தேவையிலே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், என் மனைவியை நான் வீட்டுக்கு கட்டிக்கின்னு வரும்போது ஒரு சின்ன ஒரு குடிசை விடுங்க, கரண்ட்டு கூட கிடையாது. என் மனைவி அங்கே நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க, ஒரு கரண்ட்டு கூட கிடையாது என் வீட்டுக்கு. அப்படிப்பட்ட இருட்டில் தான் என் மனைவி வந்து குடும்பம் நடத்தினாங்க. என் மனைவி வந்த பிறகு என்னுடைய இரண்டு தங்கச்சிக்கு கல்யாணம், என்னுடைய தம்பிக்கு கல்யாணம், இவ்வளவு நடந்தது. என் மனைவி என்னோடு கூட இணைந்து என் குடும்பத்தினுடைய அந்த நிலைமையை புரிந்து என்னோடு கூட ஒத்து உழைச்சதுனால என் குடும்பத்தில் என் தம்பி தங்கச்சங்களுக்கு, என் கூட பிறந்த என் சகோதர சகோதரிகளுக்கு அந்தந்த காலகட்டத்தில் என்னென்னத்தை எப்படி செய்யணுமோ அதை தெளிவாக நான் செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணினார். எந்த சூழ்நிலையிலும் நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க, உங்கள் கூட இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்து வரைக்கும் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் ஏன் அந்த இடத்துல போயிட்டு இந்த பொண்ணை நான் கட்டிக்கினேன், ஏன் இவருக்கு நான் மனைவியாக வந்தேன் அப்படின்னு சொல்லி என் மனைவியும் சிந்திச்சது கிடையாது, நானும் எனக்குள்ளே அந்த எண்ணம் வந்தது கிடையாது என்பதை நான் ஆணித்தரமாக அந்த நாளில் நான் சொல்லிப்பேன். எனக்குன்னு சொல்லி என் மனைவி எதுவுமே கேட்டது கிடையாதுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு இது வரைக்கும் என் மனைவி கேட்டது கிடையாது. இல்லற வாழ்க்கையில் இறைவன் கடவுள் இயேசு கிறிஸ்து எங்களை அற்புதமாக வழிநடத்துகிறான். இன்னும் கூட சொல்கிறேன் பாருங்கள், என் திருமணம் அந்த கோயம்புத்தூர் மெயின் சபையில் இம்மானுவேல் சிஎஸ்சி இம்மானுவேல் சபையில் என்னுடைய கல்யாணம் மிக நேர்த்தியாக நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நான் நடத்தியிருந்தால் கூட இப்படிப்பட்ட ஏழ்மையில் இருக்கிற எனக்கு போலீஸ் பேண்டு அணிவகுப்பு கூட பார்த்திங்கன்னா போலீஸ் காவல்துறை பேண்டு அணிவகுப்போடு தான் என்னுடைய கல்யாண ஊர்வலமே நடந்ததுங்க. ஏன்னு சொன்னால் என் மாமனாரும் இன்ஸ்பெக்டரு, என் மச்சானும் போலீஸு, அப்படிப்பட்ட அந்த போலீஸ் துறையில் இருந்ததுனால அந்த போலீஸ் அணிவகுப்பு பேண்டோடு கூட என்னுடைய திருமணம் காரியம் நடந்தது. இந்த திருமணத்துக்காக சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வந்த என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா இவனுக்கு இப்படி ஒரு திருமணம் நடக்குமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கினேன், நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கினேன். இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவர் தான் மெய்யான தேவன் என்பதை நான் ஆழமாக தெரிஞ்சுக்கினதுனால, என்னுடைய பாவ அறிக்கை நான் பண்ணதுனால, நான் ரட்சிக்கப்பட்டதுனால இப்படிப்பட்ட அந்த காரியங்கள் அருமையான அந்த திருமணம் எனக்கு நடந்ததுங்க. நானே போய் அந்த திருமணத்தை நடத்தியிருந்தால் கூட உண்மையிலே என்னால் நடத்தியிருக்க முடியாது. ஆண்டவர் அற்புதமாய் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அதற்கு பிறகு நான் என்னுடைய இல்லற வாழ்க்கையில் முதலாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. என் மனைவி கோயம்புத்தூரில் இருந்தாங்க, நான் சென்னையில் இருந்தேன். அந்த பெண் குழந்தை பிறக்கும்போதே அது இறந்து பிறந்தது. அந்த செய்தி எனக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. நான் அப்போ ஆண்டவருடைய திட்டத்தை சத்தியத்தை நான் ஆழமாக அறிந்திருந்ததுனால நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா இது உம்முடைய சித்தம், எது நடந்தாலும் அதை நீங்கள் எனக்கு நன்மையாக நீங்கள் நடத்தி கொடுப்பீங்க, உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து நான் போகிறதுக்குள்ளவே அந்த குழந்தைய வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அதை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், கிறிஸ்துவல் அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மட்டும் இல்லைங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற யாவருக்கும் அவர் நன்மையான காரியங்களை செய்வார். தயவு செய்து இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யாராக இருந்தாலும் நம்புங்க. அதற்கு பிறகு மீண்டுமாக எனக்கு ஒரு ஆண் மகனை ஆண்டவர் கொடுத்தார். 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தார். என் பையன் பேர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், என்னுடைய மகள் பேர் பியூலா பிரபாவதிங்க. இந்த 2 பிள்ளைங்களையும் நான் வளர்க்கும்படியாக ஏற்ற வேளையில் அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு, ஏற்ற வேளையில் அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தும்படியான ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லைங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற அந்த வேதத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருங்க. என்னுடைய பையனுக்கு 2 ஆண் பிள்ளைகள், என் மகளுக்கு 1 பையன் 1 பொண்ணுங்க. இன்னைய வரைக்கும் அவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இதற்காக நீங்கள் அந்த பிள்ளைகள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரணும் என்பதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்க. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஊழியத்தின் பாதைக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணிங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக வாரத்தில் 1 நாள் என்னுடைய ஊழியத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாரத்தில் 1 நாள் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆகாரம் கொடுக்குறோம். இதற்காக நாங்கள் யார் இடத்துலையும் போயிட்டு எந்த விதமான வெகுமதியும் கேட்குறதில்ல. ஆண்டவர் எனக்கு கொடுக்குற அந்த வருமானத்தின்படி நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த வருமானத்தின்படி அதில் அப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் இன்ன வரைக்கும் செய்துகிட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, என் ஊழியத்தினுடைய 1 பகுதியாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் விவிலியத்தை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் விவிலியத்தை வாங்கி கொடுக்குறோம். நீங்கள் பைபிள் படிங்க, விவிலியத்தை படிங்க. இந்த வேதாகமத்துக்கும் அந்த விவிலியத்துக்கும் எந்த விதமான வேறுபாடு கிடையாதுங்க. அதில் வந்து பியூர் உரைநடை தமிழில் இருக்கும். அந்த விவிலியத்தை நம்ம படிக்கும்போது இன்னும் தெளிவாக நமக்கு சத்தியம் புரியும். ஆகையினால அவர்களுக்கு அந்த விவிலியத்தை வாங்கி கொடுக்குற அந்த ஊழியத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை, என் ஊழியத்தினுடைய அனுபவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பெரும் பாக்கியத்தை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். என்னுடைய சாட்சி இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. என் சாட்சி கேட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நான் எதற்காக என்னுடைய பாவ வாழ்க்கையை, என்னுடைய அசிங்கத்தை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில், என்னுடைய ரட்சிப்பை எப்படி நான் எதற்காக நான் பகிர்ந்து கொண்டேன்னா, என்னை போல் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. நீங்கள் வெளியில் வரணும், நீங்கள் ரட்சிக்கப்படணும். நீங்கள் எனக்கு ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒன்று சொல்கிற நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசு அன்புக்குரியவர்களே, எப்படி ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே சூரியன், ஒரே சந்திரன், பெற்றெடுத்த பிள்ளைக்கு தகப்பன் எப்படி ஒருவனோ, அதே போல் இந்த உலகத்துக்கு கடவுள் ஒருத்தர் தான். அந்த கடவுள் யார்? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த மகாத்மாவும் சொல்ல முடியாத வார்த்தைகளை இந்த இயேசு சொல்கிறாரு. வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்னு சொல்கிறாரு. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்கிறாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிற தெய்வம், அவர் அரவணைக்கிற தெய்வம், அவர் அன்பு செய்கிற தெய்வம், அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வம், அவர் உயிர் கொடுக்கிற தெய்வம். இந்த இயேசுவை நீங்கள் நம்புங்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே என்று என்னையும் உன்னையும் மார்போடு அணைக்கிற ஒரு தெய்வம், ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கணவனுடைய அன்பு 1 நாள் காணாமல் போயிடும், மனைவினுடைய அன்பு 1 நாள் மறைந்து போயிடும், பெற்றெடுத்த பிள்ளைகளின் அன்பு 1 நாள் இல்லாமல் போயிடும், உதிர உறவுகளின் அன்பு 1 நாள் உதிர்ந்து போயிடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு அது என்றைக்குமே அது மாறாது. இயேசு சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, உன்னை என் உள்ளங்கைகளில் நான் வரைந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாதுங்க. இயேசு சொல்கிறார், தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற, மகான்கள் என்று சொல்லப்படுகிற, மா மனிதர்கள் என்று சொல்லப்படுகிற, ஒருவராலையும் சொல்லப்படாத வார்த்தை என் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சதா நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஆண்டவராக இயேசு சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கவலையா, கண்ணீரா, கஷ்டமா, நஷ்டமா, ஏக்கமா, ஏமாற்றமா, எதிர்பார்ப்பா? நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறாள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம், இயேசு யார் என்று தெரியாதவர்களாக கூட இருக்கலாம். இல்லை, தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை தெய்வங்களிலும் இந்த இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சின்னு இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பெத்த பிள்ளைக்கு தகப்பன் ஒருவன்தான் என்பது உண்மை என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு தெய்வம் ஒன்றுதான், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவை போல அன்புள்ளம் கொண்ட தெய்வம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு வெளியரங்கமாய் போய் இந்த இயேசுவை தேட முடியல, எங்களுடைய ஒருவேளை படிப்பு, ஜாதி, இப்படிப்பட்ட சில காரியங்கள் இந்த இயேசுவனிடத்தில் நீங்கள் வர்றதுக்கு உங்களை தடுக்குதுன்னு சொன்னால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உள் அறையில் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் உங்கள் கதவை சாத்தி, ஓ இயேசுவே என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு முறை இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, என் குடும்பம் இப்படி இருக்குது, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, என் கணவன் இப்படி இருக்கிறாரு, என் மனைவி இப்படி இருக்கிறாளே, என் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கலையே, என் குடும்பத்தினுடைய சாபம் போகலையே, என் குடும்பத்தினுடைய கடன் தொல்லை மாறலையே, என்னை விடுவியும், நான் எங்கே போவேன், நான் யார்கிட்ட போவேன், நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, ஒரு நிர்பந்தமான நிலையில் நான் இருக்கிறேனே இயேசுவே என்று சொல்லி இந்த இயேசுவை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னால், என் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உன் ஆபத்து நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, உன் துன்ப நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இயேசு சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஓ இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீ ஒரே ஒரு வார்த்தை உன் இருதயத்தில் ஏற்று உன் நாவில நீ அறிக்கை பண்ணுன்னு சொன்னான், வா என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வா என்று சொல்லி உன்னை மார்போடு அணைத்து கொள்ள இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டு கரங்களை விரித்து, வா மகனே என்று சொல்லி அந்த கல்வாரி திருச்சிலுவையில் தன் கரங்களை விரித்தவராக இருக்கிறார். வா மகனே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் வாலிபனே, பெரியோர்களே, என் அன்பு தாய்மார்களே, என் சின்ன பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார், உங்களுடைய கல்வியை அவர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். நீங்கள் என்ன குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறது. அவரே ஜீவனுள்ள தேவன், வானத்துக்கும் அவர்தான் தேவன், பூமிக்கும் அவர்தான் தேவன், அண்ட சராசரத்திற்கு அத்தனைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனாக ஜீவனாக இருக்கிறார். நீ பண்ண வேண்டிய ஒரே காரியம், நீ சொல்ல வேண்டிய ஒரே காரியம், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உன் முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்பாயானால், அவரை நோக்கி கூப்பிடுவாயானால், அவர் நீ இருக்கிற இடத்துல உனக்கு இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை பொறிந்தனவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் அவை அப்படியே நிற்கும். அவர் பேர் அதிசயம், அவர் ஆலோசனையின் கர்த்தர், அவர் சமாதானத்தின் பிரபு, அவர் இம்மானுவேலர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவருமாக இருக்கிறார். ஆமென்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: வேலை நிமித்தமாக மாமா ஜப்பான் சென்று வந்த பொழுது வாங்கிக் கொண்டு வந்த அந்த அழகான பென்சிலை சுரேஷ் மிகவும் பத்திரமாக கவனமாக பயன்படுத்தி வந்தான். ஆனால் வீட்டுப்பாடம் எழுதி கொண்டிருந்தவன் அம்மா கூப்பிட்டதற்காக உடனே எழும்பிச் சென்றான். திரும்பி வரும்பொழுது அந்த அழகான பென்சிலை மிதித்து விட்டான். அது இரண்டு துண்டாக உடைந்து விட்டது. வீட்டிலுள்ள ஒட்டும் பசையில் வலிமை வாய்ந்தது எது என்று கேட்டு மிக கவனமாக உடைந்து போன இரண்டு பகுதிகளிலும் பசையை தடவி மேஜை மேலே வைத்தான். சற்று நேரம் கழித்து அதை அவன் எடுத்த பொழுது அது இரண்டு துண்டுகளாகவே அவன் கையிலே வந்தது. மிக சோர்வோடு முறுமுறுத்து கொண்டே என்னுடைய பென்சில் ஒட்டப்படவே முடியாதோ என்ற கவலையுடன் கேட்டான். நீ இப்பொழுதுதானே ஒட்டி வைத்தாய், அந்த பசை வேலை செய்வதற்கு நீ அதற்கு நேரம் கொடுக்க வேண்டுமென்றார் அப்பா. சுமார் 2 மணி நேரம் கழித்து இரவு படுக்கைக்கு செல்லும் முன் மீண்டும் அதை எடுத்தபொழுது அது 2 துண்டுகளாகவே வந்தன. மிகவும் வருத்தத்தோடு முறுமுறுத்த சிறுவனை பார்த்து, அது முழுமையாக வேலை செய்ய வேண்டுமென்றால் இன்னும் அதிகமான நேரம் நீ கொடுக்க வேண்டும் என்று கூறினார் அப்பா. அதை கூறும்பொழுதே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் உடைந்து போன எத்தனை காரியங்களை தேவன் சரி செய்ய எடுத்துக்கொண்ட நீண்ட காலங்களை எண்ணி பார்த்தார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் சீக்கிரமாக சரியாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிற சில காரியங்களுக்கு இன்னும் அதிகமான கால அவகாசம் நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பலமுறை நாம் அவசரப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையும் அவருடைய நேரத்தில் அதை சரி செய்வார் என்ற எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கும் பொழுது நாம் சோர்வடைவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒருபொழுதும் சோர்வடைவதில்லை. அவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயரப்பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை என்றுதான் பரிசுத்த வேதம் கூறுகிறது. நீங்கள் காத்திருக்கும் காரியம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பதால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் செய்து முடிக்கப் போகும் சிறப்பான காரியத்திற்காக இன்றே நன்றி சொல்ல துவங்குங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே நன்றி.